எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் ஜூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மரத்துல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுத்தி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்த வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பீட்டு பிரீட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசிலாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா
1: எப்படின்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்னேன் சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிப்போம்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்க எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
3: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும்.

0: இல்லப்பா என்னாச்சு டாக்டர், நேற்றுல இருந்து எங்க ஒய்ஃப் ஒய்ட் டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேற்று என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான் வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: கிருமி எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப இரும்புல இரும்பும் போது கர்ச்சி பெஸ்ட் இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி பெஸ்ட் இரும்பு எல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உங்ககிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்புனாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
1: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி. மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
2: நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம், சுகாதாரம்

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம். ஹலோ அம்மா வந்துட்டீங்களா?
1: என்னமா என் பொண்ணு நகை எப்படி இருக்கு? சொல்லவே மாட்டேங்கிறேன். என்ன நகை?

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா விஷயம் தேவையாக, ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிகல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மாதிரி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டு ஜஸ்டிஸ் டு வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறது வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்டி. அண்ட் யாருன்னா நல்ல வாட்டர்

0: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ரெண்டு மட்டும் இல்ல, ஒன்பது ஐஸ். ஆமா, என்னால ஒன்பது பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரை ஈரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோ ஆகலாம். உங்களாலே ஒன்பது பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். இன்று நீத்தார் பெருமை மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது குறளை பார்ப்போம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இந்த நீத்தார் என்பவர்கள் யார் என்று இப்போது வள்ளுவர் நமக்கு புரிய வைக்கின்றார். இருமை, இந்த உலகத்துக்கு ரெண்டு சிறப்பு இருக்கு. ஒன்று, பிறப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இறப்பும் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பிறந்தவர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டும் பிறக்கின்றார்கள் என்று நாம் நம்புகிறோம். அப்ப இந்த பிறப்பு இறப்பு இரண்டும் இடைவிடாது, ஓய்வே இல்லாம, ஒரு நாள் கூட அதற்கு ஒரு ரெஸ்ட் கிடையாது, லீவு கிடையாது, ஸ்ட்ரைக் கிடையாது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி தடையில்லாமல் நடக்கக்கூடிய அந்த பிறப்பு இறப்பு, அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு உண்மை புரிய வேண்டும். என்ன என்று சொன்னா, ஒரு இறப்பை பார்க்கும் போது நம்ம தெரிந்து கொள்கின்றோம், இது ஒரு நாள் நமக்கும் வரும். நாம் எல்லாருமே ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம், எல்லோருமே வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதில்லை. பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், இது அந்த வீட்டுக்கு மட்டும்தான், இல்லை அவங்களுக்கு மட்டும்தான், இது எனக்கு வராது என்று நம்ம நினைக்கின்றோம். அதனால தான் மனிதன் வந்து தவறு செய்கின்றான். இந்த உலகத்தில் வந்தவங்க எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக திரும்பி போகணும். அதுதான் கண்ணதாசன் கூட ரொம்ப அழகாக சொல்கின்றார், வந்தவரெல்லாம் இந்த மண்ணிலே தங்கிவிட்டால் இந்த மண்ணிலே இடமே இருக்காது, போகின்ற உயிரை பிடித்து வைக்க முடியாது, எந்த கோர்ட்டுக்கும் போனாலும் அந்த கேஸ் ஜெயிக்காது என்று சொல்கின்றார். அப்போ அவ்வளவு அழகாக அவர் சொன்ன அந்த உரிமை, அந்த பொருள் நாம் பல நேரங்களில் மறந்துடுறோம். ஏன்னா மனிதன் எப்பவுமே எப்படின்னா, அவனுக்கு என்ன தேவையோ என்ன விருப்பமோ அதை மட்டும்தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்கின்றோம். மற்றதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எளிதாக ஈஸியாக மறந்துடுறோம். ஆனால் இந்த துறவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் பார்க்குறாங்க, உலகை பார்க்கும்போது பிறப்பு இறப்பு ரெண்டுமே நடக்குது, இருமை இரண்டுமே இருக்கின்றது. இருமை வகை தெரிந்து பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டுடைய தன்மையும் பார்க்கின்றார்கள். அப்போ எல்லா மதமுமே என்ன சொல்கிறது, பிறப்பு அறுக்க வேண்டும் என்று சொல்கின்றது. இந்த பிறப்பு அறுக்க வேண்டும், இல்லை பிறப்பில் இருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு நாம் எந்த மாதிரி ஒழுக்கத்தை எந்த மாதிரி அறத்தை பின்பற்ற வேண்டும் என்று பார்க்கணும். நான் உங்ககிட்ட முன்னாலேயே சொன்னேன், நம்முடைய வாழ்க்கைங்கிற இதில் நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி நம்ம பேரில் வரவும் செலவும் வைக்கப்படுகின்றது. அப்போ நம்ம பாவம் பண்ணுறதும் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது, நம்ம பண்ணுற புண்ணியமும் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது. முடிவில் பார்க்கும்போது எது அதிகமாக இருக்கிறதோ அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கின்றோம். அதனால தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், சில சமயம் நம்ம சொல்கிறோம், இந்த பிறவியில் நிறைய தீமை செய்கின்றான், ஆனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கின்றான், நான் ஒரு தப்புமே பண்ணல, நான் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன், ஆனால் எனக்கு மட்டும் கடவுள் இப்படிலாம் சோதனைக்கு மேல் சோதனை செய்கிறாரே என்று கேட்கும்போது, அது போன ஜென்மத்தினுடைய பாக்கி எச்சம், அதனுடைய மிச்சம் என்று நம்ம சொல்கின்றோம். அப்போ அதைத்தான் இங்கே சொல்கின்றார். இந்த பிறப்பு இறப்பு இரண்டையும் பார்க்கக்கூடிய

சரியான அறிவு உடையவர்கள். ஏனென்று சொன்னா நாம வந்து உலக விஷயங்கள்ல அதிகமா மனதை பறிகொடுத்து விடுகின்றோம். போட்டி, பொறாமை, பதவி ஆசை, அடுத்தவங்களை வீத்துட்டு நமக்கு அது வரணும், நமக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கணும், நகை வாங்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஊர் சுத்தி பார்க்கணும், புது புது ஆடைகள் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நமக்கு சபலங்கள் நிறைய இருக்கு. ஆனா நீத்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதிரி சராசரி மனித வாழ்க்கையை விட்டு நீங்கியவர்கள். அப்ப அவங்க பாக்குறாங்க, இந்த பிறவி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும் என்று அவர்கள் யோசித்து பார்க்கிறார்கள். அப்படி அந்த பிறப்பு இறப்பு இருமை வகை தெரிந்து அந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து தெளிந்து அதுலேருந்து அவங்களுக்கு என்ன தெளிவு வருகிறது என்று சொன்னால், நாம வந்து எந்த நிலையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, எந்த நிலையிலும் நாம தர்மத்தை விட்டு ஒழுக்கத்தை விட்டு அற வாழ்க்கையை விட்டு நீங்கக்கூடாது. எது சரியோ அதை மட்டும்தான் செய்ய வேண்டும். தவறை என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது, என்ன கிடைத்தாலும் செய்யக்கூடாது, எந்த வீக்னஸும் நமக்கு இருக்கக்கூடாது என்று இங்கே சொல்லுகின்றார். அப்ப உண்மையான நீத்தார் யார் என்று சொன்னால், இந்த உலகத்துல பிறப்பு இறப்பு இரண்டும் இருக்கிறது, அந்த இறப்புக்கு பின்பு மீண்டும் பிறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி நல்ல ஒழுக்கமான சரியான வழியில பாதையிலே செல்வதுதான். அதனால சாதாரண மனிதனாக இந்த உலகத்துடைய விருப்பு வெறுப்புகளுக்கு நாம் அடிமையாக கூடாது என்று இங்க தெளிவாக வள்ளுவர் சொல்லுகின்றார். நன்றி. அடுத்த குரலை நாளை பார்.

வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம். அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நினைச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்னேன், யாருமே மரவெட்ட கூடாது நினைச்சி.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: வணக்கம் நேர்களே, தேமோபின் சமுதாய வானொலி 107.8 உங்கள் அபிமான டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களோட இப்போ பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட இன்னைக்கு வந்திருக்கிறது டாக்டர் சாந்தி. இவங்க குழந்தை நல மருத்துவர், கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து நமக்காக வந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி. அதாவது August 1-7 வரைக்கும் நம்ம உலக தாய்ப்பால் தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது வந்து ஒரு பாட்டு கூட இருக்கும், அண்ணாமலை படத்தில் ரஜினி பாடியிருப்பார். அதாவது வந்து நிறைய குழந்தைங்க தமிழ்நாட்டில் பிறக்கிறது பசுவோட பாலை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து உண்மை இல்லை, உண்மையாக இருந்தாலும் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் வந்து முதல்ல ஒரு 6 மாதமாவது கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காகவும், அதோடைய சிறப்புகளை பற்றி நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் செய்யறதுக்காக நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம வச்சிருக்கோம். உலக தாய்ப்பால் தினம் அந்த வாரத்தை கொண்டாடும் வகையில் இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேய் நல மருத்துவமனையிலிருந்து நம்ம கூட அவங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு உங்க ஆஸ்பத்திரியில கூட மருத்துவமனையில கூட நீங்க வந்து இந்த உலக தாய்ப்பால் தினத்துக்காக நிறைய கொண்டாடி இருக்கீங்க, சிறப்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸோ முதல்ல கொஞ்சம் அப்படியே அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆக்சுவலா ஒவ்வொரு வருடமும் August 1-7 நம்ம உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடுகிறோம்.
0: ஓகே,
1: உலக தாய்ப்பால் வாரம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னா ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருகிறதற்காக. சமுதாயத்துல ஒரு விழிப்புணர்வு, தாய்மார்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அவங்களுக்கு மட்டும் இல்ல சொசைட்டி அதாவது யங் கேர்ள்ஸ் இவங்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்காக நம்ம இதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். எங்களுடைய மருத்துவமனையில வருஷமே இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடந்தது. என்னவென்றால் ஜிஹெச்ல இருந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட், ஊட்டச்சத்து டிபார்ட்மெண்ட் இருந்து வந்து இதை ஸ்பெஷலா இன்னைக்கு நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். இதுல என்ன நடந்தது என்று சொன்னா, எங்க ஜிஹெச்ல இருந்து டீன் வந்தாங்க, மெடிக்கல் சூப்பர்டென்ட் பிளஸ் ICH குழந்தைகள் நல மருத்துவ ஆராய்ச்சி மையம் இருக்கு இல்லையா, அங்கிருந்து இயக்குனர், அப்ப எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல உள்ள இயக்குனர், அப்புறம் ஆரம்பம் நிறைய டாக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்து நிறைய தாய்மார்கள், குழந்தைகளோடு உள்ள தாய்மார்களை நாங்கள் அழைத்து வந்து அவர்களுக்கு என்று ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் விழிப்புணர்வு எப்படி கொடுக்கறதுன்னா, சும்மா நம்ம ஓரளவு நம்ம பேசிக்கிட்டே மட்டும் அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஒரு டிராமா, ஒரு வில்லு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு பேச்சு போட்டி, ஸோ இப்படியாக சில நிகழ்ச்சிகளை நடத்தி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தோம். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்கிறத விட அவங்களுக்கு ஒரு லைவா ஒரு டெமோ பண்ணி காட்டணும்னு சொன்னா எல்லாருக்குமே அது ஈஸியா புரியும் இல்லைங்களா. சோ அதே மாதிரி இன்றைக்கு ஒரு ப்ரோக்ராம் முடிந்து சரி நீங்களும் அழைத்ததுனால இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்து உங்கள் முன்பாக இருக்கிறேன்.
0: கரெக்ட் டாக்டர். இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து குழந்தைகள் அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுனால என்னென்ன நன்மைகள், கொடுக்காதனால என்ன பிரச்சனை வருது, சமுதாயத்துல இன்னுமே நிறைய வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கு தாய்ப்பால் குறித்து, அப்புறம் கர்ப்பிணி அவங்களுக்கு எப்படி மனதளவில் தயார் பண்றது, அதுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கும் இப்படி எல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கும் தவறான நம்பிக்கைகள் தவறான மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு விழாவாரியா நம்ம பேசலாம். நேர்களே, உங்களுக்கு வீட்டில் ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தது, உங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, இல்ல தாய்ப்பால் கொடுக்கிற பெண்மணிகளை நீங்க இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க எங்களுக்கு மறக்காம போன் பண்ணுங்க. உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக அரசு கஸ்தூரிபாய் தாய் சேயான மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சாந்தி நம்ம கூட இருக்காங்க. அவங்க உங்க சந்தேகங்களை தீர்த்து வைப்பாங்க. நீங்க போன் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 6512133333 இந்த எண்ணுக்கு தான் நீங்க போன் பண்ணணும். சரி, நாங்க இப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை நம்ம பேசிட்டே இருக்கலாம் உங்க கால்ஸ்க்கு முன்னாடி. மேடம், இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், ஆனா நிறைய பேர் பாட்டிகள் அத்தை இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, குழந்தைக்கு வந்து சீம்பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த தாய்ப்பால் முதல்ல ஊரின பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி சக்கரை தண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது, காஃபி தண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படி டாக்டர்?
1: இப்ப தாய்ப்பால் என்பது வந்து ஒரு குழந்தையினுடைய பேசிக் உணவு, அடிப்படை உணவு வந்து குழந்தைக்கு பால் தான். ஸோ பிறந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். ஸோ பிறந்த குழந்தைகளும் சரி வயதானவர்களும் சரி பாலை வந்து ஒரு அடிப்படை உணவா நம்ம வைத்துக் கொள்கிறோம். பட் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால், இப்போ பிறந்த பாலூட்டிகள் நிறைய வந்து எல்லாமே குட்டி போட்ட உடனே பால் தான் கொடுக்குது. அவங்களுக்கெல்லாம் நம்ம போய் டீச் பண்றது இல்ல, ஒரு ஆடு மாடு நாய் ஏன் பன்றி கூட அதுவும் கூட குட்டி போட்ட உடனே அது தாய்ப்பால் தான் கொடுக்குது. நம்ம போய் அதுக்கு தாய்ப்பால் பால் கொடு தாய்ப்பால் கொடு அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. ஒன்லி திங் என்னன்னா, நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மனிதர்களுக்கு தான் நம்ம வந்து அதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏனென்றால் அந்த நாகரிக உலகத்துல எல்லாருமே ஒரு ஒரு ஃபேன்சி, என் பிள்ளைக்கு நான் வந்து லாக்டோஜன் கொடுத்துடலாமா, இல்லை மற்ற ஏதாவது ஃபார்முலா ஃபீட்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, இதை கொடுத்தா என் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக வந்துடாதா, நல்லா குண்டா வந்துடும், நல்லா சபியா வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபால்ஸ் பிலீஃப்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு தாய்க்கு பால் கொடுக்கறது அவளுடைய அடிப்படை உரிமை, ஒரு குழந்தைக்கு தாயிடமிருந்து பால் குடிப்பது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கறத நிறைய பேர்
0: மறந்துடுறாங்க. கடமை குழந்தையோட உரிமை.
1: எஸ், சோ குழந்தையினுடைய உரிமை அது. இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும், குழந்தையோட உரிமையை வந்து நம்ம பறித்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய கண்ட்ரி வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இல்ல, எல்லாருடைய உரிமைகளை எல்லாருமே, சுதந்திர நாடா இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாவற்றையும் செய்கிறதற்கு சுதந்திரம் உண்டு. அதே மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் குடிப்பதற்கு உரிமையும் உண்டு. சோ பிறந்த உடனே தாய்க்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதை விட, குழந்தை பிறக்காததற்கு முன்பாகவே அந்த பெண் வந்து கர்ப்பமா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த உடனே வந்து பால் கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப ஆன்டிநேட்டல் பீரியட் அவங்க வந்து ஒரு மாதம் மாதம் செக்அப் வராங்க. சோ ஒவ்வொரு மாதமும்
0: கர்ப்பமா இருக்கும் போது
1: மாசம் செக்அப் வரும் பொழுது தடுப்பூசி போட்டுக்க வராங்க, என் குழந்தை நல்ல வெயிட் வருதா பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே செக்அப்க்கு வராங்க இல்லையா.
0: ஆமா, ஓகே டாக்டர், இப்ப நம்ம இதை பத்தி தொடர்ந்து பேசலாம், குழந்தையோடைய உரிமை தாயோட கடமை இதை பத்தி. அதுக்கு முன்னாடி நம்ம காலர் ஒருத்தவங்க நம்ம லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேள்வி என்ன சந்தேகம் என்னன்னு கேட்போம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்,
2: நான் மயிலாப்பூர்ல இருந்து கற்பகம் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
2: என் பொண்ணுக்கு குழந்தை பிறந்து 4 மாசம் ஆகுது.
0: ஓகே,
2: அவளுக்கு வந்து பாவக்காய் கொடுத்தா பால் கசக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் புளி சேர்க்க கூடாது, காரம் சேர்க்க கூடாது, மிளகாத்தூள் சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக என்ன டாக்டர் பண்றீங்க?
1: 4 மாதம் ஆயிடுச்சு இல்லீங்களா?
2: ஆமா,
1: 4 மாதமும் தாய்ப்பால் தானே கொடுத்துட்டு இருந்தாங்க.
2: தாய்ப்பால் தான்.
1: சரி, 4 மாதமும் நீங்க இதெல்லாம் கொடுத்தீங்களா? இந்த உணவுகள் எல்லாம் பிளட்ல சேர்ந்து தாய்ப்பால் வழியாக வெளியில வர்றது கிடையாது சரிங்களா. அதனால பாகற்காய் கொடுக்க கூடாது, வத்தல் பொடி கொடுக்க கூடாது, புளி கொடுக்க கூடாது, இதெல்லாம் வந்து ஒரு மித்ஸ் தான், ஒரு ஒரு மூட நம்பிக்கை சரிங்களா, எதுவுமே கிடையாது.
0: ஹலோ,
2: ஹலோ,
0: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு?
1: கவலைப்பட தேவையில்ல, பால் கொடுத்து குடிச்ச உடனே
2: குழந்தைய
1: நீங்க பால் கொடுத்த உடனே தோல்ல போட்டு கட்டி கொடுத்து பாப்பா ஏப்பம் விட வைக்க சொல்லுங்க. ஏப்பம் விட வைக்கணும் சரிங்களா. ஏப்ப விட்டாச்சுன்னு சொன்னா வாந்தி வராது. அப்படி ஒருவேளை ஏப்பம் விடும் பொழுது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பால் வெளியில வரலாம், அது நார்மல் தான். அப்புறம் முக்கிய முக்கிய அழுகிறதுன்றது அதுவும் நார்மல் தான். ஏன்னா குழந்தைக்கு யூரின் வரும் பொழுது, மோஷன் வரும் பொழுது அதெல்லாம் சொல்ல தெரியாது இல்லைங்களா. அதனால அது முக்கி தான் காட்டும், முக்கி காட்டலாம், அழுது காட்டலாம். அதனால நீங்க எனக்கு முக்கிறதுனால உடனே குழந்தைக்கு ஏதோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தொடர்ந்து முக்கி கொண்டே இருக்கிறது, ஒருவேளை மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னு சொன்னா வேற யாராவது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதற்கு நீங்க டாக்டர் அணுகி கேட்டுக்கலாம். பட் நார்மலா அந்த மாதிரி முக்கி அழுகிறது வந்து அது நார்மல், அதுக்காக நீங்க வந்து பெருசா அது ஒரு பிரச்சனை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்.
0: நன்றி மேடம். சோ இந்த மாதிரி கற்பகம் நம்ம நேயர் மாதிரி நீங்களும் கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுத்து டயல் பண்ணுங்க 6512133333. டாக்டர் சாந்தி குழந்தை நல மருத்துவ தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு நேரடியா உங்க சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க.

0: டாக்டர், நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க தாயோடைய கடமை குழந்தையோட உரிமை தாய்ப்பால்.
1: இந்த தாயோடைய கடமை, அந்த கடமையை அவங்க நல்ல முறையில செய்யணும் அப்படின்னு சொன்னா குழந்தை பிறந்த உடனே சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. அவங்க கர்ப்பமா இருக்கும் பொழுது 9 மாத காலம் அளவும் அவங்க கர்ப்பமா இருக்காங்க. அதுக்கு முன்பாகவே அவங்க ரொம்ப ஆன்சியஸா இருப்பாங்க. சில மதர்ஸ் இந்த மாசம் நான் கர்ப்பமாயிட மாட்டேனா, அடுத்த மாதம் கர்ப்பமாயிட மாட்டேனான்னு. இப்ப எல்லாருமே வந்து யங் கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. சோ அவங்க தேனும் மோர். அப்போ அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு அந்த மாசமா இருக்கிறப்ப வந்து செக்அப் வரும்பொழுது அந்த கைனகாலஜிஸ்டே நிறைய கவுன்சிலிங் கொடுக்கணும். இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இந்த நாளில குழந்தை பிறக்க போகுது, இதுக்கு முன்பாகவே நீங்க தாய்ப்பால் கொடுப்பதற்கு நீங்க உங்களை ஆயத்தப்படுத்திக்கணும். ஆயத்தப்படுத்திக்கிறது என்று சொன்னால் என்ன, மனதளவில் முதலாவது ஆயத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரஸ்ட்டை வந்து அடிக்கடி எக்ஸாமின் பண்ணி பார்த்துக்கணும். அந்த பிரஸ்ட்ல வந்து அந்த நிப்பிள் வந்து சம்டைம்ஸ் ஃபிளாட்டா இருக்கலாம், ஆர் உள்ள போய் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்க ஆன்டிநேட்டல் பீரியட்லயே அதை கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி வெளியில இழுத்து விட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாதான் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு வந்து அந்த காம்பு வாயில போவதற்கு சரியான ஒரு லெங்க்ல அந்த நிப்பிள் இருக்கும். இது எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்காது, ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு மனதளவில் வந்து ஒரு ஒரு அவங்க மனதளவில் அவங்க அவங்களை நம்ம தயார்படுத்துறது டாக்டர்ஸ் உடைய கடமை, அதுவும் இல்லாம வீட்டில் உள்ள எல்டர்ஸ் உடைய கடமையும் கூட.
0: கரெக்ட். ஓகே ஓகே டாக்டர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மாடு வந்து கண்ணு போட்டுதுன்னா உடனே ஃபர்ஸ்ட் வந்து அந்த சீம்பால் எடுத்து மாட்டு கொடுக்குறோமோ இல்லையோ மனுஷங்க நம்ம சாப்பிட்டுறோம், அது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு. பட் அது செய்யக்கூடாது இல்லைங்களா? ஆனா ஏன் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த செக்ரியேட் ஆகிற மில்க் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து அதிகமா இல்லை கிராமப்புறங்களா இருக்கட்டும் நகர்ப்புறமா இருக்கட்டும்?
1: இன்ஃபேக்ட் அது என்னன்னா அந்த சீம்பால் வந்து கெட்டு போன மாதிரி ஒரு நம்பிக்கை நம்ம ஜனங்களுக்கு. எப்படின்னா இப்போ மாடு கண்ணு போட்டுச்சுன்னா அந்த சீம்பால் வந்து மாட்டுடைய கண்ணுக்கு தானே போய் சேரணும்.
0: கரெக்ட்.
1: ஆனா நம்ம அதுக்கு கொடுக்கறது இல்ல, நம்ம எடுத்து அந்த பாலை திரட்டு பால் இன்னும் நிறைய சுகர் போட்டு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம சாப்பிடுறோம். ஏன் அப்படின்னா அதுல நிறைய சத்து இருக்கு, நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, அந்த சத்து நமக்கு வேணும்னு நம்ம சாப்பிடுறோம். பட் அதே டைம்ல ஒரு மதருடைய சீம்பால் வந்து அந்த குழந்தைக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது அது மிகவும் பெரிய தப்பு. அந்த குழந்தையினுடைய உரிமையை நம்ம மறுக்கிற மாதிரியும் பறிக்கிற மாதிரியும் இருக்கும். ஏனென்றால் அந்த சீம்பாலில் நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, அது வந்து நோய் தடுப்பு மருந்து மாதிரி. ஸோ இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்கு, நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இன்னொன்று வந்து அதனுடைய குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். குவான்டிட்டி வந்து ஒரு மேபி ஃபியூ டிராப்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஃபியூ டிராப்ஸ் எப்படி இந்த பேபிக்கு பத்தும், போதாது அப்படின்றது நிறைய பேருடைய நம்பிக்கை. ஆனா அந்த ஃபியூ டிராப்ஸ் கூட அந்த குழந்தைக்கு போதுமானது.
0: ஓகே.
1: சோ அந்த ஃபியூ டிராப்ஸ் குடுக்கறதனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் வருது இல்லைங்களா? சோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அந்த குழந்தைக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். இல்லாம அந்த கொலஸ்ட்ரம்க்கு வந்து ஒரு பர்கேட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. பர்கேட்டிவ் இன் தி சென்ஸ் அது உள்ள இருக்கிற அந்த கருப்பு மலம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கருப்பு மலம் எல்லாம் கிளியரா அது வந்து வெளியில கொண்டு வந்து.
0: ஓகே.
1: சோ அது ஒரு ரிலாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் மாதிரி. சோ இது எல்லாவற்றையுமே நம்ம அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். இந்த மூட நம்பிக்கையை நம்ம இருந்து நம்ம முதலாவது எடுத்து போடணும்.
0: ஓகே. அப்புறம் வேற என்ன வகையான நம்பிக்கைகள், அதாவது வந்து அது மக்களோட நம்பிக்கை ஆனா அது வந்து அறிவியல், அதாவது வந்து டாக்டர்ஸ் உடைய பார்வையில அது தவறு, அது தேவையில்லை நீங்க நினைக்கிறீங்க டாக்டர்?
1: இப்போ வேற மூட நம்பிக்கைகள் என்ன இருக்குன்னா, பிறந்த உடனே நம்ம பாலை கொடுக்காம சக்கர தண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது நிறைய பேருடைய ஐதீகமான நம்பிக்கை. ஏன் சக்கர தண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது ஸ்வீட். சோ அந்த ஸ்வீட்டா நம்ம முதலாவது குழந்தைக்கு கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க.
0: கழுத பால் கூட கொடுப்பாங்க.
1: கழுத பால் கொடுக்குறாங்க. கழுத பால் ஏன் கொடுக்குறாங்கன்னா கழுத நல்ல
0: கழுதைய தேடி எடுத்துட்டு
1: அதுக்குன்னு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கழுத பால் வந்து உங்களுக்கு 100 ml வந்து மேபி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ருபீஸ்.
0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்க காலை கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம். வணக்கம் டாக்டரை கேளுங்கள். ஹலோ,
2: குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
0: ஓகே சார்.
2: அதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் சரியா இங்க போனா சரியா கொடுக்கறது இல்ல.
0: ஓகே.
2: அது கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஓகே. ஸோ இப்போ ஓகே டாக்டர், ஓகே சார், உங்களுடைய அந்த அது வந்து இந்த மலேரியானால கொசுனால அந்த அவங்க வந்து டோபிகானா, அதாவது வந்து டோபிகானால இருக்கிற நிறைய பேர் வந்து நம்மளுடைய நேர்கள் டாக்டர். இப்போ இவர் வந்து இப்போ இவங்க வந்து என்னன்னா அந்த அந்த இடம் நீங்க பாத்தீங்கன்னாக்க குழந்தைங்களும் அங்கேயே விளையாடுவாங்க, அவங்க வீடும் பக்கத்துலயே இருக்கும், அவங்க வந்து அந்த துணி துவைக்கிற இடமும் அங்கேயே பக்கத்துல இருக்கு. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் பட்டுப்பட்டு அவங்களுடைய தோல் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப அலர்ஜி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அப்படிதானே சார்? ஓகே. ஸோ இது வந்து
2: இப்போ வந்து அவங்க வந்து வாஷ் பண்ற இடம் வேற,
0: ஓகே,
2: அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தனியா இருக்கு,
0: ஓகே,
2: அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு பால் கொடுப்போம் இல்ல மத்த ஏதாவது டைட் ஊட்டவோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் போது,
0: ஓகே,
2: அந்த இவங்க வாஷ் பண்ணிட்டு வராங்க இல்லையா?
0: ஆமா ஆமா.
2: அப்போ வந்து அந்த ஏதாவது இவங்களுக்கு அந்த எஃபெக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல. அதுல ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு இதுவா இருக்கும். எல்லா குழந்தைங்களும் சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு அப்படி இருக்கு, ஒரு சில குழந்தைங்களுக்கு அந்த ப்ராப்ளம் நிறைய இருக்கு.
0: அதுல
2: வந்து அவங்க வந்து வாஷ் பண்றது வந்து தனியா ஒரு இடத்துல வாஷ் பண்ணுவாங்க.
0: ஓகே. சோ இவர் என்ன சொல்றாருன்னா இவங்க குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் ஊட்டினதுப்போ அந்த பக்கத்துல அந்த பக்கம் வாஷ் பண்ணா கூட அதோட இன்ஃபெக்ஷன் காரணமா என்னமோ தெரியல, நிறைய குழந்தைங்களுக்கு மாதிரி காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா நீங்க லைன்ல இருங்க, அவங்க பதில் சொல்றாங்க உங்களுக்கு, அதை நம்ம என்னன்னு கேட்போம்.
1: அதாவது சார் நீங்க கேக்குற ப்ராப்ளம் வந்து இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக்கை விட்டு ரொம்ப டீவியேட் ஆகி போகுது. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணணும் நீங்க சொல்றீங்க. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் யாரு? ஹெல்த் டிபார்ட்மெண்ட், சொசைட்டி, கவர்மெண்ட் எல்லாருமே நம்ம தானே
2: இல்லீங்களா? இப்போ வீக்லி ஒன்ஸ் வருவாங்க அதோட அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப எதுன்னா மலேரியாலாம் அவரு ஸ்ப்ரெட் ஆகுது, அப்படியே அந்த கொசு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொருத்தருக்கு கடிக்க ஆரம்பிக்குது.
1: சரிங்க. உங்களுடைய இந்த ப்ராப்ளம் வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ்க்கு நாங்க கொண்டு வரோம். ஆனாலும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப அலர்ஜி எல்லாம் கம்மி. இந்த எக்ஸிமான்னு சொல்லுகிற தோல் வியாதி அதெல்லாமே வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியா தான் வரும். லெஸ் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. அலர்ஜி, அப்புறம் வந்து நிமோனியா, டயரியா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஆஸ்மா, இந்த மாதிரியான வியாதிகள்லாம் தாய்ப்பால் மட்டுமே 6 மாசத்துக்கு குடித்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வருகிறது ரொம்ப ரேர். அதனால நீங்க வந்து உங்க ஏரியால இருக்கிற தாய்மார்கள் இடத்துல நீங்க சொல்லுங்க, என்னதான் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஹேண்ட் வாஷிங், கை வாஷ் பண்ணணும். பால் கொடுக்கறதுக்கு முன்பாக பெண்கள் வந்து மார்பகத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணிக்கணும், குழந்தைகளையும் கொஞ்சம் கிளீனா வச்சுக்கணும். சோ கிளீனா வச்சுட்டு அவங்க தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி வியாதிகளை வந்து நம்ம பெருமளவு நம்ம வந்து தடுக்கலாம். நீங்க சொன்ன அந்த மலேரியா மத்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் நாங்க வந்து எந்த இடத்துக்கு மேலிடத்துக்கு நாங்க அந்த நோட்டீஸ் கொண்டு போகணுமோ அதுக்கு நாங்க கொண்டுட்டு போறோம். சரிங்களா?
0: ஓகே, நன்றி ஐயா, கேட்டதுக்கு நன்றி. ஓகே. இப்போ இவருடைய மெயின் ப்ராப்ளம் என்னன்னா இந்த, அதாவது இவங்களுக்கு என்னன்னா சுற்றுப்புற பாதிப்புனால அந்த தாய்ப்பால் கொடுக்குற அந்த லேடிஸுக்கு மூலமா இல்லை ஏதாவது அந்த குழந்தைகளுக்கு அதனால தான் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருதாங்கிறது அதான் அவங்களோட அடிப்படை சந்தேகம் மேடம்.
1: இருக்கலாம், பட் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த ப்ராப்ளம்ஸ் வராது. ஏன்னா தாய்ப்பால் வந்து நமக்கு எப்பொழுதுமே ஸ்டெரைல் இல்லைங்களா, அது இன்ஃபெக்ஷன், அது வந்து ஒரு கலப்படம் இல்லாத ஒரு, அதனால வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வராது. தாய்மார்களோ இல்ல பெற்றோர்களோ குடும்பத்தாரோ என்னுடைய பிள்ளை நல்லா பாடணும், ஏன்னா கழுத ரொம்ப நல்லா கத்தும், அதுக்கு அந்த ஒரு வாய்ஸ் கிராக் ஆகாது, நல்ல டெம்போல நல்ல சுதியில வந்து அது சத்தம் போடும். அதே மாதிரி என் பிள்ளை பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கழுத பால் கொடுப்பாங்க.
0: வந்து சில பேர் மோசமா பாடினா கழுத மாதிரி கத்திரியன் தானே சொல்லுவாங்க,
1: பட் அப்ப ஏன் கழுத பால் கொடுக்கணும்
0: தெரியல.
1: கழுத மாதிரி நல்லா கத்துறது வந்து வாய்ஸ் இனிமையா இருக்கணும் சொல்லிட்டு சக்கர தண்ணி
0: தேனை கூட தடை விட்டுறாங்க.
1: தேனும் தடை விடுறாங்க. அதையும் வந்து பெண் இருக்குங்களா, பெண்ணுடைய நிப்ல எடுத்து சுகர் வாட்டர் வந்து நாக்குல வச்சா குழந்தை வந்து நல்ல படிப்பாளியா வருவானா, ரொம்ப பெரிய கல்விமான் அறிவாளியா வருவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு வந்து கத்தி இருக்கு இல்லைங்களா, கத்தி முனையில அந்த சக்கர தண்ணி எடுத்து வாயில வச்சா அந்த குழந்தை நல்ல வீரமுள்ள குழந்தையா வரும். ஆனா நம்மளுடைய ஐதீகம் என்ன தெரியுமா, நம்ம ஆஸ் பர் டாக்டர்ஸ் ஆஸ் பர் பாராமெடிக்கல்ஸ் கொலஸ்ட்ரம் தாய்ப்பால் இது ரெண்டும் கொடுத்தா உங்க குழந்தை அன்பிலையும் வீரத்திலையும் கல்வியிலையும் எல்லாவற்றிலும்
0: சிறந்து விளங்கும்.
1: அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். இன்னைக்கு அதை தான் நம்ம இன்சிஸ்ட் பண்றோம்.
0: கரெக்ட். ஸோ நேர்களே, உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி நம்ம வந்து டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் டாக்டர் சாந்தி மேடம் வந்து ரொம்ப அழகாக வந்து தாய்ப்பாலோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. மேடம், இப்போ இன்னொன்று என்னன்னா, குழந்த பிறந்த உடனே எவ்வளோ நேரத்துக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஃபீட் பண்ணிட்டோம், ஏன்னா இப்போ சிசேரியன் கேஸாக இருந்ததுன்னு வைங்களே, அவங்களுக்கு வந்து அந்த முழிப்பு அதாவது அந்த சிசேரியன் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க விழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதே மாதிரி நார்மல் டெலிவரி கூட சம்டைம்ஸ் அவங்க வந்து மயக்கமாகறதுக்கு சான்சஸ் இருக்கு, நல்லா அந்த அயற்சினால அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள குழந்தைக்கு அந்த சிங் பால் கொடுக்கணும் இமீடியட்டா?
1: இது ரொம்ப நல்ல கேள்வி, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும். ஆக்சுவலா நம்ம என்ன சொல்றோம்னா, ஏர்லி இனிசியேஷன், அதாவது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ டெலிவரிக்கு வந்து மூணு ஸ்டேஜஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏர்லி இனிசியேஷன் என்ன சொல்றாங்க, ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குழந்தை அந்த ஏர்லி இனிசியேஷன் அந்த டைம் லிமிட் என்னன்னா, ரைட் ஃப்ரம் த பர்த் அப் டு 1 hour. குழந்தை பிறந்த ஒரு நிமிடத்துல இருந்து அரை நிமிடத்துல இருந்து அந்த ஒரு மணி நேரம் வரைக்கும் வந்து அந்த டைம் டியூரேஷன். இப்போ குழந்தை பிறந்த அரை நிமிஷத்துல ஒரு நிமிஷத்துல எப்படி பால் கொடுக்கறதுன்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். இப்ப குழந்தை வந்து வெளியில வந்த உடனே அந்த தொப்புள் கொடியை கூட கட் பண்ணிருக்க மாட்டாங்க. குழந்தைய நல்லா சுத்தம் பண்ணிட்டு தாயினுடைய வயிற்றின் மேல அந்த குழந்தைய நம்ம படுக்க வைத்தோம் என்று சொன்னால், அந்த குழந்தை அப்படியே தவிழ்ந்து போய் நேராக தாயினுடைய மார்பகம் பக்கம் போகுது.
0: ஓகே, குழந்தைக்கு தெரியுது,
1: குழந்தைக்கு தெரியுது. சோ இட் ரெகனைஸ் இட்ஸ் மதர்
0: ஆட்டோமேட்டிக்கலி.
1: எஸ், அஸ் நேச்சர் ஸ்மெல் தெரியுது, அம்மா தான் மார்பகம் இங்க இருக்கு, நான் போய் பால் குடிக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியுது. அதுக்கு பேரு பிரஸ்ட் கிரால் அப்படின்னு
0: பேரு.
1: அந்த கார்டை நம்ம கட் பண்றதுக்கு முன்னாடியே போய் அந்த பேபி சக் பண்ண உடனே பிரஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனுடைய மெக்கானிசம் நன்றாக சுருங்குவதற்கும் விரிவதற்கும் உதவி செய்து சுருங்கி விரும்புவது பிளசண்டா ஈஸியா வெளியில வந்துடுது. அந்த பிளீடிங் போஸ்ட்மார்டம் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டெலிவரி ஆன உடனே ஆகிற பிளீடிங் அது பெருமளவு குறையுது. பெருமளவு குறையும் பொழுது மதருக்கு அது பெரிய நன்மை
0: இல்லைங்களா.
1: சோ இட் ரெடியூசஸ் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் இதனால ரொம்ப குறையுது. சோ இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்றோம். எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங்னா அப் டு 6 மந்த்ஸ் வெறும் தாய்ப்பால் மட்டும், நாட் ஈவன் வாட்டர், தண்ணீர் கூட கொடுக்க கூடாது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்லிஷ் பண்றதுக்கு திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்.
0: ஓகே,
1: ஏர்லி இனிசியேஷன்.
0: பட் டாக்டர், நீங்க சொன்னீங்க ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் கூடி அறுக்கிறதுக்கு முன்னாடி கூட அந்த குழந்தை வந்து தாய்ப்பாலுக்காக அதுவே தவழ்ந்து அது தேடி போகும்னு. ஆனா நிறைய பெற்றோர்கள் குழந்தை தாய்மார்கள் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, எங்க என் குழந்தைக்கு தாய் அதாவது பால் குடிக்கவே தெரியல, அது அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பால் சுரக்கல, அது பால் போதல் அந்த குழந்தைக்கு, அதான் அழுதுட்டே இருக்கு இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எப்படி டாக்டர்?
1: இது மேபி லேட் இனிசியேஷனா இருக்கலாம்.
0: ஓகே,
1: இப்போ வந்து சிசேரியன் டெலிவரிஸ் இருக்கு, சோ மதர் வந்து செடேஷன்ல இருப்பாங்க, சோ பேபி டெலிவரி ஆன உடனே வந்து தனியா வச்சிடுவாங்க. ஒண்ணு வந்து செப்பரேட்டிங் தி பேபி அண்ட் மதர்.
0: ஓகே,
1: இன்னொன்னு வந்து மதர் வந்து மேபி டயர்டா இருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர்ல பேபி will be very alert, ரொம்ப அலர்ட்டா இருக்கும். ஏன்னா அந்த இன்ட்ரா யூட்ரைன் அட்மாஸ்பியர்ல இருந்து எக்ஸ்ட்ரா யூட்ரைனுக்கு வந்த உடனே அதுக்கு ஒரு அந்த டெம்பரேச்சர் எல்லாம் கோல்டா இருக்கும், உள்ள இருக்கிற வார்ம்த் வெளியில வராது. சோ அது ரொம்ப கோல்டா இருக்கும், அது வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணும். சோ அப்போ வந்து அந்த பேபி ரொம்ப அலர்ட்டா இருக்கும், கை காலை எல்லாம் நல்லா உதச்சிட்டு. சோ அந்த டைம்ல நம்ம கொண்டு போய் மார்ல வச்சோம்னு சொன்னா நேச்சுரலி பேபி வந்து நல்லா சக் பண்ணும். இவங்க லேட்டா பேபியை கொண்டு போய் பிரஸ்ட்ல வைக்கலாம், ஆர் நம்ம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம், சுகர் வாட்டர் அந்த மாதிரி அந்த மாதிரி எதையாவது ஒன்னு பேபியுடைய வாயில முதலாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த லாக்டேஷன் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடும்.
0: ஓகே.
1: இன்னொன்னு பால் போதல அப்படின்னு சொல்றீங்க. பால் போதல அப்படின்னு சொல்றது அது வந்து நேச்சுரலி லிட்டில் மில்க் தான் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரம் வந்து ஃபியூ டிராப்ஸ் தான் இருக்கும். பட் பேபி ஆல்சோ வெரி நியூ அண்ட் வெரி ஸ்மால், அந்த பேபிக்கு அந்த ஃபியூ டிராப்ஸே போதும். நம்ம மதர்ஸுக்கு வந்து என்னன்னா நம்ம பேபி நிறைய மில்க் குடிக்கணும், எம் பிரஸ்ட்ல இருந்து பால் அப்படியே கொட்டினாதான் வந்து பேபிக்கு போதும் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கு அவங்களுக்கு. அந்த நினைப்பை வந்து நம்ம மாற்றணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் மேபி 3-4 days அந்த கொலஸ்ட்ரால் மட்டும் செக்ரீட் ஆகும். ஆஃப்டர் தட் தான் வந்து அந்த மில்க் வந்து டைல்யூட் ஆகி குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும்.
0: ஓகே.
1: அதனால அவங்களுடைய ஃபீலிங் என்னன்னா இந்த மில்க் வந்து பத்தாது என்னுடைய குழந்தைக்கு அப்படின்ட்டு. ஆனா அந்த மில்க் அந்த குழந்தைக்கு
0: போதுமானது.
1: அதை அவங்களுக்கு நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாதான் புரியும்.
0: கரெக்ட் கரெக்ட். அப்புறம் டாக்டர் இன்னொன்று வந்து என்னன்னா தாய்மார்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய டென்ஷன் இருக்கும். அதாவது அவங்களை ஏற்கனவே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இதில் இருப்பாங்க. பண்ண குழந்தை ராத்திரியெல்லாம் அழுகும். அப்புறம் அப்படி இருக்கும் போது அவங்க வந்து அந்த தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டு முதுகு வலி வந்துடும், இந்த மாதிரி உடல் உபாதைகள்னால வந்து எஸ்கேப் ஆவாங்க. இன்னொன்று வந்து என்னன்னா படுத்துட்டு தாய்ப்பால் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து அந்த ஸ்டெப்ஸ் எப்படி ஒரு குழந்தை எப்படி எடுத்து எப்படி தூக்கி எப்படி அவங்க ஃபீட் பண்ணணும் அந்த ஸ்டெப்ஸ் சொல்லுங்க. அதுக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நேர் ஒருத்தவங்க லைன்ல இருக்காங்க, அவங்க கேள்வி என்னன்னு கேட்டுட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
3: சொல்லுங்க.
0: வணக்கம், நீங்க டாக்டர் சாந்தி இருக்காங்க, நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னு விரும்புறீங்க? ஹலோ.
3: என்ன
0: வராதா
1: பாதிப்பு வராதுமா? பாதிப்பு
3: விழிப்புணர்வு இருக்காங்க, தாய்ப்பால் மட்டும் 6 மாசம் தண்ணி கூட கொடுக்க
1: கூடாது. ஆமா, ஏனென்றா அம்மாவே தண்ணி குடிக்கிறாங்க இல்லையா, பாலே தண்ணியா தானே இருக்கு. அதனால வந்து பாதிப்பு வராது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் கொடுக்க சொல்றோம். நீங்க வேற ஏதாவது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதனால நிச்சயமாக பாதிப்பு வரும் கண்டிப்பா. ஏனென்றா நாங்க நிறைய டெய்லியுமே நிறைய பேபிஸ் பாக்குறோம், ஒரு கிரைப் வாட்டர் போனிசன் ஆர் நீங்க சொல்ற மாதிரி தண்ணி, ஈவன் ஒரு சிலர் வந்து ரொம்ப கொஞ்சம் வசதியானவங்க மினரல் வாட்டர் கூட கொடுப்பாங்க. மினரல் வாட்டர் கொடுத்தா ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு, பட் மினரல் வாட்டர் கொடுத்தா கூட உங்களுக்கு பாதிப்பு வருது. ஏன்னா அது நீங்க கொடுக்கற ஸ்பூன் அதனுடைய கிண்ணம் அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்டெரைலா இருக்கும்னு தெரியாது. இன்னொன்னு வந்து இன்ஃபெக்ஷன், இன்னொன்னு வந்து ஆஸ்பிரேஷன். ஏன்னா மில்க் வந்து குழந்தை மார்பகத்திலிருந்து சப்பி குடிக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு தேவையோ அதை சப்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு வாய் நிறைய வந்த உடனே அதை ஸ்லோவா முழுங்கும், அதுக்கப்புறம் திரும்ப தான் வந்து அது சக் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப நீங்க ஸ்பூன்ல குடுக்கறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு தேவை அதனுடைய மவுத் எவ்வளவு பிடிக்கும்ன்றது நம்மளால அசஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா. அப்படி குடுக்கும் பொழுது புறக்கேறுகிறதான வாய்ப்புகள் உண்டு. புறக்கேறதுனால வாய்ப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி லங்ஸ்குள்ள போய் அகைன் அது சளியாக மாறி நிமோனியாக வரலாம். இன்னும் நீங்க குடுக்கற இதுல இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னு சொன்னா டயரியா, டயரியா வந்துச்சுன்னா ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லை, இதுல எல்லா சத்துக்களும் இருக்கு, 6 மாத குழந்தைக்கு தேவையான எல்லா சத்துக்களும் அந்த 6 மாசம் வரைக்கும் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டடி பண்ணி தான் வந்து சொல்றாங்க, இது யாருமே சும்மா சொல்றது கிடையாது.
3: சரிங்களா?
1: நிச்சயமா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, சரிவிகித உணவு அது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அது வந்து தடுப்பு மருந்து மாதிரி. நம்ம வந்து பிறந்த உடனே நீங்க பிசிஜி தடுப்பூசி 3 நாட்களுக்குள்ள கொடுக்குறீங்க, ஆனா முதலாவது நம்ம தாய்ப்பால் கொடுக்கறோம் இல்லைங்களா. தாய்ப்பால் தான் வந்து முதல் தடுப்பு மருந்து, அதுக்கப்புறம் தான் மற்ற தடுப்பு மருந்துகள்லாம் வருது. சரிங்களா?
0: வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
1: ஓகே மகாராஜ்,
0: ஓகே. தேங்க்யூ டாக்டர். இவங்க வந்து இவங்களுக்கு என்ன அடிப்படை சந்தேகம் அப்படின்னா, அந்த தண்ணி கூட குடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அதுதான் இவங்களோட சந்தேகம். அது நிறைய பேருக்கு அந்த இருக்கு, தண்ணி குடிக்கலாம், ஏன்னா நிறைய தண்ணி குடிக்கணும்னு டாக்டர் சொல்லும் போது குழந்தைக்கு மட்டும் ஏன் தண்ணி குடுக்க கூடாது அப்படிங்கறது. ஓகே, நம்ம வந்து அதை பேசிட்டு இருந்தோம், அதாவது வந்து போஸ்டர் ஆஃப் த மதர், அதாவது ஸ்டெப்ஸ் ஃபார் அ மதர்.
1: இப்போ ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, இப்போ சிசேரியன் பண்ண மதர்ஸ் இருக்காங்க, தே கே நாட் சிட்
0: ஓகே
1: இல்லைங்களா, படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நார்மல் லேபர்ல இருக்கிறவங்க எழுந்து உட்காந்து பால் கொடுக்கலாம், பால் கொடுத்தவன தோள்ல போட்டு தட்டி கொடுக்கலாம். சரி, என்னால முடியல, எழுந்துக்க முடியல அப்படின்ட்டு அதை வந்து சாக்கு போக்கா சொல்ல முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்குது, என்னால எழுந்துக்க முடியாது. சோ இது சாக்கு போக்க சொல்லி நிறைய பேர் தப்பிக்கவே முடியாது. படுத்துக்கொண்டும் பால் கொடுக்கலாம். நீங்க படுத்துக்கொண்டு பால் கொடுக்கும் பொழுது கரெக்டா நீங்க அந்த லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட ஃபர்ஸ்ட் நீங்க ஃபீட் பண்ணணும். லோவர் சைட்ல இருக்கிற பிரஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் வந்து

0: ஒரு சப்போர்ட் பண்ணலாம். கையை வந்து பாப்பாவுடைய தலைக்கு கீழே வச்சுட்டு அந்த கியூபிட்டல் போர்ஸால தலையை வச்சுட்டு அந்த உள்ளங்கையை வச்சு குழந்தையோட பேக்கை சப்போர்ட் பண்ணிட்டு சரியாக குழந்தையுடைய பாஸ்டரை நீங்க பாக்கணும். குழந்தைய வந்து முகத்தை பார்த்து, கண்ணை பார்த்து, மூக்கை பார்த்து, மூக்குல வந்து பிரஸ்ட் அழுத்துதா, மூச்சு திணறல் வருதா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு படுத்துக்கொண்டே நீங்க பால் கொடுக்கலாம். பால் கொடுத்து முடிச்ச உடனே தூக்கி தோல்ல போட்டு கட்டி கொடுக்கலாம். இப்ப உட்கார்ந்து கொண்டு பால் கொடுக்கறவங்க என்ன செய்யலாம், நல்ல வசதியா பின்னாடி சாஞ்சு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துட்டு பாப்பா வந்து தலைய நீங்க நான் சொல்ற மாதிரி அந்த எல்போ எல்போல தலையில ரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபோர் ஆர்மும் பாம்ஸும் வந்து பேபியுடைய பேக்கை ஃபுல்லா சப்போர்ட் பண்ணணும். பேபியுடைய ஃபேஸ், நெக், அப்டமன் எல்லாம் அம்மாவுடைய அப்டமனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஃபேஸ் மட்டும், நெக் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டன் ஆகி ஃபேஸ் வந்து பிரஸ்ட டச் பண்ணி இருக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன்.
1: ஓகே ஓகே டாக்டர், இப்போ ஒரு கால் வந்திருக்கு. அந்த காலர் என்ன கேக்குறாங்கன்னு கேட்டு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம், இது டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
2: குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
1: குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்க மேம்.
0: குறைந்தது 2 வருஷம் குடுக்கலாமா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால். சரிங்களா, 7வது மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க இணை உணவு ஆரம்பிக்கலாம். இணை உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சத்துமாவு கஞ்சி இல்ல அரிசி உடச்ச கடலை கஞ்சி ஜூஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அதுக்கு பின்பாக வந்து 7-8 மாதங்கள் ஆக ஆக நீங்க வந்து காய்கறிகள் எல்லாம் மசிச்சு கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம், நான்வெஜ் கூட நீங்க சூப்பு ஃபிஷ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தாலும் கூட நீங்க உடன் அது கூட வந்து நீங்க தாய்ப்பாலும் கொடுக்கலாம். தாய்ப்பால் வந்து கொடுக்கலாம், இது வரைக்கும் தான் கொடுக்கணும் அப்படின்றது கணக்கே கிடையாது. 2 இயர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக நீங்க கொடுக்கணும், அதுக்கு மேலையும் கொடுக்க விருப்பப்படுகிறவர்கள் கொடுக்கலாம், தப்பே கிடையாது.
2: ஓகே மேடம், தேங்க் யூ.
0: ஓகே
1: டாக்டர், நம்ம இப்ப இந்த குழந்தைய வந்து எப்படி தூக்கி எப்படி அந்த போஸ்டர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த போஸ்டர்ல அழகா குழந்தைக்கு கொடுக்கணும். அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து அந்த ஏப்பம் வருதா அப்படிங்கறத வந்து நம்ம பாக்கணும். அப்புறம் டாக்டர் இன்னொரு ஒரு என்னன்னா, அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்லாக இருக்கும் போது ஏதாவது வந்து ஜுரமோ இல்ல வந்து வேற ஏதாவது பிரச்சனை, உடல் ரீதியா அவங்களுக்கு பிரச்சனை வரும் போதும் அவங்களுக்கு பயம், இப்ப ஜுரம் வந்தது இல்ல சளி வந்ததுன்னா அந்த குழந்தைய தூக்கி கொடுக்கும் போது அதை அவங்க குழந்தைக்கும் ஒட்டிக்குமோ அப்படின்னு, அப்போ அந்த சமயத்துல தாய்ப்பால் கொடுக்கலாமா?
0: கண்டிப்பா கொடுக்கலாம், ப்ரொவைடட் அந்த மதர் உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சளியா இருந்தாலும் சரி ஜுரமா இருந்தாலும் சரி, அது என்ன சளி என்ன ஜுரம் அப்படின்னு பார்த்து முதலாவது அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ ஒருவேளை மதருக்கு சளி இருந்துச்சுன்னா அவங்க தான் க்ளோசரா பேபி ஹேண்டில் பண்றாங்க, குழந்தைக்கு சளி வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. நார்மலா எல்லா மதர்ஸ் என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே போய் பார்ப்பாங்க, தனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்க மாட்டாங்க. தன்னிடத்துல இருந்துதான் குழந்தைக்கு வியாதி வருகிறதுன்றத நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப குழந்தைக்கு முகத்துக்கு நேராக இவங்க தும்மும் பொழுதோ இருமும் பொழுதோ அந்த வைரஸோ பாக்டீரியாவோ எது வேண்டாலும்
1: அவங்க வந்து எப்படிப்பட்ட மருந்துகள் அவங்க எடுத்துக்கலாம், அவங்க ஏதாவது அந்த மாதிரி மருந்து எடுத்துட்டா அது தாய்ப்பால் கொடுக்கற அந்த மதர்ஸ் மூலமா குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்?
0: ஒரு சில மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியே வரும்.
1: Okay.
0: So, caution during lactation. Okay. அந்த மாதிரி medicines lactation time ல avoid பண்றது நல்லது.
1: Okay, doctor, இப்ப ஒரு caller line ல இருக்காங்க, உங்க call என்னன்னு பாக்கலாம். வணக்கம், இந்த டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ,
0: இதனால பாதிப்பு ஒண்ணுமே கிடையாதுமா, உங்களுக்கு மில்க் செக்ரேஷன் இருக்க வரைக்கும் கொடுக்கலாம். 2 வயது வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும்.
2: 3 வயசு ஆக போகுது,
0: பரவாயில்லையே கொடுக்கலாமே.
1: அதாவது நம்ம முதல்ல கேள்வி கேட்டோம் இல்லையா, நீங்க 2 வயசு வரைக்கும் சொன்னீங்க முதல் கேள்வி, சோ இவங்க கேட்டுட்டு இருக்காங்க நிகழ்ச்சிய. சோ அதனால நான் எங்க குழந்தைக்கு 3 வயசு வரைக்கும் குடுத்துட்டு இருக்கோமே இதனால பரவாயில்லையாங்கிறது
0: கேட்கவே கிடையாது.
1: தப்பே இல்லையாமா, உங்க அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் வரைக்கும் குடுக்கலாம், அதனால இன்ஃபேக்ட் நல்லதுதான் அந்த குழந்தைக்கு. சோ
0: ஆகாரம் நீங்க எல்லாமே கொடுக்கலாமா, 3 வயது குழந்தை நார்மலா நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே கொடுக்கலாமே.
2: அதுக்குதானே
0: புரிஞ்சுதுங்களா?
2: புரிஞ்சது.
1: விரும்பி சாப்பிடுமா?
0: நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு சிலர் சொல்லலாம் தாய்ப்பாலே குடிச்சிட்டு இருந்தா வேற ஆகாரமே சாப்பிடாது, தாய்ப்பால் கேட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணுது பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பிடிவாதம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராப்பர் வீனிங் ஃபீட்ஸ் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு சில மாத தாய்ப்பால் மட்டும் போதும், ஒரு இது வந்து அந்த எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், ஒரு சிலர் வந்து என் குழந்தைக்கு தாய்ப்பால் வீனிங் ஃபீட் சீக்கிரமாவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சில ஒரு குரூப் இருப்பாங்க. இன்னொரு குரூப் வந்து நான் ரொம்ப லேட்டா ஆரம்பிப்பேன், இன்னும் நிறைய நாள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படி நிறைய பேர் அது ஒரு ஆர்வமா செய்யறாங்க. சோ ஆர்வமா செய்யறது இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட்ல வந்து முடியும். நீங்க நார்மலாவே வந்து 7 மந்த்ஸ்ல வீனிங் ஃபீட்ஸ் ஆரம்பிச்சு, ஏன்னா 7 மந்த்ஸ் ஆக ஆக மில்க் உடைய குவாண்டிட்டி. எனி காலர்?
1: ஆமா டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்கல்ல, இல்ல தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி. வணக்கம், ஹலோ.
2: ஹலோ, இப்ப வந்து குழந்தை பிறந்து 3 மாசம் ஆகுது, தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்காங்க.
1: சரிங்க,
2: அதுக்கு நடுவுல இந்த செர்லாக் இந்த சொட்டு மருந்து இதெல்லாம் சேர்க்கலாமா, இல்ல தாய்ப்பால் மட்டுமே 6 மாசம் வரையும் குடுக்கலாமா?
0: தாய்ப்பால் மட்டுமே போதுமா?
1: சொட்டு மருந்து,
0: சொட்டு மருந்து கூட
2: தேவையில்லை.
1: அதாவது நீங்க வந்து 6 மாதம் வரைக்கும் தண்ணி முதல்ல குடுக்கணுமான்னு கேட்டாங்க ஒரு நேயர். இப்ப நீங்க சொட்டு மருந்து குடுக்கலாமான்னு கேக்குறீங்க, சொட்டு மருந்து கூட தேவையில்லை அப்படிங்கறதுதான் டாக்டருடைய விளக்கம். சோ வெறும் 3 மாதம் ஆகுது இல்லீங்களா, நீங்க இன்னும் 6 மாதம் வரைக்கும் நீங்க வெறும் தாய்ப்பால் மட்டுமே கொடுங்க, சொட்டு மருந்து தேவையில்லை, அப்படிதானே டாக்டர்?
0: எஸ்.
1: ஓகே, வேற ஏதாவது சந்தேகம் இருக்காமா?
0: இல்லம்மா, 6 மாசம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் தான்.
1: குழந்தை வந்து சில சமயங்கள்ல வந்து தாய்ப்பால் குடிக்காது, பால் குடிக்காம வந்து அழும், அப்போ அது வந்து எதோட அறிகுறி?
0: பால் குடிக்காம இருக்கிறதுக்கு

0: வந்து நெக்ஸ்ட் ஃபீடுக்கு வந்து பிரஸ்ட் வைக்கிறப்போ நிச்சயமாக ரெஃப்யூஸ் பண்ணும்.
1: ஓகே,
0: இது ஒரு ரீசன். சோ இன்னொன்னு வந்து சிக் பேபி.
1: ஓகே,
0: அது ஒன்னு ப்ராப்பர். அப்புறம் இன்னொன்னு வந்து ப்ராப்பர் பொசிஷனிங் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அது வந்து ரெஃப்யூஸ் பண்ணும்.
1: ஓகே,
0: ஆர் மதர் வந்து ஒருவேளை ஒரு அன்ஹைஜீனிக்கா இருக்கலாம்.
1: ஓகே,
0: ஒரு ஒரு ஸ்மெல், ஒரு ஒரு சாயில்டு க்ளோத்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல கூட பேபி கூட ஃபேஸ் என்ன செய்யும், ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் அதர்
1: சைடு. ஓகே,
0: இன்னொன்னு ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ் ஒன்னு இருக்கு.
1: ஓகே,
0: பிறந்த உடனே நம்ம என்ன சொல்றோம், ரைட் ஃப்ரம் பர்த் அப் டு ஒன் ஹவர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஃபீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ப்ரீ லாக்டியல் ஃபீட்ஸ்னா சுகர் வாட்டர், கழுதப்பால், ராவின் பால், ஆர் எனி வாட்டர் இதெல்லாம் குடுக்கறாங்க இல்லையா, இதெல்லாம் ஒன்ஸ் வாயில வச்சிருச்சுன்னா அந்த பேபி வந்து நெக்ஸ்ட் பிரஸ்ட்ல சக் பண்ணாது.
1: ஏன்னா
0: ஒண்ணு வந்து அவனுடைய பசி அடங்கிடும்.
1: ஓகே,
0: ஃபர்ஸ்ட் திங் பசி அடங்கிடும். இன்னொன்னு வந்து அதுக்கப்புறம் பசிக்காது சக் பண்ணாது. ஒன் ஹவர் மேல பேபி வில் ஸ்டார்ட் ஸ்லீப்பிங். தூங்குற குழந்தைய இவங்க எழுப்பி எழுப்பி திரும்ப டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இட் வில் நாட் சக்.
1: ஓகே,
0: so prelactial feeds ஒரு reason.
1: ஓகே,
0: சரிங்களா, அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், we must avoid prelactial feeds.
1: ஓகே, இன்னொரு டாக்டர், இப்ப ஒரு குழந்தை வந்து பால் சாப்பிடும் போது அதுக்கு திருப்தி ஆயிடுச்சு, அதாவது அதுக்கு வயிறு ரொம்ப இடிச்சு அப்படின்னு சொன்னவொடனே அதுவா வந்து விட்டுடும். சோ பட் அந்த சமயத்துல அந்த தாய்க்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது இல்லீங்களா, அது போதுமா அப்படின்னு. அப்போ தேவையான அளவுக்கு அந்த குழந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஓகே டாக்டர், இப்ப ஒரு கால் லைன்ல இருக்காங்க. வணக்கம், டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ, ஹலோ, ஹலோ, வணக்கம், டாக்டரை கேளுங்கள். டாக்டர் சாந்தி மேடம் நம்ம கூட இருக்காங்க, உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி. ஹலோ, உங்க கேள்வி என்ன, சந்தேகம் என்ன கேளுங்க. கட் ஆயிடுச்சு, இந்த கால் கட் ஆயிடுச்சு. சோ அவங்க திருப்பி கூப்பிடுவாங்க, நம்ம அதுக்கு வரைக்கும் அடுத்த கேள்விக்கு போகலாம். நேர்ல இது எம்ஓபி சமுதாய வானொலி, டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் 1-7 வரைக்கும் உலக தாய்ப்பால் வாரம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சியில நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுடைய அவசியத்தையும் அதனால இருக்கிற நன்மைகளும் அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம நேர்களுக்கு விழாவாரியா டாக்டர் சாந்தி, அரசு கஸ்தூரிபாய் தாய்சேய் நல மருத்துவமனையில இருந்து ரொம்ப விரிவா கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர், இன்னொரு விஷயம் இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்க, இந்த குழந்தை வந்து தாய்ப்பால் சாப்பிடும் போது சில விஷயங்கள் வந்து பேரண்ட்ஸ், அதாவது வந்து இப்ப பெரியவங்க வயசுல இருக்க மூத்தவங்க வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அம்மா வந்து மல்லிகைப்பூ வச்சு கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதாவது இவங்க நம்ம காலர் கூட கேட்டாங்க, அதாவது வந்து பாகற்காய் சாப்பிடக்கூடாது, கொத்தவரங்காய் சாப்பிடக்கூடாது. சோ இந்த மாதிரி இப்ப 1 வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நீங்க 2 வயசு வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க, அப்ப எவ்வளவு நாளைக்கு அந்த தாய் வந்து பத்திய சாப்பாடே இருக்க முடியும்? சோ இந்த மாதிரி எது எது சமுதாயத்துல வந்து அறிவியல் அப்பாற்பட்ட சில விஷயங்கள் சொல்றாங்க, அது உங்க பார்வையில தவறு, அது சயின்டிபிக்கா அது இல்ல அப்படின்னு நீங்க
0: நினைக்கிறீங்க? இன் ஃபேக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது.
1: ஓகே,
0: சோ என்னன்னா இப்போ அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஒரு பத்திய மருந்து அப்படின்னு சொல்லிட்டு பேர்கால மருந்து அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொடுக்காங்க. சோ அந்த பேர்கால மருந்து இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இட்ஸ் அ கேலக்டோகாக்.
1: ஓகே,
0: கேலக்டோகாக்னா மில்க் செக்ரீஷன் அதிகமா ஆகுறதுக்கு அவங்க மெயின்லி ஸ்பைசஸ் தான் சேர்ப்பாங்க.
1: ஓகே,
0: இப்போ வந்து மில்க் செக்ரீஷன் அதிகமா வேணும்னா நம்ம என்னெல்லாம்?
1: ஓகே டாக்டர், அந்த கட்டான கால் இப்ப திருப்பி வந்திருக்கு, அதை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சி போலாம். டாக்டரை கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? டாக்டர் இருக்காங்க.
2: எம்ஓபி ஸ்கூல்ல இருந்து பரிமளம் டீச்சர் பேசுறேங்க.
1: சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க மேடம், சாரி டாக்டர் இருக்காங்க.
2: கிளியரா கேக்குறீங்க? கிளியரா கேக்கல.
1: இல்ல டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது.
2: ஓகே மேடம், ஓகே. இப்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது முதல் பால் அப்படின்னு சொல்றாங்க இல்லீங்க மேடம், அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
1: ஆமா,
0: சீம்பால்ல வந்து நிறைய இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்குமா, அது வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஒரு அடிப்படை காரியம். அப்புறம் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் நிறைய இருக்கு. ஒயிட் பிளட் செல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லீங்களா, ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு. ஆமா, அப்புறமா வந்து நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு, அப்புறம் நிறைய ஃபேட் இருக்கு, சரிங்களா, இவ்வளவு சத்து இருக்கு. அதுதான், அதனாலதான் அதை வந்து முக்கியமா குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
2: ஓகேங்க மேடம்.
0: குளோரோஃபில் இல்லம்மா, இம்யூனோகுளோபுலின்ஸ்.
2: ஓகேங்க, ஓகேங்க,
0: இம்யூனோகுளோபுலின்ஸ்.
2: ஓகே மேடம், ஓகே,
0: ஓகே. போதும் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாதுமா, 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால், சரிங்களா, 7வது மாதம் முதற்கொண்டு நீங்க வேற இணை உணவோடு கூட தாய்ப்பாலையும் சேர்த்து கொடுக்கணும்.
2: ஓகே, இப்ப 6 மந்த் வரைக்கும் இப்ப என்னுடைய

0: அதாவது தாய்ப்பால் வந்து உங்களுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் அண்ட் ஈஸிலி அப்சார்பபிள். தாய்ப்பால் வந்து ஆறு மாதம் வரைக்கும் குழந்தையினுடைய எல்லா சிஸ்டமே வந்து கொஞ்சம் இம்மெச்சூரா தான் இருக்கிறதுனால தான் நம்ம தாய்ப்பால் வந்து அட்வைஸ் பண்றோம்.
1: இப்போ நீங்க
0: போதுமான அளவு இல்ல
1: கொஞ்சம் சேர்த்துட்டேங்க.
0: ஓகே, நீங்க
1: சேர்த்துட்டீங்க. பாப்பாவுக்கு வந்து வெயிட் இன்கிரீஸ் ஆகல, இன்டைஜஸ்டபிள் ப்ராப்ளம் அதனால அவளுக்கு வந்திருக்குமோ. இப்ப கூட ஈவன் 1.5 இயர்ஸ் ஆகி கூட வெயிட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல.
0: நிச்சயமாக இருக்கலாம்.
1: லிவர் ப்ராப்ளம் அது மாதிரி அரைஸ் ஆகக்கூடிய சென்சிபிலிட்டி இருக்குங்களா பேபிங்களுக்கு?
0: லிவர் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. இன்டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஏனென்றால் குழந்தையினுடைய ஆர்கன்ஸ் வந்து அப்சார்ப் பண்ற அளவுக்கு பிரஸ்ட் மில்க் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் இல்லைங்களா. நம்ம கவுஸ் மில்க் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும்னா, கவுடைய மெச்சூரிட்டி இருக்காது. அதனால உங்களுக்கு இன்டைஜஷன் வரலாம், டயரியா வரலாம். மேபி டயரியா வர்றதுனால வெயிட் கெயின் கூட உங்களுக்கு ப்ராப்பரா இல்லாம இருக்கலாம்.
1: அழைச்சதுக்கு
2: ரொம்ப நன்றி மேடம். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. இதை டாக்டரை கேளுங்க.

0: கார்லிக் சொல்கிறோம், வெந்தயம், வெந்தயக்கீரை, ஸோ ஜீரகம், இது எல்லாத்தையும் நம்ம கேலக்டோபாக்ஸ், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க பேர்கால மருந்துன்னு சொன்னாங்க,
1: சரி
0: கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து லாக்டேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுறதுக்காக கொடுக்கறது. ஆனால் நாட்கள் ஆக ஆக ஜனங்களுடைய மனசில் என்ன வந்துச்சுன்னா, அதை மாத்திரமே கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி
1: ஆயிடுச்சு.
0: ஸோ லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு எல்லா ஃபுட்டுமே கொடுக்கலாம்,
1: ஓகே,
0: அன்லெஸ் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்ற அன்னைக்கு பேபிக்கு வந்து ஒத்துக்கல அப்படின்றத அப்படின்னாதான் மட்டும்தான் நம்ம அந்த பர்டிகுலர் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அதர்வைஸ் எல்லா ஃபுட்டுமே சாப்பிடலாம். இன்னும் சில மதர்ஸ் இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, போதுமான அளவு மில்க் இல்ல அப்படின்ட்டு. போதுமான அளவு மில்க் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து அம்மா வந்து சைக்கலாஜிக்கலா ஏதாவது ஒரு அப்செட் ஆகி இருக்கலாம். இன்னொன்னு ஃபேமிலியில சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், மேபி ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் நிறைய இருக்கலாம், ஆர் ஒர்க்கிங் விமனா இருக்கலாம். நிறைய ஒர்க்கிங் விமனே வந்து இப்ப நிறைய, ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேலையையும் நேரத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பேபிக்கு ஃபீட் பண்ற மாதிரி. சோ இந்த ஃபேமிலில நிறைய மெம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்பர்ஸ் அதிகமா இருக்கிறப்போ இந்த பர்டிகுலர் மதருடைய ஒர்க் லோடு வந்து அதிகமாகுது. சோ பேபிக்கு கொடுக்கற நேரம் வந்து ரொம்ப குறைவாயிடுது. சோ அதே டைம்ல அவங்களுடைய சாப்பிடுற சாப்பாடு, சோ அதனுடைய குவாலிட்டி அஸ் வெல் அஸ் குவாண்டிட்டி எல்லாமே குறைஞ்சிடுது. சோ நேச்சுரலி அந்த மதருக்கு வந்து எவ்வளவு கேர் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இன்லாஸ் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு மதரை சப்போர்ட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு மில்க் செக்ரீஷன் இருக்கும். இன்னொன்னு எந்த அளவுக்கு பேபியை சக் பண்ண வைக்கிறாங்க பிரஸ்ட்ல. இப்ப எல்லாம் வந்து நம்ம டிமாண்ட் ஃபீட்ஸ் தான் சொல்றோம், பர்டிகுலரா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. பேபி எப்பெல்லாம் அழுகுதோ, மேபி ஒன் ஹவர்க்குள்ள அழுதா கூட நம்ம கொடுக்கலாம், யூரின் போனோம்னு அழுதா கூட பால் கொடுக்கலாம், மோஷன் போனோட அழுகும் அப்ப கூட நம்ம பால் கொடுக்கலாம்.
1: இவ்வளவு நேரத்துக்குள்ள இவ்வளவு பெரியவங்க மாதிரி அட்டவணை போட்டு
0: அட்டவணை போட்டு கொடுக்க
1: வேண்டிய 6 மாசம் வரைக்கும்,
0: 6 மாதம் வரைக்கும். ஏனென்றால் இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சேயிங் இருக்கு
1: இல்லையா.
0: அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பேபி சக் பண்ணுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரிஃப்ளக்ஸ் உங்களுக்கு பிரெயினுக்கு போகும், பிரெயின் கமாண்ட் கொடுக்கும், மில்க் செக்ரீட் ஆகும்.
1: ஓகே டாக்டர், இன்னொன்னு வந்து என்னன்னா, நீங்க வந்து ஒரு சிலர் வந்து ஒரே மார்பகங்கள்ல கொடுப்பாங்க, அதாவது அது எப்படி ரெண்டு மார்பகங்களையும் மாத்தி மாத்தி கொடுக்கணும்,
0: அதுவும் தவறான ஒரு காரியம். ரெண்டு மார்பகங்களையும் மாத்தி மாத்தி கொடுக்கணும். அந்த ஒவ்வொரு மார்பகத்திலயுமே நமக்கு 2 types ஆஃப் மில்க் வருது, 4 milk, ஹைண்ட் மில்க் அப்படின்ட்டு. முதல்ல வர்ற மில்க், பின்னாடி வர்ற மில்க். அந்த முதல்ல வர்ற மில்க் வந்து கொஞ்சம் டைல்யூட்டடா இருக்கும், இட் கண்டெயின்ஸ் மோர் வாட்டர், அது வந்து
1: நீர்த்து போயிருக்கும்.
0: அது வந்து குழந்தையினுடைய தாகத்தை மட்டும் தான் தீர்க்கும். பின்னாடி வர்ற மில்க்ல தான் வந்து நிறைய ஃபேட் எல்லாம் இருக்கு, சோ இட் பில்ஸ் பாடி பில்டிங் மாதிரி. அது சோ அந்த பின்னாடி வர்ற மில்க குடிக்கிறப்பதான் பேபிக்கு என்ன ஆகுது, பசி அடங்கும். சோ இப்ப வந்து நேச்சுரலி ஒரு பிரஸ்ட்ல ஒரு மதர் பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ்ல அதர் மில்க் அதர் பிரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் ஒரு மில்க் வந்து லீக் ஆகும். உடனே நார்மல் டெண்டன்சி என்னன்னு சொன்னா, இந்த பிரஸ்ட்ல பால் கொடுத்துட்டே இருக்கும், இந்த பக்கம் லீக் ஆகுது, ஐயோ வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பேபி டு அதர் சைட். சோ ஃபர்ஸ்ட் மில்க் தான் பாப்பா குடிச்சிருக்கோம், 4 milk, அந்த வாட்டரி மில்க். சோ இந்த சைடும் அந்த 4 milk வந்து வாட்டரி மில்க் தான் வரும். சோ ரெண்டுமே வாட்டரி மில்கா குடுக்கறதுனால வெயிட் கெயின் வந்து ப்ராப்பரா இருக்காது. இப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, என் குழந்தைக்கு வெயிட் கெயின் இல்ல, போதுமான அளவு மில்க் இல்ல.
1: ஓகே சார், டாக்டர் இதை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம். இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர், கேளுங்கள் நிகழ்ச்சி. ஹலோ
2: ஹலோ, நான் நூர்ஜவான் பேசுறேன்.
1: சொல்லுங்க உங்க சந்தேகத்தை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க.
2: தலையில ஒரு பக்கம் ஓரமா வலி இருந்தது, ரெண்டு நாளா வலி இருந்தது, கொஞ்சம் தைலம் கொஞ்சம் பூசணும்னா கொஞ்ச நாள் வலி அவரை நின்றுது, திரும்பி வலி வருது. அது என்னால இருக்கும்,
0: இது யாருக்குமா?
2: எனக்குதான்.
1: இல்ல, இது இப்ப இப்ப நமக்கு பேசிட்டு இருக்கிறது வந்து தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி, குழந்தைகளுக்கு சம்பந்தமா இல்ல குழந்தைகளோட தாய்ப்பால் குடுக்கறத பத்தின பிரச்சனையை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது இந்த சந்தேகம் வந்து நீங்க வந்து ஏதாவது பொது மருத்துவர் வரும்போது நீங்க இத பத்தி கேட்கலாம். ஓகே, நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப நன்றிமா. சோ அந்த சம்பந்தப்பட்ட டாக்டர் வரும்போது உங்க சந்தேகத்தை கேட்டு நாங்க நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, நாங்க அதுக்கான பதில உங்களுக்கு இதுல வானொலியில ஒலிபரப்புறோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்க அதை பத்தி, அதாவது ஒரு நேரம் அப்படிங்கறது வந்து எவ்வளவு நேரம், அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் நீர்த்து வர்ற பால், அப்புறம் தான் அந்த ஃபேட்டி பால்னு சொல்றீங்க, அந்த டைம் எப்படி அதை ஒரு மதருக்கு தெரியும்? ஆக்சுவலா
0: சோ டைம் டெஃபினிட்டா நமக்கு தெரியாது, எவ்வளவு நேரம் 4 மில்க் வரும், எவ்வளவு நேரம் ஹை மில்க் வரும் தெரியாது. சோ ஒன்ஸ் தி பேபி ஸ்டார்ட் சக்கிங், ஃபர்ஸ்ட் வர பால் வந்து 4 மில்க், அது வந்து வாட்டரியா இருக்கும், இட்ஸ் கண்டென்ட் வந்து ஃபேட் கண்டென்ட் கம்மியா இருக்கும், புரோட்டீன் சுகர் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்கும். சோ வென் தி ஹை மில்க் கம்ஸ், இட் கண்டெய்ன்ஸ் மோர் ஃபேட். இப்போ ஒரு பிரஸ்ட் ஃபுல்லா எம்டி ஆகுது அப்படின்னு சொன்னா அது தெரியும் மதருக்கு.
1: ஓகே,
0: பிரஸ்ட் எம்டி ஆயிடுச்சுன்னு சொன்னா ஹைண்ட் மில்க் ஆல்சோ கான் அவுட்.

0: அப்படின்றது மதருக்கு தெரியும். ஸோ இதை வச்சு தான் நம்ம அசஸ் பண்ண முடியுமே தவிர எவ்வளோ நேரம் ஃபோர் மில்க் வரும் எவ்வளோ நேரம் ஹைன் மில்க் வரும்னு தெரியாது.
1: ஓகே.
0: ஸோ பட் ஃபர்ஸ்ட் வர்றது ஃபோர் மில்க்.
1: இப்போ ஒரு தடவை நீங்க சொன்னீங்க அந்த மார்பகம் ஒரு மார்பகத்துல இருந்து அந்த பால் அதாவது வந்து அது எம்டி ஆயிடுச்சு அந்த குழந்தை எல்லாம் சாப்பிட்டுடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பக்கமும் அதை மாத்தணுமா இல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் லெஃப்ட்ல கொடுத்தா அகெயின் ரைட்ல மாத்தி மாத்தி கொடுக்கணுமா? இந்த கேள்விக்கு முன்னாடி ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, அந்த கால் என்னன்னு பாத்துட்டு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சி.
2: ஹலோ,
1: சொல்லுங்க மேடம், உங்க சந்தேகம் என்ன? டாக்டருக்கு இருக்காங்க கேளுங்க.
0: அவங்களுக்கு மென்டலி நல்லா சந்தோஷமா இருக்காங்களா, அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குதா, கொஞ்சம் வீட்டு வேலைகள் எல்லாம் அவங்களை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அவங்க கணவர் வந்து அவங்களை கொஞ்சம் நல்லா அன்பா கவனிச்சுக்கலாம், ஆர் மாமனார் மாமியார் யாராக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுக்கற அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு கேர் கொடுத்து அவங்கள நல்லா சாப்பிட வச்சு நல்லா ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இன்னொன்னு, குழந்தைய வந்து அடிக்கடி வந்து மார்பகத்துல விட்டு சப்ப விடணும். சொன்னேன் இல்லீங்களா, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய சப்ப சப்பதான் பால் சுரக்கும். நீங்க குழந்தைய சப்ப விடாம பால் வரல வரலன்னு குழந்தைக்கு வேற ஏதாவது புட்டி பால் அதுல உள்ள நிப்பிலோ இல்ல ஒரு ஸ்பூனோ நீங்க வாயில வச்சிட்டீங்கன்னா பாப்பா மார்பகத்துல சப்பாது. பால் மார்பகத்துல சப்பலன்னா பால் சுரக்கிறது நிச்சயமாக குறைந்து விடும். சரிங்களா, வேற ஏதாவது சந்தேகம் உண்டா?
2: வேற வந்து குழந்தைக்கு பால் கிடைக்க மாட்டேன்னு, அதனாலதான் அதுக்கு என்ன நாங்க ஊட்டம் நாங்க எப்படி ஸ்ட்ரென்தா இருக்கிறது சாப்பிடுறது
0: இல்ல. அம்மாவுக்கு வந்து இப்ப தாய் பால் கொடுக்கற அம்மா வந்து குறைந்தபட்சம் நார்மலாக இருக்கிறவங்க மூணு முறை சாப்பிடுவாங்க இல்லையா, அதிகமா பால் கொடுக்கற தாய் வந்து கூட ஒரு மூணு முறை சாப்பிடலாம், தண்ணீர் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய குடிக்கலாம். அப்புறம் இப்ப வந்து பால் சுரப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் ஒரு சிலது நான் சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெந்தயக்கீரை சாப்பிடலாம், வெந்தயம் பூண்டு, அப்புறம் வந்து மீன் சேர்த்துக்கலாம், மீன் நிறைய சேர்த்துக்கிட்டா நல்லா பால் சுரக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு, அது ப்ரூவ்டு கூட, அதனால நீங்க அது கூட நீங்க கொடுத்து பாக்கலாம். உங்களுக்கு
1: நீங்க நல்லா நிறைய சத்துள்ள உணவுகள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து அந்த உங்களுடைய உடலும் நல்ல ஆரோக்கியமா ஆகும். அழைச்சதுக்கு நன்றிமா டாக்டர். இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, ஓகே. இப்போ அதாவது ஒரு தடவை லெஃப்ட் பிரெஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டோம்னா அடுத்த முறை அந்த எம்டி ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தூங்கிடுச்சுன்னா திருப்பி அழும்போது நம்ம திருப்பி ரைட்ல ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா?
0: இப்போ ஆல்டர்னேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து
1: மாத்தி மாத்தி கொடுக்கணும்.
0: ஒரு சைடுல கொடுக்கறப்போ ஃபோர் மில்க் ஹை மில்க் ரெண்டுமே பேபி சக் பண்ணிருச்சு, பட் பசி அடங்கல, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், ஏன்னா ஆஸ் தி பேபி க்ரோஸ் நீட்ஸ் அதிகமாகும். சோ அடுத்த பிரஸ்ல நீங்க மாத்தி கொடுக்கலாம். அடுத்த பிரஸ்ல மாத்தி கொடுக்கறப்போ அந்த ஃபோர் மில்க் குடிச்ச உடனே பேபி வந்து தூங்கிடுச்சு ஆர் போதும்னு சொல்லிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
1: ஓகே,
0: நெக்ஸ்ட் ஃபீடு நீங்க கொடுக்கறப்போ அந்த அதர் சைடுல ஹாஃப் மில்க் கொடுத்திருக்கீங்க இல்லையா, அந்த ஹை மில்க கொடுத்துட்டு அதர் பிரஸ்ட்.
1: ஓகே, ஏதா மேம் மதர் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து குழந்தை அழும் போதெல்லாம் நம்ம போய் கொடுக்கணும், டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொடுக்கணும், டைம் எல்லாம் போடக்கூடாது, பட் இது வந்து வீட்டுல இருந்தாதான் சாத்தியம். சோ மெட்டர்னிட்டி லீவ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஓகே, இப்ப ஆபீஸ் கோயிங் உமனுக்கு பாத்தீங்கன்னா 3 மாசம்தான் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும் தாய்மார்கள் எப்படி அதை வந்து குழந்தைக்கு தாய்ப்பாலும் எப்படி கொடுக்கலாம்?
0: இது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு காரியம், எல்லாருமே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் நம்ம சொல்லிட்டு 3 மாசம் தான் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறோம். இதை வந்து நம்ம நிறைய நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம், 6 மாசம் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்ல இதெல்லாம் கொடுக்கறாங்க. நம்ம கண்ட்ரில இன்னும் வரல, மேபி இன்னும் கூடிய சீக்கிரத்துல இது வரலாம். ஆனா அது வருகிறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறது? இப்போ 3 மாசம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து 4வது மாசம் ஒரு மதர் வேலைக்கு போறாங்க, அவங்க என்ன செய்யலாம்? ஒருவேளை அந்த வேலையினுடைய நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம், இல்ல ஒரு பேபியை வந்து நடுவுல யாராவது ஒருவர் கொண்டு போய் கொடுத்து ஃபீட் பண்ணிட்டு கொண்டு வர மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல ஒரு கிரெச் ஆர் நர்சரி ஒன்னு இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் பேபியை வச்சுட்டு கொஞ்சம் கேர் கிவர்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லை இதுல எதுவுமே சாத்தியப்படல அப்படின்னு சொன்னா ஒரு மதர் வந்து ஒரு 8 hours வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில போறப்போ ஃபீட் பண்ணிட்டு தே கேன் எக்ஸ்பிரஸ் சம் மில்க்.
1: ஓகே,
0: சோ எக்ஸ்பிரஸ் மில்க் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அந்த மில்கை வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி அதை கூட அவங்க வீட்டுல திரும்ப வருகிற வரைக்கும் அந்த மில்கை கொடுக்கலாம்.
1: ஓகே, சோ அதை திருப்பி காய்ச்சணும்
0: காய்ச்ச தேவையே கிடையாது. நீங்க வந்து ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா ஒரு சூழல் நீங்க சொல்லிட்டீங்க, நல்ல மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப வந்து எத்தனை எத்தனை பெர்சன்டேஜ் மதர்ஸ் வந்து நல்ல சிந்தனைகள், நல்ல நல்ல ஒரு சூழ்நிலைமையில இருக்காங்கன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த நிகழ்ச்சி மூலமா இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டு இருந்தாங்களா, அந்த ஒரு சூழ்நிலைமை அந்த மதருக்கு கொடுக்கலாம். மேபி அந்த மதர் வந்து எல்லா சூழ்நிலையுமே பாசிட்டிவா இருக்கும், ஆனா அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு டிவி பாக்கலாமா, ஒரு ஃபோன் பேசலாமா, அந்த பேபி கொடுக்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம்
1: சேர்த்து ஊற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றோம். சோ அது உண்மையா கூட இருக்கலாம் கண்டிப்பா. இப்போ வந்து அறிவியல் ரீதியா அது ப்ரூஃப் ஆயிருக்கு. சோ நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். சோ தாய்மார்களே, உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி டாக்டரை கேளுங்கள்ல உலக தாய்ப்பால் தினத்தை முன்னிட்டு டாக்டர் சாந்தி அரசு கஸ்தூரிபாய் தாய் சேனல மருத்துவமனையில இருந்து நம்மளுக்கு உங்க சந்தேகத்தை தீர்த்து வச்சாங்க. அப்புறம் ஒரு தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், அதோட நன்மைகள், அதுல என்ன அறிவியல் ரீதியான உண்மைகள், இதை பத்தி எல்லாம் விழாவாரியா நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ நீங்களும் நல்ல சிந்தனையோட நல்ல சூழ்நிலையில தாய்ப்பால ஆறு மாசத்துக்கு கொடுங்க. சோ டாக்டர் இன்னும் 1 மினிட் இருக்கு, நீங்க என்ன மெசேஜ் பப்ளிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
0: நான் சொல்ல வேண்டியது எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் அப் டு 6 மந்த்ஸ். இன்னொன்னு வந்து ஏர்லி இனிஷியேஷன்.
1: ஓகே,
0: ஏர்லி இனிஷியேஷன்னா அந்த ரைட் ஃப்ரம் 1 மினிட் டு 1 ஹவர். அப்புறம் இன்னொன்னு வந்து நம்ம நிறைய ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கறோம், செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறோம், எல்லாமே கொடுக்கறோம். இப்போ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லா பாபுலேஷனும் இன்வேரியபிலி யங் ஓல்ட் வாட் எவர் மேபி எல்லாருக்குமே வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்த ஒரு எஜுகேஷன் நம்ம வந்து கொடுக்கணும்.
1: கரெக்ட்,
0: இதுதான் என்னோட மெசேஜ்.
1: அதுல வந்து வெக்கப்பட தேவையில்லை, அவங்களுடைய உடல் அழகு வந்து போயிடும் கேட்டு யோசிக்க வேண்டிய
0: அவசியம்.
1: நீங்க கூட சொன்னீங்க வந்து அதாவது பிரஸ்ட் ஃபீட் குடுக்கற லேடிஸ்க்கு வந்து கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் வர்ற இது கூட சான்சஸ் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி இந்த உலக தாய்ப்பால் தினத்தை ஒட்டி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம், ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ உங்க வீட்டுல வந்து தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார் இருந்தா நல்ல சூழ்நிலை உருவாக்கி நல்ல எதிர்காலத்துல நல்ல ஊட்டமிக்க நல்ல சிந்தனை உள்ள நல்ல குழந்தைகளை உருவாக்கி கொடுக்கறது நம்மளோட கடமை. இந்த நல்ல மெசேஜோட நாங்க உங்ககிட்ட இருந்து விடைபெறுறோம். டாக்டர், உங்க பொண்ணான நேரத்தை எங்களுக்கு இன்னைக்கு வந்து கொடுத்து எங்களை பப்ளிக்கு எங்களுடைய நேயர்களுக்கு நிறைய சந்தேகத்தை தீர்த்து வச்சதுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எங்களோட நன்றி நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
0: தேங்க்யூ.
1: வேற ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி, நல்ல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.
3: I am GK Uttra Nigila Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8, our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it off. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment is done by the opponent sex.
4: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லாம்
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
2: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: புலியட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Following traffic rules is important. Wearing a helmet is also important, just as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ன்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் அ சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்னிக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளெஸ். தேங்க் யூ.

0: தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
1: சட்டத்தின் குரல். அகில இந்திய வானொலி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோடு இணைந்து வழங்கும் சட்ட விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி.
2: சட்டத்தின் குரலில் இன்று
3: வணக்கம் நேயர்களே. நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை என்றார் பாரதியார். நம்மை போல பிறரை நேசி என்கிறது மனிதநேய தத்துவம். இந்த மனிதநேய தத்துவத்தை நம்மில் பல பேர் வந்து டெய்லி கடைபிடிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஆனா கூட நம்முடைய பொருள் போல மற்றவர்களுடைய பொருளை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நாம கடைபிடிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது நிச்சயமா நம்ம கிட்ட இருந்து ஒரு எதிர்மறையான பதில் தான் வெளியே வரும். சில சமயங்கள்ல மக்களுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் நடக்கும்போது கூட அங்க இருக்கக்கூடிய அந்த சொத்தானது இது நம்மளுடைய தக மனிதர்களுடைய சொத்து அப்படின்ட்டோ இல்ல நம்மை போன்ற மக்களுக்காக அரசாங்க பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய சொத்து என்றோ நாம சிந்திக்கிறோமானா நிச்சயமா சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு வருத்தமான ஒரு பதில் தான் வெளிவரும். ஆகவே இது போன்ற சொத்துக்கள் சேதம் அடையாமலும் இழப்பு ஏற்படாமலும் தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம் 1992 இயற்றப்பட்டது. இந்த சட்டத்திலபடி தமிழ்நாடு மாநில எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சொத்துக்கு இழப்போ சேதமோ ஏற்படாம தடுக்கிறதுக்காக தான் தமிழ்நாடு சொத்து சேதம் மற்றும் இழப்பு தடுப்பு சட்டம் 1992 இயற்றப்பட்டது. நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டத்தில் அழிம்பு அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க. அதாவது ஒருத்தர் வந்து மற்றவருடைய சொத்துக்கு சேதமோ இல்லை அந்த சொத்துடைய பயன்பாட்டில் வந்து குறைபாடு ஏற்படக்கூடிய வகையில் அந்த சொத்துக்கு ஒரு தீங்கோ இல்லை அந்த ஒரு இழப்போ ஏற்படுத்தக்கூடியத வந்து அழிம்பு அப்படின்னு நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்றாங்க. அது போன்ற அழிம்பு செயல்களை இந்த தமிழ்நாடு மாநிலத்துக்குட்பட்ட சொத்துக்கள் பொறுத்து அது போன்ற ஒரு அழிம்பு செயல்களை செய்து அதனால ஒருத்தர் மற்றவருடைய சொத்துக்கு வந்து ஒரு 100 ரூபாய்க்கு அதிகமா ஒரு சேதத்தை ஏற்படுத்தினாலோ இல்ல பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக வச்சிருக்காங்க இல்லையா குடிநீர் இல்ல பொது வாய்க்கால் அது போன்றவற்றை வந்து அழிம்பு செயல்களால சேதம் விளைவித்தாலோ இல்ல பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய பொது சாலை பாலம் இல்லைனா ஒரு நீர்வழி போக்குவரத்து இது எதுலையாவது வந்து அழிம்பு செயல்கள் செய்தாலோ இல்ல அதை வந்து பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில இல்லாம வந்து ஒரு மாற்றம் செய்தாலோ அது வந்து இந்த சட்டத்தின்படி தண்டனைக்குரியது. இது போன்ற அழிம்பு செயல்கள் செய்தாங்க அப்படின்னா ஓராண்டுக்கு குறையாத இல்ல 5 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய தண்டனையும் அபராதமும் இந்த சட்டத்தின்படி விதிக்கப்படும். ஒருவேளை வந்து சில தகுந்த காரணங்கள் இருக்கும் அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் வேண்டுமானால் இந்த தண்டனையிலிருந்து கொஞ்சம் குறைத்து தண்டனை வழங்கலாம். இது மட்டும் இல்லாம ஒரு சொத்துக்கு ஒரு தீ மூலமாகவோ இல்ல வெடிபொருள் மூலமாகவோ ஏதாவது ஒரு அழிம்பு செயல்கள் செய்து அதனால் அந்த சொத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேல இழப்பு ஏற்பட்டிருந்தால் அது போன்ற அழிம்பு செயல் செய்த குற்றத்துக்கு வந்து 10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய தண்டனையும் அபராதமும் இந்த சட்டத்தின்படி விதிக்கப்படலாம். இது மட்டும் இல்லாம சில சமயத்துல ஒரு சாலையில வாகனத்துல போயிட்டு இருப்பாங்க அவங்க மேல கல் எறியது இல்ல செங்கல் ஏதாவது ஒரு பொருட்களை வீசி எரிந்து ஒரு அழிம்பு செயல்கள் செய்தார்கள்னா அதுக்கு வந்து 6 மாதத்துக்கு குறையாத அதே சமயத்துல 5 வருடம் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனமும் அபராதமும் விதிக்கப்படும். சரி, இந்த வழக்குகள் எல்லாம் எங்க விசாரிக்க முடியும் அப்படின்னா இது போன்ற அழிம்பு செயல்கள் செய்யக்கூடிய இந்த குற்றங்களை இந்த சட்டத்தின் கீழான இந்த குற்றங்களை வந்து பெருநகர தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலேயோ அல்லது அமர்வு நீதிமன்றத்தில் மட்டும்தான் விசாரணை செய்ய முடியும். இந்த சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கப்படுறவர்களுக்கு வந்து ஒருவேளை பிணை வருது அப்படின்னா அவங்க ஜாமீன் கேட்டு மனு கொடுக்கும் பொழுது எதிர்த்தரப்புக்கும் வந்து அந்த ஜாமீனை ஆட்சேபனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொடுத்து தான் வந்து நிச்சயமாக இதில் வந்து ஒரு தீர்மானம் செய்ய வேணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் கூறியிருக்காங்க. இந்த சட்டத்துடைய இன்னொரு சிறப்பம்சம் அப்படின்னா என்னென்னா வெறும் இந்த சட்டத்தின் கீழ் தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் கிடையாது, இந்த சட்டத்தில் வந்து இந்த தப்பு செய்து அதனால் பாதிக்கப்பட்டு அவருடைய சொத்துக்கோ இல்லை அவருக்கோ ஒரு தீங்கோ இல்லை இழப்போ ஏற்பட்டிருந்தா அவர்களுக்கு வந்து இழப்பீடு செலுத்துவதற்கான ஆணை வழங்கலாம்னு கூட இந்த சட்டத்தின் பிரிவு 7 சொல்றாங்க. அது என்னன்னா விரிவா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சட்டத்தின் படி ஒரு குற்றம் செய்துட்டார்னு நீதிமன்றம் கருதுகிறது. நீதிமன்றம் கருதி அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் போது பண தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு வரும்போது, அந்த பண தண்டனை இருக்கு இல்லையா, அந்த முழு அமௌண்ட்டையோ இல்ல அதுல ஒரு பகுதியோ வந்து என்ன எப்படி எப்படி எல்லாம் வந்து பயன்படுத்தலாம்னு இதுல விரிவா சொல்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குற்ற செயல்கள் செய்து அதுக்காக ஒருத்தர் வந்து வழக்கு தொடுத்து அந்த வழக்கை நடத்தி இருந்தார்னா, அந்த வழக்குக்கு அவருக்கு நிச்சயமா செலவு ஏற்பட்டிருக்கும், அந்த செலவுக்காக இந்த அமௌண்ட்டை பயன்படுத்தலாம், இந்த பண தண்டனையை பயன்படுத்தலாம்னு கூறுறாங்க. அது மட்டும் இல்லாம யாராவது ஒருத்தருக்கு, யாருக்கு வந்து நம்ம பண தண்டனை வந்து விதிக்கப்படுறோமோ, அவரால ஒருவருக்கு வந்து தீங்கோ அல்லது இழப்போ ஏற்பட்டிருந்தா அவருக்கு வந்து இழப்பீடு வழங்கறதுக்காக இந்த பண தண்டனையை முழுவதுமாக இல்லைன்னா அதோடைய ஒரு பகுதியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம முதலே சொன்ன மாதிரி ஒரு பொது சாலை, பாலம் இல்லைன்னா நீர்வழி போக்குவரத்து எதையாவது வந்து ஒரு அழிம்பு செயல் செய்து அதுல ஒரு சேதம் ஏற்பட்டுருந்துச்சுன்னா, அந்த சாலை பாலம் அதை வந்து செப்பனிடுவதற்கும் இல்லை அதை வந்து மாற்றம் செய்வதற்கும் ஆகக்கூடிய செலவுகளுக்காக இந்த பண தண்டனை பணத்தை வந்து அபராத தொகையை பயன்படுத்திக்கலாம். அப்படி பயன்படுத்துவதற்காக வந்து இழப்பீடு தொகையை வந்து வழங்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கும் போது ஆணையிடலாம்னு இந்த சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அபராத தொகையை வந்து விசாரணை நீதிமன்றம் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒருவேளை விசாரணை நீதிமன்றம் விதித்த அந்த தீர்ப்புக்கு எதிராக அவங்க மேல்முறையீடு போகும்போது மேல்முறையீட்டு நீதிமன்றமோ இல்லை சீராய்வு மனுக்காக போகிறப்ப உயர் நீதிமன்றம் கூட இந்த தொகையெல்லாம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆணையிடலாம். சரி, இப்போ வந்து பண தண்டனையை விதிக்க முடியாத சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய தண்டனை இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்றதையும் இந்த சட்டத்தில் சொல்றாங்க. பண தண்டனை விதிப்பதுன்றது ஒரு பகுதியாகவே இல்லை அப்படின்னா கூட, இந்த வழக்கில் அவரை குற்றவாளின்னு தீர்மானிச்சு தண்டனை வழங்கும் பொழுது அவரால் இந்த குற்ற செயலால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை வந்து கருத்தில் கொண்டு இவ்வளோ தொகை வந்து இவர் வந்து அபராத தொகையாக அபராத தொகையில் இழப்பீடு தொகையாக செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடலாம்னு ஒரு சிறப்பு அம்சமாக இதை வந்து கூறியிருக்கிறாங்க. சரி, இது மட்டும் இல்லை, இப்போ தனிநபர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் கட்டுப்படுத்துமா அப்படின்றப்ப, இப்போ பெரும்பாலும் சேதங்கள் வந்து சில சமயத்தில் பொதுக்கூட்டங்கள் இல்லைன்னா ஏதாவது ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கும் போது கூட சில சமயங்களில் சொத்துக்களுக்கெல்லாம் சேதம் விளைவிக்குது. அது போன்ற சந்தர்ப்பங்களில் என்ன செய்யலாம் அப்படின்னும் இந்த சட்டத்தில் ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஏதாவது ஒரு வகுப்பு மொழி வாரியாக ஏதாவது ஒரு குழுக்களோ வந்து போராட்டம்ட்டு இல்லை ஒரு அமைதியான ஊர்வலமே கூட இருந்தால் கூட அவர்கள் வந்து ஒரு ஊர்வலம் ஒருங்கிணைப்பு அப்படி ஏதாவது ஒன்று நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது வந்து அழிம்பு செயல்கள் செய்யப்பட்டு அதனால் சேதம் ஏற்பட்டால் அதுக்கு வந்து அந்த எந்த அமைப்பு வந்து இந்த இதை ஊர்வலத்தையோ இல்லை அந்த போராட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு என்று சட்டம் கூறுகிறது. ஆகவே அந்த அரசியல் கட்சி இல்லை அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் வந்து இழப்பீட்டு தொகையும் கொடுக்கணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் கூறியிருக்கிறாங்க. சரி, இந்த இழப்பீட்டு தொகையை பெறத்துக்கு என்ன செய்யணும், இழப்பீட்டு தொகை கேட்டு யார் வந்து தாக்கல் செய்யலாம் அப்படின்றப்ப, யார் ஒருத்தருக்கு எந்த குற்ற செயல்னால யார் ஒருத்தருக்கு தீங்கோ இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு இழப்போ ஏற்பட்டிருக்கோ அவர் வந்து இழப்பீடு தொகை கேட்டு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிக விரிவாக இந்த சட்டத்தில் வந்து என்ன விவரிச்சிருக்காங்கன்னா, ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தானது வந்து தனிப்பட்ட நபர் சொத்துன்னா அவர் வந்து விண்ணப்பிக்கலாம். அதே போன்று அரசாங்கத்தோட சொத்து, அதாவது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், உள்ளூர் அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு நிறைய வரைமுறைகள் கொடுத்துருக்காங்க. மின்சார வாரியம், கூட்டுறவு சங்கங்கள், இல்லாட்டினா மத்திய மாநில அரசாங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்லை நிறுவனங்கள் இவர்களால் பராமரிக்கக்கூடிய சொத்து இல்லை அவர்களுக்கு சேர்ந்த சொத்து அப்படின்னா, அந்த சொத்து எந்த எல்லையில் அமைந்திருக்கோ அந்த எல்லையோட மாவட்ட ஆட்சியர், அப்படி இல்லைன்னா இந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல இந்த நிறுவனத்தால் நியமிக்கப்படக்கூடிய அதிகாரி, இவங்களில் யாரோ ஒருத்தர் வந்து இழப்பீடு தொகை கோரி விண்ணப்பிக்கலாம். அப்படி இவங்க வந்து விண்ணப்பம் தாக்கல் செய்யும் போது அது கூட வந்து ஒரு 100 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும். சரி, இந்த இழப்பீட்டு தொகையை யார் வந்து விசாரிப்பாங்க அப்படின்னா, இந்த இழப்பீடு கோரி தாக்கல் செய்யக்கூடிய விண்ணப்பங்களை வந்து வருவாய் நிர்வாக ஆணையர் கிட்ட தான் தாக்கல் செய்யணும். யார் வந்து இந்த கோரிக்கையை தாக்கல் செய்யறாங்களோ அவங்க நேரடியாகவோ இல்ல வழக்கறிஞர் மூலமாகவோ இந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்யலாம். விண்ணப்பம் தாக்கல் செய்த உடனே வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து யார் விண்ணப்பம் தாக்கல் செய்தாங்களோ அவங்க கிட்ட ஆணை உறுதியின் பேர்ல விசாரணை செய்து அதை வந்து பதிவு செய்துவாரு. அதுக்கப்புறம் அவர் பதிவு செய்த பிறகு அதுல ஒருவேளை தவறுகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து இதுல வந்து திருத்தம் செய்யணும்னு சொல்லிலாம் அவர் வந்து ரிட்டர்ன்லாம் போட மாட்டாரு. அதை வந்து அவர் வந்து திருத்தம் இருந்ததுன்னா ஒருவேளை தவறுகள் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்காக அந்த விண்ணப்பதாரருக்கு நோட்டீஸ் அனுப்பி அவரை வழ வச்சு அதை வந்து திருத்தம் செய்வார்கள். அப்படி திருத்தம் பண்ணின பிறகு இந்த விண்ணப்பதாரர் வந்து இன்னமும் கூட வந்து நான் எழுத்து மூலமா என்னோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கணும் இந்த நிகழ்வுகள் குறித்து அப்படின்னா அவர்கிட்ட இருந்து எழுத்து மூலமான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அது தொடர்பா அந்த எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதாவது இன்னைக்கு தேதிக்கு வந்து ஏரிங் டேட் பிக்ஸ் பண்ணிருக்கோம், அன்னைக்கு நீங்க வரணும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த நோட்டீஸ் கூடவே வந்து விண்ணப்பம் எந்த விண்ணப்பம் வந்து தாக்கல் செய்தாங்களோ அந்த விண்ணப்பத்தோடைய நகல், அது மட்டும் இல்லாம இவர் எழுத்து மூலமா கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டோடைய நகல், இது ரெண்டுத்தையும் இணைத்து அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ்லயே கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து பதில் மனு தாக்கல் செய்யறதா இருந்தா இந்த தேதியில தாக்கல் செய்யணும், உங்க தரப்புல ஏதாவது சாட்சிகள் இருந்தாலும் அதை வந்து நான் இந்த நோட்டீஸ்ல குறிப்பிட்டு அந்த தேதியில வந்து நீங்க தாக்கல் செய்யணும்ன்ற அனைத்து விவரங்களையும் குறிப்பிட்டு எதிர்மனுதாரருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் கிடைச்ச பிறகு எதிர்மனுதாரர் வந்து நோட்டீஸ்ல குறிப்பிட்ட தேதியில வந்து விசாரணை அதிகாரி முன்னாடி வந்து அவருடைய பதில் மனுவை தாக்கல் செய்யலாம். அவர் பதில் மனு தாக்கல் செய்த பிறகு சாட்சிகளை விசாரணை செய்யணும்னு சொல்லி எந்த தரப்பினரா இருந்தாலும் சரி, இந்த விண்ணப்பம் செய்தவரா இருக்கலாம் இல்லைன்னா எதிர்மனுதாரா இருக்கலாம், ரெண்டு தரப்புல யார் வந்து சாட்சிகளை விசாரணை செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சிகளை அவர்கள் செலுத்தக்கூடிய கட்டணத்தின் அடிப்படையில வரவழைச்சு விசாரணை செய்யலாம். அவ்வாறு விசாரணை செய்யும் பொழுதும் அப்போ அந்த ஆவணங்களை பரிசீலனை செய்யும் போதும் இந்த வருவாய் நிர்வாக அதிகாரிக்கு வந்து ஒரு உரிமையல் நீதிமன்றத்துடைய அதிகாரம் இருக்க பெறுது. அவ்வாறு அவர் விசாரணை செய்த பிறகு இல்ல அந்த விசாரணை செய்துட்டு இருக்கும் போது எப்ப வேணாலும் அவசியம்னு அவருக்கு எப்ப தோணுதோ அப்ப வேணாலும் அந்த பொருள் இருந்து சேதமடைந்த இடத்துக்கு வந்து அவர் நேர்ல போகலாம். அவர் நேர்ல போய் விசாரணை செய்து அதுக்கப்புறமா வந்து இவ்வளவு வந்து இழப்பீட்டு தொகை செலுத்த வேண்டும்னு அந்த இழப்பீட்டு தொகையை அவர் நிர்ணயிக்கலாம். அப்படி இழப்பீட்டு தொகையை அவர் நிர்ணயிக்கும் போது அந்த சொத்தோட மதிப்பு, சேதத்தோடைய அளவு, அப்படி மற்ற பிற இதர விஷயங்களை எல்லாமே கருத்துல கொண்டு இழப்பீடு தொகை நிர்ணயித்து இவ்வளவு இழப்பீடு தொகை செலுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சான்று வழங்குவாரு. அந்த சான்று வந்து மாவட்ட ஆட்சியர் அந்த சான்றிதழின் அடிப்படையில இந்த செலுத்தக்கூடிய இழப்பீட்டு தொகையை வந்து ஒரு நிலவரி நிலுவையில இருந்தா எப்படி வசூலிக்கணுமோ அந்த அடிப்படையில வசூலிக்கிறார். ஆகவே இந்த சட்டத்தின் கீழே தமிழ்நாட்டு மாநில எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய சொத்துக்கு வந்து ஒரு சேதமோ இழப்போ ஏற்பட்டா அது வந்து எப்படி தண்டனைக்குரியது என்று மட்டும் கூறாம அந்த செயலனால ஒருத்தர் பாதிக்கப்பட்டா அவருக்கு வந்து இழப்பீடு தொகை பெறுவதற்கு என்ன விதிமுறைகள், அவர் எவ்வாறு அந்த இழப்பீடு தொகையை பெறலாம் என்றும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது.
2: என்ன நேயர்களே, இன்றைய தினம் குழந்தை தொழிலாளர் சட்டம் பற்றி விளக்கத்தை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு சட்ட விளக்கத்துடன் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, சட்ட விழிப்புணர்வு தொடர்பாக மேலும் விவரங்களை பெற தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை அலுவலக நாட்களில் அலுவலக நேரங்களில் தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் 1800-42-5-2-4-4-1. மீண்டும்
2: 1800-42-5-2-4-4-1.
1: சட்டத்தின் குரல்
2: அகில இந்திய வானொலி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவோடு இணைந்து வழங்கிய சட்ட விழிப்புணர்வு தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். சட்ட விழிப்புணர்வு வழங்கியவர் நீதிபதி ஆர். சத்யா அவர்கள்.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: ஏலே ஹெல்மெட் லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலக்ஷ்மி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you, keep smiling, that's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8, a community arc radio upright.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்ன அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்க, ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல் நன்றி.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்ப

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இப்போது நம் புதல்வர்கள் அரசாள வேண்டிய காலம் நெருங்கியுள்ளது.
1: நல்லது பிரபு, ஆனால் நமக்கோ மூன்று புதல்வர்கள் ஆயிற்றே.
0: ஆம், நானும் அதனை அறிவேன். அதற்கு என்னிடம் ஒரு யோசனை உள்ளது.
1: என்ன யோசனை பிரபு? நான் அதை அறியேன்.
0: ஆம் தெய்வநாயகி, ஆனால் அதனை நாளை அரசவையில் அனைவர் முன்னிலையில் அறிவிக்கிறேன். யாரங்கே?
2: வணங்குகிறேன் மன்னா.
0: நாளை நமது மூன்று இளவரசர்களையும் அரசவைக்கு வரச் சொல்.
2: உத்தரவு அரசே.
3: காட்சி இரண்டு. இடம் அரசவை, கதை மாந்தர்கள், ராஜாதி ராஜ சுப்பிரத்தின பாண்டியன், அவை பெரியோர்கள், ராஜேந்திர பாண்டியன், அதிமர்த்தன பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன் மற்றும் காவலாளி.
2: ராஜாதி ராஜ, ராஜகம்பீர, ராஜ மாத்தாண்ட, ராஜகுலத்திலக, சுப்புரத்தின பாண்டியன் வரார் வரார் வரார்.
0: அனைவரும் அமருங்கள்.
2: வணங்குகிறேன் அரசே. நம் மூன்று இளவரசர்களும் தங்களின் ஆணைப்படி அரசவைக்கு வந்துள்ளனர்.
0: நல்லது. ராஜேந்திரா, அதிமர்தனா, அதிவீரா, சில நாட்களாக என் உடல்நிலை சரியில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் என்னை அடுத்து இந்த திருவர முல்லையை சிறப்பாக ஆள்வது உங்களிடம்தான் இருக்கிறது.
3: அரசனின் வார்த்தையை கேட்டு அரசவையில் சலசலப்பு ஏற்பட்டது.
0: மேலும் திறமைசாலியையே நன்கு அரசாள முடியும் என்பதை அரச நியதி.
1: ராஜேந்திர பாண்டியனாகிய நான் விற்போரில் அர்ஜுனனுக்கு இணையானவன். ஆகவே நான் தான் அடுத்த அரசன்.
4: அதிமர்தனாகிய நான் வீரம் மற்றும் விவேகத்தில் சிறந்தவன். அதனால் எனக்கு தான் அரச பதவி.
0: அதிவீரா, ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாய் இருக்கிறாய்?
5: தந்தையே, என்னிடம் அண்ணன்களை போன்று குறிப்பிடும் வகையில் எந்த திறமையும் இல்லையே.
0: வீண் வருத்தம் வேண்டாம். உங்கள் மூவருக்கும் ஓர் ஆண்டு காலம் அவகாசம் தருகிறேன். அதற்குள் அவரவர்கள் தங்களின் திறமைகளை நிரூபிக்க வேண்டும். அந்த கால அவகாசம் இன்றிலிருந்து துவங்கும்.
3: அவை களத்திலிருந்து அதிவீரன் வருத்தத்துடன் காட்டுப்பகுதியை நோக்கி புறப்பட்டான். காட்சி மூன்று. இடம் காடு. கதை மாந்தர்கள் அதிவீர ராம பாண்டியன், முனிவர் சங்கரலிங்கர். அதிவீரர் அழுதபடி புலம்பிக் கொண்டு வருவதை எதிரில் வந்த முனிவர் சங்கரலிங்கனார் கண்டார்.
6: நீ இந்நாட்டு மன்னர் ராஜாதி ராச சுப்பிரத்தின பாண்டியரின் இளைய மகன் தானே?
7: ஆம் முனிவர் பெருமானே.
6: ஏன் இவ்வாறு அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? என்னவாயிற்று?
7: எனக்கு கொடுப்பன இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை, இறைவனின் அருளும் இல்லை. நான் வாழ்ந்து யாருக்கு என்ன பயன்? அதனால் என் முடிவை நோக்கி செல்கிறேன்.
6: ஏன் இந்த முடிவு? உன் உயிரை துறக்கும் அளவிற்கு உனக்கு என்ன மனக்கவலை என்னிடம் கூறு. என்னால் இயன்ற உதவியை செய்கிறேன்.
3: அதிவீர ராமபாண்டியன் காலை அரசவையில் நடந்தது அனைத்தையும் முனிவரிடம் கூறினார்.
6: இவ்வளவுதானா? ஹா ஹா ஹா, இதற்கு போய் சாக துணிந்தாயே.
7: ஆம், என்னிடம் எந்த திறமையும் இல்லையே. நான் எப்படி அடுத்த அரசனாவது? இம்மக்களுக்கு எப்படி உதவுவது?
6: யார் கூறியது உன்னிடம் திறமை இல்லை என்று? எல்லோரிடம் திறமை உள்ளது. அனைவரும் திறமைசாலிகளே. என்ன, நம்மிடம் உள்ள திறமையை நாம் தான் தேடி கண்டறிய வேண்டும்.
7: ஆனால் அப்படி ஒன்றும் என்னிடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே.
6: நன்கு சிந்தித்துப்பார்.
7: இல்லை முனிவர் பெருமானே, என்னிடம் இறைவன் ஈசன் மீதுள்ள அன்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை.
6: ஈசன் மீது நம்பிக்கை உள்ளதல்லவா? இதை தவிர வேறு என்ன வேண்டும் உனக்கு?
7: தாங்கள் கூறுவது எனக்கு விளங்கவில்லை குருவே.
6: கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஓர் ஆண்டு காலம் முழுவதும் சிவபெருமானை மனம் மொழி மெய்யாய் எண்ணி தவ புரிக. பின் அவரிடம் நீ வேண்டியதை வரமாக பெறலாம் அல்லவா?
7: அற்புதம் குருவே, இப்பொழுதே போய் என் தவத்தை துவங்கி விடுகிறேன்.
3: முனிவரிடமிருந்து விடை பெற்ற அதிவீரர் காட்டுக்குள் சென்று நீரின்றி உணவின்றி காற்று புயல் மழை வெயில் இவை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் சிவபெருமானை மட்டுமே எண்ணி கடுந்தவம் புரிந்தான். அந்த கடுந்தவத்தின் பயனாய் சிவபெருமான் அதிவீர ராம பாண்டியனுக்கு காட்சி அளிக்கிறார். காட்சி நான்கு. இடம் காடு. கதை மாந்தர்கள் சிவபெருமான் அதிவீர ராம பாண்டியன்.
1: அதிவீர ராம பாண்டியா?
7: ஐயனே, வணங்குகிறேன். அடியேனுக்காக தாங்கள் வந்துள்ளதால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நீ எம்மை வேண்டி மேற்கொண்ட இக்கடுந்தவத்தை கண்டு யாம் வியந்தோம்.

0: மகிழ்ந்தோம், என் மனமும் குளிர்ந்தது. உன் தவத்தின் பயனாய் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள்.
1: தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை ஐயனே. எனது ஆட்சியில் மக்கள் அனைவரும் பசி பஞ்சம் பட்டினியின்றி செழிப்பாய் இன்புற்று வாழ வேண்டும் என்ற வரத்தை எனக்கு அளித்தருள வேண்டும்.
0: நீ கேட்ட வரத்தை யாம் உனக்கு அளிக்கிறோம், மங்களம் உண்டாகட்டும்.
1: நன்றி ஐயனே, மிக்க நன்றி. தங்களது கருணைக்கு எல்லையே இல்லை பிரபு.
2: காட்சி 5. அரசன் அளித்த ஓராண்டு காலம் நிறைவடைந்தது. அவரின் மூன்று மகன்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஓராண்டில் எவ்வாறு அவர்கள் தங்களது திறமைகளை வளர்த்துள்ளனர் என்பதை கூறுவதற்காக அரசவையை வந்து அடைந்தனர். இடம் அரசவை, கதை மாந்தர்கள் அரசன் ராஜாதிராஜ சுப்புரத்தின பாண்டியன், ராஜேந்திர பாண்டியன், அதிமர்த்தன பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன், காவலாளி, அரசவை பெரியோர், மக்கள்.
3: ராஜாதிராஜ, ராஜகம்பீர, ராஜமாத்தாண்ட, ராஜகுல திலக, சுப்புரத்தின பாண்டியர் வரார் வரார் வரார்.
4: அவையோர் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் அமருங்கள்.
3: வணங்குகிறேன் அரசே. நம் இளவரசர்கள் மூவரும் தாங்கள் கொடுத்த ஓராண்டு காலத்தை மிக சிறப்பாக நிறைவு செய்துவிட்டு அவர்களது திறமையினை வெளிப்படுத்தும் வகையில் செய்த சாதனைகளை கூற வந்துள்ளனர்.
4: நல்லது, அவர்களை வரிசையாக அவர்களின் திறமைகளை கூறட்டும்.
3: திரவு மன்னா, முதலில் ராஜேந்திர பாண்டியன்.
0: இந்நாட்டு மன்னரான என் தந்தைக்கும் இந்த அவையில் உள்ள பெரியோருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். நான் இந்த ஓர் ஆண்டில் 100க்கும் மேற்பட்ட கொடிய மிருகங்களுடன் போரிட்டு

0: கலந்த வணக்கங்கள். நான் இந்த ஓர் ஆண்டு முழுவதும் ஒரு ஞான முனிவர் காட்டிய வழியின்படி கடும் தவம் புரிந்து சிவபெருமானை கண்டேன். அவரிடம் என் ஆட்சியில் மக்கள் பசி பட்டினி பஞ்சம் இன்றி செறிப்புடன் இன்புற்று வாழ வேண்டும் என்கின்ற வரத்தை பெற்றேன்.
1: ஆஹா, பிரமாதம் பிரமாதம், அருமையான திறமை மகனே, உன்னை பெற்றதால் யாம் வியக்கிறேன், பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பிறவி பயனை அடைந்து விட்டதாக உணர்கிறேன். மக்களின் நலன் கருதி நீ பெற்ற வரம் மற்றவர்களை துன்புறுத்தி வீரனாவதை விடவும் பன்மடங்கு சிறந்தது. ஆகவே நீயே இந்நாட்டை ஆள தகுதியானவன். நீயே அடுத்த அரசனாவாய்.
2: மன்னர் அதிவீரராம பாண்டியன்
3: வாழ்க வாழ்க
4: வாழ்க வாழ்க
5: வாழ்க வாழ்க
6: வாழ்க வாழ்க.
0: இவ்வாறு நாம் இறைவனை மனமுருகி தரிசிப்பதன் மூலமும் மனிதர்களை நேசிப்பதன் மூலமும் நாம் இறைவனை அடைய முடியும். இறைவனே, உம்மை மனமுருகி வேண்டினேன், வேண்டிய வரங்களை பெற்றேன், மன நிம்மதி அடைந்தேன், இறுதியில் உம்மை சரணடைந்தேன். அன்பே சிவம். இவ்வாறு இறைவனை தினமும் வணங்குவதன் மூலம் ஏற்படும் நன்மைகளை இந்நாடகத்தில் கண்டோம். மேலும் இந்நாடகத்தின் கதாபாத்திரங்களாக அரசன் சுப்புரத்தின பாண்டியனாக ஜெனிஃபர், அரசி தெய்வநாயகி ராஜரத்ன பாண்டியன், சிவனாக நந்தினி, காவலாளியாக சாய், அதிவீர ராம பாண்டியனாக பவித்ரா, முனிவராக ஸ்ரீவித்யா, அதிமர்த்தனன் பாண்டியனாக கஜலக்ஷ்மி, தொகுப்பாலினியாக சுஷ்மிமகா. நன்றி. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது உங்கள் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

90.8 MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கறதான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல? ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
2: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
1: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறதா பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
3: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
1: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
3: அப்படி ஓவர் ஸ்பீடா போன என் ஃப்ரெண்டுக்கு.
5: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
5: அவர் எப்போ வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
3: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
3: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
3: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டா வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
5: என்னமா ஆச்சு சொல்லுமா? அம்மா என்னமா ஆச்சு?
6: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: விட்டு
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: ஆமா ஆமா, அப்பா எப்பவும் வருவாரு.
3: இதோ வந்துருவாடா செல்லம், மவுண்டோ டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டியை வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி போறதுதான், ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாவோட போகும்.
2: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
3: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.
4: அப்படி போடு போடு போடு, ஹெல்மெட் போடு தலையில.

0: திறனையும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம் வேண்டாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் பெரும் சேதம் அடைய வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ.

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஆர்ஜேஸ்ரீ. நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுங்க. அத பத்தி என்னைக்காவது வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, யாரால நடக்குது அப்படிலாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உங்களை அதை பத்தி யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒளிச்சித்திரம் கேட்கலாங்க. இந்த லைவ் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்காக நம்ம MOP CRS-ல இருந்து ரெண்டு ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நம்ம பிஸியான ரோட்ல. ஓவர் டு தீபா அண்ட் ஸ்ரேயா.
1: இப்ப நுங்கம்பாக்கம்ல ரொம்ப பிஸியான ரோட்ல நின்று இருக்கேன். MOP ரோஷன் காலேஜ் வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வராங்க. எல்லாம் ஸ்கூட்டர்ல பாக்குறேன், ஒருத்தர் கூட ஹெல்மெட் போடலைங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு ரூல் மட்டும் எல்லா இடத்துலயும் எழுதிருக்கு. யாராவது ஃபாலோ பண்றாங்களா? ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல. அதோ பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஐயோ, அந்த பொண்ணு மாட்டினா, பைசா கொடுத்து எஸ்கேப் பண்ணிட்டாலா? என்னங்க இது, இது நம்ம நாட்டு எப்படி உருப்படும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணா?
2: நான் மவுண்ட் ரோட்ல நின்றுட்டு இருக்கேன். இப்போ இப்பதான் ஒரு பஸ் காரன் இண்டிகேட்டர் போடாம ரைட் திரும்பதுனால பைக்ல போய் இடிச்சு ஒரு பொண்ணு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வரத்துக்கே 10 மினிட்ஸ் ஆச்சு. இவ்வளவு நேரம் எடுத்தா எங்க ஒரு உயிரும் காப்பாற்ற முடியாது. யாருமே டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? தேர் இஸ் நோ சேஃப்டி எனிவேர்.
1: நான் இப்பதான் அடையார் சைட்ல ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கேங்க. மந்தவெளிக்கு போக சொன்னேன். சுத்தி சுத்தி சுத்தின்னு அடையாருக்கே வந்திருக்காங்க. திரும்ப இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, அப்பதான் தெரியறது குடிச்சிட்டு ஓட்டுறாங்கன்னு. இந்த மாதிரிலாம் இருந்தா என்னங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரஸ்ட் பண்ணி எப்படிங்க ஏற முடியும்? நீங்களே சொல்லுங்க.
2: நான் இப்பதான் வேளாச்சேரி மெயின் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். ஜீப்ரா கிராசிங்ல நடக்காம வேற இடத்துல நடந்ததுனால ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. பெருசு பெருசா ஒயிட் லைன்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு புரியல. இவ்வளவு அலட்சியமா இருந்தா அப்புறம் எதுக்கு சேஃப்டி ரூல்ஸ்? எப்படி சேஃபா இருக்க முடியும்?
0: ஓவர் டு ஸ்டுடியோ. தேங்க்ஸ் ஸ்ரேயா அண்ட் தீபா ஒரு சூப்பரான லைவ் ரிப்போர்ட்டிங் பண்ணதுக்கு. இப்ப நம்ம வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தின சில புள்ளி விவரங்களை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஸ்ரீ பேசுறேங்க. ஒரு நாளைக்கு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பைக்ல ஒருத்தர் வந்தவர் சிக்னல்ல நிக்காம போனபோது எதிர்க்க வந்த ஒரு கார் வந்து அவங்களை இடிச்சிருச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட்ட பார்த்த உடனே தான் எனக்கு தோணுச்சு, ஏன் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். யோசிக்க ஆரம்பிச்சும் போதுதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நான் கொஞ்சம் விவரங்கள் சேகரிக்கலாம் அப்படின்னு போனபோது நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எனக்கு கிடைச்சதுங்க. பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் பீப்புள் ரோட் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. அதுக்கு தோராயமா பாத்தீங்கன்னா 3,287 பேர் ஒரு நாளைக்கு செத்து போறாங்க. கிட்டத்தட்ட 20-50 மில்லியன் பேருக்கு வந்து அடிபடுது. நல்லா இருக்கிறவங்க கூட ஆக்சிடென்ட்னால மாற்றுத்திறனாளிகளா ஆயிடுறாங்க. தமிழ்நாட்டில் 2006-2011 வரைக்கும் புள்ளி விவரம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இறப்புகள் வந்து வருஷத்துக்கு அதிகமாகுதுங்க. இன்னைக்கு நம்ம MOP சமுதாய வானொலியில ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி தீபா, ஸ்ரேயா ஆர், குஞ்சன், ஸ்ரேயா தாகா நிகழ்ச்சி பண்ண போறாங்க.

0: மச்சி, சொல்லுடி.
1: ஏ, இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
2: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏ இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். ஏ, உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
3: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
4: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜே தீபா பேசுறேன். இப்ப நம்ம மக்கள் கிட்ட வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு கேக்கலாம்.
5: உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
6: எனக்கு 20 வயசு ஆகுது.
5: என்ன வண்டி வச்சிருக்கீங்க நீங்க?
6: நான் கார் வச்சிருக்கேன்.
5: எப்பவுமே லைசன்ஸ் கூட கேரி பண்ணுவீங்களா?
6: எப்பவுமே இல்ல, சில நேரம் மறந்துடுவேன்.
5: சீட் பெல்ட் போட்டு ஓட்டுற பழக்கம் இருக்கா?
6: கண்டிப்பா இல்ல.
5: எதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க?
6: நிறைய பேர் நல்லா குடிச்சிட்டு ஓட்டிருக்காங்க, அதுதான் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நடக்குது.
5: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
7: ஸ்விஃப்ட் டிசையர்.
5: லைசன்ஸ் இருக்கா?
7: ஆ, இருக்குங்க.
5: போலீஸ் எப்பாவது மாட்டிருக்கீங்களா?
7: இல்லைங்க.
5: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
7: நானும் நினைக்கிறேன்னா, அதாவது ரொம்ப பாரம், குடும்பத்துல இருக்கிற எல்லா பாரத்தையும் இவங்களே சுமந்துக்கிறாங்க. சுமந்துட்டு ரோட்ல வந்து செலுத்திடுறாங்க. செலுத்தினா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்க பாரத்தை நாங்க எங்க போடுறது? அதனால எல்லாத்தையும் பண்ண போடுறதுனால இந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. ஒன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி சென்னை மாற போகுதுன்னு தெரியலங்க.
5: ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
8: செல்போன் யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற ஆக்சிடெண்ட் தான் இது. கவனக்குறைவு ஒன்று, அந்த இதுனால ஆக்சிடெண்ட் அதிகமாகுது. ரெண்டாவது, இந்த டூ வீலர் வந்து ஸ்பீடாக போகிறதுனால ஆக்சிடெண்ட் நிறையா.
5: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
9: டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதுனால நடக்குது ரோட் ஆக்சிடென்ட்.
5: ரோட் ஆக்சிடென்ட் யாருனால ஜாஸ்தி நடக்குது?
9: ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம, இண்டிகேட்டர் போடாம வராம, பிரேக் போடும்போது பிரேக் லைட் இல்லாம நிறைய வண்டி இருக்கு. டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர், எனி வெஹிக்கிள்ஸ் பிரேக் லைட் இருந்தா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸுக்கு வண்டி பிரேக் பண்ணாங்கன்னா தெரியணும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும் பிரேக் போட்டால் வண்டி நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ இண்டிகேட்டர் போடாம ரைட்ல திரும்புது, இண்டிகேட் போடாம லெஃப்ட்ல திரும்புது, சடனா ஃபாஸ்ட்டாக எந்த இண்டிமேஷனும் தெரியாது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட் போடாம திரும்ப ஆக்சிடென்ட் ஆகுது.
5: எதுக்காக?
10: லைன் கிராஸ் பண்ணதுக்காக. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப ரீசெண்டா எதுவும் கிடையாது.
5: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
10: பிகாஸ் ஆஃப் த பேட் ரோட்ஸ். ரோட்ஸ் எதுவும் நல்லா இல்லை. நிறைய இது என்ன சொல்றது, போர்ட் ஹோல்ஸ் நிறையா இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா வந்து அது வந்து தெரிய வச்சியாது. ஈவன் நான் கூட ஒரு ஆக்சிடென்டில் ஆகிட்டுருக்கேன். என்னோடய கை கூட ஃப்ராக்சர் ஆகிருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி மழை வந்து ஜாஸ்தி மழை பெய்யுது, ரோடு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த அதாரிட்டிஸ் வந்து அது எதுக்கும் வந்து நம்ம கொடுக்குற அது எதுக்கு எதுக்கும் அவங்க இமீடியட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் வெஹிக்கிள்ஸ் அதுவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வைடன் பண்ணுறது கிடையாது, புது ரோட்ஸ் வர்றது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த ஆக்சிடென்ட்ஸ்.
5: உங்கள் ஆக்சிடென்ட்டில் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள்.
10: இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 2 மந்த்ஸ் மேலே எனக்கு லாஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு அண்ட் ஐ காட் ஐ மீன் ஃபிக்ஸ்ட் இன் மை ஹேண்ட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பெரிய இழப்பு தான். ஸோ இப்போ கூட எனக்கு வந்து இந்த கை வந்து எந்த லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது எனக்கு ஆக்சுவலாக.
5: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் யாருனால ஜாஸ்தி நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்?
10: அது டூ வீலர்னால கூட இருக்கலாம். டூ வீலர்ஸ் தான் வந்து அது ஜாஸ்தியாக வந்து ராஷ் டிரைவிங்னால, அப்புறம் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
11: ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
12: யாருனால நடக்குதுன்னா, சரியா ப்ராப்பரா ஓட்ட தெரியாதவங்க, டிராபிக் ரூல்ஸ் மதிக்க ப்ராப்பரா தெரிஞ்சுக்காம ஓட்டுறவங்க.
11: வண்டி வச்சிருக்கீங்களா?
13: வச்சிருக்கோம்.
11: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
13: நான் பல்சர்.
11: ரோட் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
13: ரோட் ஆக்சிடென்ட் நடந்துதான் போன் பேசுறது, தண்ணி அடிக்கிறது, வேற பைக்கில் போகிறது ஸ்பீடாக போகிறது இந்த மாதிரிலாம் போனால் தப்பு நடக்கு.
11: உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்களா?
13: ஆ ஆயிருக்கு, நிறைய பேர் ஆயிருக்கு.
11: அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கேன் உங்களுக்கு?
13: நான் ஃபோன் பேசிட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறதுனால ஆகிடுது.
11: வண்டி வச்சிருக்கீங்களா?
14: வண்டி ஊர்ல வண்டி இருக்கு.
11: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
14: பைக்கரை கொண்ட பைக்கு.
11: ரோட் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
14: ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு மப்பளவே விட்டுறாங்க, வண்டியை விட்டுறாங்க, நல்லா வண்டி ஓட்ட முடிக்காங்க, இதனால நடக்கு.
11: ரோட் ஆக்சிடென்ட்னால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு?
14: ரோட் ஆக்சிடென்ட் பாதிப்புனா கீழே பொழி கிடங்கு நிறைய இருக்கு, மழை வெஞ்சா அது அப்படி தேங்கிடுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க, ஃபாஸ்ட்டாக வரும்போது இந்த மாதிரி தண்ணீரும் தெரிய மாட்டேங்குது, அப்படி உள்ளே விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி
11: வண்டி வச்சுருக்கீங்களா?
14: ஆமாம்.
11: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
14: இப்போ பல்சர் வச்சுருக்கேன்.
11: நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா உங்களுக்கு?
14: இந்த வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, முன்னால் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு.
11: என்ன அடிபட்டது உங்களுக்கு?
14: அது முட்டை அடிபட்டது, கால் விட்டுருக்குல்ல.
11: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
14: தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டு வந்துருக்கேன்.
11: வேற ஏதாவது
14: வேற நம்ம ஒழுங்கா போனாலும் மத்தவங்க தப்பா வந்து நம்ம மேல அடிச்சு
15: விழுந்துருக்கேன். நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
16: மாருதி வேகனார்.
15: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
16: 25.
15: போலீஸ் ஸ்டாப்பால் மாட்டிருக்கீங்களா?
16: ம், மாட்டிருக்கேன்.
15: எதுக்காக?
16: லைசன்ஸ் செக்கிங்காக. லைசன்ஸ் இருந்தது, நான் மாட்டல.
15: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
16: ப்ரைமர்லி ட்ரங்க் அண்ட் டிரைவிங், கேர்லெஸ்ஸாக ஓட்டினா நிறைய நடக்கும். இந்த டேப் ரெக்கார்டர் சேஞ்ச் பண்ணுறது, ரோடை பார்க்காம வேறு இடத்துல எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். இதில் வந்து ஆக்சுவலி ஃபேட்டாலிட்டிஸ் இருக்கிறது, சீட் பெல்ட் போட்டுக்காமல் இருக்கிறது, சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, லேன் டிரைவ் பண்ணாமல் இருக்கிறது.
15: யார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க? யாருனால ஜாஸ்தி?
16: ரேஷ் டிரைவர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ரேஷ் டிரைவர்ஸ் வந்து யங் பீப்புள், நிறைய ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க என்னையும் சேர்த்து. ஸோ ஃபாஸ்ட்டாக ரேஷாக ஓட்டுறவங்கனால தான் ப்ரைமர்லி. இதை தவிர்த்து வந்து ஹெவி வெஹிக்கல்ஸ் ஓட்டுறவங்க ரெஸ்ட் எல்லாமே ஓட்டுறதுனால ஹைவேஸில் தூங்கிடுறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
15: நீங்கள் எந்த வண்டி வச்சுருக்கீங்க? ஸ்கூட்டி பெப். உங்களுக்கு என்ன வயசாகுது?
17: 16.
15: லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறீங்களே,
17: அதெல்லாம் யாரும் பார்க்குறாங்க?
15: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
17: ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறதுனால நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸ்.
15: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
17: கார்.
15: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
17: 16.

0: லைசன்ஸ் இருக்காது, எப்படி வண்டி ஓட்டுறீங்க? அதெல்லாம் யாரு பாக்குறா? போலீஸ்ட மாட்ட மாட்டீங்க? அதெல்லாம் மாட்டுவேன், சமாளிச்சிருவேன். சரி, தேங்க்யூ. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
1: நான் வந்து வென்ட்டோ வச்சிருக்கேன்.
0: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
1: 20.
0: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி தெரியுமா?
1: தெரியும்.
0: எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
1: ஒழுங்கா வண்டி ஓட்டாதனால. ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
2: என் கல்யாணத்து கூட என்னால் மறக்க முடியும், ஆனால் இந்த இன்சிடெண்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோட வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ், அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்னாதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிளிஸ்ட் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோடில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தானா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்க சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தனால ஆண்டி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணத்திற்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல, பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஷுட் ஃபீல் எவ்ரி ஒன் ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி, ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் இன் ஃபியூச்சர்.
0: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
3: ஸ்கூட்டி.
0: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
3: 16.
0: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
3: போடுவேன்.
0: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
3: அப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான.
0: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
4: ஸ்கூட்டர் தான். ஏம்மா கேக்குறீங்க?
0: எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு?
4: 40.
0: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
4: ஓட்டுவாமா, ஹெல்மெட் இல்லாமலாம் ஓட்ட மாட்டேன், வீட்டில் பொண்டாடி திட்டோம்.
0: போலீஸ் எப்போது மாட்டிருக்கீங்களா?
4: மாட்டிருக்கேம்மா, லைசன்ஸ் இல்லாத மாட்டிருக்கேன்.
0: என்ன பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க?
4: என்னம்மா 200 ரூபாய் தள்ளிட்டு நான் போயிடுவேம்மா.
0: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
4: எவம்மா எல்லாம் கண்ணு முடிந்தாலும் துஸ்தரமாக ஓட்டிட்டு இருக்கான், அதனால தான் வருது. ஒழுங்காக உள்ளனா எவனும் ஆயுதக்கு நான் கீழே வந்துட்டே இல்லம்மா.
0: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
5: காரு.
0: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
5: 53.
0: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
5: கேர்லெஸ் டிரைவிங், ஓவர் ஸ்பீடிங்.
0: நீங்க ஓவர் ஸ்பீடிங் எப்போது மாட்டிருக்கீங்களா?
5: ஆமா.
0: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க? என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
5: 1000 ரூபீஸ் ஃபைன்.
0: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
6: ஸ்கூட்டி.
0: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
6: 26.
0: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
6: ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
0: ஸ்கூட்டியில ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
6: போட மாட்டேன்.
0: போலீஸ் எப்போது மாட்டிருக்கீங்களா?
6: நிறைய வாட்டி.
0: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
6: என்னை விட்டுருவாங்க, நான் பொண்ணுன்னு சொன்ன உடனே விட்டுருவாங்க.
0: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
7: வோக்ஸ்வாகன் வென்ட்டோ.
0: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
7: 47.
0: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
7: சோறு திங்கறதை விட்டுட்டு வேற எதையோ சாப்பிடுறாங்க, அதனால நடக்குது. மற்றவங்க எப்படியோ போட்டு நம்ம வீடு போய் சேர்ந்தா போறேன்னு நினைக்கிறது. நம்ம வாழ்ந்தா போறோம், மற்றவங்க வாழலைனாலும் பரவாயில்ல, சத்தா சாகட்டும்னு நினைக்கிறது. இதுதான் பிரச்சனை, அது மாறணும். இளைஞர்கள் வந்து நல்ல குடிமக்களா வாழ கத்துக்கணும், எல்லாம் சரியாகும்.
0: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
8: ஜெனஸ்தலோ.
0: லைசன்ஸ் இருக்கா?
8: எஸ்.
0: எப்போது போலீஸ் மாட்டிருக்கீங்களா?
8: நோ.
0: ஓகே, ரோட் சேஃப்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க?
8: People should wear helmet and ride, they shouldn't drink and drive, and they should know road manners and all that.
0: Drinking and driving பத்தி என்ன நினைக்கிறீங்க?
8: It's very bad. People who drink and drive, they have no focus about what they're doing, where they're going. Put their own lives in danger and other people's life in danger too.
9: Enna punishment kudukano nenikringa drinking and driving?
8: They should be in jail for like several years.
9: பாய்ஸ் ஜென்ரலாக கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி பைக்கில் டெய்லி போயிட்டு வரும்போது ஆக்சிலேட்டரை ரேசி போகிறது ரேஸ் பண்ணி போகிறது அதுக்கப்புறம் துப்பட்டா விழுத்துன்னு போகிறது இல்லைனா மண்டியில் அடிச்சுட்டு போகிறது இதெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஏன்னா அது வந்து கேர்ள்ஸையும் ஹராஸ் பண்ணுறது இல்லை அவங்களும் போய் ஆக்சிடென்ட்ல போய் முடிகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இட்ஸ் ஆக்சுவலி நாட் சேஃப்.
10: என்ன மேடம், ஏன் மேடம் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க?
11: இப்போ ஏங்க கேட்குறீங்க? இப்போ தான் பஸ்லேருந்து இறங்கின ரெண்டு பசங்க நான் தள்ளி விட்டு கீழே உழுந்து காலை உடச்சிட்டு வந்திருக்கு சார்.
10: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
11: ஸ்கூட்டி.
10: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
11: 18.
10: போலீஸ் ஸ்டாப்பாவது மாட்டிருக்கீங்களா?
11: இல்ல.
10: லைசன்ஸ் எப்பவுமே பேக்ல இருக்குமா?
11: இப்பதான் லைசன்ஸே வாங்கினேன்.
10: சரி, பஸ்ல ஃபுட்போர்ட்ல நின்னுட்டு போறதவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க?
11: ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அது, பஸ்ல ஃபுட்போர்ட்ல நிக்கிறது. இப்பெல்லாம் இப்ப இருக்க கண்டக்டர்ஸ்லாம் அது கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் யார் வந்து நின்னாலும் ஓகே டிக்கெட் வாங்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல கண்டக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்புறம் இந்த சில பஸ்ல தான் அந்த டோர் க்ளோஸ் ஓப்பன் அதெல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா பஸ்லயுமே வரணும், அது எல்லா எம்டிஸ்லயும் வரணும். அப்புறம் ஃபுட்போர்ட்ல நிக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃபைன் வாங்கணும். இதெல்லாம் பண்ணா ஃபுட்போர்ட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம்.
10: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
12: ரெனால்ட் பல்ஸ்.
10: உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது?
12: 20 ஆகுது.
10: போலீஸ் ட மாட்டி இருக்கீங்களா?
12: நிறைய வாட்டி.
10: எதுக்காக?
12: போன்ல பேசிறதுக்காக. And also because of no license and for breaking the traffic rules.
10: Road accidents பத்தி என்ன நினைக்கிறீங்க?
12: I think it's an unfortunate event. One should be careful while driving, and road accidents is like the major cause of deaths in our country. The deaths are enormous. Road accidents, unfortunate.
10: ஃபுட்போர்ட்ல நின்ன பஸ்ல போறவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க?
12: They should be more careful, and various accidents can happen. Their heads can get crushed under the wheel, and yes, death is pakka.
10: Have you ever been in an accident?
13: Yeah, I've been in one when I was like a kid, and it was when I was going to a restaurant, and the opposite side there are people coming in our path, and yeah, we hit them, and my mom got hospitalized, my dad got hospitalized, and I was safe. And yeah, my dad like injured his neck, my mom broke her hand, and yeah, now they just drive slower.
10: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
14: புண்டோ கார் வச்சிருக்கோம்.
10: உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது?
14: 22.
10: போலீஸ் ஸ்டாப்பாவது மாட்டிருக்கேன்.
14: பல தடவை மாட்டிருக்கேன், பட் அக்கேஷனலா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்?
10: எதுக்காக மாட்டிருக்கீங்க?
14: மோஸ்ட்லி குடிச்சு மாட்டிருக்கேன், அதுக்கப்புறம் லைசன்ஸ் இல்லாமல் மாட்டிருக்கேன், அப்புறம் ஒரு கேள்வி இடிச்சு மாட்டிருக்கேன்.
10: ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
14: ட்ரங்க் அண்ட் டிரைவ் பத்தி நான் என்ன நினைக்கிறது? குடிக்காம ஓட்டா நல்லது, குடிச்சுட்டு ஓட்டா ஓட்டுறவங்க நல்லது. வேற என்ன சொல்ல முடியும்?
10: ட்ரங்க் அண்ட் டிரைவிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்க போலீஸ்?
14: அது பார்த்தீங்கன்னா அது போலீஸ் பொறுத்து இருக்கு. ஒரு சில பேர் மாமூல் வாங்குவாங்க, லைக் 200-300 உங்கள் பர்ஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அது அதில் ஒரு ஷேர் கேட்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸில் வந்து ஒரு பிளாக் மார்க் போடுவாங்க.
10: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்?
14: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு, ஓட்ட தெரியாதவங்களால் மட்டுமா ஆக்சிடென்ட் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஃப்ளாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, கொண்டு போய் சும்மா இருந்த ஒரு கேள்வியை போய் டம்முன்னு இடிச்சு கையெல்லாம் உடைச்சு பாவம் அந்த பாட்டி. ஸோ அந்த மாதிரி அதை தெரியாத ஆளுங்கள்லாம் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகுது. போதுங்களா?
3: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் வந்து ஓஎம்ஆரில் இருக்கும். ஓஎம்ஆர் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அங்கே வந்து டெய்லியும் நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒரு ஆக்சிடென்ட் பார்ப்பேன். ஆனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் காலேஜ் பஸ்ஸே நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 100-120 வந்து சும்மா பயங்கர ஸ்பீடாக போவாங்க. ஆனால் ஸோ வந்து அவங்களே நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒன்று வந்து ஒரு லீகலாக அந்த ஆக்ஷன் எடுக்க முடியல, ஏன்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி பெரிய சொசைட்டி இருக்குது. அவங்க வந்து காசு கொடுத்து வந்து எல்லாம் வந்து ஃபுல் கேஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் இந்த பஸ்ஸுலாம் வந்து இப்போ வந்து ஸ்பீட் ரெகுலேஷன் கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணலாம், அது பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா பஸ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-120 சும்மாவே டச் ஆகுது. அந்த மைத்த கைலாஷ் ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ 120-150 ஈஸிலி டச் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ வந்து திஸ் இஸ் ரேம் இன் டு அதர் கார். மோஸ்ட்லி வந்து அங்கே டெத் தான். ஸோ இதனால வந்து ஸ்பீடாக போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி மா அதில் வந்து விக்டமாக இருக்கவங்க தான் வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து இந்த ரெகுலேஷன் ஸ்பீட் ரெகுலேஷன் வந்து இஃப் தே இம்போஸ் இட் வில் பி வெரி குட்.
14: ஓகே, ஒரு தடவை என்ன ஆச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஐ மீன் காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன். அந்த டைம் என்னாச்சு, நான் தள்ளி போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சு வரலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, பசங்க நேராக ஒயின் ஷாப் விட்டானுங்க. ஒயின் ஷாப் தான் சரி விட்றானுங்க, சரி தான் தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டு பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஸோ ஒரு குவாட்டர் ரெண்டு குவாட்டரில் ஒரு 2-3 ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, அவன் தான் கார் ஓனர், ஒரு லொஸ்கோட லாரா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான், அப்புறம் 2-3 தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டினோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்ஸெலாம் வருது, காலேஜ் பஸ்லாம் எல்லோரும் கூட்டின்னு போகுது. போயிட்டுருக்கிறோம், பையன் பார்த்தா கொஞ்சம் 2-3 பொண்ணுங்களை பார்த்து லைட்டாக செலுத்துட்டாப்புல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்கணோன்னு வண்டியை முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பித்தார், பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி நல்லா ஓட்டுவான் பையன், எப்பவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்னைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்கில் கவுத்து விழுந்துட்டான். நான் தான் உள்ளே விழுந்தேன். கார் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையாது, இது வரைக்கும் வாழ்க்கை மாதிரி நாங்கள் விழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குன்னு ஒரு 1 மினிட் தான் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டோம், எந்திரிச்சு பார்த்தா சுற்றி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா, நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில் சீன் போட்டான். வந்தானுங்க ஒரு 4 பேர் வந்தானுங்க, அதுலேயே அந்த 40 பேர் 4 நல்லவங்க வந்தாங்க. வந்து என்னாச்சு, கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ளே இருக்க எங்களை காப்பாற்ற போனுங்க, பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய், எங்களை காப்பாற்றுங்கடா, என்ன திருடுறீங்கன்னா எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்துச்சு, தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். ஆ, குடி குடியை கெடுக்கும், நம்ம குடியை மட்டும் இல்லை மற்றவங்க குடியையும் கெடுக்கும், எல்லாரும் குடியும் கெடுக்கும். ஸோ பார்த்து குடிங்க, வீட்டில் குடிங்க, நல்லா குடிங்க. ஓகே, சாரி.
10: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
15: 14 வயசு. சார்,
10: வண்டி வச்சுருக்கீங்களா?
15: நிறைய வண்டி இருக்குது, 2 வண்டி வச்சுருக்கேன்.
10: லைசன்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
15: அதான் எவன் கண்டுக்குவாங்க, நீங்கள் வேற.
10: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
15: ஒரு முட்டா பைய குடிச்சிட்டு ஓட்டுவான், அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதுக்கு பேர் தான் ரோட் ஆக்சிடென்ட். மெயினாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதே வந்து ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாங்க. அது ஒரு அது ஒரு மெயின் ரீசனு. அதுதான் நேற்று கூட நான் பார்த்தேன், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி. இன்னொன்று வந்து வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாத்தையும் கார் ஓட்டும் போது அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அ மெயின் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்.
10: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
16: ஒரு 14.
10: வண்டி வச்சுருக்கீங்களா?
16: நிச்சயமா.
10: லைசன்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
16: அதெல்லாம் எவன் கண்டுக்கிறான்?
10: போலீஸ்ட்ட மாட்டிருக்கீங்க?
16: யாருமே கண்டுக்கிறது இல்லை, நம்மளுக்கு நல்லது.
10: ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
16: வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேறு, அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கே போகிறோன்றே பார்க்காம ஓட்டுறாங்க, ஓட்டுறது கூட சரியாக தெரியாது. இதெல்லாம் தான் நம்மளாம் ஹார்ன்ஸும் அப்படி இப்படி குறுக்க முறுக்க எல்லாம் போய் ஷார்ட்கட் எல்லாம் எடுத்துட்டு அது நல்லா நடக்கும். நம்ம எல்லாம் எதுக்கு நடக்கணும், அடுத்தவங்க நடந்தா நம்மளுக்கு என்ன?
10: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
17: நான் வந்து பல்சர் வச்சுருக்கேன்.
10: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
17: 25.
10: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
17: ஹெல்மெட் அதான் போடுறதே கிடையாதுங்க.
10: ட்ரங்கன் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
17: குடிச்சிட்டு மேனேஜ் பண்ண தெரியும்னா ஒரு தப்பும் இல்லை, ஓட்டலாம் ஓட்டலாம்.
10: இதுக்கு முன்னாடி போலீஸ்ட மாட்டிருக்கீங்களா?
17: நிறைய வாட்டி, ஆனா துட்டு தான் இருக்குல்ல.
18: வண்டி வச்சிருக்கீங்களா?
19: வச்சிருக்கேன்.
18: என்ன வண்டி?
19: யூனிகார்.
18: எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு?
19: 24.
18: ரோட் ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
19: என்ன நினைக்கிறதுன்னா ரோடெல்லாம் சரியில்லை.
18: ரோட் ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனாலும் நடக்குது, எப்போ நடக்குது?
19: ரோட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ட்ரிங்க் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது எவ்வளவு நிறைய சாப்பிட்டேன்னா இதில் சிக்னலில் நிறைய விட்டு விழுந்திருக்கேன். எல்லோ போட்டுருவாங்க, நான் அது கிராஸ் பண்ணி போகலான்ட்டு நிறைய இதில் கீழே விழுந்திருக்கேன்.
18: உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்திருக்கா? அதனால
19: நிறைய விட்டு விழுந்து காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு.
20: கேட்டீங்களா, சில மக்கள் இவ்வளோ அலட்சியமா பதில் கொடுக்குறாங்கன்னு. குடிச்சிட்டு ஓடலான்றாங்க, ஆனா அவங்களால எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு புரியறது இல்ல.
21: மது சரக்கு நச்சுதான் இருக்கு. கிட்ட வந்து
22: Do not drink and drive.
23: உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
24: Emergency Helpline 100, Traffic Helpline 103.
23: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
10: Welcome back to MOP Community Radio Service 107.8. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரேயா பேசுறேன். இவ்வளவு நேரம் நம்ம வந்து மக்கள் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு டிராபிக் போலீஸ்டா அவர் கருத்தை கேட்கலாம்.
16: உங்களது பேர் சார்?
25: வி நரராஜன். உங்க பக்கம் டிராபிக் சிக்னல் சொல்லி நிப்பாட்டாம நம்ம போயிடலாம், அந்த அடுத்த பக்கம் போயிடலாங்கிற எண்ணத்துல வாகன ஓட்டிகள் போய் நாங்கள் சொல்லி கேட்கறது இல்லை. கேட்கணும் உடனே நிக்கணும்ல, நிக்கிறது இல்லை, அப்போ போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்தது சிக்னல் வந்து ரெட்டு எரிஞ்சு அடுத்தது கவனிக்கிறதுக்காக எல்லோ கலர்ல எரியும். அந்த எல்லோ கலர்ல எரியும் போது இன்னைக்கு கவனிச்சு நிக்கணும்னு அர்த்தம். ஆனால் அந்த எல்லோ கலர் போட்டாலும் நம்ம அதுக்குள்ள போயிடலாம், மறுதிருப்பி ரெட்டு உள்ளுறதுக்குள்ள நம்ம போயிடலான்ட்டு மீறி போறது. அதனால தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஏற்படுது ரோட்டு, மெயின் ரோட்டு. அனுப்பிட்டு அப்புறம் அடுத்தது வந்து அதுக்கு வந்து விசாரணை டீம் தனியாக இருக்குது, அவங்கள வர வச்சு அதுக்கு ஆக்சன் ஒரு முடிவு கொண்டு வந்துடுவோம். டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வருவாங்க, அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதாவது ஒரு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் ஒரு இடத்துல இந்த இடத்துல 4 மணி நேரம் நான் நிற்பேன். அடுத்தது என்னை வந்து மாற்றி வந்து அடுத்த 4 மணி நேரத்தில் வேற ஆள் வருவாங்க. அதாவது 24 hours 8-16 மணி நேரம் டிராஃபிக்கில் ஆள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளா பார்த்து ஓரம் நிக்கிற பாருங்க, அது மாதிரி ஓரம் நிக்க வேண்டியதுதான். முடிஞ்சப்போ போய் அங்கே டிராபிக் இறஞ்சாலும் கீழே வண்டி அங்கே போய் கிளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து ஓரம் நிக்க
16: வேண்டியதுதான்.
26: எனது பேர் டாக்டர் எம் ரவி, IPS, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ், ஃபார்மர் அடிஷனல் கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் சென்னை, இப்பொழுது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். MOP கம்யூனிட்டிக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டால், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் சாலை விதிகளை மதியுங்கள், சாலை விதிகளை மிதிக்காதீர்கள்.
22: You're listening to MOP 107.8.
27: At least 22 people, including 5 women, were charged to death when a private bus overturned and caught fire at Avalur near Vellore in Tamil Nadu on Tuesday night. The bus fell into a ditch while trying to avoid a collision with a truck. The bus driver, Nagarajan, escaped the mishap by jumping out of his cabin.
0: There has been a bus accident in Vellore that has left 22 people dead. A private sleeper bus carrying 24 people caught fire in Avalur in Vellore district as it slipped off a bridge. Only the driver of the bus and one other passenger escaped with minor injuries.
1: A bus carrying about 24 passengers met with an accident, and 22 among the passengers were charred to death. In fact, this bus was coming from Chennai, heading towards Pollachi, at a high speed, swerved and hit a culvert over here and actually fell into a ditch, a 10-foot ditch over here. All the 22 passengers were charred to death. Two passengers

0: Has escaped, including the driver. The driver has surrendered at the Vellore police station, and another passenger has been admitted at the Kanchipuram Government Hospital. Well, the police are conducting investigations and are talking questioning, in fact, the driver. What we get to know is that the police have actually identified the bodies and will be given to the relatives later in the day today.
1: மொராக்கோவில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித் குமார் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த விபத்தில் மூன்று கார்கள் ஒன்றோடொன்று மோதி நொறுங்கியதில் இரண்டு பேர் காயமடைந்தனர். ஃபார்முலா 2 கார் பந்தயம் மொராக்கோவில் நடைபெற்றது. இதில் பிரபல நடிகர் அஜித் குமார் கலந்து கொண்டார். பந்தயத்திற்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சியின் போது பெரும் விபத்து ஏற்பட்டது. கார் பந்தய ஓடு பாதையில் கார்கள் வேகமாக சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக மூன்று கார்கள் ஒன்றோடொன்று மோதின. மோதிய வேகத்தில் ஒரு கார் பல அடி உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்டது. மற்றொரு கார் தீப்பிடித்து எரிந்தது.
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 100 அடி பள்ளத்தில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட 25 பேர் படுகாயமடைந்தனர். கோத்தகிரியில் இருந்து தொட்டக்கம்பைக்கு நேற்று இரவு 7:30 மணிக்கு 52 பயணிகளுடன் மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அரவேணு அருகே உள்ள கிடுகிடு பள்ளம் என்ற இடத்தில் அபாய வளைவு ஒன்றில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயற்சித்தபோது எதிர்பாராத விதமாக 100 அடி பள்ளத்தில் பேருந்து உருண்டு விழுந்தது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகள் தூக்கி வீசப்பட்டனர்.
3: கடலூர் அருகே காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தாயும் செய்யும் பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த பால்ராஜ் இன்று காலை குடும்பத்தினருடன் காரில் உப்புவேலூருக்கு சென்று கொண்டிருந்தார். கடலூர் பெரிய கங்கனாங்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்தபோது புதுவையில் இருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த காவேரியும் அவருடைய பச்சிளங்குழந்தை திருவதர்ஷினியும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
4: சென்னையில் வேகமாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து நடைமேடையில் ஏறியதில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை அருகே நேற்று நள்ளிரவில் சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் காவல்துறையினரின் ரோந்து வாகனம் மீது மோதியது. இதைத் தொடர்ந்து சாலையின் நடைமேடையில் ஏறியது. இதனால் சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் மேல் ஏறியது. மேலும் பேருந்து நிறுத்தத்தில் விளம்பர தட்டிகளை மாட்டிக்கொண்டிருந்த 2 பேர் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் அடுத்தடுத்து மோதியது.
5: சென்னை அருகே தனியார் பள்ளி பேருந்தில் சென்ற மாணவி பேருந்தில் இருந்த துளையில் விழுந்து இறந்த சம்பவம் தொடர்பாக பள்ளியின் தாளாளர், பேருந்து ஓட்டுநர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனா்.

0: வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நேர்களே, சாலை விபத்துல பெரியவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பள்ளிக்கூடம் போற குழந்தைகளும் சாலை விபத்துல பாதிக்கப்படுறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு குழந்தை ஸ்கூல் பஸ்னால ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். நிறைய குழந்தைங்க இப்பெல்லாம் இண்டிபெண்டா பிரைவேட் வேன்ஸ், ஸ்கூல் பஸ், ஆட்டோஸ், சைக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் இந்த மாதிரி வாகனத்தை யூஸ் பண்ணி ஸ்கூல் போறாங்க. ஆனா அது சேஃபே கிடையாது. ஏன்னா அவ குடுக்குடன பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி ஏற ட்ரை பண்றாங்க, சைக்கிள்ல வேகமா போவாங்க, டூ வீலர் வேகமா ஓட்டுவாங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. இதனால இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ சாலை விபத்துகள்ல இருந்து தடுக்க பெற்றோர்களும் பள்ளிக்கூடமும் சாலை விதிகள் எப்படி கத்துக் கொடுக்கறாங்க பத்தி பேசுறதுக்கு வித்யா ரத்னா பிடிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அடையார்ல இருந்து திருமதி சுபலட்சுமி ஆசிரியர் இன்னைக்கு நம்ம ஷோல ஜாயின் பண்றாங்க. ஹலோ மேம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: இன்னைக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, நீங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர், நீங்க என்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாலை விதிகளை தெரிவிக்க?
2: இந்த சாலை விதிகளை குழந்தைகள் ஸ்கூல்ல மட்டும் கத்துட்டா போறாது, பேரண்ட்ஸும் அதுல இன்வால்வ் ஆகணும். ஆக்சுவலி குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே குழந்தை ரொம்ப அவசரமா வருது, டைம் ஐ மீன் லேட்டா கிளம்புறது வீட்டை விட்டு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டா. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல கொஞ்சம் ஏர்லியாக கிளம்ப, குழந்தைய வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு என்ன வழி பார்க்கணும், பிகாஸ் அவங்க லேட்டாக அனுப்புறதுனால தான் இந்த குழந்தைகளும் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் ரீச் பண்ணணும், ஸ்கூலுக்குள்ளே போகலன்னா கேட்டில் நிறுத்தி வைப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பயத்தினால தான் குழந்தைகள்லாம் ரோட்ல சிக்னல் கூட பார்க்காம அவசர அவசரமாக சைக்கிளில் போகிற குழந்தைகளோ, இல்லை ரோடு கிராஸ் பண்ணுற குழந்தைகளோ, இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறுற குழந்தைகளோ பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே ஏறிடுறது. அது நின்றது மட்டுமல்ல உள்ளேயும் போகாது, அது ஃபுட் ஸ்டெப்ஸ்லேயே அந்த குழந்தைகள் நின்றுட்டே இருக்கும். ஸ்கூல் இன்னொரு ஒன்று ரெண்டு ஸ்டாப்ஸில் வந்துடும், நம்ம உடனே இறங்கி ஓடணும். அது இறங்கினது கூட ரைட் லெஃப்ட் பார்க்காது அந்த குழந்தை, அவசரமாக ஓடி போய்டுறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் வீட்லேயோ ஸ்கூல்லேயோ நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரைகள்லாம் கொடுத்து சொல்லி கொடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டாக்க, குழந்தைங்க ஸ்கூலில் வந்து அதற்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுத்து ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் மாதிரி நிறுத்தி வச்சு எந்த பக்கம் லெஃப்ட் எப்படி போகணும், ரைட் எப்படி போகணும், எந்த சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரெட் வந்தால் என்ன பண்ணணும், குழந்தைகள் க்ரீன் வந்தால் என்ன பண்ணணும், எல்லோ வந்தால் என்ன பண்ணணும், அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துடணும். அந்த குழந்தைகளுக்கு அதை மைண்டில் ஏற்றி அவங்கள ஒரு ட்ராமா மாதிரி அதை பண்ண வைக்கணும் ஸ்கூல்லேயே. ஸோ வி கேன் நம்ம அவங்கள வந்து ட்ராமா மாதிரி ஸ்கூல்லேயே பண்ண வச்சா அது அவங்க மைண்டில் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிடும். ஸோ அதை அந்த குழந்தைகள் மறக்கவே மறக்காது. இதே விஷயத்த பேரண்ட்ஸும் வீட்டில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும், பாப்பா ஓடாதே, மெதுவாக போ, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை, டீச்சர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, அந்த மாதிரி பேரண்ட்ஸும் அடிக்கடி குழந்தைகளுக்கு வீட்டில் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தேன், குழந்தைல இந்த ஜன்ன வழியாக பஸ்ஸில் ஏறி ஜன்ன வழியாக எட்டி பார்த்து பக்கத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸு போய் அந்த குழந்தையோட கழுத்து அடிச்சிருக்கு, இன்றைக்கி மார்னிங் தான் படித்தேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பஸ் கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் அவா தான் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் சேஃப்டி என்னென்னா, ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்புறது தான் மோர் சேஃப்டி. கொஞ்சம் கூட பைசா காசு ஆனால் கூட வீட்டு வாசல்லையே அந்த வண்டி வருது. ஸோ பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகள் அந்த ரைட் டைத்துக்கு கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு ரைட் டைத்துக்கு பிக்கப் பண்ணிடலாங்கன்னா ஆக்சிடென்ட்டை கட்டாயமாக அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
1: இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, ஜியான் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஓட்டை இருந்ததுனால விழுந்துட்டான் குழந்தைன்னு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
2: அது கேரளா சார், ஸ்கூலோட தப்பு தான் அது. பஸ்ஸோட சேஃப்டி, அந்த பஸ் எந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன மாதிரி இந்த பஸ்ஸுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்களே கவர்மெண்ட்டில், அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலை, அந்த அதனால வந்து மிஸ்டேக்ஸு. ஸோ இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தே ஆர் கிவிங் ஆல் சேஃப்டி எய்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில். இப்போலாம்
1: ஆமாம் ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பெட்டர் ஆக்குறாங்க. அப்புறம் ஸ்கூலில் யாரையாவது மானிட்டர் பண்ண வைப்பீங்களா நீங்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேஃபாக என்டர் பண்ணுறாங்களா, சேஃபாக லீவ் பண்ணுறாங்களா அப்படின்னு?
2: யா யா யா, அதை நாங்கள் கேட்லேயே நிறுத்தி வச்சுட்டு இந்த 11th பாய்ஸ் கேர்ள்ஸ் வி மேக் தம் ஸ்டாண்ட் நியர் கேட் பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுடுறோம். அவங்க அந்த குழந்தைல அந்த வண்டியெல்லாம் வரும்போது நிறுத்தி அந்த லெஃப்ட் சைடில் போனோம், உள்ள லைனில் தான் ஸ்கூலுக்குள்ளே லைனில் தான் போனோம், மாடிப்படி ஏறும்போது ஓடக்கூடாது, அந்த மாதிரி வி கிவ் தம் கோ ஆன் கிவ் தம் அட்வைஸ்.
1: உங்கள் ஸ்கூல் ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா ரோடு ஆக்சிடென்ட் சொல்றது?
2: இல்லை, இது வரைக்கும் அப்படி ஒன்றும் நான் கேள்விப்படலை. நாங்கள் ரொம்ப கேர் எடுத்துப்போம், எங்கள் மேடம் இஸ் வெரி ஐ மீன் ஷீ கன்சர்ன் வித் த டீச்சர்ஸ். ஸோ அதனால் அவங்க எப்போவுமே குழந்தைகள் அட்வைஸ் பண்ணிடு, எங்களோட பேரண்ட் மாதிரியே தான் மேடம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க.
1: இப்போது நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு குழந்தைகளை எடுத்து போட்டுடுறாங்க ஆட்டோல, அதனால விழுந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. மினிமம் 3 பீப்புள் உட்காரணுங்கிற ரூல் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்?
2: அந்த லெஃப்ட் சைட் குழந்தைகள் ஏறது, லெஃப்ட் சைட்ல இருந்து உள்ள ஏறது, ரைட் சைட்ல ஆல்ரெடி ஒரு பார் போட்டிருப்பாங்க, பட் அந்த லெஃப்ட் சைட் பார் கூட இருக்காது. ஸோ இந்த ஆட்டோ டேர்ன் பண்ற இடத்துல குழந்தை ஆட்டோமேட்டிக்கலா டேர்ன் ஆகிறது, வெளியில விழுறதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் இது சேஃப்டி குழந்தைல ஸ்கூல் பஸ்ல அனுப்புறதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். பிரைவேட் ஆட்டோஸோ பிரைவேட் பஸ்ஸஸில் போகிறத எவ்வளோ தூரம் முடியுமோ அவாய்ட் பண்ணலாம் நம்ம. அதுலேயும் அந்த சைக்கிளில் வர குழந்தைகளை பேரண்ட்ஸு கொஞ்சம் சீக்கிரமாகவே போக சொல்கிறது. சைக்கிளில் போகிறவங்களுக்கும் ஹெல்மெட் இருக்கு இப்போ, ஸோ லெட் அவங்க ஹெல்மெட் போட்டுட்டு வரலாம். டூ வீலர்ஸில் போகிறவங்கள கொஞ்சம் சேஃபாக போகிறதுக்கு கொஞ்சம் எர்லியாக விட்டு விட்டு போக சொல்லலாம் குழந்தைகளை. அந்த மாதிரி நம்மளே ப்ரிகாஷன் எடுத்துருந்தோன்னா அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் கட்டாயம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
1: வேறதா மெசேஜ் உங்களுக்கு சொல்லணுமா ஜென்ரலா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி பப்ளிக்?
2: குழந்தை கேர்ஃபுல்லா போகணும் அவ்வளவுதான், அவசரப்பட்டு ஓடக்கூடாது, நிதானமா கிராஸ் பண்ணா போறோம். அவங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சிக்னல் கொடுக்கணும், எப்பவுமே லெஃப்ட் சைடு ஆஃப் த ரோட் நடக்க கத்துக்கணும். ஃபுட்பாத் இல்லையா, தே ஷுட் வாக் ஆன் த ரைட் சைட். எதிர்க்க வர வண்டியை பார்த்துட்டே நடந்த ஆக்சிடென்ட்ஸை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும் குழந்தை. பட் ஒன் திங், கேர்லெஸ்னஸ் அவாய்ட் பண்ணணும், மோர் கான்சியஸா இருக்கணும். கேர்ஃபுல்லாக போனால் ஆக்சிடென்ட் கட்டாயம் நம்மளே தவிர்க்கல, நம்ம கையில் தான் இருக்கு.
1: ரொம்ப தேங்க்யூ மேம், உங்கள் டிப்ஸ் எல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம்.
2: நன்றி.
1: என்ன நேர்களே, கேட்டீங்களா? இனிமேலேருந்து ரோடு கிராஸ் பண்ணுறச்சே, டூ வீலர் ஓட்டுறச்சே, கார் ஓட்டுறச்சே, எல்லாம் பத்திரமா பார்த்து கிராஸ் பண்ணோம், பார்த்து ஓட்டணும். ஏ ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர், எஸ். அம்மா நான் கிளம்புறேன், பாய்.
3: டேய் டேய் டேய் முள்ள போடா.
1: சரிம்மா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர்ட்டேந்து ரோட் சேஃப்டி மெஷர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோன்னு கேட்டோம். ஆனால் இந்த நிறையா மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நிறையா பேரோட லைஃப்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சில பேரோட இன்சிடென்ட்ஸ் நம்ம இப்போ கேட்கலாம்.
4: என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே என்னோட பேரண்ட்ஸ் வெட்டிங் அனிவர்சரி ஒரே நாளுக்கு. ஸோ நாங்கள் வந்து ECR போயிருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா ரெண்டு காரில் போனோம். ஒன்று எங்கள் அப்பா அம்மாவோட கார், இன்னொன்று என்னோட கார். நான் வந்து முதல்ல போயிட்டோம் அங்கே. அப்போ திரும்பி வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால என்னோட சித்தப்பா ஓட்டிட்டு இருந்தாரு. அண்ட் பின்னாடிலேருந்து எங்கள் அப்பா வந்துட்டு இருந்தார். அப்போது என்னாச்சுன்னா வந்து எங்கள் என்னோட கார் ஃப்ரண்ட்ல இருந்தது, எங்கள் அப்பா அம்மா கார் பின்னாடி. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு நானோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த ஆல்கோஹால் டிடெக்டிங் இது இருக்குல்ல, அந்த பேரியர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நானோ கூட சடன் பிரேக். அப்போது வந்து இன்னொரு வந்து ஒரு பைக்கை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் யூஸ் கோயிங் ட்ரிபிள்ஸ். ட்ரிபிள்ஸ் போகும்போது அவன் வந்து நானோட சைடில் கட் பண்ணி போக ட்ரை பண்ணான். பட் வந்து பேலன்ஸ் லூஸ் ஆகிடுச்சு, ஏன்னா ட்ரிபிள் போகிறதுனால. ஸோ சடன் பிரேக் போட்டான். ஸோ என்னோட கார் சடன் பிரேக் போட்டும்போது என்னோட அப்பா ரியலைஸ் பண்ண சடன் பிரேக் போட்டானே. ஸோ ஃபுல் ஸ்பீடில் வந்து பேக்லேருந்து ரேம் ஆகிட்டேன் என் காருக்குள்ளே. ஸோ அண்ணிலேருந்து எனக்கு ஏற்கனவே நெக்கில் வீக்னஸ் இருந்தது. ஸோ இடித்ததுலேருந்து இந்த வீக்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி இப்போ வந்து பெர்மனெண்ட்லி இட்ஸ் பிகம் வீக். என்னால் வந்து 5th floor வரைக்கும் படி கூட ஏற முடியாது. காலேஜ்லலாம் பெர்மிஷன் வாங்கி இப்போ லிஃப்டில் தான் ஏறிருக்கேன். 1th floor கூட ஏற முடியாது என்னால்.
5: சரி கொஞ்சம் சைடு போடலாமே அப்படின்ட்டு 60 போயிட்டு இருந்த வண்டியை அப்படியே ஆக்சிலேட்டர் அமைக்கி ஒரு 80 கொண்டு போனேன்.
6: சைடு போகிறதுக்கு ரயில்லாம் திரும்பிட்டேன்.
5: திரும்பினா டேர்னிங் பார்த்தீங்கன்னா எதிர்த்தப்பல வேன்காரன் வந்துட்டான். அப்படியே நான்
6: ஷாக் ஆகி என்ன பண்ணுறேன்னே
5: தெரியல. நல்லா பிரேக் அடித்தா வண்டி நேராக நிற்கிது. அப்புறம் எங்கள் மாமா
6: ஸ்டேரிங்கை
5: ஃபுல்லாக திருப்பி லெஃப்ட் சைடு திருப்பினாங்க. அப்புறமா வண்டி திரும்பி நின்னது.
6: வேன்காரன்
5: லைட்டாக சைடில் வர சீட் பார்த்தா ரைட் சைடு ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிடுச்சு.
6: பேக் டோர் வந்து
5: டேமேஜ் ஆகிடுச்சு. சாத்தவே முடியல. அது இன்னைக்கு ஆரம்பிச்சுதுங்க. அதுக்கப்புறம் வண்டியை எனக்கு கொடுக்குறதுல ரொம்ப பயப்படுறாங்க வீட்டில்.
6: ஒரே பையன்

0: This is some 4 years back when I was getting back from school. I was trying to cross the road and the signal was off and I was walking on the zebra crossing. Suddenly there was this bike which just came and it went past me and I got bruised on my left part of my shoulder and my hip. And I actually, there were people there who kind of helped me and they made note of the number too. And in spite of reporting the case, nothing happened. So I think it's really wrong. This shouldn't be happening. People should know that, you know, they should obey the traffic rules and everything. And people should seize their licenses.
1: நான் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட ரெண்டு அக்காவோட ஒரு நாளைக்கு ஸ்கூல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது காரில் போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்கூட்டர் காரை பார்க்காம அப்படியே வந்து காரில் இடித்து மேலே வந்து விழுந்துட்டான். அந்த எஃபெக்டில் என்னோட டிரைவர் முன்னாடி கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எங்கள் அக்காவும் கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எனக்கும் என்னோட இன்னொரு அக்காவுக்கும் சீட்டுக்கு பின்னாடி கால் போய் ஜாம் ஆயிடுது. அம்மா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது எனக்கு இனிமேல் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, கால் ஜாம் ஆனதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட வீங்கிடும். அதனால் என்னால் நிறைய ஓட முடியாது, ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது, காலில் கொஞ்சம் அடிபட்டா கூட ரொம்ப வீங்கிடும்.
2: என் கல்யாணத்து கூட என்னால் மறக்க முடியும், ஆனால் இந்த இன்சிடென்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோட வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே என் வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிளிஸ்ட் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோட்டில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தானா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்களும் சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தனால ஆண்டி அந்த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணத்திற்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல, பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் follow the traffic rules regularly and strictly so that accidents can be avoided in future.
3: இங்க பஸ் ஆனதுமா காஞ்சிபுரம் தாண்டி வந்துருக்காங்க. அந்த காஞ்சிபுரம் தாண்டி பாலாஜி போகணும்னு ஹோட்டல் இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு லாரிக்காரன் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். லெஃப்டில் வரத்த போகிறான், ரைட்டில் வரத்த போகிறான். லெஃப்டில் போகிறவனுக்கு ஹார்ன் அடித்து லைட் டிம் பண்ணி காட்டுறான், வெளியே வேணும் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணால், சண்டை பின்னாடி முன்னாடி லாரியை விட்டுட்டு ரைட்டில் போகிற லாரி அவனுக்கு முன்னாடி விட்டு அவன் லெஃப்டில் ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறான். சரி ரைட்டில் போகிறான், நாம் லெஃப்ட் நம்ம சைடில் நம்ம போயிடலான்னு போகும்போது ரைட்டில் போகிறான், திரும்பி லெஃப்ட்டில் வந்து அணைச்சிட்டான். அணைச்சி விட்டும் போது அந்த பாலத்தில் போய் மண்டி எடுத்துட்டு
4: அப்படியே கேபிஎன் பஸ் வாஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை டுவோர்ட்ஸ் பொள்ளாச்சி. ஸோ நியர் ஆவலூர் இன் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் லிமிட் திஸ் பஸ் மெட் வித் ஆக்சிடென்ட் and it fell down into a ditch. Because of that got fire and all the passengers who were traveling in the bus, 24 persons, except two remaining 22 died. This was coming near Avalur. Two lorries moving before the bus, one by another. So one lorry which was coming behind another lorry hit the lorry from back side. The bus driver who was coming behind all these two lorries, after witnessing these two lorries, he took the bus extremely towards the left side to avoid the accident. So when he took the bus extremely left side, he lost control over it. Due to that, the bus fell down into a ditch

0: because of it, the fire broke out and it burned.
1: ஒரு தடவை என்னாச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஐ மீன் காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன். அந்த டைம் என்னாச்சு, என்னை தள்ளிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என்னாச்சுன்னா, பசங்க நேரம் ஒயின்ஷாப் விட்டானுங்க. ஒயின்ஷாப் தான் சரி விட்றானுங்க, சரி தான் தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டர் பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஒரு கோட்டர் ரெண்டு கோட்டரில் ஒரு ரெண்டு மூணு ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட், அவன் தான் கார் ஓனர், ஒரு லொஸ்கோட லாரா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான், அப்புறம் ரெண்டு மூணு தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டினோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்ஸெலாம் வருது, என் காலேஜ் பஸ்லாம் எல்லோரையும் கூட்டின்னு போகுது. போயிட்டு இருக்கிறோம், பையன் பார்த்தா கொஞ்சம் ரெண்டு மூணு பொண்ணுங்களை பார்த்து லைட்டாக செலுத்திட்டாப்புல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்குனோன்னு வண்டியும் முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு முறுக்குனாரு. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது, அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பித்தார், பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி நல்லா ஓட்டுவான் பையன், எப்போவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்றைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்கில் கவுத்து விழுந்துட்டான். நான் தான் உள்ளே விழுந்தேன். கார் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையாது, இது வரைக்கும் வாழ்க்கை இருக்க மாதிரி நாங்கள் விழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குன்னு ஒரு ஒன் மினிட் தான் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டோம், எந்திரிச்சு பார்த்தா சுற்றி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில் சீன் போட்டா வந்தானுங்க. ஒரு நாலு பேர் வந்தானுங்க, அதுலேயே அந்த நாலு 40 பேர் நாலு நல்லா வந்தாங்க. வந்து என்னாச்சு, கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ளே இருக்க எங்களை காப்பாற்ற போனேன்னு பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய் எங்களை காப்பாற்றுங்கடா, என்ன திருடுறீங்கன்னா எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்துச்சு, தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான்.
2: என்ன நேர்களே, இந்த சம்பவங்களை கேட்ட பிறகும் அல்ப சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்க்கையை ஆபத்திலையா தொலைக்க போறீங்க? Prevention is better than cure. அதனால ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டுங்க, கார்ல சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, மது அருந்திட்டு ஓட்டாதீங்க, மனசை ஃப்ரீயா வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க, ஓட்டும் போது செல்போன் உபயோகப்படுத்த கூடாது, பஸ்ல ஃபுட் போர்ட்ல தொங்காதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இப்ப நம்ம பொதுமக்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில ஆக்சிடென்ட்ஸ்னால நடந்த பாதிப்புகளை கேட்டோம். நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு மிஸ்டர் எம் ரவியை வந்து கூட்டிட்டு வந்திருக்கோங்க. அவர் வந்து 2010 2011 வரைக்கும் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இப்போ ரோட் சேஃப்டியை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: ஹலோ சார், இட்ஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ ஹியர். இதுக்கு முன்னாடி நீங்க சென்னை சிட்டிக்கு டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற உயர்ந்த பதவியில இருந்திருக்கீங்க. இன்னைக்கு சிட்டியோட லிமிட்ஸ் ஜாஸ்தி ஆயிண்டே போறது, வெளியூர்ல இருந்தும் சென்னை நோக்கி வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கெல்லாம். ஸோ வாகனங்கள் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி ஆகுது. உங்க தலைமையில வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க?
5: சரி, நான் வந்து அடிஷனல் கமிஷனர் டிராபிக் போலீஸா இருந்தப்போ சென்னையில பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். முதல்ல வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் வாகனங்கள் இருக்குது, டோட்டலி 28 லேக்ஸ் வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டூ வீலர்ஸ் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் 28 லேக்ஸ், சைக்கிள்ஸ் அரௌண்ட் 17 லேக்ஸ் இருக்குது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை மொத்தம் இருக்கிறது 2800 கிலோமீட்டர்ஸ் ரோட் ஸ்பேஸ் தான் இருக்குது. அப்புறம் சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து வர வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே கிட்டத்தட்ட 3.5 லட்சம் வாகனங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு வருது. இந்த சிச்சுவேஷனில் பார்த்தா ரொம்ப வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டே டு டேயில் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இதுக்கு வந்து வி ஹவ் டேக்கன் மெனி ஸ்டெப்ஸ். அதாவது வந்து ஒன்று இன்கமிங் வெஹிக்கிள்ஸ், ஆனால் வந்து அவுட் கோயிங் வெஹிக்கிள்ஸ். சென்னை சிட்டியிலிருந்து பார்த்தா சென்னை சிட்டியிலிருந்து வெளியே நோக்கி வெளியே ஊர்களுக்கு நோக்கி போகின்ற வாகனங்கள், வெளியூர்லேருந்து உள்ளே வர்ற வாகனங்கள், அப்புறம் உள்ள சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற வாகனங்கள், இந்த மூணையும் வந்து மேனேஜ் பண்ணோம். அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வி ஹேவ் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ். நான் இருந்தப்போ வந்து மொத்தம் 210 ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் இருந்துச்சு, ரோட் டிராஃபிக் சிக்னல்ஸ். அது வந்து மேன்டு சிக்னல்ஸ், அன்மேன்டு சிக்னல்ஸ் வந்து அனதர் 500 அன்மேன்டு சிக்னல்ஸ் இருந்துச்சு. இந்த சிக்னலை வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், சிக்னல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் டிராஃபிக் வாகனங்கள், டிராஃபிக்கில் போகிற அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் போகும், அதே மாதிரி ஸ்டேக்னேஷன் இல்லாமல் போகும். திஸ் இஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ். தென் அடுத்து வந்து பார்த்தா ப்ரிவென்ஷன் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ், ஒரு மிகப்பெரிய விபத்துக்கள் நிறைய டெய்லி வந்து பார்த்தா ஒரு 4 பேர் மரணமடைகிறாங்க சாலை விபத்தில். இதுக்காக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், ஃபர்ஸ்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், தென் எஜுகேஷன், அதாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக பல்வேறு விதமான கேம்பெயின்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நடத்தினோம். ஈவன் காலேஜ் உங்கள் அது மாதிரி உங்கள் எம்ஓபி வைஷ்ணவா இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் சேர்ந்து அப்போ நடத்தியிருக்கோம் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ், ரோட் டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்கோம். தென் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தா ரோட் குறுகலாக இருக்கும், அதனால் வந்து வாகனங்கள் வந்து ஸ்லோவாக போகும், அந்த மாதிரி இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி அதை வந்து ரோடை வந்து சரி பண்ணணும். அதே போல் பிளாட்ஃபார்மில் வந்து கடைகள் நிறையா இருந்துச்சு, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், இந்த பிஎஸ்என்எல் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அடுத்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது வந்து அந்த மூமெண்ட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிச்சு. பெடஸ்ட்ரியன்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போவாங்க, போகிறதுக்கு பதிலாக அங்கே ஒன்று பண்ணுவாங்க, ரோட் ஸ்பேஸில் போவாங்க. அப்போ ஏற்கனவே ரோட் ஸ்பேஸ் வந்து சிறுசாக இருக்குது, அதில் இருக்கிற ரோட் ஸ்பேஸை வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் ஆக்குப்பை பண்ணுறப்ப நேரோவாயிருது. இது மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ரூமெண்ட்டை பொறுத்தளவில் இது ஈச்சலான் அப்படிங்கிறது ஒன்று, இப்போ டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தா ஒரு நோட் புக் எடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து வயலேட் பண்ணுறவங்கலாம் என்ன நினச்சாங்கன்னா இது மாதிரி போலீஸ் ஏதோ ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு தே ஆர் மேக்கிங் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஹெல்டு கம்ப்யூட்டர் கொடுத்தோம், அதுக்கு பேர் ஈச்சலானிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே வந்து எல்லா டேட்டா இருக்கும், ஜஸ்ட் அவங்க வந்து எலக்ட்ரானிக்கலி ஜெனரேட்டட் டேட்டா, அதை கொடுத்துட்டோம்னா அவங்க ரெசிப்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதனால் அலிகேஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அபவுட் போலீஸ் கரப்ஷன், ஹராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸும் மறைஞ்சிருந்தது. அப்புறம் தனியாக ஒரு ஃபேஸ்புக் நான் இருக்கிறப்ப க்ரியேட் பண்ணேன் டிராஃபிக் போலீஸ்க்கு, சென்னையில் டிராஃபிக் போலீஸ் ஃபேஸ்புக். அதில் வந்து இப்போது பப்ளிக் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம், வயலேட் பண்ணுற வெஹிக்கிள்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபேஸ்புக் இதில் போடலாம், அதை வச்சுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்.
4: இப்போ உங்க கண்ணோட்டத்துல ஏன் சாலை விபத்துகள் ஜாஸ்தி ஆகுது, மக்களோட அலட்சியத்தினாலயா இல்லைன்னா? தட் இஸ் இப்போ ஹெல்மெட் போடணும்னு ரூல் இருக்கு, பாதி பேர் போடாம ஓட்டுறாங்க, போய் கேட்டானா இல்ல போலீஸ பைசா கொடுத்தனா விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கேர்லெஸ்னஸ்னால இருக்கலாமா, இல்லட்டா ஒழுங்கா ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனாலயும் இருக்கலாமா? அப்படி
5: யா, சாலை விபத்துக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணதில் வந்து டேட்டா வந்து தமிழ்நாடுல சென்னையில் வந்து அனலைஸ் பண்ணதில் சாலை விபத்துக்கான காரணங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பீடிங், ஒன்று ஓவர் ஸ்பீடிங், ரெண்டாவது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதை குடித்து விட்டு வாகனங்களை ஓட்டுவது, அடுத்து வந்து பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அந்த பேமெண்ட் இல்லாதனால அவங்க வந்து சடனாக திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது, அதனால் வந்து விபத்துக்கள் அதிகமாச்சு. அதே போல் அந்த சைக்கிளிஸ்ட், அவங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அந்த மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஆனால் சைக்கிளை வந்து இப்போ ஒன்வேல போனாலும் அவங்க மேலே ஆக்சன் எடுக்கிறதுக்கு ரூல் இல்லை, அதனால வந்து அன்ரெகுலேட்டட் பெடஸ்ட்ரியன் அஸ் வெல் அஸ் சைக்கிளிஸ்ட் மூவ்மெண்ட், அது வந்து ஒரு மேஜர் ரீசன் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ். போலீஸ் வந்து மிஷினரி இப்போ அவங்க வந்து இன்எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நீங்களாம் பார்த்துக்கலாம் ரோட்ல வந்து எப்பவும் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. சிக்னல், ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருந்தால் கூட அங்கே போலீஸ்மேன் இல்லைன்னு சொன்னால் ரெட் சிக்னலையும் ஜம்ப் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கு மக்கள் மத்தியில், அது மாறணும். ஆட்டிடியூட் ஆஃப் தி பப்ளிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதே போல் இப்போ இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 18-35 ஏஜ் குரூப்பில் தான் அதிகமான நபர்கள் சாலை விபத்தில் மரணமடைகின்றார்கள்.
4: சார், முன்னாடி எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ் சர்டன் லொக்கேஷன்ஸில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போது தூர தூரத்துலலாம் ஸ்கூல்ஸ் தே ஆர் செட்டிங் அப் ஸ்கூல்ஸ், அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ட்ராவல், பஸ்ஸில் போகிறாங்க, ஃபுட்போர்டில் நிற்கிறாங்க, சைக்கிள்ஸில் ஜாஸ்தி ஆக்சிடெண்ட் ஆகுறது, அதனால் ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்குறீங்க, அங்கே எப்படி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்?
5: ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்கிறோம். RSP சொல்லுவாங்க, ரோட் சேஃப்டி பெட்ரோல், அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட சென்னையில் வந்து 12,000 RSP இருக்காங்க, ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அங்கே இருக்கிற ஒரு 2-3 டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவோம் டிராஃபிக்கில், அந்த PT மாஸ்டர்ஸ் இது மாதிரி ஒரு சில மினிமம் ஒரு 2-3% வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ட்ரெயினிங் கொடுப்பாங்க. அதனால அவங்க வந்து அந்த ஸ்கூல் ஜோனில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸே இருக்குலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 12,000 ஆர்எஸ்பிஸ் ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரோட் டிராஃபிக் சென்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் அவங்க கெயின் பண்ணுறதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறையுது. இவங்க வந்து எங்கே சொன்னது வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறீங்க, கம்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸுக்கும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் ஃபுட்பால் ட்ராவலிங்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டேகர் டைமிங்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டேகர் டைமிங்ஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் கார் பூலிங் அட்வைஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு காரில் போகிறதுக்கு பதிலாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கார் பூலிங் சிஸ்டத்தில் ஒரு 5 குழந்தைகள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆட்டோவில் வந்து அதிகமான குழந்தைகள் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதனால் விபத்துகள் ஏற்படுதுன்ட்டு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் ஒரு எல்லோ கலர் மட்டும் அடிச்சிருப்பாங்க, அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி அந்த குறிப்பிடும்படியாக மாணவர்கள் வந்து விபத்துக்குள் மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய மெஷர்ஸ் ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள்லாம் வந்து அரசாங்கம் சொல்லி காவல்துறை டிராஃபிக் போலீஸும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டுருக்கிறாங்க.
4: சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நிறைய மக்கள் வந்து பயந்து போய் ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறவங்க இருக்காங்க. நிறையா பேர் நின்று கம்ப்ளைண்ட் பண்ணி ஐ விட்னஸாக இருந்து போய் சொல்கிறதுக்கு நிறையா பேர் இல்லை. அது நம்ம சுச்சுவேஷனே எவ்வளோ கொடூரமாக போயிருக்கு. ஏன்னா மிச்ச கண்ட்ரீஸ்லாம் பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஏதாவது ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தால் ஐ விட்னஸஸ்லாம் உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபைல் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் அந்த ஆர்டர்லினஸ் ஏன் இல்லை?
5: இது வந்து ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு குறை இருக்கு. இதை வந்து நம்ம போலீஸ்லேருந்து நம்ம பப்ளிக் ஏற நிறைய தடவை சொல்லியாச்சு. அதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னு சொன்னால் இம்மீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்களே ஒரு வாகனத்தில் வந்து எடுத்துகிட்டு அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அவங்கள வந்து ஒரு விட்னஸாவோ அல்லது ஹராஸ் பண்ணுறதோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு திரும்ப திரும்ப காவல்துறை சொல்லியாச்சு. அதனால் பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தனியாக இருப்பான் ரோடில், ஒரு ஆக்சிடென்ட் இரவு நேரங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் நம்ம தான் ஹிட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரே தேவையில்லை. நடந்ததுன்னு சொன்னால் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம், 108 இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நோ ஆக்ஷன் பி டேக்கன் அகேன்ஸ்ட் தோஸ் பர்சன்ஸ் இன்ஃபார்மிங் அபவுட் தி ஆக்சிடென்ட்ஸ். சென்னையில் இருக்கு, அதுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லுவாங்க.
4: இப்போ ரோட் ஆக்சிடென்ட் நடந்தா உடனே இமிடியட் ரெமெடிஸ் என்னது என்ன எடுப்பாங்க டிராஃபிக் போலீஸ் ஜெனரலி?
5: ரோட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சொன்னா இமிடியட்டா அந்த சப்போஸ் எனி இன்ஜூரி இஸ் தேர், ஃபர்ஸ்ட் ரெண்டு சிச்சுவேஷன் இருக்கு. ஒன்னு ரோட் ஆக்சிடென்ட்ஸ்ல வாகனங்கள் ரெண்டு மோதிக்கிறது, அதனால இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து நாட் பெடஸ்ட்ரியன்ஸ் அந்த டிரைவர்ஸ் அல்லது ஓட்டுறவங்க வந்து ரெண்டு பேரும் வெளியே நின்று ஆர்கியூ பண்ணுவான், அப்போ வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த விபத்துக்குள்ளான வாகனங்களை ஓரமாக நம்ம எடுத்து வச்சுட்டு டிராஃபிக்கை போக வச்சுட்டு இவங்கள வந்து மீடியேஷன் அல்லது பண்ணுவோம், யார் டேமேஜ் ஆன வெஹிக்கிள் யார் காரன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்து அல்லது ரிப்பேர் பண்ண சொல்கிறது, இல்லைனா இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண சொல்கிறது பண்ணுவோம். இன்கேஸ் வந்து இன்ஜூர்டுனா இம்மீடியட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து சேவ் தி லைஃப், அவ்வளோதான். அதாவது சீரியஸாக இருந்துச்சாங்கன்னா இம்மீடியட்டாக எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ட்ரீட்மெண்ட், அதாவது கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க, தி ஃபர்ஸ்ட் 1 hour தி ஆக்சிடென்ட் இஸ் கால்டு கோல்டன் அவர். அந்த கோல்டன் அவருக்குள்ளே அவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதான் போலீஸ் போய் அங்கெல்லாம் பாடியை மட்டும் வச்சுட்டு விசாரணைலாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ் பார்த்த உடனே இன்ஜூர்ட் பர்சன் அப்படியே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஆம்புலன்ஸுக்கு சொல்லுவாங்க, போலீஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது, 108 இருக்குது, மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க.
6: சார் இப்போது மக்களோட ஜென்ரல் ஆட்டிடியூட் இப்போது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆச்சு யாருக்காவது ஏதாவது ஆச்சுன்னா சர்வசாதாரணமாக எடுத்துக்காங்க, இட்ஸ் அ பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஆட்டிடியூட் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
5: ஆமாம், அந்த ஆட்டிடியூட் வந்து மரணம். சரி, இப்போ வந்து ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வந்து நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். அதனால் வந்து அந்த அவங்க ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எல்லாருமே வந்து வயலேட் பண்ணணும். இது நம்முடைய சேஃப்டி அண்ட் ஆல்சோ சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். நீங்கள் வந்து சென்னையில் மட்டும் வருஷத்துக்கு 1200 ஆக்சிடென்ட்ஸ், தமிழ்நாட்டில் வந்து வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000, இந்தியாவில் வந்து 1.2 lakhs வருஷத்துக்கு, வேர்ல்டில் வந்து 1.3 million, 13 lakhs பீப்புள் ஆர் கெட்டிங் கில்ட் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எவ்ரி இயர். தமிழ்நாட்டில் 12,000 பேர் சார் அங்கே, 12 to 14,000 வருஷத்துக்கு. இது வந்து சைலண்ட் டெத். அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 to 35 அந்த யூத். அதனால் வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து டேலண்டட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட். அதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் வந்து மாறணும், மைண்ட் செட் வந்து மாறணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ், தென் குட் ஆஃபீஸ் ஆர் ஸ்டார்ட் இயர்லி ஃப்ரம் தி ஹோம் இன்ஸ்டெட் ஆஃப் ரஷிங் தி லாஸ்ட் அவர்.
4: So, any remedies that you would like to give the general public to prevent themselves from getting into road accidents, to improve the present situation of road accidents? Apdi
5: என்னுடைய அட்வைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ், அதே போல் டூ வீலர்ஸ் எல்லாமே ஹெல்மெட் கம்பல்சரியாக போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடு ஆக்சிடென்ட்ஸில் இந்த 12,000 பர்சன்ஸ் வந்து கெட்டிங் கில்ட் இன் தமிழ்நாடு எவ்ரி இயர், அதில் வந்து 40% ஆர் டூ வீலர் ரைடர்ஸ், மற்ற 30% வந்து பெடஸ்ட்ரியன்ஸ். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் டூ வீலர்ஸ் ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ரோடை வந்து எங்கெங்கே வந்து பெடஸ்ட்ரியன், அதுக்கு பேர் தட் இஸ் எ பெலிக்கன் தட் இஸ் பெடஸ்ட்ரியன் பெலிக்கன் சிக்னல் இருக்கும், அந்த இடத்துல கிராஸ் பண்ணணும், இல்லைனா டெசிக்னேட்டட் பிளாஸில் கிராஸ் பண்ணணும், திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது கூடாது. அதே போல் மோட்டரிஸ்ட் வந்து என்ன என்னுடைய அட்வைஸ் கேட்டிங்கன்னா, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ஹேவ் தி ரைட் ப்ரையாரிட்டி, ரைட் டு ப்ரையாரிட்டி வந்து ஒன்லி லைஸ் வித் பெடஸ்ட்ரியன்ஸ். மற்ற நாடுலெலாம் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ் நின்னால் எல்லா வாகனங்களும் நின்றுட்டு பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ண பின்னாடி தான் வண்டி மூவ் ஆகும். ஆனால் நம்முடைய ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்க தன்னுடைய காலால் நடந்து போகிறாங்க, நீங்கள் வாகனங்களை போகிறப்ப அந்த வாகனத்தை நிறுத்தி பெடஸ்ட்ரியன்ஸுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள போக வைக்கணும். அடுத்து ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். குழந்தைகள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸை வந்து அட்வைஸ் பண்ணி ரோடை எப்படி கிராஸ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து திடீர்னு வந்து ஓடக்கூடாது, ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். அதே போல் போலீஸ் வந்து ஒரு டு சேஃப் கார்ட் தி சிட்டிசன்ஸ் தான் போலீஸ் இருக்கிறோம், நாட் டு ஹராஸ் தி பப்ளிக். அதனால் வந்து போலீஸை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். இஃப் எனி ஹராஸ்மெண்ட் இருந்து நான் போலீஸில் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து தே வில் ஹராஸ் தி இன்னசென்ட் பர்சன்ஸ், அந்த மாதிரி சமயங்களில் வந்து அதையும் நீங்கள் தைரியமாக வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு அல்லது கண்ட்ரோல் ரூம் 103 இதுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க இது இருக்கும், அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு இருக்கும், இல்லைன்னா நேம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மாதிரி நபர் இப்படி ஹராஸ் பண்ணுறாங்கன்ட்டு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டெகிரேட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்லி கேமராஸ் எல்லா இடத்துலையும் போடுறாங்க, அதனால வயலேட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் ரூம்லேருந்தே கேமராவில் பார்க்க முடியும். அதனால அதனுடைய நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க இப்போல்லாம். அதனால் பப்ளிக் வந்து ரொம்ப தே ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்சோ. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து இந்த மாதிரி ஃபைனா 1000 ரூபீஸ் 1500 ருபீஸ்னு கட்டுறதை விட நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதித்து நடக்கணும். நடந்தீங்கன்னா உங்களையும் காப்பாத்திக்கலாம், மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும், பர்ஸும் காப்பாத்திக்கலாம்.
4: ரொம்ப தேங்க்யூ சார், யுவர் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல். யூ கிவன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற. ஐ ஹோப் மக்கள் இதுலேருந்து எதாவது புரிஞ்சுப்பாங்க, நல்லதை மட்டும் எடுத்துட்டு ஒழுங்கா இது பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார்.

0: டேய் சம ஃபிகரா,
1: தவணி போட்ட தீபாவளி வந்துடு என் வீட்டுக்கு.
2: சீப்போ
3: சாரி, ஹீஸ் நோ மோ.
4: கவனத்தை சிதற விடாதீர்.
3: கண நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
5: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
6: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோட் சேஃப்டிக்காக என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு இப்போ நம்ம கேட்கலாம். சாலை பாதுகாப்பை பலப்படுத்த மாநில அளவில் எடுத்த விதிமுறைகள். சாலை பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த ரோட் ஃபர்னிச்சர், ரோட் மார்க்கிங்ஸ், ரோட் சைன்ஸ் இவை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இத்துடன் ஹைவே டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துடன் அறிமுக செய்திருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுநர்களுக்கு ரிஃப்ரெஷர்ஸ் ட்ரெய்னிங்கும் கொடுக்கிறார்கள். மாநில அளவில் அதிகமான ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கார்களில் பாதுகாப்பை, அதாவது சீட் பெல்ட்ஸ், பவர் ஸ்டியரிங், ரியர்வியூ மிரர்ஸ் இவை அனைத்தையும் பலப்படுத்தியிருக்கிறார்கள். சாலை விபத்து மூலமா விதி விளையாடுது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா சாலை விதியை மதிக்காததுனாலதான் இந்த நிலை அப்படின்னு மக்கள் உணர்றதே கிடையாதுங்க. அந்த உணர்வை நாங்க இப்ப ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையோட விடை பெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது ஸ்ரேயாராம், தீபா, குஞ்சன் மற்றும் ஸ்ரேயா தாகா. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
5: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
6: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவு செய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
1: ஹார்ட்டிலே பேட்டரி சார்ஜ் தான், ஆல் இஸ் வெல். தோல்வியா டென்ஷனா சொல்லிடு, ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனாலும் லூசாக நீ மாறு. பப்பாளி போலே நீ வாழ்ந்தால் பூமி எங்கும் தொங்கும் தோட்டம். கேன்டீன் வழியிலே நூலை கண்டால் ஆல் இஸ் வெல். நூலை கொண்டு வா பட்டம் விடுவோம். டாப்பர் என்பதால் ஹீரோ இல்லை, ஆல் இஸ் வெல். டாபிக் மாறினால் அவனும் ஜீரோ. ஜோக்கர் என்பதால் ஹீரோ இல்லை, ஆல் இஸ் வெல். சீட்டு கட்டிலே நீதான் ஹீரோ.
2: புதையல் புதைந்து போன நம் உணவு பழக்கத்தை மீட்டெடுக்கும் ஓர் புதிய முயற்சி. வணக்கம் நேரிலே, உங்கள் அனைவரையும் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய புதையல் நிகழ்ச்சியில நாம மீட்டெடுக்க போகும் சிறு

0: திணையரிசியை பற்றிய ஒரு நாடகம், திணையரிசியை பயன்படுத்தி என்னென்ன சமையல் செய்யலாம், திணையரிசியில் உள்ள மருத்துவ பயன்கள் எல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக திணையரிசியின் பயன்கள் சொல்லும் வானொலி நாடகத்தை கேட்கலாம்.
1: வாங்க ரகு சார், என்ன இன்னைக்கு காலையில் நாலு பீடு உங்களுக்கு கிளாஸா?
2: ஆமாம் சார், இன்னைக்கு ஏசி செக்ஷன் கிளாஸ் மாஸ்டர் லீவ் போட்டுற போல அந்த கிளாஸையும் சேர்த்து பார்க்க சொல்லிட்டாங்க சார்.
1: ஆமாம் சார், அவர் லீவுன்னு தான் பியூன்னு சொன்னார்.
2: அவருக்கு பசங்களை சமாளிக்க முடியலை சார், என்ன சேட்டை பண்ணுறாங்க?
1: சேட்டை மட்டும்தான் சார் பண்ணுறாங்க, அதான் சார் இவங்க பிரச்சனையே. யாராவது ஒரு பையன் ஒழுங்காக விளையாடுறான்னு பாருங்கள், இவங்களை நம்பி மதுரைகள் நடக்கிற மேட்ச்களுக்கு கூட கூட்டிகிட்டு போக முடியல சார். அப்புறம் எப்படி ஜோனல் லெவல் ஸ்டேட் லெவல் எல்லாம் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறது? நான் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரு செட்டை கூட ஸ்டேட் லெவலுக்கு விளையாட வைக்க முடியாது போலயே சார்.
2: ஏன் சார், ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா தானே சார் விளையாடுறாங்க? அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ் பசங்களும் வாரத்துக்கு ரெண்டு பீரியடாவது உங்ககிட்ட வர்றாங்கல்ல சார்?
1: அதெல்லாம் வருவாங்க சார், வாரம் பூரா பீடி பீடி இருந்தாலும் இவங்க கிரவுண்டுக்கு வருவாங்க. ஆனால் ஒரு விளையாட்டை கூட முறைப்படி கற்றுக்கிட்டு விளையாடுறாங்க ஆர்வம் ஒருத்தங்கிட்டே இல்லை சார். கொஞ்ச நேரம் விளையாடுறாங்க, அப்படியே மரத்தில் குரூப் குரூப்பாக உட்காந்து சினிமா பேச்சு தான் சார் பேசுகிறாங்க. யாழ் தான் பெருசு, வாழ் தான் பெருசுன்னு ஏதாவது பேசுவாங்க சார். அட வாங்கடா விளையாடலான்னா, சார் டயர்டாக இருக்குது கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்ன சார் செய்ய சொல்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டோடு விளையாடணும், யாரையும் கட்டாயப்படுத்தி விளையாடிக்க முடியாது சார்.
2: ஆனால் ஒன்று சார், இவங்களுக்கு மட்டும் வீடியோ கேம் விளையாடுற போட்டி வச்சோம்னா நம்ம பசங்க தான் சார் கோல்டு மெடல் வாங்குவாங்க. என்ன சார் பண்ணுறது, டென்னிஸு ஃபுட்பாலு கிரிக்கெட்டுன்னு எல்லாம் மொபைல்லே விளையாடுறாங்க சார்.
1: அது என்னவோ வாஸ்தவம் தான் சார், ஆனால் அவங்கள பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியும் தெரில. வம்பா கூப்பிட்டு விளையாட விட்டு மயங்கிங்கே விழுந்துட்டாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? அதான் கண்டு காணாமல் விட்டுறது.
2: ஆமாம் சார், உண்மையிலே சீக்கிரமே கூட சோர்வாயிடலாம். நம்ம நேற்று பேசின மாதிரி உணவு முறை மாற்றம் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்ல சார்.
1: கண்டிப்பாக சார், நாம் இப்போ நல்ல காற்று, நல்ல தண்ணின்னு நல்ல சூழ்நிலையை வாழ்ந்தப்பவே சத்தான ஆகாரங்களாக சாப்பிட்டோம். இப்போ இவங்களுக்கு இவ்வளோ வாகனம் பெருக்கிறதுக்கப்புறம் நல்ல காற்று எங்கேருந்து சார் கிடைக்குது? நல்ல தண்ணி இல்லாமல் தண்ணி கேன் வாங்கி குடிக்கிறோம். சரி, சாப்பாடாவது நல்ல சத்தான உணவு சாப்பிட்றாங்களா? அதுவும் வீட்டிலனா அரிசி சோறு, கடைக்கு போன புரோட்டா, இதானே சார் விரும்பி சாப்பிட்றாங்க?
2: ஹோட்டலில் புரோட்டா சாப்பிட்றது சொல்கிறீங்க? அன்றைக்கி ஒரு விசேஷத்துக்கு போயிருக்கேன் சார், உங்கள் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் புரோட்டாவும் போடுறாங்க. மொத்தமாக எல்லா பழக்கங்களும் மாறிட்டு வர மாதிரி உணவு பழக்கமும் மாறிக்கிட்டு வருது. என்ன சார் பண்ணுறது?
1: ஏதாவது ஒரு விஷயம் சமுதாயத்தில் புறையோடி போச்சு, அதை மாற்றணும் நினைக்கிற ஆளுங்க அது அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஆரம்பித்தாலே போதும் சார். வாரத்துக்கு ஒரு நாலு நாளாவது சிறுதானத்தில் செஞ்ச உணவுகளை தான் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும்னு நாம் முடிவு பண்ணிட்டா நம்ம பசங்களே அதை சாப்பிட்டு பழகிடுவாங்க, ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக முடிவு பண்ணி பழைய உணவு பழக்கத்துக்கு மாறிட்டோம்னா வந்த நோயை குணப்படுத்தலைனாலும் நோய் வராமல் பாதுகாக்கலாம் சார். இப்போ தினையை எடுத்துக்கோங்க, திணை சாப்பிட்றவங்களுக்கு வைட்டமின் இ குறைபாடு இருக்காது, அதனால் ஆக்சிஜன் குறைபாட்டால் ஏற்படும் எந்த நோயும் வராது சார். அதே மாதிரி வலிப்பு நோய், குளிர்ச்சியால் ஏற்படுற ஜன்னி, காய்ச்சல், இறைப்பையில் ஏற்படுற வாயு தொல்லை, அப்புறம் சின்னம்மை நோய்க்கு திணை அரிசி மருந்தாக பயன்படுதான் சார் பார்த்துக்கோங்க.
2: என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் சமைக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் இல்லை சார், ஏன்னா அவ்வளோ அந்த மாதிரி சாப்பிட்டு வளர்ந்தவ தானே, பாவம் அவளுக்கு செய்ய தெரியல.
1: நான் வேணும்னா என்னோடய ஒய்ஃப் நம்பர் தரேன் சார், அவங்கள பேச சொல்லுங்கள், தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சொல்லித் தருவாங்கல்ல.
2: என் ஒய்ஃபு கூட நேற்று உங்கள் ஒய்ஃப் நம்பரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, நான் தான் எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீங்களே சொல்லிட்டீங்க.
1: இதில் என்ன சார் இருக்குது, நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாதிரி அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு போட்டுமே.
2: ரொம்ப நல்லது சார், டைம் ஆச்சு, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா? எனக்கு ஃபஸ்ட்டு பீரியட் கிளாஸ் வேறு இருக்குது.
1: வாங்க சார் சாப்பிட்லாம். சார் பாருங்கள், நேற்று நம்ம சிறுதானங்களை பற்றி பேசியிருந்தது வீட்டில் சொன்னேன், இன்றைக்கி லஞ்ச் ஏதோ சிறுதானத்தில் பிரியாணியும் பாயசமும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க சார். இந்தாங்க சார், சாப்பிட்டு பார்த்து என்ன தானேன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: பரவாயில்ல சார், இருக்கட்டும், நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்,
1: சும்மா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தா சொல்லுங்கள் சார்.
2: சரிங்க சார், கொஞ்சமாக கொடுங்க.
1: இந்தாங்க சார், சாப்பிட்டு பார்த்து என்ன தானேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
2: பிரியாணி அரிசியில் பண்ண மாதிரி தான் தெரியுது, ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் இது திணை அரிசி சார்.
1: பரவாயில்லையே சார், சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆனாலும் கரெக்டாக சொல்லிட்டீங்களே. சரி, இந்த பாயசத்தை சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சார்.
2: பாயசம் நல்லா இருக்குது சார், ஆனால் என்ன தானியத்தில் செஞ்சுருக்காங்கன்னு தெரியலை.
1: இன்னொரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் சார்.
2: சார் உண்மையிலே தெரியல சார், நீங்களே சொல்லுங்கள்.
1: பாயாசமும் திணையில் செஞ்சது தான் சார்.
2: பரவாயில்ல சார், நல்லா இருக்கே, உங்கள் ஒய்ஃப்கிட்ட நான் ரொம்ப பாராட்டணும்னு சொல்லுங்கள் சார்.
1: கண்டிப்பாக சொல்கிறேன் சார்.
3: என்ன ஜெயா, ஊருக்கு கிளம்புறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
4: என்னங்க ரெடி பண்ணனும், நம்ம என்ன டூருக்கா போறோம்?
3: என்ன பண்றது, சொந்த வீட்டுக்கே டூர் போற மாதிரி தான் போக வேண்டியிருக்கு.
4: ஆமா, நான் தான் பாருங்க மதுரை கோட்டைக்கு வந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சேன். நீங்க தான் மதுரைக்கு போனாதான் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுக்க முடியும்னு வேலைய ஊருக்கு மாத்தி கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்ப புலம்பி என்ன பண்றது?
3: சரி சரி, பிள்ளைங்களுக்கு நமக்கு
2: ரெண்டு நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க. பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு சோப்பு எல்லாம் மறக்காமல் எடுத்து வைக்கணும்ல, அதான் கேட்டேன்.
4: அதெல்லாம் மதியமே எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் அந்த ராஜா சார் ஒய்ஃப் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தீங்களா?
2: ம், வாங்கிட்டேன். என்னோட செல்லில் மெசேஜில் இருக்கும் பாரு, அதை உன் செல்லை சேவ் பண்ணிக்க. இப்போவே பேச போகிற, ஊருக்கு போயிட்டு வந்து பேசிக்கலாம். மதிய டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசு.
4: இல்லை, இப்போ பேசலை, வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். நீங்கள் தான் ஏதாவது வாங்கிட்டு சொன்னால் உடனே மறந்துட்டு வந்துடுவீங்கல்ல, அதுதான் கேட்டேன். நம்பர் கேட்டதுக்கு ராஜா சார் என்ன சொன்னாங்க?
2: நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை அவரும் வீட்டில் போய் சொல்லியிருப்பார் போல. அவர் ஒய்ஃப் இன்னைக்கு வந்து திணையில் பிரியாணியும் பாயாசமும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தெரிஞ்சிச்சு.
4: அப்படியா? சிறுதானி எல்லாத்துலேயும் பிரியாணி பண்ணலாம் போல. திணை அரிசியை பயன்படுத்தி வேறு என்னென்ன செய்யலாங்க?
2: திணை அரிசியை தேனோடு சேர்த்து சாப்பிட்லாமா? அப்புறம் அந்த இனிப்பு வகைகளில் வந்து இனிப்பு பொங்கல், பாயாசம், லட்டு, பாலல்வா, கொழுக்கட்டை எல்லாம் திணை அரிசியிலே பண்ணுவாங்களாம். அப்புறம் காரப்பொங்கல், பிரியாணி, புட்டு, சாதம், இந்த ஃப்ரைட் ரைஸு, தக்காளி சாதம், ஏன் உப்புமா எல்லாம் திணையிலே பண்ணுவாங்களாம். அதே மாதிரி இட்லி, தோசை, அடை, பக்கோடா, ரொட்டி இதெல்லாம் திணையில் பண்ணுவாங்களாம்.
4: அடேங்க அப்பா, அவங்க கிட்ட சிறுதானிய சமையல்னு ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு விஷயம் இருக்கும் போல. ஊருக்கு போயிட்டு வந்ததும் மொத வேலை அவங்களோட ஃப்ரெண்ட் ஆகுறது தான்.
2: நல்லா பழகு, நான் தானே வேணாம்னு சொல்கிறேன். ஆனால் அவங்க சமையல் செய்கிறதோடு இல்லாமல் சமைக்கிற பொருளோட மருத்துவ குணங்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க.
4: அப்படியா? ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க போல.
2: புத்திசாலி ஆகிறதுலாம் ஒரு விஷயம் இல்லை, ஒரு துறையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் வந்தாலே அந்த துறையில் அவங்க புத்திசாலி ஆயிடலாம்.
4: திணையரிசியை சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் இருக்குதான்?
2: திணையரிசி சாப்பிட்றதால வந்து சர்க்கரை வியாதிங்கிறது இப்போ சாதாரணமாகி போச்சு இல்லையா?
4: ஆமாம், முன்னெல்லாம் பணக்கார வியாதினாங்க, அப்புறம் வயசானவங்களுக்கு தான் வரும்னாங்க, இப்போ சின்ன சின்ன பசங்களுக்கு கூட வருதுன்றாங்க.
2: ஆமாம், அந்த சர்க்கரை வியாதியில் ரெண்டு வகை இருக்கான். அதில் ரெண்டாவது வகை சர்க்கரை நோய் வந்து இன்சுலின் குறைபாட்டால் தான் வருமா. அந்த வகை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த திணை உணவு பயன்படுமா?
4: அப்படியா? இந்த சர்க்கரை வியாதி வந்துட்டா தான் அரிசி சாதம் சாப்பிடக்கூடாது, கோதுமை அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாம் போடுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது மாற்று இருக்கும்போது அவங்களும் எல்லாரும் போலவும் சாப்பிடலாம்ல.
2: ஆமாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரியாணி, சாதம், இட்லி, தோசை இதெல்லாம் திணையிலே செய்யலாம் போது சர்க்கரை வியாதிக்காரங்களும் பயப்படாமல் சாப்பிடலாம் இல்லையா?
4: அதை தானங்க நானும் சொன்னேன்.
2: ஆமாம்மா. அப்புறம் திணை உணவில் இருக்கிற விட்டமின் இ வந்து நம்ம உடம்புல ஆக்சிஜன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செஞ்சிருமா. கர்ப்பப்பை பிரச்சனைகள், அப்புறம் அந்த ஒழுங்கற்ற மாதவிடை சுழற்சி எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த திணை மாவு அதோட பனை வெல்லம் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா சரியாயிரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடல் பலவீனமாக இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் திணை அரிசி உணவு சாப்பிட்றதால அந்த மாதிரி பாதிப்புகள்லேருந்து மீளலாமா. அலர்ஜினால் ஏற்படக்கூடிய இந்த சில தோல் வியாதிகளையும் இந்த திணை உணவு சாப்பிட்றதால சரி செய்யலான்றாங்க. அதே மாதிரி திணையில் கந்தகச்சத்து அதிகம் இருக்கிறதால ரத்த அழுத்த நோய் வராமல் தவிர்க்குமா. குறிப்பாக சிறுதானியங்களில் நெல்லில் இருக்கிற மாதிரி ஒட்டும் திறன், அதாவது அந்த பசையம்னு சொல்லுவோம் இல்லையா, பசையம் இல்லாததால் சீலியாக்குங்கிற நோய் வராமல் தவிர்க்கப்படுதான். அதே மாதிரி பசையத்தினால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை, அதாவது அலர்ஜின்னு சொல்லுவோம்ல, அந்த அலர்ஜி நோய் வராமையும் தவிர்க்கப்படுதான்.
4: எப்படிங்க இப்படி மனப்பாடம் செஞ்ச மாதிரி சொல்கிறீங்க?
2: ஆமாம், ஒரு தடவை கேட்ட விஷயத்தை உள்வாங்கலைன்னா நானெல்லாம் என்ன வாத்தியார்? அப்புறம் நான் நடத்துகிற பாடம் எப்படி பசங்க மனசில் பதியும்?
0: நேர்களே, நாடகத்தை கேட்டீங்களா? அடுத்ததா திணையரிசி சமையல் சொல்லித்தர வராங்க திருமதி அமுதாராணி அவங்க. வாங்க சிறுதானி சமையல் கத்துக்கலாம். நோட்டு பேனா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா?
5: இன்னைக்கு சிறுதானிய சமையல்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திணையில எப்படி அப்பம் செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவில் நம்ம அப்பம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருப்போம், மற்ற மாவுகளை கூட செஞ்சு சாப்பிட்ருக்கலாம். ஆனால் திணை மாவில் நம்ம அப்பம் செய்கிறதுல என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணையில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால திணையை வந்து நம்ம வந்துட்டு அப்பமாக செஞ்சு கொடுக்கறதுனாலையோ மற்ற உணவாக செஞ்சு கொடுக்கறதுனாலையோ குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நிறைய சத்துக்கள் கிடைக்குதுங்க. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகளவு தாது சத்து நிறைஞ்சு காணப்படுறதுனால திணையை வந்து நம்ம வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து திணையில் வந்து இப்படி வந்து அப்பம் செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ திணை அப்பம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திணை மாவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திணையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து திணையை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இல்லை நான் கடையில் திணை மாவாகவே வாங்கியிருக்கேன் அப்படின்னா நம்ம திணை மாவாகவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து எதையுமே செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக செஞ்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. அதனால ஒரு 100 கிராம் அளவுக்கு அல்லது 1 கப் அளவுக்கு, உங்களுக்கு கிராம் கணக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கப்பு அளவில் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்துட்டு இப்போ திணை மாவை எடுத்துருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அதில் மைதா மாவு போடுறோம். ஒரு கப் அளவு வந்து நம்ம திணை எடுத்தோம் அப்படின்னா அரை கப் வந்து மைதா மாவு அதில் பயன்படுத்துகிறோம். அப்போ தான் உங்களுக்கு நான் அப்பத்தோட அந்த வந்து வடிவம் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து மைதா மாவை அதில் சேர்க்குறோம். அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு ஒரு கால் கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவையும் அதில் சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்து மூணு மாவு எடுத்திருக்கோம். என்னென்ன மாவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திணை மாவு எடுத்திருக்கிறோம், அதே போல் மைதா மாவு எடுத்திருக்கோம், கோதுமை மாவு எடுத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா சர்க்கரை தேவை. இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளாமல் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. சர்க்கரையாவோ வெள்ளமாவோ பயன்படுத்தலாம். ஜீனி பயன்படுத்துறத விட சர்க்கரை வெள்ளம் வந்துட்டு அப்பத்துக்கு வந்து நல்லா வாசனையாகவும் இருக்கும், அப்பவும் கலராகவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவும் சத்து நிறைஞ்சதும் கூட. அதனால் வெள்ளத்தில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வெள்ளத்தையே வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எந்த உணவு செஞ்சாலும் வெள்ளத்தை பயன்படுத்தி செய்கிறது தான் நல்லது. இப்போ வந்து வெள்ளம் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திணை மாவு எவ்வளோ அளவு எடுத்துருக்கோமோ அதுக்கு சமமாக வந்துட்டு சர்க்கரையோ வெள்ளத்தையோ நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு கப் வந்துட்டு திணை மாவு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து அதே போல் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து சர்க்கரையை எடுத்து வச்சுக்கிறோம். அதே போல் வந்து ஒரே ஒரு வாழைப்பழம் நம்ம எடுத்து பயன்படுத்த போகிறோங்க. ஏன்னா வந்துட்டு அப்பத்துக்கு வாழைப்பழம் பயன்படுத்தினா நல்லா சுவை கூடலாக இருக்கும். ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். என்ன வாழைப்பழம் கிடைக்குதோ அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கற்பூரவல்லி வாழைப்பழம் கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரஸ்தாளி பழம் அதை ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு வாழைப்பழம் நம்ம அதில் வந்து பிசைஞ்சு அந்த திணை அந்த மாவில் பிசைகிறதுக்கு நம்ம அதை எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து வாசனைக்கு வந்து நம்ம ஏலக்காய் வந்து அதில் சேர்க்க போகிறோம். ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம மாவு எடுத்துருக்கோம், ஏலக்காய் நிறைய போட்டால் வாசனை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நம்ம எடுத்துக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நமக்கு எந்த அளவுக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு எவ்வளோ அப்பம் போட போகிறோம்ன்றத பொறுத்து நம்ம வந்து எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ என்னென்ன பொருட்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா மைதா மாவு அரை கப் எடுத்திருக்கோம், ஒரு கப்பு திணை மாவு எடுத்திருக்கோம், கோதுமை மாவு வந்துட்டு ஒரு கால் கப் எடுத்திருக்கோம், சர்க்கரை வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம், வாழைப்பழம் ஒன்று, ஏலக்காய் வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். எண்ணெய் வந்து பொறிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மூணு மாவு சொன்னேன்ல, மைதா மாவு, கோதுமை மாவு, திணை மாவு, இந்த மூணு மாவையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் போட்டு வறுக்கிறோம். நம்ம வந்து வானொலியில் போட்டு லைட்டாக அந்த தூரில் பிடிக்காமல் கருகி போயிடாமல் அந்த அந்த சூடேற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்கரை, இந்த சர்க்கரையை வந்து நம்ம அப்படியே பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படி பயன்படுத்தக்கூடாதுன்னா அதில் நிறைய தூசி, கல், மண், சின்ன சின்ன பொருட்கள்லாம் அதில் சேர்ந்துருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சர்க்கரையை பாவாக காய்ச்சி அதை வடிகட்டி நம்ம சேர்க்க போகிறோம். பாவு காய்ச்சறதுல நிறைய வரைமுறைகள் இருக்குங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து வெள்ளைப்பாவு காய்ச்சும் போது அது முறிஞ்சு போயிடாமல் வந்து நம்ம காய்ச்சணும். அப்படி முறுகி போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே கரெக்டான சேஃபில் நம்ம செய்கிற பொருள் எதுவுமே கிடைக்காது. அதனால வந்துட்டு நம்ம வந்து முதல்ல பாவு காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு ஒரு கப்பு வந்து நம்ம சர்க்கரை போடுறோம் அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் வந்து நம்ம தண்ணியை அதில் வந்து ஆட் பண்ணி ரெண்டையும் வந்து அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கோம். தூரில் பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்க என்ன அப்படின்னா ஒரு தண்ணி வற்றி ஒரு நல்லா ஒரு கொதிக்கிற பதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாகை எடுத்து ஒரு கிளாஸில் தண்ணி வச்சுட்டு அதில் விட்டோன்னா நேராக போய் கீழே படியணும் கரெக்டாக. அப்படி படிஞ்சு பதம் படியாமல் கரையுது அப்படின்னா நமக்கு என்ன பாகை வந்து பதத்துக்கு வரலன்னு அர்த்தம். அந்த மாதிரி படிகிற பதத்தில் நீங்கள் இந்த பாகை காய்ச்சி வடிகட்டி இந்த மாவில் ஊற்றி கட்டிப்படாமல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கரைச்சி வச்சுக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இந்த மூணு மாவையும் இந்த வெள்ளத்தை பாகை காய்ச்சி அதில் ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இந்த ஏலக்காயை பொடி பண்ணி அதில் போட்டாலும் சரி, இல்லை வந்து வாசனைக்கு இருந்தால் போதும்னு பிச்சு போட்டாலும் சரி, நீங்கள் அந்த ஏலக்காயை அதோட சேர்த்து இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ வந்துட்டு சுட போகிறோம். சுடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எண்ணெயை காய வச்சுட்டு நல்லா நல்லா பதத்துக்கு காய வச்சுக்கிட்டு இந்த குழிக்கரண்டி இருக்கு இல்லையா, நம்ம குழம்பு ஊற்றுறதுக்காக குழிக்கரண்டி, அந்த குழிக்கரண்டி என்ன செய்கிறோம் அப்படின்னா அதில் மோந்து வந்து ஒரு எண்ணெயில் நம்ம ஊற்றணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த அப்ப சேஃப் வந்து நல்ல ஒரு உருண்டையான ஒரு ஒரு மாதிரியான ஒரு அப்பம் வந்து நமக்கு கிடைக்கும். அப்ப சேஃபுக்கு நம்ம வந்து அந்த குழிக்கரண்டியிலேருந்து எடுத்து எடுத்து நம்ம அதில் ஊற்றி நல்லா பொன்னிறமாக பொறிச்செடுக்கலாம். இந்த அப்பம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சத்து நிறைஞ்சது கூட. இப்போ வந்து பொதுவாக நம்ம உடம்புக்கு வந்து 20 அமினோ அமிலங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் அதில் 8 வகையான அமினோ அமிலம் வந்து நமக்கு வந்து இந்த திணை மாவுலேயே கிடைக்குது. அப்போ வந்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ சத்து நிறைஞ்ச ஒரு பொருள்னு பாருங்கள். நீங்கள் கண்ட கண்ட ஸ்நாக்ஸையோ இப்போ பஜ்ஜியோ எதையோ ஒன்று போட்டு போட்டு கொடுக்குறதுக்கு ஈவினிங் அவங்க சாப்பிட்றதுக்கு கொடுக்குறீங்க இல்லையா, அப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சத்து நிறைஞ்ச ஒரு சிறுதானியத்தில் வந்துட்டு நம்ம ஒரு தின்பண்டம் செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்பவும் நல்லது. அதை குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ வந்துட்டு மற்றபடி கடைகளில் வாங்கி கொடுத்து நம்ம செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதில் வந்து என்ன எண்ணெயில் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன பொருள் சேர்த்தாங்கன்றதும் தெரியாது. இப்போ நம்ம ஆரோக்கியமாக நம்மளே வீட்டில் கைப்பட செய்கிறோம், சிறுதானியத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றனால ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த திணை மாவில் தாங்க கந்த சத்து அதிகமாக இருக்குது. வேறு எந்த தானியத்துலேயும் நீங்கள் வந்து கந்த சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த சிறுதானியத்தில் இந்த திணையில் வந்து அதிகளவு கந்த சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்று முக்கியமான உணவாக நம்ம பயன்படுத்தணும். அதே போல் பார்த்திங்கன்னா விட்டமின் இ, விட்டமின் பி இந்த மாதிரி வந்து திணை அரிசியில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுத்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம திணையில் வந்து எப்படி வந்து அப்பம் செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதே போல் ஈவினிங் ஏதாவது குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது பால் கொடுப்பீங்க, வேறு ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறீங்க இல்லையா, ஏதாவது நல்ல ஒரு உணவாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திணையில் வந்து நீங்கள் பாயசம் செய்யலாம். பாயசம் செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு திணை பாயசம் செய்கிறது எப்படின்னு கூட நான் சொல்லித்தரேன். இப்போ திணை பாயசம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதே போல் தான் நம்ம மற்ற பாயசம் செய்கிற மாதிரி தான், அரிசி பாயசம், பருப்பு பாயசம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மற்ற பாயசம் செய்கிறீங்க இல்லையா, அதே போல் தான் நம்ம வந்து இதுலேயும் வந்துட்டு செய்யலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திணை மாவு வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கிறோம். அதே போல் அரிசி மாவு ரெண்டு கப்பு, ரெண்டு சின்ன கரண்டியில், சின்ன சின்ன கரண்டியில் நம்ம சின்ன வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸ்பூனு, அந்த ஸ்பூனில் ரெண்டே ரெண்டு கரண்டி வந்து நம்ம அரிசி மாவு எடுத்துக்கிறோம். திணை மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து ஒரு கா கப்பு. நம்ம வந்து இப்போ அரிசி மாவில் செஞ்சோன்னா, பாயசம் செஞ்சோன்னா நம்ம பாசிப்பருப்பு எவ்வளோ போடுவோமோ அதே அளவே நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம். வந்து ரெண்டே ரெண்டு கப்பு வந்துட்டு ஒரு சின்ன சின்ன சின்ன சின்ன ஸ்பூனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் மற்றபடி நம்ம எல்லா பாயசத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியே பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, ஏலக்காய், வெல்லம் இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். முந்திரி வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு, ஏலக்காய் வந்து நம்ம தேவையான அளவு, வெல்லம் வந்துட்டு நம்ம ஒரு கப் வந்துட்டு திணை மாவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50 கிராம் வரைக்குமாவது நம்ம வந்து வெள்ளக்கட்டியை நம்ம பயன்படுத்தணும் பாயசத்துக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி அரிசி பாயசம் எப்படி செய்கிறதுன்னு தெரியும் இல்லையா, அதே போல் தான் இந்த திணைக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நான் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திணை மாவையும் அரிசி மாவையும் நம்ம நல்லா என்ன பண்ணியிருக்கோம், நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா. அந்த ரெண்டு மாவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே பச்சையாக வந்து நம்ம வந்து பாயசத்துக்கு பயன்படுத்தினோம்னா ஒரு மாதிரி மாவு வாசனை வரும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா லைட்டாக வந்து அதோடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இது வானொலியில் போட்டு நல்லா வறுத்துட்டு, கறியை போயிடக்கூடாதுங்க ஏன்னா வந்து இந்த நல்லா தூரில் பிடிக்க தெரியும். அதனால் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அந்த மாவு பதத்துக்கு வந்து லைட்டாக நீங்கள் வந்துட்டு வறுத்துட்டு இந்த மாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து வச்சுக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தண்ணியை வந்து 2 மடங்கு தண்ணியை வச்சு இந்த வறுத்த மாவையும் அந்த பாசிப்பருப்பையும் அதில் போட்டு நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை வந்து நம்ம தண்ணியில் கரைச்சி தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வெள்ளத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டியாக கல்லெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன மண் இருக்கும், தூசி இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டிட்டு தான் நம்ம பாயசத்தில் பயன்படுத்தணும். அப்படியே போட்டோம்னா பாயசத்தில் போய் அந்த இதெல்லாம் படிஞ்சிடும். அப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சுட்டு அந்த கரைச்சி வச்ச தண்ணியை வந்துட்டு நம்ம வந்து படிகட்டின தண்ணியை வந்து நம்ம வந்து அந்த பாயசத்தில் ஊற்றி நம்ம கிளறி இந்த மாவு, அரிசி மாவு, திணை மாவு, இந்த பாசிப்பருப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, இந்த வெள்ளம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி தூரில் பிடிக்காத அளவுக்கு கிளறி விடணும். நல்லா கிளறி இன்னும் உங்களுக்கு வந்து வந்து பாயச பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காயை வந்துட்டு அதில் போட்டு இறக்கலாம். இப்போ சிலர் பார்த்திங்கன்னா வந்து என்ன செய்வாங்கன்னா தேங்காய் சேர்த்துப்பாங்க, இதில் வந்து தேங்காய் சேர்த்து ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ தேங்காய் சேர்த்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். தேங்காய் முழுசாகவும் திருப்பி போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை பால் எடுத்து அதில் விட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்லை தேங்காய் கிடைக்கல, எனக்கு தேங்காய் பால் கிடைக்கல அப்படின்ன போது நம்ம வந்து பசும்பாலையுமே நம்ம வந்து இந்த பாயசத்தில் ஊற்றி பயன்படுத்தலாம். ஒரு கிளாஸ் பசும்பாலை சேர்த்து ஆட் பண்ணி நம்ம அந்த பாயசத்தில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னமும் டேஸ்ட்டு 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த வந்துட்டு நம்ம வந்துட்டு நெய்யை கடைசியில் இறக்க போகிற நேரத்துக்கு நெய்யை ஊற்றி நல்லா கிளறி நம்ம வந்து பரிமாறலாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து மாலை நேரத்துக்கு குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு, பெரியவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து 2 வகையான சிறுதானியத்தில் திணையில் 2 வகையான செய்யக்கூடிய பொருளை பார்த்துருக்கோம். ஒன்று வந்து திணை அப்பம் பார்த்தோம், அதே போல் திணை பாயாசம் பார்த்துருக்கோம். இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவும் சத்து நிறைஞ்சது, இனிப்பானதும் கூட, குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இந்த திணையில் பார்த்தீங்கன்னா சத்து நிறைஞ்சது சத்து நிறைஞ்சதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். இருந்தாலுமே இது வந்து நிறைய மருத்துவ குணங்களும் நிறைஞ்சு காணப்படுது. இந்த திணை வந்துட்டு இனிப்பாக இருக்குது, இது அப்பம்லாம் செஞ்சு பெரியவங்களுக்கும் கொடுக்க முடியாது, அவங்க சுகர் இருக்கவங்களாம் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க. இந்த டைப் 2 சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த திணை வந்து நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு அவங்க கூட பயப்படாமல் இதை மாதிரி சாப்பிட்லாம். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஐத்தீசா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, அவங்க சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது மாதிரி பெண்களுக்கு வந்து திணை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு பொருளாக இருக்குங்க. உணவை வந்து திணையில் சாப்பிட்டுட்டே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாதவிடாய் பிரச்சனைகள் வந்து இந்த பெண்களுக்கு வந்து திணையை வந்து உணவில் சேர்த்துக்கிறதுனால மிக மிக குறைஞ்சு காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பெண்களே, நீங்கள் வந்து தான் இந்த உணவுகளை நம்ம வந்து சந்ததிகளுக்கு பயன்படுத்துறதுக்கு வழிவகை செய்யணும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் இது நல்ல ஒரு மருந்தாக இருக்கிறதுனால நீங்கள் திணையை வந்து உணவில் பயன்படுத்துங்க.
0: திணை அரிசி சமையல் நல்லாவே கத்துக்கிட்டு இருப்பீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா திணையில உள்ள மருத்துவ பயன்கள் பத்தி சொல்ல வர்றாங்க அரசு மருத்துவர் திருமதி லட்சுமி திலகம் அவர்கள். கேட்கலாமா?
6: உணவே மருந்து அப்படிங்கிறது பொன்மொழி. அதுலேயே நம்மளுடைய உணவு வந்து நம்ம உடலுடைய ஆரோக்கியத்துக்கும் உயிர் வாழ தேவையான சக்திக்கும் எவ்வளவு அவசியம்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து முக்கியமாக நம்ம எடுத்துக்கிற எல்லா வகையான உணவுகளுமே நம்ம எல்லாமே ஆரோக்கியம் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்கு சத்துள்ள உணவாக ஆரோக்கியமாக அளவாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பல வியாதிகளை வந்து வராமையே தடுக்கலாம், தள்ளி போடலாம். இப்போ வந்து அதிகமாக பேசப்பட்டு இருக்கிறது வந்து சிறுதானிய உணவுகள் பற்றி இப்போ நிறையா பேச ஆரம்பிச்சிருக்காங்க, நிறையா விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது நம்ம முன்னோர்கள் உபயோகப்படுத்தினது தான், ஆனால் இப்போ வந்து இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் மற்ற உணவுகள் ஆக்கிரமிச்சதுனால இந்த உணவுகளுடைய பயன்பாடு சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ தான் அந்த உணவுடைய பயன்பாட்டுடைய அவசியம் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் மக்களுக்கு இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சு இந்த சிறுதானியம் உபயோகம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு முக்கியம் அப்படின்னு உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சிறுதானியங்களில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது திணை. திணைங்கிற அந்த சிறுதானியம் வந்து ரொம்ப உலக அளவுலேயே வந்து அதிகமாக விளைவிச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதிலேயே வந்து நம்ம இலக்கிய காலத்துலேருந்தே உபயோகப்படுத்திருக்காங்கன்னு நிறையா சான்றுகள்லாம் இருக்குது. இந்த திணை உணவு அப்படிங்கிறது வந்து நம்ம எப்பவும் உபயோகப்படுத்துகிற அரிசி கோதுமை அந்த உணவுக்கு இணையாக வந்து இதை எல்லாமே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து அந்த அரிசி கோதுமை

0: நாட்களே உருவாகாது. அதே மாதிரி ரத்தத்தில் வந்து முக்கியமாக பெண்களுக்கு ஹீமோக்ளோபின் சொல்லுவோம், ரத்த ஹீமோக்ளோபின் குறைஞ்சது அப்படின்னா ரத்த சோகை வரும். அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த திணை உணவு எடுத்துக்கிட்டால் ரத்தத்தில் வந்து ரத்த சோகை வராமல் தடுக்கும். முக்கியமாக இம்யூன் சிஸ்டம் தான் நல்லா இது பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், நல்லா உடலுக்கு வயிற்றில் வந்து உணவு செரிமானத்துக்கு ரொம்ப உதவுது. முக்கியமாக இதில் உள்ள உணவு, இதில் உள்ள சத்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால பற்கள் எலும்புகள் எல்லாம் வந்து மிகுந்த பரப்பும். முக்கியமாக அப்படி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கலாம். திணை உணவுலேயே வந்து மற்ற சிறுதானியங்கள்லேயே வந்து இந்த திணை உணவுங்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த இதை வந்து மாவு மாதிரி பண்ணி இனிப்பு கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு பற்கள் எலும்புகள் அந்த வளர்ச்சி தான் ரொம்ப முக்கியம் ஆரம்பத்துலேருந்தே. அதனால் இந்த உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்லா அந்த வளர்ச்சி மேம்படும், அவங்களுக்கு மற்ற வரக்கூடிய வியாதிகளும் வந்து வராமல் தடுக்கும். நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம், இருதய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஆரம்பத்திலே வரக்கூடிய அந்த உடல் பருமன் எல்லாமே வராமல் இந்த நோய் தடுக்குது. உடல் பருமன் உள்ளவங்களுக்கும் இது கட்டுப்படுத்த மிகுந்த உபயோகமாக இருக்கும். இந்த திணை உணவில் வந்து நம்ம அரிசியை உபயோகப்படுத்தி செய்யக்கூடிய எல்லா விதமான உணவுகளையுமே வந்து அதற்கு பதிலாக இந்த திணையை உபயோகப்படுத்தி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசியில் செய்கிற அந்த தோசை, அதுக்கு பதிலாக திணை மாவாக நம்ம செஞ்சு அதில் குழந்தைங்களுக்கு வந்து தோசை அடை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம். உப்புமா, கொழுக்கட்டை அந்த மாதிரி உணவு வகைகளையும் தயாரித்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த உணவு வந்து குழந்தை பருவத்திலிருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறதுனால பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்நாளுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். திணை உணவில் வந்து முக்கியமாக எல்லா சிறுதானியங்களை காட்டிலும் அதிகமான அளவு புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் வந்து 12% இருக்குது. மற்றபடி வந்து தாதுக்கள், தாது சத்துக்கள், நார்ச்சத்து எல்லாமே வந்து அதிக அளவுலேயே இருக்குது. இதில் வந்து திணையில் வந்து விட்டமின்ஸ், தயமின் அதனுடைய அளவும் இதில் தான் அதிகமாக இருக்குது, 590 அளவு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கால்சியம், பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லா அளவுமே வந்து சரிவிகிதத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு மிகச்சிறந்த சரிவிகித உணவாக கூட நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பெரியவங்களுக்கு ஒரு இந்த மேற்கொண்ட வியாதிகளால் பாதிக்கப்பட்ட அந்த பெரியவர்களுக்கு இந்த உணவை கொடுத்தோம்னா அது வந்து ரத்தத்தில் வந்து இந்த சர்க்கரை அளவு சீராக வைக்கிறது, அப்புறம் வந்து உடல் பருமன் குறைக்கிறது, மற்ற இருதய பிரச்சனைகள் அந்த மாதிரி பெரிய வியாதிகள் எதுவுமே வராமல் தடுக்கிறது அப்படின்னு நிறையா பயன்கள் இருக்குது அந்த உணவு உபயோகப்படுத்துறதுனால. இது வந்து முக்கியமாக அதனுடைய இன்னொரு பங்கு என்னென்னா ரத்தத்தில் வந்து கொலஸ்ட்ரால் அளவு வந்து ரொம்ப கட்டுப்படுத்தும். இந்த கொலஸ்ட்ரால் அளவு குறையிறதுனால அதனால் வரக்கூடிய அந்த இருதய பிரச்சனையே வராமல் நம்ம தடுக்கலாம்.
1: இளநீர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் நாளைய புதையல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். புதைந்து போன நம் உணவு பழக்கத்தை மீட்டெடுக்கும் ஓர் புதிய முயற்சி.

0: வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.

0: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
1: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
0: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
1: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
0: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
2: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
1: சரி மேம்,
0: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
2: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவார்ல. ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
1: ஓகே மேம்.
3: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்ன ஆச்சு?
1: டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படி தான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புலாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால குத்தோம்ல, முள்ளுலாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: நாங்க இனிமேலிருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய் கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது, அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுதான் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானா பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா எல்லாம் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், நம்ம வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேன்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு மொளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னமா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாமா, வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங் குடிங் சொல்லி மேலயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: ஐயோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. செயின் உங்க கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்ச போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.

0: சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே ஜனனி.
1: நான் உங்க ஆர்ஜே அக்ஷா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கலாச்சார கதமும்.
0: சோ என்ன அக்ஷயா, ஆரம்பத்துல பில்டப் எல்லாம் ஒரே பலமா இருந்தது, என்ன மேட்டர்?
1: கண்டிப்பா, சென்னைனா யாருக்கு பிடிக்காது? சென்னை ஒரு எவ்வளவு அழகான சிட்டி.
0: நீ சொல்றது 100% கரெக்ட் தான் அக்ஷயா. ஏன்னா சென்னையில மட்டும்தான் நவீனமும் பாரம்பரியமும் எப்பவுமே சேர்ந்தே இருக்கும்.
1: அது ஏன்னா சென்னையில வாழ்ற பலதரம் மக்களோட பிரதிபலிப்பா தான் சென்னையோட கலாச்சாரமே விளங்குது.
0: முக்கியமா டிசம்பர் மாதத்துலதான் சென்னை சிட்டியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலகலப்பா இருக்கும்.
1: அதாவது நாரதகான சபால ஒரு கச்சேரிய கேட்டுட்டு, உட்லண்ட்ஸ்ல சாம்பார் வடைய சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள அதெல்லாம் சென்னையில இருந்தாதான் புரியும்.
0: அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
1: ஆமா, லாஸ்ட் வீக் நான் ஒரு கச்சேரி கேட்டேன், அந்த கச்சேரிக்கு பக்கவாதியம் கொன்னக்கோல். அருமையா இருந்தது கச்சேரி.
0: கொன்னக்கோலா? அப்படின்னா
1: கொன்னக்கோல் தெரியாதா? கொன்னக்கோல் ரொம்ப பாரம்பரியமான இசை வகை.
0: இந்த அன்னியன் படத்துல தின்னத்தா தின்னத்தா தின்னத்தான்னு ஒருமையா தானே?
1: தின்றதுலயே தின்னத்தா தின்னத்தா தின்னத்தா மட்டும் கொன்னக்கோல் இல்ல, கொன்னக்கோலோட 5000 வருஷம் பழமையான ஒரு கலை.
0: சரி சரி, எமோஷனை குறை. முதல்ல கொன்னக்கோல் என்னன்னு சொல்றியா?
1: கொன்னக்கோல்
0: தேவைப்படுது.
1: ஏன்னா அந்த பாறைகளோட குரல், மிருதங்கம், ஜதி, கொன்னக்கோல், கஞ்சிரா இதெல்லாம் சேரும் போது அந்த கச்சேரி அழகே மெருகேறுது.
0: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி?
1: இதுல என்ன ட்ரிக்னா, ஜதிய குரல்ல ஏற்ற தாழ்வோட வேகமா ஸ்பஷ்டமா சொல்றதுலதான் எல்லாமே இருக்கு.
0: எல்லா பாட்டுமே கொன்னக்கோல் வச்சு மெருகேற்ற முடியுமா?
1: கண்டிப்பா எல்லா பாட்டுக்குமே கொன்னக்கோல பக்கவாத்தியமா யூஸ் பண்ண முடியும். ஏ ஃபியூஷன் பாட்டு, சினிமா பாட்டு எல்லாத்துக்குமே கொன்னக்கோல் யூஸ் பண்ணிருக்காங்களே.
0: சினிமா பாட்டுனா எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் தரியா?
1: நம்ம சந்திரமுகி படத்துல ஞாபகம் வரல?
0: ஏ ஆமா, இல்ல தலைவர் சொல்வார்ல, தாம் தருகிறதையும் தருகிறதும் தருகிற நம் தருகிற
1: அதானேதான்.
0: இப்ப எனக்கு கொன்னக்கோல் கேக்கணும் போல இருக்கே.
1: தத்தாஸ்து, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நீ சொன்ன அதே சந்திரமுகி படத்துல அந்த வாய்ஸ் தலைவருக்கு வாய்ஸ் கொடுத்தவரே இங்க வந்திருக்காரு.
0: என்னது, அவரா? யார் அவரு?
1: கொன்னக்கோல் ஆசிரியரும் கலைஞருமான திருச்சியில இருந்து திரு VVS மணியன் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட ஸ்டுடியோல சந்திரமுகியில ரஜினி சாருக்கு தாம் தடிகர் தீம் தடிகரன் வாய்ஸ் கொடுத்த திரு VVS மணியன் சார் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
1: சார், உங்களை பத்தி நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: நிச்சயமா. என்னுடைய பேர் VVS மணியன். என்னுடைய சொந்த ஊர் திருச்சி. நான் வந்து ஒரு மிருதங்க கலைஞனா கடந்த ஒரு 30 வருஷ காலமா இருக்கேம்மா. 30 வருஷமா மிருதங்கிஸ்டா இருக்கனால இந்த கொன்னக்கோல் அப்படிங்கிற ஆர்ட் வந்து இட்ஸ் அ பேசிக் வெர்பல் ஃபார்ம் ஆஃப் மிருதங்கம் நோட்ஸ். அதாவது மிருதங்கத்தில் வாசிக்கக்கூடிய எல்லா நோட்ஸையும் வந்து வாயில வேகமா சொல்லக்கூடிய ஒரு கலை பேர் தான் கொன்னக்கோல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்கலாம். அந்த கொன்னக்கோல் கலையை தான் நான் வந்து இப்போ பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கேன் குழந்தைகளுக்கு மூலமாக.
1: ஓகே சார், கொன்னக்கோல் ஆர்டிஸ்டா உங்களோட மிகவும் மெமரபிளான பெர்ஃபார்மன்ஸ் எது சார்?
2: நிறைய சொல்லலாமா, பிகாஸ் கடந்த ஒரு 20 வருஷ காலமா எல்லா ஆர்டிஸ்டுக்கும், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெரிய பாடகர்கள், பத்மபூஷன், கே ஜே யேசுதாஸ் சார்லேருந்து, அருணா சாய்ராம் மேம்லேருந்து, நித்யஸ்ரீ மகாதேவன், சகலமான பேரும், ரொம்பவே சொல்லணும் சொன்னால் நம்ம மதிப்பிற்குரிய திரு நெய்வேலி சந்தானம் அவர்களுடைய அந்த கிளாசிக்கல் கான்செர்ட்ல நிறைய ஒரு கச்சேரிகளில் கொன்னக்கோல் அந்த ஒரு ஸ்பெஷலாகவே அவர் என்ன நியமிச்சு அதை சொல்ல வைப்பார். அதை நான் பண்ணியிருக்கேன்.

0: இந்த கொன்னக்கோல் சொல்றது வந்து ஒரு ஒரு ஆட்டம் மட்டும் இல்லாம அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் நம்ம வந்து இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் அது குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப என்ஜாயபிளா இருக்க கிளாஸ்ல. ஏன்னா கொன்னக்கோல் சொல்லும் போது அந்த ஹார்ட் லங்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஃப்ரம் ஹெட் டு டைல் ஒரு புல் எக்ஸசைஸ் மாதிரி அந்த கொன்னக்கோலுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. சொல்லும் போது எவ்வளோ வேகமா சொல்றம் போது நம்ம எல்லாமே அத்தனை விஷயங்களும் உடம்புல ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி ஆயிடும். அதனால தான் அந்த கொன்னக்கோல்ங்கிற கலையை குழந்தைகளுக்கு திருக்குறள் மூலமா நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த கொன்னக்கோல் நான் கேஜே யேசுதாஸ் சாருக்கு நான் மேடையில் உட்காந்து நான் பண்ண போது அவ்வளோ தூரத்துக்கு அவரே ரொம்ப ரசிச்சார். அப்பார்ட் ஃப்ரம் லிசனிங் ஃப்ரம் தி ஆடியன்ஸ், இவர் உட்காந்து அதுக்காக சந்தோஷமா ரசிச்சு என்னை பாராட்டி என்னை வந்து ஒரு பிளஸிங்ஸ் பண்ணது என்னுடைய லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷமா நான் அதை ஞாபகம் வச்சுருக்கேன்மா.
1: சோ அதுல ஒரு சந்திரமுகியும் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமா சார்?
0: நிச்சயமா. அதாவது சினி ஃபீல்டுல அப்படின்னு கேட்டா சந்திரமுகி இஸ் அ டர்னிங் பாயிண்ட் ரியலி. அதாவது மிருதங்கம் வாசின்றதும் திடீர்னு கொன்னக்கோல் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நான் குழந்தைகளுக்கு பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த சந்திரமுகி ஒரு பிலிம் எனக்கு ஒரு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி. சந்திரமுகியில எல்லா அந்த குழந்தைகளுக்கு அந்த ரொம்ப அந்த ரொம்ப அட்ராக்டிவ். ஏன்னா குழந்தைகள் அதை சொல்ல சொல்லிட்டு தான் மற்ற பாடமே நான் ஆரம்பிச்சேன். சார் சந்திரமுகி ஜெதி சொல்லுங்க சார்ங்கும் போது அந்த சந்திரமுகியில ஜோதிகா அவங்க வந்து சந்திரமுகியா வரும்போதே தாகத ஜும் தரி தாகத ஜும் தரி தாம் தை தாம் தை தாகத ஜும் தரி தாகத ஜும் தரி தாம் தை தாம் தை தத்தஜும் தகத்தை மிதறி கிடத்தும் தத்தஜும் தகத்தை மிதறி கிடத்தும் தித்தஜும் தகத்தை மிதறி கிடத்தும் தித்தஜும் தகத்தை மிதறி கிடத்தும் தங்கடத்துக்கு தறி கிடத்துக்கு தறி கிடத்தும் தி தங்கடத்துக்கு தறி கிடத்துக்கு தறி கிடத்தும் த தி தங்கடத்துக்கு தறி கிடத்துக்கு தறி கிடத்தும் அப்படின்னு ஜதி அந்த அந்த இடத்துல வரும்போது ஜோதிகா தன்னுடைய சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு அந்த டான்ஸ் எல்லாம் பண்ணும்போது வினித் டான்ஸ் பண்ணுவாரு. அப்போ அந்த கிளாஸஸ் ஞாபகம் எல்லாம் வரும். அதனால அந்த இடத்துல இருந்தே அந்த கொன்னக்கோல் ஜதிகள் முழுக்க படத்துல அந்த அப்படி அப்படி வராமல ஸ்பிளாஷ் பண்ண போல வந்துகிட்டே இருக்கும். அது இந்த எஸ்பெஷலி இந்த ராரா சாங்ல அப்படிங்கிறப்பல ஒரு அப்படியே அமைஞ்சது. அது அந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா பண்ணது இல்லை, யூஸ்வலா பண்றாப்புல பண்ணேன். அது அந்த படத்துல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நிச்சயமா
1: அந்த பாட்டியே திரும்பி கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்க வர வச்சிருக்கீங்க சார். ஒரு கொன்னக்கோல் ஆர்டிஸ்டா பெர்ஃபார்ம் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்ல அந்த கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது என்ஜாய் பண்றீங்களா? ரிலேட்டிவா பாத்து
0: இது வந்து எனக்கு ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரிமா. ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது ஒரு ஐ அப்படின்னா, குழந்தைகளுக்கு நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கிறது இன்னொரு. ரெண்டு கண்களும் இல்லாம ஒரு லைஃப் நம்ம லீட் பண்ண முடியாது அந்த வகையில. பட் ஐ கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு டீச்சிங் ஆஃப் சில்ட்ரன். அவளுக்கு வந்து நம்ம செய்யும் போது மனசுல ஆத்ம திருப்தி ஏற்படுறது. அப்ப நம்ம செய்யும் போது நம்மளே நம்ம வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறப்பல ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசு புதுசா பண்ணும் போது. இப்போ ஆல்ரெடி நான் திருக்குறள்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் ஆரம்பத்துல. அந்த திருக்குறளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா. இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூல்ல, பத்மாசேஷாதிரி ஸ்கூல்ல. அந்த குழந்தைகள்லாம் கேட்கும்போது சாதாரணமா திருக்குறள் சொல்லும்போது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க எல்லா ஸ்கூல்லையும். நான் இப்போ அந்த மியூசிக்ல தஜ்ஜம் தக தஜ்ஜம் திபி தஜ்ஜம் தக தஜ்ஜம் ஜெனு தஜ்ஜம் தகஜம் தரிக்கிட்டு தாம் அப்படிங்கிற ஒரு ஜதி இருக்கும். தத்திமி தண்ணக்க தீம் தஜ்ஜண்ணு ஜண்ணக்க தீம் தக்க தீம் கிண்ணத்தம் தத்தரிக்கிட்டதும் அப்படிங்கிற ஜதி இருக்கும். எங்களுடைய கொன்னக்கோல ஜதிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் நான் வந்து ஃப்ரேம் பண்ணி ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தத்த தகிட்ட ததிம் தஜ்ஜும் தீம் தகஜும் ததிம் தோம் தரிகடதும் தத்த தகிட்ட ததிம் தஜ்ஜும் தீம் தகஜும் ததிம் தோம் தரிகடதும் தாம் ததிம் தோம் தரிகடதும் தாம் தீந்தும் தரிகடதும் தாம் அப்படின்னு இந்த குரலுக்கு உண்டான ஒரு ஃப்ரேம் அழகா சதுசது. இன்னொன்னு அது அதே ஃபார்மேட்டு மாத்தி அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப அது நடைய மாத்தி சொல்றோம் அதே திருக்குறள் தான், பட் இன்னொரு ஃபார்ம்ல வருது. அதுக்கு தான் தத்த திம்மி தீம் தத்த திம்மி தோம் தத்த திம்மி தஜ்ஜோம் தஜ்ஜும் தாம் தத்த திம்மி தீம் தத்த திம்மி தோம் தத்த திம்மி தஜ்ஜோம் தஜ்ஜும் தாம் தஜ்ஜும் தஜ்ஜும் தாம் அழகுபடுத்தி இப்போ இதையே அகர முதல எழுத்தெல்லாம் சொன்னா அதே இப்போ ஒரு கண்ட நடை மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது ஒரு ஸ்டைல்ல சொல்றது தட்ட கிட்ட திமி த கிட்ட தாம் திமித்த கிட்ட ஜெண்டுதா கிட்ட தத்திம் ததாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு தத்த கிட்ட தக்க தக்கிட்ட திமித்த கிட்டதாம் திமித்தா கிட்ட ஜெண்டுதா கிட்ட தத்திம் ததாம் திம் ததாம் தத்திம் ததாம் திம் ததாம் தக திம் ததாம் திம் ததாம் அப்படிங்கிற போல ஒன்னொன்னு மாறி வரும்போது குழந்தைகளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஹோல் திருக்குறள் விட் கெட் இன் டு தேர் மைண்ட் மைண்ட்ல போய் சேர்ந்துடும் அப்ப என்ன ஆகும்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது மறக்காது அது மாதிரி ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா கற்க கசடற கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக அதாவது வாட் எவர் வி லேர்ன் வி ஷுட் லேர்ன் ஃப்ளாலெஸ்லி தப்பு இல்லாம தெரிஞ்சுக்கணும் தப்பு இல்லாம கத்துக்கிறது தான் மனசுல இருக்குங்கிறது இந்த திருக்குறள்ல எம்பசைஸ் பண்ணிருக்காரு திருவள்ளுவர் கற்க கசடற கற்பவை கற்ற பின் இருக்க அதற்கு தக இந்த திருக்குறளே வந்து கொனக்கோல் சொல்ற மாதிரி ஒரு ஸ்டைல்ல இருக்கும் அதுக்கு நான் ஜெதி போட்டு தஜ்ஜம் தக தஜ்ஜம் திமி தஜ்ஜம் தக தஜ்ஜம் செடு தஜ்ஜம் தகஜம் தர கிட்டதாம் கற்க கசடற கற்பவை கற்ற பெண் இருக்க அதற்கு தக தக தக தஜ்ஜம் தக தஜ்ஜம் திமி தஜ்ஜம் தக தஜ்ஜம் செடு தஜ்ஜம் தகஜம் தர கிட்டதாம் தத்தாம் தத்தாம் தகதாம் தகதாம் தகதாம் திரகிடதாம் திரகிடதாம் திரகிடதாம் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இது கற்க கசடற இன்னொரு ஃபார்மேட்ல வரும் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இது வந்து மிஸ்ர சாப்தாளத்துல போறது அதுல வரும்போது தாம் தகிட்ட தஜும் தீம் தகிட்ட தத்தஜும் தூம் தகிட்ட தக தீமி தக ஜுனு தாம் தாம் தகிட்ட தத்தஜும் தீம் தகிட்ட தத்தஜும் தூம் தகிட்ட தக தீமி தக ஜுனு தாம் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக தாம் தகட்ட தத்தஜும் தீம் தகட்ட தத்தஜும் தூம் தகட்ட தக திமி தக ஜுனு தாம் தாம் தகட்ட தத்தஜும் தீம் தகட்ட தத்தஜும் தூம் தகட்ட தக திமி தக ஜுனு தாம் தூம் தகட்ட தக திமி தக ஜுனு தாம் தூம் தகட்ட தக திமி தக ஜுனு தாம் இது மாதிரி ஒன்னொன்னு ஒரு பினிஷிங் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபார்மேட்ல வரும் இந்த திருக்குறள் மட்டும் இல்ல திருக்குறள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஔவையாரை கொஞ்சம் நம்ம கூப்பிட்டுட்டோம்னா ஔவையார்ட்ட இருந்து நிறைய இப்போ அவங்க எழுதியிருக்காங்க ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடின்னு அழகா ஒரு பெரிய பாடல் எழுதியிருக்காங்க உலகத்திலேயே உயர்ந்த ஜாதிங்கிறவங்க கொடுக்கறவங்க தான் கொடுக்காதவங்க தான் ரெண்டே ரெண்டு ஜாதி தான் வேற எந்த ஜாதியும் இல்லைன்னு அப்பவே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இப்பதான் இவ்வளவு ஜாதிகள்ங்கிறது நம்மளுடைய ஏற்பட்ட பிரிவினைகள் இது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அந்த காலத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி யார் கொடுக்கறாங்களோ அவங்க உயர்ந்த ஜாதி யார் கொடுக்கலையோ அவங்க தாழ்ந்த ஜாதி அப்படிங்கறது அந்த பாட்டுல அதை நான் இப்போ குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஜாதியோட சொல்லிக் கொடுக்குறேன் எப்படி ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி பழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ள படி படி படி அதுல ஒரு படிதான் முடிச்சிருக்கோம் நான் அதை இடத்துக்கு கொண்டு வர்றதுக்காக காலத்துல அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ரெண்டு படி சேர்த்து போட்டு படி படியும் குழந்தைகளை சொல்ற மாதிரியும் ஆச்சு இந்த பாட்டு சொல்லி கொடுக்குறாப்பிலையும் ஆச்சு கொன்னக்கோல் சொல்லி கொடுக்க சோ த்ரீ இன் ஒன் அப்படிங்கிறப்பல அந்த தக்கிட்ட திம்மி தக்கிட்ட ஜெனு தக்கிட்ட தக்க தாம் தக்க தக்கிட்ட தத்தீம் தாம் அதுக்கு அப்படியே ஃப்ரேம் பண்ணிருக்கேன் ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி பழுவா நெறிமுலையில் மேதினியில் இட்டார் பெரியோர் படி இது வேர்ட் பை வேர்ட் அவங்க மனசுல ஃபார்ம் ஆயிடும் நான் வந்து கடக்கடை கடக்கடன்னு வேகமா சொல்றது அவங்களுக்கு ஒரு ஒரு அமேசிங்கா ஃபீல் பண்ணாலும் டீச் பண்ணும்போது ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி கொடுப்பேன்
1: சிம்பிளா
0: சிம்பிளா அப்போ அது பண்ணும்போது அவங்க மைண்ட்ல ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஜதியோட தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட திம்மி தாக்கிட்ட தாம் திம்மி தாக்கிட்ட தாக்க தாக்கிட்ட ஜெனு தாக்கிட்ட தீம் தாம் தீம் தாம் தீம் தாம் தீம் தத்தாம் தீம் தத்தாம் தீம் தத்தாம் தீம் தத்தாம் தீம் தத்தாம் தீம் தத்தாம் அப்படின்னு ஒவ்வொரு பாடமும் அவங்களுக்கு மைண்ட்ல அப்படியே போய் ரிஜிஸ்டர் ஆகல வருமா அதான்
1: டீச்சரா தான் உங்களோட
0: கிரியேட்டிவிட்டில இம்ப்ரூவைசேஷன் சொல்லி கொடுக்கிறது ரொம்ப நிச்சயமா
1: கண்டிப்பா அதிகமான சாட்டிஸ்பாக்சன் இருக்கும்
2: எம்ஓபி சிவப்பி சமுதாய வானொலி 107.8 நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது கலாச்சார கதம்பம் வித் மீ ஜனனி அண்ட் அக்ஷயா. தொடர்ந்து கேளுங்க, இந்த நமது சமுதாயம் நமது பெருமை.
3: There beneath the surface, it waits for the silence, and then it starts slowly climbing its way up and around what we've built here in our town. It happens every day in our communities, schools, and workplaces. Sexual violence thrives when we remain silent about these enemies. We can use our voices and have positive conversation that can stop this problem from growing in our community. Sexual violence thrives in silence. Call the helpline 1091. Let's talk about it. This public service announcement is brought to you by MOP Community Radio Station 107.8.
2: MOP Samudaya Vanuli 107.8 with me, Janani and Akshaya. And you're listening to Kalachara Kadamam. Welcome back.
1: So, ஒரு கொன்னக்கோல் ஆர்டிஸ்டா நீங்க வந்து இந்த ஆசை எப்போ சார் உங்களுக்கு வந்தது? கொன்னக்கோல் கத்துக்கணுங்கிற ஆசை.
0: At the age of 7, என்னுடைய குருநாதர் திரு மதிப்புக்குரிய திருச்சி தாய்மானவர் அவர்கள், அவர்கிட்ட தான் என்னை கொண்டு போய் என்னுடைய ஃபாதர் விட்டாரு. அதுக்கு முன்னாலேயே வீட்டில் எல்லா பாத்திரங்கள்லையும் போட்டு ஏதாவது அடிச்சுட்டு எல்லா பாத்திரங்களும், அது ஒவ்வொரு சட்டி பானையை விடுறது கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சு சிலதை உடைச்சு இது மாதிரிலாம் பண்ணோட எங்க அப்பா பண்ண டே வீட்டில் இருக்கிறதெல்லாம் உடைக்க வேண்டாம், நான் உன்னோட இடத்துல கொண்டு போய் விடுறேன்னு அப்புறம் தான் சார்கிட்ட திரு தாய்மாரத சார்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அந்த வாலத்தனத்தை அடைக்கிறவரை அவர் தான் என்கிட்ட இருந்த அத்தனை ஒரு வேகத்தையும் அடக்கி எனக்கு ஒரு மிருதங்கத்தெல்லாம் சொல்லிக் கொடுத்து, இந்த கொன்னக்கோலை சொல்லிக் கொடுத்து, சரி இவன் வந்து தெளிவான உச்சரிப்பு அழக 7 வயசுலேயே வந்து நான் ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன், அல்லல் போம் மல்வினை போம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கைதொழுதக்கால் அப்படிங்கிற ஸ்லோகங்கள்லாம் 7 வயசுலேயே எனக்கு என்னுடைய அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னுடைய தாய் மூலமா எனக்கு நிறைய ஸ்லோகங்கள் வந்ததுனால அந்த ஸ்லோகங்களை தெளிவா சொன்னதுனால தெளிவாக சொல்றவனா இன்னும் அழகுபடுத்தணும் அப்படிங்கறதுனால என்னுடைய குருநாதர் எனக்கு கொன்னக்கோல் சொல்லி கொடுத்தார். அதனால சின்ன வயசுலயே இந்த கொன்னக்கோல் கத்துக்கிட்டு இது நல்லா நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் நானே வந்து என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணேன். 7 வயசுலயே என்ன குருநாதர் வந்து சரியான குருநாதர் சரியான நேரத்தில் எனக்கு கிடைச்சதுனால என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அவர் மூலமா எனக்கு ஃபுல்ஃபில் ஆனதுனால அவர் என்ன மேடை ஏற்றி இன்னைக்கு உங்க முன்னால இன்டர்வியூ பண்ற அளவுக்கு ஒரு மாஸ்டராக்கி கொண்டு வந்திருக்கு. என்னுடைய குருநாதருக்கு தான் நான் நன்றி சொல்லணுமா.
1: அவர்தான் அந்த ஆசையை உண்டுபடுத்தினார். உங்களோட கற்பிக்கும் முறை என்ன? லைக் நீங்க ஒரு கிளாஸுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி சிலபஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டு போவீங்களா, இல்ல அங்க போனோடனே அந்த குழந்தைங்களை பார்த்தோன்னே இப்ப நீங்க சொன்ன மாதிரி இத்தனை இதெல்லாம் இம்ப்ரூவைசேஷன்ல தான் வரும், லைக் பிளான் பண்ணிட்டு அங்க போய் பண்ணுவீங்களா, இல்ல அங்க போயிட்டு அந்த கிளாஸோட ஃபுளோல உங்களை மறந்து கொன்னக்கோல் சொல்லி கொடுத்தீங்களா?
0: அப்படி இல்லாம எனக்கு எதுவுமே வந்து மைண்ட்ல இருந்து வர்றது அது ஒரு முக்கியமான விஷயம். எதையுமே நான் வந்து ஆன் தி ஸ்பாட் நான் பண்ணிடுவேன் எதுவா இருந்தாலும். அதனால குழந்தைகளை பார்த்த உடனே எனக்கு அந்த கிளாஸ் ரூம்ல புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைச்சே வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு பாட்டு சட்டுன்னு என்னுடைய மைண்ட்ல வரும். அன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அடுத்த நாள் இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் இருக்கலாம், அதுக்கு செலிப்ரேஷனுக்கு டக்குன்னு ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கும் போது நான் உடனே அதை கிரியேட் பண்ணி அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தடும் வச்சிருக்கேன். இன்னொன்று என்னன்னா நமக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய கலை நம்ம சரியா செய்யறோம் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் எனக்கு இருக்கும். எனி ப்ராஜெக்ட் பிலீஃப் இஸ் தி இம்பார்ட்டன்ட். அது வந்து அந்த பிலீஃப் இருக்கிறதுனால தான் நான் சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடிஞ்சுது. அந்த வகையில் நான் வாட் ப்ரிப்பரேஷன் பண்ணது எக்ஸலண்டாக சக்சஸ்ஃபுல்லாக பிஎஸ்பிபியில் அமைஞ்சிருக்கு. அது எப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேஷன் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்தே மாதரங்கிற ஒரே வேர்ட், இந்த வந்தே மாதரங்கிற வேர்டுக்கு வச்சு ஒரு பாட்டு டக்குன்னு ஆன் தி ஸ்பாட் சொல்லி குழந்தைங்கள்லாம் உடனே கத்துட்டு அது கொன்னக்கோலோட சேர்த்து எல்லா குழந்தைகளும் அது ப்ரேயரில் கூட பாடியிருக்காங்க. அது எப்படின்னா தா கிட்ட தக்க ஜும் தா கிட்ட தக்க ஜும் தக்க திமி தக்க ஜும் தாம் தா கிட்ட தக்க ஜும் தா கிட்ட தக்க ஜும் தக்க திமி தக்க ஜும் தாம் தா கிட்ட தக்க ஜும் தா கிட்ட தக்க ஜும் தக்க திமி தக்க ஜும் தாம் தா கிட்ட தக்க ஜும் தா கிட்ட தக்க ஜும் தக்க திமி தக்க ஜும் தாம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தா கிட்ட தக்க ஜும் தா கிட்ட தக்க ஜும் தக்க திமி தக்க ஜும் தாம் தா கிட்ட தக்க ஜும் தா கிட்ட தக்க ஜும் தக்க திமி தக்க ஜும் தாம் பாரத மக்களின் தாரக மந்திரம் வந்தே மாதரம் இந்தியர் என்பதன் அடையாள சொல் வந்தே மாதரம் பாரத மக்களின் தாரக மந்திரம் வந்தே மாதரம் இந்தியர் என்பதன் அடையாள சொல் வந்தே மாதரம் சொல்லிட சொல்லிட பெருமையை தந்திட பாடிடும் வந்தே மாதரம், சொல்லுபவர் தம்மை மேன்மை கொள்ள செய்யும் வந்தே மாதரம். தாகிட தகஜும் தாகிட தகஜும் தகதிமி தகஜும் தாம், தாகிட தகஜும் தாகிட தகஜும் தகதிமி தகஜும் தாம். வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனம் வந்தே மாதரம், இந்தியருக்கு வேத மந்திரம் வந்தே மாதரம். வெள்ளையனுக்கு சிம்ம சொப்பனம் வந்தே மாதரம், இந்தியருக்கு வேத மந்திரம் வந்தே மாதரம். தேசிய தலைவர்கள் பற்பலர் முழங்கிய வந்தே மாதரம், தேசிய தலைவர்கள் பற்பலர் முழங்கிய வந்தே மாதரம். தேசிய கீதத்தின் ஒரு பொருள் அதுதான் வந்தே மாதரம், தேசிய கீதத்தின் ஒரு பொருள் அதுதான் வந்தே மாதரம். அடிமை சங்கிலி தூள் தூளாக்கிய வந்தே மாதரம், அடிமை சங்கிலி தூள் தூளாக்கிய வந்தே மாதரம். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.

0: இந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா நீங்க சொல்லி கொடுத்தீங்க
1: ஸ்மார்ட்லியே. இது வந்து அதுதான் குழந்தைகள் உடனே அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சார் எப்படி சார், வேர் ஆர் யூ கீப்பிங் ஆல் திஸ் வேர்ட்ஸ் இன் யுவர் மென்டல்? இட் இஸ் பீங் பிளஸ்ஸிங், த ஷவர் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் பை ஆல் மைட்டி. அதான் அப்படி சொல்லி குழந்தைகளுக்குலாம் சொல்லுவேன். அது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சார் வந்து எதையுமே வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுவாங்க, கிளீனாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது நமக்கு ரொம்ப தெளிவா ரீச் ஆகும். ஏன்னா நம்ம செய்யறத
0: என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க.
1: ரொம்ப என்ஜாய் பண்றதுதான் ரொம்ப விஷயம். நான் பண்றது அவங்க அவ்வளவு தூரத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணும் போது அவங்க மைண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் புரியாது. அதாவது படிப்பால ஏற்படக்கூடிய அந்த பேர்டன் எல்லாம், அதாவது இந்த காலத்துல படிப்பு எக்கச்சக்கமா இருக்கு குழந்தைகளுக்கு, அந்த ஒரு விஷயத்த ரிலீவ் பண்ணி அவங்கள கொஞ்சம் வேற ஒரு வேர்ல்டுக்கு கொண்டு போய் அவங்கள எல்லாரையும் ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி எல்லாத்துலயும் தே வில் பி ஏபிள் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் தி சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்கள ஒரு மாதிரி ஃப்ரெஷ் பண்ணி அனுப்பேன். அதனால இந்த 40 minutes முடிஞ்சு நான் கிளாஸ்ல நான் போகுது, சார் சார் சார் யூ ரிமைன் ஹியர் சார் ஃபார் மோர் டைம் சார் அப்படின்னு குழந்தைகள் சொல்லும். அதனால தே நீட் மை பிரசன்ஸ் இன் தேர் கிளாஸ் மோர் அண்ட் மோர் அண்ட் ஃபார் எவர் அப்படித்தான் சொல்லணும். அந்த வகையில் கொன்னகுல் கிளாஸஸ் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஆக்கியிருக்கேன். ஏன்னா அந்த காலத்தில் என்னுடைய குரு சொல்வார், அவர் ஆக்ஷன் மே நாட் பிரிங் ஹாப்பினஸ் ஆல்வேஸ் பட் தேர் இஸ் நோ ஹாப்பினஸ் வித்வுட் ஆக்ஷன். Do your action properly. Your action should be perfect. அதனால நம்ம செய்யறது எல்லாமே வந்து மகிழ்ச்சியை கொடுத்துறாது. ஆனா மகிழ்ச்சிங்கிறது நம்ம எதுவுமே செய்யாம வராது. அதனால நம்ம செய்யறத மகிழ்ச்சி அடையறப்பல செய்யணும் அப்படின்னு சொல்லி என் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நான் குழந்தைகளை மகிழ்ச்சி அடைய வைக்கிறது என்னுடைய பெரிய ஒரு தொண்டு மாதிரி நினைச்சு நான் இந்த பத்மசேஷாத்ரி ஸ்கூல்ல நான் செஞ்சிட்டு இருக்கேன்மா.
0: உண்மையாவே உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லக்கியா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சதுக்கு. சார், இந்த கொன்னக்கோள் கலை வந்து வேர்ல்ட் வைட்ல பயங்கர ரெக்கக்னைஸ்டான ஒரு கலை, லைக் எல்லாருக்குமே புகழ் பெற்ற கலை. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்தியாலயோ அவ்வளவு ரெக்கக்னிஷன் கிடைக்குது நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இன்னும் நீங்க ஏதாவது செய்யணுமா
1: ரெக்கக்னைஸ்? இது வந்து ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னால திரைப்படத்துறையெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த காலத்துல பி யு சின்னப்பா, எம் கே தியாகராஜ பாகவதர் அவங்களுடைய காலத்துலலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஃபுல் மீல்ஸ்ல துளியோண்டு பிக்கிள் வைக்கிறாப்பல யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தோன்னா பி யு சின்னப்பா சார் அவருடைய பாட்டுல கொன்னகோள் சொல்லியிருக்காரு. அதே போல இப்போ பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்கள் அடிச்ச திருவிளையாடல் படத்துல வரும் அந்த பாட்டும் நானே பாவமும் நான் அதுல வரும், திமக்க திமக்க ஜன திமக்க ஜன திமக்க திமக்க ஜன திமக்க ஜன திமக்க திமக்க திந்தா திந்தா அப்படின்னு ஒரு ஜதிலாம் வரும். அந்த ஜதிகள்லாம் வந்து அப்பப்போ அப்படியே ஒரு தெளிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கும். இது வந்து திரைப்பட உலகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நான் வந்து மெயின்ல கொண்டு வந்து இது முழுக்க செய்யணும் நம்ம. அதாவது ஒரு பெரிய மீல்ஸ்ல வந்து ஒரு பிக்கலா இருக்கிறத நம்ம மெயின் ஐட்டமாகவே கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்ச போது தான் நான் இப்போ எல்லாத்தையும் நானே பாட்டு எழுதி நானே வந்து அதை மியூசிக்காக கன்வெர்ட் பண்ணி அதை கொன்னக்கோளோட சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதுக்கு வந்து ரெகக்னிஷன் கிடைக்கலன்னோ அல்லது இது யாருமே அங்கீகாரம் பண்ணலன்னோ எப்பவுமே நெகட்டிவ் தாட்டே கிடையாதுமா. நான் பாசிட்டிவா திங்க் பண்ணி போயிட்டே இருக்கிற ஆள். அதனால என்னுடைய விஷயம் டெஃபினட்டா வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும் அப்படிங்கறதுனால தான் இதை நான் பண்ணவே ஆரம்பிச்சேன். இன்னைக்கு தமிழ்ல உள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். திருவிளையாடற புராணத்தில்

0: இருந்து
1: நம்ம ஆத்திச்சூடியிலிருந்து இப்ப பாரதியாருடைய ஆத்திச்சூடி இதுல கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களை போல காலேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் இது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன அச்சம் தவிர் ஆண்மை தவிர இழைத்த நிகழ்ச்சி அந்த ஒரு விஷயத்த இப்ப வந்து கந்தர்ஷெட்டி கவசம் எல்லாருமே கேட்ட டியூன் அதை வந்து நான் இப்ப பண்ணிருக்கேன். அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் அதை தெளிவா கேட்கறதுக்கு இருக்கும். அந்த வார்த்தைகள் வந்து ஆஹா நமக்கு தெரிஞ்ச டியூன் ஆச்சு அப்படின்னு குழந்தைகளுக்கு உடனே அது கேட்ச் ஆயிடும். அச்சம் தவிர் ஆண்மை தவறேல் இழைத்தல் இகழ்ச்சி ஈகை திறன் உடலினை ஒரு திசை உண்மிக விரும்பு எண்ணுவதுயர்வு ஏறு போல் நட ஐம்பொறியாற்றிக்குள் ஒற்றுமை வலிமையாம் ஓய்தல் ஒழி அவுடதம் குறை தக்க திம்மி தக்க ஜோம் தரி கிட்ட தக்க ஜோம் தள்ளாங்கு தக்க ஜோம் தத்தீம் தக்க ஜோம் தக்க திம்மி தக்க ஜோம் தரி கிட்ட தக்க ஜோம் தள்ளாங்கு தக்க ஜோம் தத்தீம் தக்க ஜோம் கற்றது ஒழுகு காலம் அழிகேல் கிளை பல தாங்கேல் கீழோர் கஞ்சில் குன்றன நிமிர்ந்து நில் கூடி தொழில் செய் கெடுப்பது சோர்வு கேட்டு துணிந்து நில் இப்படின்னு போகக்கூடிய 110 வரிகள் எழுதியிருக்கார் பாரதியார். பாரதியாருடைய ஆத்திச்சுடி 110 வரிகள், அவ்வையாருடைய ஆத்திச்சுடி 110 வரிகள். இது எல்லா வரிகளுக்குமே நான் கொண்டகோல் போட்டிருக்கேன். அது குழந்தைகளுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 10-10 சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு 11 கிளாஸஸ் நான் முடிச்சிடலாம். எல்லா 110 வரிகளும் குழந்தைகளுக்கு எழுதியும் போட்டு போர்டில் அதை வந்து நோட்புக்கில் எழுதிக்க சொல்லி ஒவ்வொரு வாரமும் அதை வந்து பைஹார்ட் பண்ணி மறுபடியும் அதை செய்யணும். நான் எங்கிட்ட மட்டும் சொல்றதெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி காமிக்கணும், உங்க தாத்தா பாட்டி கிட்ட சொல்லி காமிக்கணும், அவங்க எல்லாரும் சந்தோஷமா அதை கேட்டு ரசிக்கணுங்கும் போது அவன் என்ன பண்றான், ஹி கண்டினியூ டு டூ இட் அட் ஹோம் ஆல்சோ. அப்போ வீட்டுக்கு போறான், வீட்டுல போகும்போது கற்க கத்தடுற கற்ப போய் கற்ற பின் இருக்க அதற்கு டேபிள்ல வாசிக்கிறான், டைனிங் டேபிள்ல வாசிக்கிறான், எங்கேயோ வாசின் போது அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இவன் என்னமோ பண்றான் இங்க கிளாஸ்ல ரெஸ்டாரண்ட் காய்ச்சல் போறாங்க, அங்க வந்து எப்படி டிஷஸ் வரது லேட் ஆகும் நம்ம சொன்ன ஐட்டம் வரதுக்கு, அதுக்குள்ள அப்பா அம்மாக்கும் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸை முடிச்சு காமிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு குழந்தைகளை கொன்னகோலோடவே ஒரு ஒரு லிவ் பண்ற மாதிரி, தே ஆர் லிவிங் வித் கொன்னகோல், தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் கொன்னகோல், தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் மணி அண்ட் சார் அப்படிங்கிறப்பல குழந்தைகளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை இந்த கொன்னக்கோலை கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் வந்து செய்யற விஷயம் குழந்தைகளுக்கு பிடிச்சது முதல், அதுதான் என்னுடைய முதல் வெற்றி. அதனால இந்த கொன்னக்கோலுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாதுமா. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும், ஆனா நம்ம செய்யறத ஒழுங்கா செய்யணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதை செஞ்சுட்டோம்னா அழகா ரிஜிஸ்டர்.
2: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிறது கலாச்சார கதம்பம் வித் மீ ஜனனி அண்ட் அக்ஷயா. தொடர்ந்து கேளுங்க, இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: Mother, Save the Earth. Produced and brought to you by MOP Community Radio, 107.8 FM.
1: நீங்க கேட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஜனனி அண்ட் அக்ஷயா அண்ட் யூ ஆர் லிஸனிங் டு கலாச்சார கதம்பம். வெல்கம் பேக்.
2: ஸோ இந்த மாதிரி கொன்னக்கோல பிடிச்சி செய்யற குழந்தைங்களுக்கு இந்த இது ஒரு கரியரா எடுத்துக்கணும்ன்ற ஆசை வந்ததா? கொன்னக்கோல் கலை வந்து அதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கா இல்ல?
3: நிச்சயமா இருக்குமா. நீங்க கேக்குறதனுடைய அர்த்தம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த கொன்னக்கோல இவ்வளவு தூரத்துக்கு குழந்தைகளை சொல்லி குடிச்சு குழந்தை பிடிக்கிறதுக்குள்ள எனக்கு ஃபியூச்சர்ல அவங்களுக்கு இதை எடுக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கா அப்படிங்க. நிச்சயமா, ஏன்னா இது ஆல்ரெடி எடுத்திருந்த குழந்தைகள் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம், இன்னைக்கு ஒடிக்கட்டி பறந்துட்டு இருக்காங்க, மியூசிக் டைரக்டர்ஸா கூட இருக்காங்க. ஆமா, இன்னைக்கு வந்து கொன்னக்கோல் அப்படிங்கிற கலையை கத்துக்கிட்ட குழந்தைகள்லாம் மியூசிக்கலி தேர் டெவலப்பிங், கெட்டிங் டெவலப் டே பை டே. அவங்களுக்கு எதுனா இதே அந்த பவுண்டேஷன் எப்பவுமே கொன்னக்கோல்ங்கிறது ஸ்ருதி மாதா லயம் பிதான் எங்க சங்கீத பாஷையில சொல்லுவாங்க. பாடுறது எப்படி ஒரு அம்மாவுக்கு சமமோ, தாளவாத்தியக்காரங்க நாங்க அப்பாவுக்கு சமம். அந்த வகையில கொன்னக்கோல்ங்கிறது ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் இந்த கொன்னக்கோல் செய்யறவங்க செய்யலாம். அந்த வகையில இந்த கொன்னக்கோல் கத்துக்கிட்ட குழந்தைகள் எல்லாருமே ஃபியூச்சர்ல 100% கான்பிடென்டா இறங்கினா அவங்க பெரிய மியூசிக் டைரக்டர்ஸா மாறலாம். ஏன்னா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல தாளம் தான் ஃபவுண்டேஷன். அந்த வகையில அதை கத்துக்கிட்ட குழந்தைகள் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமா இசையுலகத்துல கொடி கட்டி பறக்கிறாங்க, இசையமைப்பாளர்களா இருக்காங்க. அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கொன்னக்கோல் நம்ம இந்தியால மட்டும் இல்ல பல நாடுகள் வெளிநாடுகள்லயும் இது வந்து எல்லா மக்களுமே ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு கலையா மாறிட்டு இருக்குமா.
2: உங்களோட கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்ப ஒரு குழந்தை வந்து கொன்னக்கோல் ரசிச்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? லைக் அவங்க வந்து அது கொன்னக்கோல கரியரா எடுத்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் நான் உங்களால இந்த அது ஒரு மெமரபிளான மொமெண்டா இருக்கும். எந்த ஒரு டீச்சரா இருந்தாலும் அவங்க வந்து நம்ம சொன்ன கலையை எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அது மேல ஆக்ஷனும் செஞ்சு அதுல உழைச்சி ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னா அது ஒரு ஃபுல் சர்க்கிள் வர மாதிரி ஒரு டீச்சருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட் உங்களோட லைஃப்ல ஒரு டீச்சரா
3: இருந்திருக்கான்னு ஆல்சோ எப்படின்னா, அவங்க ஏதோ ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அதுல வந்து ஒரு ஃபோன் கால் வரும், நைட்டு 11 மணிக்கு வரும், சார் சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், கேன் ஐ டாக் டு யூ ஃபார் சம் டைம் கேட்பான். உடனே நான் உடனே ஃபோன் எடுத்து ஓகேன்னு சொல்லிட்டு பேசுவேன். நான் ஃபோன் பண்ணி பேசும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம கேட்டோம் சார்ட்ட உடனே பேசிட்டாங்க. நான் அவனுக்கு அதே என்ன, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு நண்பனா தான் நான் கிளாஸ்ல இருக்கேன். ஒரு மாஸ்டர்ல இருந்து என்ன வந்து கையில குச்சி வச்சுன்னு சொல்லி கொடுப்பேன், நீ கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம அவனுக்கு எப்போ அவன் கேட்டாலும் அவனுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் தான் கூடவே இருக்கிறதுனால பல குழந்தைகள் பல நிறைய பேர், நான் பெங்களூர்ல இருக்கேன் சார், ஐ எம் டூயிங் சம் ப்ராஜெக்ட், எனக்கு ஒரு ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதுல வந்து இந்த பாட்டில் எனக்கு கொன்னக்கோல் வந்து நான் பண்ணணும், நான் இதை பண்ணிருக்கேன் பாருங்க சார் அப்படின்னு ஓந்து விட்டு சொல்லி காமிப்பான். அப்படி சொல்லும் போது இதை இப்படி பண்ணலாம்டா அப்படின்னு கொஞ்சம் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணி நான் அவனுக்கு சொல்லுவேன். அது வந்து அவனுக்கு ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கு சார், நான் சின்னதா சொன்னேன், நீங்க வந்து அது ரொம்ப அடக்குப்படும். இப்ப சாதாரணமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தத் தஜும் அப்படிங்கிறப்பல ஏதோ ஒரு விஷயத்த அவன் ஆட் பண்ணிருப்பான் ஒரு சின்ன ஒரு ஃபியூஷன்ல. நான் அதை வந்து கொஞ்சம் மாத்தி தத் தஜும் ஜும் தத் தஜும் ஜும் தத் தஜும் ஜும் தத் தஜும் ஜும் த தஜும் ஜும் தத் தஜும் ஜும் த தஜும் ஜும் தத்தின் தாங்க தின் தாங்க கதை தஜும் ஜும் தத் தஜும் ஜும் தத் தஜும் ஜும் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தகதின் தாங்க தின் தாங்க தகதின் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தகதின் தாங்க தின் தாங்க தகதின் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தான் தகதின் தாங்க தின் தாங்க தகதின் தான் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தான் தகதின் தாங்க தின் தாங்க தகதின் தான் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தான் தகதின் தாங்க தின் தாங்க தகதின் தான் தத்தின் தாங்க தின் தாங்க தகதின் தான் அப்படின்னு ராத்திரியும் 12 மணிக்கு கேட்டா கூட இந்த ஃபாஸ்ட்ல சொல்லும். அவனுக்கு என்னன்னா ஒரு பெரிய ஒரு செத்தாயிடும். அவனுக்கு என்னமோ எக்யோ ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஆண்டவனே வந்து கொடுத்தாப்புல அவனுக்கு சார் ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ சோ மச் சார், நீங்க கேட்ட உடனே இவ்வளவு கொடுத்துட்டீங்க. அவன் வந்து கொஞ்சம் தான் எதிர்பார்த்திருப்பான், நான் அவனுக்கு நிறைய பண்ணிடுவேன். அதை போல இது நிறைய குழந்தைகள், அது கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும், என்கிட்ட படிச்ச குழந்தைகள் இப்போ 10 வருஷமா நான் இருக்கேன் சொன்னேன் இல்லையா, இந்த 10 வருஷத்துல அதுங்கெல்லாம் 10 வயசா இருந்த குழந்தைகள் எல்லாம் 20 வயசு ஆயிருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் இன்டர்வியூ எல்லாம் பண்ண வச்சு அவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷப்படுத்த ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, நான் என்னுடைய ஒர்க்கை கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை மனசுல வருதுமா உண்மையிலேயே.
2: சார், ஒரு கொன்னக்கோல் கலை வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஃபியூஷன்ல இல்லைன்னா பிலிம் மியூசிக்ல எல்லாம் அங்கெல்லாம் இந்த மாதிரி அடிஷனா யூஸ் பண்ணுவாங்க. அதோட அது அங்கேயும் இங்கேயும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை மோல்ட் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணி எங்க ஃபிட் ஆகிறதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சோ இத இந்த மாதிரி அந்த இம்ப்ரூவைசேஷன்ஸ் வந்து நீங்க அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? லைக் இந்த மாதிரி இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா இல்ல இந்த மாதிரி இல்ல அந்த கொன்னக்கோல் கலையை அப்படியே விடணும், அது வந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபிளஷ்டான கலர், அது வந்து இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பிக்கிள் மாதிரி யூஸ் பண்றது பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன?
3: ஓ, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் பர்டிகுலர் க்வெஸ்சன். ஏன்னா இது வந்து நான் மனசுக்குள்ள வச்சுருக்கிற விஷயம். அதாவது கொன்னக்கோல்ங்கிறத ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, நிறைய பண்ணணுமே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய ஒரு எனக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட் இசைஞான இளையராஜா சாருடைய 1000வது படமான தாரை தப்பட்டையில் ஒரு ப்ராஜெக்ட்ல இளையராஜா சார் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நான் ஸ்கூல்ல இருந்தேன், ஸ்கூல்ல இருக்கும்போது என்ன அவருடைய அசிஸ்டண்டே கூப்பிட்டு போனார். அப்போ வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, தாரை தப்பட்டையில் ஓபனிங் சீன் ஒரு தமிழ் வித்வான் தமிழ் வாசிக்கிறாரு, அதுக்கு உண்டான ஜதியை வந்து நீங்க கம்போஸ் பண்ணி சொல்லணும். இப்ப ராஜா சார் எனக்கு எழுதி தரல, ஆனால் நான் என்ன கொன்னக்கோல் சொல்ல போறேங்கிறது அவருக்கு அப்போ மனசுல தெரிஞ்சிருக்கு. இவற்றை கேட்டா நம்ம கிடைக்கும், நம்ம கேட்கறது கிட்ட கிடைக்கும் அப்படின்னு என்ன உட்காந்து வச்சார். கீழே வந்து என் மதிப்பிற்குரிய ஹரித்வார மங்கலம் பழனிவேல் சார் உட்காந்துருக்காங்க, அவர் வந்து தமிழ்லயே பெரிய சக்கரவர்த்தி, அவர் உட்காந்து தமிழ் வாசிக்க வந்திருக்காங்க. அவருக்கு நான் எழுத்தாப்புல கொன்னக்கோல் சொல்லணும், நான் சொல்றக்கூடிய ஜதியோட சேர்ந்து அவர் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அந்த ஜதியை நான் வந்து ஸ்பாட்ல ப்ரிப்பேர் பண்ணி அவர்கிட்ட சார்ட்ட சொன்னேன். ராஜா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது எப்படி ஆரம்பிக்கிறது சொன்னா, இதே மாதிரிதான் ஒரு மீடியாலேருந்து அவரை வந்து இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க, ஒரு தமிழ் வித்வான், கடந்த 50 வருஷமா தமிழ் வாசிச்சுட்டு இருக்காரு, சொற்கட்டுகளை வாயிலேயே சொல்லுவார் வேகமா. அப்படி சொல்லக்கூடிய அந்த வித்வான் என்ன சொல்லுவார் அப்படிங்கறத அவர் வந்து மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அந்த காட்சி அமைச்சிருக்கும். அந்த தாரைத்தப்பட்டில முதல் காட்சியே அவருடைய புள்ளதான் அந்த படத்துல சசிகுமார், அவர் தான் கரகாட்ட கலைஞனா வருவார் அந்த படத்துல. அந்த வித்வான் உட்காந்து வாசிக்கும் போது தமிழ் மட்டும் வாசிக்க மாட்டாரு, தமிழ்ல வாசிக்கும் போது ஜதியும் சொல்லுவார். அப்படி இப்படி ஆரம்பிச்சிருப்பேன், இப்படி நான் சொல்றது எல்லாத்தையும் ஒரு தவுல கூட வாசி வரணும். அப்ப தவுளும் அதுவும் அந்த சிங்க்ரனைஸ் ஆக ஆக ஆக ஆக ஆக கேக்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். பெரிய தத் தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் தி தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் தம் தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் நம் தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் த தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் தி தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் தம் தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் நம் தஜும் தத் தின் நத்ரகடதம் தரகடதம் தரகடதம் தம் தங் கிட்ட தக தினதம் தக் கிட்ட தக தினதம் தக தங் கிட்ட தக தினதம் தக் கிட்ட தக தினதம் கிட்ட தங் கிட்ட தக தினதம் தக் கிட்ட தக தினதம் கிட்ட தங் கிட்ட தக தினதம் தக் கிட்ட தக தினதம் தம் தங் கிட்ட தக தினதம் அப்படின்னு ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் எவ்வளவு இருக்கும், பெரிய இடி மின்னலோட மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அதை மாதிரி பண்ணிருப்பேன். இதை நான் பண்ணதோட தவுளும் சேர்ந்து வரும் அதுல. அப்போ அந்த பெரியவர் அதை வாசிச்சது உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் உட்காந்து எதிர்ப்பு என்ட்ரி பண்ணும்போது கேமரா போயிட்டே இருக்கும், ஆடியோ போயிட்டே இருக்கும், தே வுட் ஹவ் நாட் கட்டே சொல்லிருக்க மாட்டாங்க, அப்படியே போயிட்டு இருக்கும். அந்த வகையில ஒருத்தரை வந்து ஒரு அமேஸ் பண்றதுக்கு உண்டான அத்தனை ஒரு ப்ராப்பர்ட்டியும் இந்த கொன்னக்கோல இருக்குமா. இதை வந்து வச்சு இந்த உலகத்துல இசையில எல்லாம் பண்ணலாம். தி ஸ்கை இஸ் தி லிமிட், வி கேன் சக்சீட்.
2: சோ இந்த மாதிரி மிருதங்கம் எல்லாம் சேர்க்கும் போது இன்னும் அழகா தான்
3: அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கனவு இருந்தது. அதாவது கலைகள்ல எல்லா கலையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு மகாபெரிய சரஸ்வதி தேவி, வாழும் சரஸ்வதி தேவி அந்த அம்மா. அவங்க கூப்பிட்டு கொன்னக்கோல நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என் ஸ்கூல்ல வந்து நீங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் உடனே ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணது உடனே பண்ண முடியல, எல்லா ஸ்கூல்லையும் போய் டெமான்ஸ்ட்ரேஷன், கே கே நகர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, டி நகர்ல பிரான்ச் இருக்கு, எல்லா ஸ்கூல்லையும் போய் டெமோ கொடுக்க சொன்னாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாமே இப்போ உங்ககிட்ட நான் வந்து பண்ணிட்டு இருக்கப்பல அத்தனை குழந்தைகளுக்கும் பண்ணேன். எல்லா குழந்தைகளும் ஒரு மாதிரி கிளாப் பண்ணி அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோடனே அப்போ எல்லா பிரின்சிபாலிட்டியும் உடனே விஜய் மேம்க்கு ஒரு ஃபீட்பேக், எஸ் வி வாண்ட் திஸ் ஆர்ட் டு பி இன்கார்பரேட்டட் இன் அவர் ரெகுலர் கரிக்குலம் அப்படிங்கிற போட்ட உடனே என்னுடைய ஒரு விஷயம் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சுங்கிறது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. நான் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதுதான் என்னுடைய கொன்னக்கோல் மாஸ்டரா என்னுடைய ஜேர்னியை இன்னை வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா கிட்டத்தட்ட ஃபார் தி லாஸ்ட் 3650 டேஸ் தட் இஸ் 10 இயர்ஸ் அதுல நல்லபடியா போயிட்டு இருக்கும்.
2: ஒரு கொன்னக்கோல பத்தி என்னன்னு தெரியாத ஒரு சாதாரண மனுஷனுக்கு கொன்னக்கோலை எப்படி விவரிப்பீங்க? லைக் எக்ஸ்பிளைன் பண்ணா சிம்பிளா இதுதான் கொன்னக்கோல்
3: இதுதான்
2: அப்படின்னு கொடுக்கணும்னா.
3: இப்போ சின்ன வயசுல வந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம அம்மா, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஏறிவா, மல்லிகப்பு கொண்டு வா, அப்படி இந்த 4 வரியை நம்ம எடுத்துப்போம். அதுக்கப்புறம் காக்கா கண்ணுக்கு மை கொண்டு வா, குருவி கொண்டைக்கு பூ கொண்டு வாலாம் அப்புறம் வச்சுப்போம். நிலா நிலா ஓடிவா. இப்போ நான் ஒரு பாமர கலைஞர்கிட்ட சொல்கிறேன், அதாவது ஒரு சாதாரண நண்பர் எங்கேயோ ரோட்ல ஒரு வழி போக்கர் கேட்கிறார், அவர்கிட்ட சொல்றேன், இதாண்டா கொல்லக்கொள்ள உனக்கு தெரியாதா, நிலா நிலா ஓடிவா, திரும்ப சொல்லு, நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகப்பூ கொண்டு வா. நீ பாட்டு இருக்கலடா, எங்க இதை வந்து இப்ப சேர்த்துடா, தாம் தக்கிட்ட தக்கிட்ட தாம், தீம் தக்கிட்ட தக்கிட்ட தீம், தோம் தக்கிட்ட தக்கிட்ட தோம், நம் தக்கிட்ட தக்கிட்ட ததிமி தாம். இதாண்டா கோணக்கோள். அதுக்கு அதாவது ஒரு அழகா ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கு எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கு பட்டுப்பாவோட சட்டை போடலாம், அதுக்கு ஃப்ராக் போடலாம், அதுக்கு ஒரு ஒரு என்ன மாதிரி ஒரு ஒரு தேவதை மாதிரி ஆக்கலாம், அந்த மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கு. அதை வந்து அழகா நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம அது ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணிட்டு வருத்தோம். இந்த தாளக்கட்டுக்களை அழகாக கொன்னக்கோலாக கோபுரமாக வழிபடக்கூடிய விஷயமாக கொண்டாடப்படக்கூடிய விஷயமாக எல்லா குழந்தைகளும் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயமாக இந்த கொன்னக்கோலை பாமரர் முதல் பெரிய ஞானி வரை அறிஞர் வரை இதை கொண்டு போய் சேர்க்கலாம் என்பது உத்தரவாதம்.
2: சார், இந்த கொன்னக்கோல் கலைக்கு தமிழ் உச்சரிப்பு எவ்வளவு அவசியம்?
3: தமிழ் உச்சரிப்பு என்கிறது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். அது யாருக்குமே எல்லாம் இப்போ நான் இருக்கிற ஸ்கூல்ல எல்லா குழந்தைகளும் தமிழ் பேசாது. நிறைய குழந்தைகள் அதுங்களுடைய மதர் டங் குஜராத்தியா இருக்கலாம், ஹிந்தியா இருக்கலாம், தெலுங்கு இருக்கலாம், இத்தனை குழந்தைகளும் எனக்கு ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கும்.
2: அந்த குழந்தைகளுக்கு எப்படி சொல்லி?
3: அந்த குழந்தைகளுக்கு நான் வந்து அதை நான் அது சொல்றேன் இல்லையா, நான் ஃபார்ம் பண்ண, நான் கிரியேட் பண்ண, நான் ஃப்ரேம் பண்ண விஷயங்கள் எல்லாம் அவங்க வாயில நுழையக்கூடியதான் பண்ணியிருப்பேன். அதாவது எதுவுமே வந்து ஈஸி டு ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருப்பேன். அப்போ பண்ணும்போது நான் என்னையே வந்து நான் முதல்ல ஃபர்ஸ்ட் டே நைட்டே நான் இது பண்ணி இது கொடுத்தா குழந்தைகள் சொல்லுவாங்களா, சொல்ல முடியுமா? இப்போ இதில் சொல்லக்கூடிய முடியாத கஷ்டங்களும் இருக்கு. இப்போ தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை சொல்லுதான், கிட்ட கதறி கிட்ட தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை சொல்லுதான், கிட்ட கதறி கிட்ட தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை சொல்லுதான், கிட்ட கதறி கிட்ட தலாங்கு தின் தத்தின் தத்தும் தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை சொல்லுதான், கிட்ட கதறி கிட்ட தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட தலாங்கு தின் தத்தின் தத்தும் தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை சொல்லுதான், கிட்ட கதறி கிட்ட தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை தலாங்குதும் தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை தலாங்குதும் தலாங்கு தின் தக்கிட்டத்தும் கிட்ட கதறி கிட்ட கதை தலாங்கு தின் தத்தும் தலாங்கு தின் தத்தும் தலாங்கு தின் தத்தும் அப்படின்லாம் இருக்கு. இத இட் இஸ் அன்இமேஜினபிள், எங்கேயோ இருக்கும், அந்த திரும்ப சொல்ல முடியாது. ஆனா குழந்தைகள்கிட்ட சொல்லும் போது தாம் ததீம் ததீம் தக்க ததிமி தாம் ததீம் நான் கொண்டு போனா தான் அதுல அவங்களுக்கு ஒரு லவ் வரும், ஒரு ஒரு ஒரு அந்த அந்த ஒரு ஆமா அந்த கிரிப், அந்த கிரிப், ஆஹா இது நம்ம கத்துக்கணும்டா, இது நல்லா இருக்குடா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் மெதுவா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ சில பேர் கேட்பாங்கன்னா இவ்வளவு ஃபாஸ்டா நீங்க சொல்றீங்களே, குழந்தைகள் எப்படி உடனே திருப்பி சொல்லுவாங்க? இப்ப தஜ்ஜம் தக்க தஜ்ஜம் திமி தஜ்ஜம் தக்க தஜ்ஜம் திரு தஜ்ஜம் தக்க ஜம் தரிக்கிட்ட தான் நான் ஃப்ரேம் பண்ணுறேன், அதை எவ்வளவு ஃபாஸ்டா வேணா சொல்லுவேன். ஆனா குழந்தைகளுக்கு சொல்லும் போது அவங்க நோட் புக் எடுத்து வச்சு தஜ்ஜம் THJJOM எழுது, தஜ்ஜம் தக்க தஜ்ஜம் திமி தஜ்ஜம் ஜென்னு தஜ்ஜம் அதை எழுதி என்கிட்ட வந்து எல்லாம் சண்டை போட்டுக்கும் என்கிட்ட வந்து சைன் வாங்குறதுக்கு. அதாவது என் சைன் அவங்க ஆட்டோகிராஃப் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல்ல நோட் புக்ல கையெழுத்து போடுற ஒரு மாஸ்டர் தான், ஆனா அவங்க அதை வந்து ஒரு பெரிய ரிசார்ட் நம்ம சைன் வாங்கிடணும் எல்லாம் ஒண்ணு கொண்டு தள்ளி விட்டுட்டு ஓடி வரும். அதனால ஒவ்வொரு பாடத்தையும் எழுத வச்சு அவங்களுக்கு அந்த வேர்டெல்லாம் மனசுல பதிய வச்சு இது இன்னைக்கும் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண குழந்தைகள்லாம் என்னோட கொன்னக்கோல் நோட் வச்சுட்டு இருக்கோம், ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்கோம், சார் ஐ ஹாவ் யுவர் கொன்னக்கோல் நோட்ஸ். அதே போல என்னுடைய நான் என்னென்ன சொன்னேங்கிறதையும் திருப்பி சொல்லும் அந்த குழந்தைகள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் கிளாஸ் ரூம்ல சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுன்னு எங்கிட்ட திருப்பி ரிப்பீட் பண்ணும், சார் நீங்க அப்ப சொன்னீங்க சார், இதை சொன்னீங்க சார், என்ன பிளஸ் பண்ணீங்க சார், என்ன பிளஸ் பண்ணதுனால நான் 100 marks வாங்கினேன் சார், உங்களுடைய பிளஸிங்ஸ்னால நான் வந்து கிரிக்கெட்ல வின் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், ஸோ திஸ் இஸ் அ ட்ராஃபி இப்படின்லாம் எனக்கு நினைப்போம். ஸோ எனக்கு என்னையே ஆஹா பரவாயில்லையே நம்ம பிளஸ் பண்ணது குழந்தைக்கு இது மாதிரி ஆரம்பிச்சு, ஓகே காட் மே காட் பிளஸ் த சைல்ட் எட்டர்னலி கண்டினியூஸ்லி பர்மனன்ட்லி அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் அந்த மாதிரி குழந்தைகளுக்காகவே ப்ரே பண்ணி அந்த குழந்தைகளுக்காகவே இன்னைக்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த குழந்தைகளே வந்து இன்னைக்கு ஃபுல் லைஃப் ஆயிட்டாங்க. அவங்க தான் இப்போ ஒவ்வொரு வருஷமும் எனக்கு புது புது பேட்சா அந்த ஸ்கூல்ல வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அந்த அது ஒரு பெரிய புது அனுபவம். ஒவ்வொரு வருஷமும் நான் ஸ்கூல்ல நுழையும் போது ஐ எம் நியூ டு தி சில்ட்ரன், 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th ஸ்டாண்டர்ட் வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் ஐ எம் நியூ மாஸ்டர், யாரோ இவர் ஏதோ பண்ண போறாரு, மேஜிஷியன் இஸ் கோயிங் டு டூ சம் மேஜிக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ்கிரப. அதை வந்து அவங்களுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணி அந்த மேஜிக்கை அவங்களுக்கு ஒரு ஆர்ட்டா வந்து இது பண்ணி கொன்னக்கோல் மாதிரி பண்ணி அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைகளோட வேர்ல்டுல இன்னைக்கு அது ஒரு பெரிய டிஸ்னி வேர்ல்டுங்கிறது எப்படி குழந்தைகள்லாம் போய் ஜாலியா சந்தோஷமா இருக்குது, இது கொன்னக்கோல் வேர்ல்டு. இந்த கொன்னகோல் வேர்ல்டுங்கிறது ஃபியூச்சர்ல நிச்சயமா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் சில்ட்ரன் டெஃபினெட்லி வில் கண்டினியூ டு என்ஜாய் திஸ்.
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கிறது கலாச்சார கதம்பம் வித் மீ ஜனனி அண்ட் அக்ஷயா. தொடர்ந்து கேளுங்க, இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: டெஃபனிங், இஸ்ன்ட் இட்?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: கலாச்சார கதம்பம். வெல்கம் பேக்
3: சார். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்

கதிரவன் தோன்றும் உதய வேளையில் கண்ணன் முகம் காணலாம். கதிரவன் தோன்றும் உதய வேளையில் கண்ணன் முகம் காணலாம். கார்மேகம் வானில் சூழ்ந்திடும் வேளையில் கண்ணன் முகம் காணலாம். கார்மே

dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, daga dum, dum. பாரத போரில் பார்த்த சாரதிய கண்ணன் முன்னின்று நடத்தினான். பாரத போரில் பார்த்த சாரதிய கண்ணன் முன்னின்று நடத்தினான். பாண்டவர் ஐவர்க்கும் துணையாய் நின்று வெற்றி பெறச் செய்ய உதவினான். பாண்டவர் ஐவர்க்கும் துணையாய் நின்று வெற்றி வாகை சூட வைத்திட்டான். தர்மம் தனையே காத்தவன் கண்ணன் அதர்மத்தையும் வீழ்த்தினான். தர்மம் தனையே காத்தவன் கண்ணன் அதர்

0: வாழ்ந்திடும் இதயத்தில் கண்ணன் நிரந்தரமாய் வாழ்கிறான், கண்ணன் என்றென்றும் வாழ்கிறான், கண்ணன் என்றென்றும் வாழ்கிறான். தகதமி தகதோம் தகதோம் தகதமி தகதோம் தகதோம் தகதமி தகதோம் தகதோம் தாம் தகதமி தக தகதமி தகதோம் தகதோம் தகதமி தகதோம் தகதோம் தகதமி தகதோம் தகதோம் தாம் தகதமி தக தகதமி தகதோம் தகதோம் தகதமி தகதோம் தகதோம் தகதமி தகதோம் தகதோம் தாம் தஜ்ஜும் தகதி மிதக ஜுனதக தத்தித்தலாங்கதும் தடிகெட்டு தக தஜ்ஜும் தகதி மிதக ஜுனதக தத்தித்தலாங்கதும் தஜ்ஜும் தகதி மிதக ஜுனதக தத்தித்தலாங்கதும் தடிகெட்டு தக தஜ்ஜும் தகதி மிதக ஜுனதக தத்தித்தலாங்கதும் தாம் ததக ஜுனதீம் ததக ஜுனதோம் ததக ஜுனத தஜ்ஜும் தாம் ததக ஜுனதீம் ததக ஜுனதோம் ததக ஜுனத தஜ்ஜும் தகதி மிதக ஜுனதாம் தகதி மிதக ஜுனதாம் தகதி மிதக ஜுனத தகதி மிதக ஜுனதாம் தகதி மிதக ஜுனதாம் தகதி மிதக ஜுனத தடிகெட்டு தக ஜுனதாம் தடிகெட்டு தக ஜுனதாம் தடிகெட்டு தக ஜுனதாம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.
1: தேங்க் யூ ஸோ மச் சார், தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோட பாசிட்டிவிட்டியும் குட் வைப்ரேஷனையும் இவ்வளோ எனர்ஜியும் ஸ்டுடியோக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நிஜமாலே ஒரு மழை பெஞ்சி ஓஞ்ச மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இங்கே இருக்கு. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு தி ஸ்டுடியோ சார்.
2: தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். மே காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் மே தி யூனிவர்ஸ் லிவ் பீஸ்ஃபுல்லி.
1: தேங்க் யூ சார். வாவ், கொன்னக்கோல் எவ்வளோ ஒரு அழகான கலைன்னு இந்த இன்டர்வியூ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் இன்னும் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நான் பிரபலப்படுத்த போறேன்.
3: கண்டிப்பா, இவ்வளோ அழகான கலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே செய்யணும்.
1: கண்டிப்பா. இப்போ நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு. நீங்க எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தது கலாச்சார கதம்பம் ஒன்லி ஆன் MOP சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஜனனி அண்ட் அக்ஷயா. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: திஸ் ப்ரோக்ராம் வாஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஸ்னேஹா திவாரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளவு பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளவு பெரிய
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: MOP சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சில இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 블리에뚜. நீங்க கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட். சரி ஓகே, நம்ம போகும்போது கார்ல போகும்போது பாத்திருப்போம், ஏதாச்சும் ஒரு குட்டி பாப்பா வந்து பூ வித்துட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பையன் போய் ஒரு டீ குடுத்துட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒரு அவங்க ஓனர் கிட்ட. அப்போலாம் அந்த பசங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருந்திருக்கலாம், அந்த கார்ல பூ கொடுக்கும் போது இந்த மாதிரி நம்மளும் கார்ல போலாம், ஆனா எப்போ படிச்சாதான் போக முடியும். அதே மாதிரி அந்த பையனும் நம்மளுக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க, நம்மளையும் இப்படி பாத்துப்பாங்க, எப்போ நம்ம படிச்சாதான் அப்படின்னு அந்த பையனுக்கும் தோணிருக்கலாம். சோ கண்டிப்பா அந்த சின்ன சின்ன கிட்ஸ் மனசுக்குள்ள எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவங்க என்ன அவங்களுக்கு படிக்கணும்னு இஷ்டம் இருந்திருக்காது, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு இல்ல, அவங்களால பண்ண முடியல போல, அதனாலதான் அவங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ், சைல்ட் லேபர், அதெல்லாமே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், நான் பண்ணியே ஆகணும்ன்ற குழந்தைங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் இங்க இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ஜிஓஸ்னா என்னன்னே தெரியாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட என்ஜிஓஸ் பத்தி, அப்படிப்பட்ட என்ஜிஓஸ் ஒரு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற என்ஜிஓஸ் பத்தி இன்னைக்கு பேச போறோம். பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து, எஜுகேஷனுக்காக ரன் பண்ற ஒரு என்ஜிஓல இருந்து அபிநயான்ற ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்டான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக் போயிட்டு வந்துடலாம். அன்டில் தென் ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரை.
1: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம், ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
2: Junk foods are meant to be in the junk.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: Hi listeners, the uneducated have little use for freedom. So educationன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, அதாச்சும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுக்காக இன்னைக்கு பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க நேம் அபிநயா. ஹாய் அபி.
3: ஹாய்.
0: ஸோ நீங்க சொல்லுங்க, எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனாலதான் நீங்க வந்து அந்த சில்ட்ரனுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. உங்களோட என்ஜிஓ பேர் என்ன, அதோட டீட்டெயில்டா சொன்னீங்கன்னா இங்க இருக்க கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க.
3: ஓகே, எங்களோட என்ஜிஓ பேர் வந்து பிரயாக். ஸோ இதோட மெயின் எய்ம் வந்து சில்ட்ரன் புவர், அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸில் இருக்க சில்ட்ரன் எல்லாம் வந்து எஜுகேட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆக்சுவலி ஐ வில் டெல் ஹவு இட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் வந்து போகிறோம், படிக்கிறோம், வேலையை செஞ்சுட்டு வரோம். பட் ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ ஆரம்பித்தாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க சொல்றது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் அது இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்க ஆர்ஃபனேஜ் அணைக்கும் கரங்கள், ஸோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து தீபாவளி அப்போ இவங்கெல்லாம் குரூப்பாக போயிட்டு, ஸோ அங்கே போய் அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியே அவங்க 2-3 இயர்ஸ் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தே தாட் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்மனால அவங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க வந்து இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணாங்க.
0: ஸோ காலேஜில் நிறைய பேர் பார்ட்டிஸ் அப்படிலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க அபி.
3: ஸோ அதான் அப்போ வந்து பிளேஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ்ஸாக இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தோம் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு வாலண்டியர் அந்த பிரயாக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பிரயாகை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் அதுவே இப்போ நம்ம அங்கே போனோடனே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வந்துடுது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அந்த வாலண்டியர்ஸை.
0: ஸோ நீங்கள் வந்து இப்போது எப்படி பிரயாக்குள்ளே நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்குன்னு, ஆனால் எந்த எந்த ப்ரொசீஜரில் தே கேன் உள்ள வர முடியும் பிரயாகோட என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்குள்ள வரணும்னா?
3: ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நான் எப்படி உள்ள போனேன்றத பாத்தீங்கன்னா, எனக்கு காலேஜ்ல ஒருத்தங்க மெயின் மெம்பரா இருந்திருக்காங்க பிரயாக்ல. ஸோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் நான் போனேன். எனக்கு பேசிக்கா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இருந்தது. பட் ஆனா அது எந்த வழியில எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்ல. அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு,
4: பிரயாக் இருக்கு.
3: ஸோ அப்ப நீங்க வந்து இப்ப இதுல நீ வந்து போய் இந்த ஓரியன்டேஷன்ல கலந்துக்கோ, தென் யூ வில் பிகம் அ வாலண்டியர். அதுக்கப்புறம் நம்ம அங்க வந்து நீங்க இதைதான் பண்ணணும் அதைதான் பண்ணணும் தே வில் நாட் ரெஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கும் நிறைய இருக்கு. இப்ப நீ சிலபஸ்ல யூ ஹாவ் டு ஹெல்ப் அப்படின்னா நீ அந்த அந்த இதுல மட்டும் இருக்கலாம். இப்ப டீச்சிங்ல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ டீச்சிங்ல போலாம்.
4: சோ அபி, பிரயாக் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஆனா எந்த வழியில மணி கொடுக்குறீங்களா, இல்ல எப்படி வந்து அவங்களோட எஜுகேஷனுக்கு நீங்க ஒரு பாத் கிரியேட் பண்றீங்க?
3: ரெண்டுமே இருக்கு. ஸோ தேர் ஆர் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஓகே மெயின்லி. அதுல வந்து ஆக்கம் ஒண்ணு, அடுத்தது ட்ரீம், அடுத்தது லீப். ஆக்கம் பாத்தீங்கன்னா வந்து மோரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்ப வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கூட ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி அங்க வந்து விண்டோஸ் டோர்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் வந்து
4: சக்சஸ் ஆஃப் பிரயாக். சோ ஃபர்ஸ்ட் ஆக்கம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, சில்ட்ரனோட படிக்கிற இடமும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைஜீனா கிளென்லினஸா இருக்கணும்ன்றதுக்காக ஆக்கம் இருக்கு. சோ அடுத்து ஒரு பேர் சொன்னீங்க
3: ட்ரீம். ட்ரீம் வந்து என்னன்னா வந்து இட்ஸ் லைக் ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் போய் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். சோ அங்க வந்து நிறைய படிக்கிற பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மணி வைஸ், அதனால அவங்க வந்து டவுன் ஆயிட்டே இருக்கலாம்.
4: படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாத அவங்களுக்கு,
3: அவங்களுக்குலாம் வந்து இப்ப வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வி ஜஸ்ட் இந்த கிட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்து அவங்க அந்த கிட்ட பத்தி ஒரு ஃபுல்
4: டீடைல்ஸ்
3: கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அவங்க ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு வீல் இது
4: பண்ணுவீங்க.
3: ஆமா, அதுக்கப்புறமா வந்து லைக் அவங்களோட ரெகுலரான கரிக்குலம் எல்லாத்தையுமே வந்து வில் அப்டேட் தி ஸ்பான்சர்ஸ்.
4: ஓகே ஃபைன். ஸோ அதனால அவங்களால நம்பிக்கையா ஓகே இது ஒரு ரைட் பர்சனுக்கு தான் போகுது, ஒரு ரைட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில எவ்ரிபடி கேன் ஸ்பான்சர் தேம். ஸோ தேர்ட் ஒன்று சொன்னீங்க அபிநயா,
3: இட்ஸ் லீப். லீப் வந்து என்னன்னா அதான் மோர் ஆஃப் இதுல வாலண்டியர் ஒர்க் தான் இதுல ஜாஸ்தி. ஸோ சென்டர் நாங்கள் 3 சென்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ கரண்டா. ஒன்று வந்து அணைக்கும் கரங்கள், இன்னொன்று ராமகிருஷ்ணா மிஷன், அப்புறம் அவ்வைஹோம்.
4: ஸோ இந்த 3 ஆர்ஃபனேஜஸ் இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க வரது.
3: ஸோ இப்போ இந்த ஓரியன்டேஷன் வழியாக வர வாலண்டியர்ஸ்க்கு தே லாஸ்ட் நீங்கள் டீச்சிங்கில் இருக்கணுமா, சிலபஸ் ஹெட்டாக இருக்கணுமா, இல்லை வேற ஏதாச்சும். ஸோ
4: வாலண்டியர்ஸ்க்கும் வந்து இது ஒரு பிடிச்ச ஒரு சர்வீஸா மாத்துறதுக்காக யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ்.
3: யா, அதனால சோ இப்போ நாங்க வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் போய் கிட்ஸுக்கு எடுப்போம். நாங்க ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனா அதுல கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் அந்த 2 மணி நேரம். நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோன்றது மட்டும்தான் நம்ம மனசுலயோ எல்லாத்துலயும் இருக்கும்.
4: ஐ திங்க் இட்ஸ் ஜாய். நம்ம ஒரு வெளியில போய் ஒரு ஹாப்பியா பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போறது மைட் பீ ஒரு பிளஷரா இருக்கலாம், அப்போ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கலாம். பட் எஜுகேட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்றது இஸ் பிரில்லியன்ட் ஒரு வே ஆஃப் கெட்டிங் ஜாய், ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெல் செட். ஸோ நீங்க இப்போ அதுல இருக்க என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன விதமா நீங்க இதை வந்து ரீச் பண்றீங்க, எப்படியெல்லாம் நீங்க என்ஜிஓ பிரயாக கொண்டு வந்திருக்கீங்க வெளியில?
3: நாங்கள் நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் வந்து வருஷம் லைக் ஈவெண்ட்ஸ் வந்து
4: கண்டக்ட் பண்ணுறோம்,
3: ப்ளஸ் ஃபண்ட் ரைசிங்கும் கூட. ஸோ இப்போ நாங்கள் வந்து இப்போ ஆக்கம்லாம் பண்ணுறோன்னா வி நீட் மணி. ஸோ அதுக்காக வருஷம் ஃபண்ட் ரைசிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதில் வந்து கான்செர்ட் ஒரு வருஷம் பண்ணோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நாங்கள் மாரத்தான் பண்ணோம். ஸோ அதெல்லாம்
4: கான்சர்ட் மேரத்தான்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு வாலண்டியர்ஸ் அதில் இருக்க ஒரு சீரியஸாக அதை பண்ணணும்னு நினைச்ச வாலண்டியர்ஸ் இருந்தனால தான் பிரயாக்ல
3: இருக்க வாலண்டியர்ஸ் தான் வந்து அதோட என்ன பண்ணாலுமே வாலண்டியர்ஸ் சப்போர்ட் வந்து அங்கே ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க, யாருமே நீ செய் நான் செய்யின்லாம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹெட்டும் அந்த அளவுக்கு வந்து எவ்ரி திங் தே வில் பிளான் நீங்கள் இதுக்கு. சோ நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு நம்ம முழிக்க வேணாம், அவங்களே வந்து
4: சோ நீங்க வந்து இப்போ கான்சர்ட் மாரத்தான் சொன்னீங்க, ஆனா உங்களோட நேம் பிரயாக்ன்றது பிஹைண்ட் உட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணீங்க, அதெல்லாம் வந்து ஒரு ரைட் கான்டெக்ஸ்ட் ரைட் விதமா யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம், சோ அது சொல்லுங்க ஹவு டிட் இட் ஹேப்பன், எதுக்காக, அதுவும் ஒரு ரீச்காகவா?
3: ஆமா, ஆக்சுவலி இது வந்து அது வந்து பிஹைண்ட் உட்ஸோட சேர்ந்து அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த
4: ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ண ஒரு விஷயம்
3: பண்ணாங்க. ஸோ அப்ப வந்து லைக் பிரயாக் சம் வி காட்
4: நீடட் ப்ரமோஷன், ஒரு தேவை
3: கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பேசி, ஸோ வி வேர் லைக் அவங்க ஷோவையும் நாங்க வாலண்டியர் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அது ஒரு புது விஷயம் தான், பட் ஆனா சேர்ந்து become
4: so at last or poor uneducated people ku education plus avangalukana sponsorship ellathiyume organize pannirukom.
3: So and the behind woods valiya vanda na engalukku in certain percentage irunduchu, so adula vande we got tabs for the children, naanga poi padikira poi solli thara pasangalukku vande naanga vande ipo vande naanga ipo naanga poi எஜுகே சொல்லி தரோம்னா வந்து லைக் நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சுதான் வில் டீச். ஸோ வில் ஏன்னா ப்ராப்ளம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்கள சால்வ் பண்ண சொல்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு சின்ன கிட்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, தே வில் பி போர்ட் அட் ஒரு பாயிண்ட்ல, அவங்க போர் ஆகி அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த டேப்ஸ் இப்ப எல்லா பெரியவங்களே வந்து அந்த ஆப்பை வந்து அவ்வளோ இதுவா யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கிட்ஸ் அது இன்னும்
4: பாசிட்டிவா
3: யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க டேப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நாங்க வந்து இப்போ நாங்க வீக்லி போற கிளாஸஸ்ல நாங்க டேப்ஸ் தான் யூஸ் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி.
4: ஸோ அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு, சும்மா போய் சொன்னோன்னு இல்லாம ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல. வெரி குட். நீங்க இப்போ கிளாஸஸ் போறீங்க, சில்ட்ரன் எல்லாம் பாக்குறீங்க, எப்படி அவங்க ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு மணி இல்லன்றது, ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம், சோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்களா, அவங்களுக்கு அது அவசியம் புரியுதா?
3: குடுக்கறாங்க எல்லா, இப்ப நாங்க போற எல்லா இதுலயுமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே வந்து அந்த ஏஜ்க்கான அந்த இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 50, 100 வரைக்குமாவது தே நோ டு ரைட், ஆனா சில பேருக்கு அது இருக்கிறது இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவலா அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்ல, அதனாலதான் வந்து இப்போ ஒவ்வொரு கிட்டா வில் மானிட்டர். ஸோ பண்ணிட்டு இப்போ இந்த கிட்டுக்கு இவ்வளவுதான் தெரியும்னா அதுக்கேத்த மாதிரி வி ஹாவ் லெவல்ஸ், ஸோ அதுக்கேத்த மாதிரி வாலண்டியர்ஸை நாங்க வந்து மேப் பண்ணி, ஸோ அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்றதுதான் வந்து.
4: ஸோ எல்லா எஜுகேட்டட் பீப்புள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து செய்யும் போது அந்த ஒரு பிரில்லியன்ட் வேல தான் அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க, அதோட ப்ராசஸ் இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அபி நீங்க ஸ்பெண்டிங் பத்தி பேசுறீங்க, ஆனால் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் அவங்களோட ஃபேமிலியுமே ஃபினான்ஷியலாக இன்னும் செட்டில் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இருக்க எஜுகேஷன் மற்றவங்களுக்கு தரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்களால ப்ரயாக் ஜாயின் பண்ண முடியுமா?
3: கண்டிப்பாக. இப்போ வந்து நான் சொன்னது ஃபினான்ஷியலாக மட்டும் ஐடென்ட் மீன், முக்கியமாக எங்களுக்கு

0: வந்து வாலண்டியர் சேர்ந்துட்டாலே இது ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போலான்ற இது இருக்கு. ஸோ இப்ப வந்து அவங்க அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டட்னா தே ஹாவ் டு அட்டெண்ட் அவர் ஓரியன்டேஷன். அவங்க அதுலேருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இப்போ சில பேர் வந்து வில் பி டீச்சிங்கில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க, சில பேர் சிலபஸ் இப்படி இப்படி சொல்லி தரலான்ற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் தான் வில்.
1: ஸோ பேசிக்கா மணி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எஜுகேஷன் இருக்கனால அந்த எஜுகேஷனை கொடுத்து
0: அவங்க நினைச்சு ஒரு சில்ட்ரன் அவங்களால எஜுகேட் ஆகுறாங்க, அவங்களால பெரிய ஆள் ஆறாங்கனாலே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு போய் நான் இதை சொல்லி கொடுத்தா அவனுக்கு இது புரிஞ்சுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்,
1: ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ஜிஓஸ் பிரயாக் இங்க இருக்க பீப்புளுக்கு, இங்க இருக்க கம்யூனிட்டிக்கு? இங்க ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த வழி தெரியாது. ஸோ பிரயாக் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா சொன்னீங்கன்னா தே வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
0: ஸோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவோ வகையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, பட் ஆனா அவங்களுக்கு இதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தே ஷுட் ஹெல்ப். இந்த மாதிரி நடக்கிறதா அவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களால பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு, சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அபிநயாவை இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ஜிஓ பிரயாக்னு சொன்னோம், ஏன்னா அது ஒரு ப்ரைட் நினைக்கிறேன். பட் அபிநயா பிஆர்க் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்காக ஒர்க் பண்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அபிநயா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இங்க இருக்க பீப்புள் கண்டிப்பா பிரயாக் பத்தி தெரிஞ்சிருக்கும், பிரயாக்னா என்னன்னு தெரிஞ்சு. Thank you so much for coming.
0: Okay, thank you. இப்ப யாராச்சும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா please visit www.joinprayag.com.
1: Thank you, Abhinaya. Thank you so much. Thank you, Abhinaya. Thank you so much. இப்போ இந்த ஒரு saying சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். If a person is uneducated, his whole life would be useless. இப்போ நம்ம என்ஜிஓ பத்தி இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அந்த கம்யூனிட்டி பீப்புள் இத அந்த சில்ட்ரனுக்கு எடுத்துட்டு போறது நம்மளோட ஜாப் தான். அந்த சில்ட்ரன் ஒவ்வொருத்தருக்கும் என்ஜிஓ அப்படின்னு தெரிய வைக்கிறது இப்ப நம்ம கையில தான் இருக்கு. கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எம்ஓபி மூலமா. நானும் அந்த ஒரு பார்ட் ஆஃப் என்ஜிஓ, பார்ட் ஆஃப் குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ அபிநயா, இன்னைக்கு ஒரு வாலண்டியர் வந்து பேசுனதுல இந்த கம்யூனிட்டி இஸ் யூஸ்ஃபுல் நவு. அகெயின் தேங்க்யூ சோ மச் அபிநயா. இந்த ஒரு ஹாப்பி நோட்ல, இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல இன்னைக்கு பேசியிருக்கோன்ற ஒரு ஹாப்பி நோட்ல, திஸ் இஸ் ஆர்ஜே ஹனிஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: பொது நலம் கருதி வெளியிடுவோர். இது MOP சமுதாய வானொலி 107.8.
1: எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் திருவள்ளுவன் ஹிப்ஹாப், ஒரு சென்னை பேஸ்ட் ஹிப்ஹாப் க்ரூ. வணக்கம், நான் தான் MC கேனி ஃப்ரம் த பேண்ட் திருவள்ளுவன் ஹிப்ஹாப். யூஆர் லிஸ்னிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளம் வட்டாரம்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தப்புன்னு சொல்லலை, தமிழில் பேச வந்து தயக்கப்படுறாங்க. ஹிப்ஹாப் தமிழாக அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர். அவரும் இதே தான் சொல்லிட்டுருக்காரு, நாங்களும் திருவள்ளுவன் ஹிப்ஹாப் தான் சொல்லிட்டுருக்கோம், தமிழ் பேச பெருமைப்படு. அது வேறு ஒன்றும் இல்லை. திருவள்ளுவர்னு எதுக்கு நாங்கள் பேர் வச்சோன்னா, கொஞ்சம் அவர் எல்லா சோஷியல் மெசேஜ்லாம் சொல்லியிருக்காரு, நம்மளும் ரெண்டு மூணு சொல்லலாம் அப்படின்னு தான். தமிழில் பேசுறது இன்னும் கூச்சம் கிடையாது, தமிழில் பேசலாம், தமிழ் நம்ம தாய்மொழி, அதை நம்ம மதிக்கணும். அதுதான் என்னோட சோஷியல் மெசேஜ். வணக்கம்.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்டை வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
1: Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride. வணக்கம். இன்றைய காசு மேல காசு வந்த நிகழ்ச்சிக்கு வைஸ் அட்வைசர் நிறுவனத்தின் நிறுவனர் மிஸ்டர் விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில மியூச்சுவல் ஃபண்ட், டாக்ஸ் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போன்ற பல விதமான முதலீடுகள் மற்றும் சிறப்பான நிதி ஆலோசனைகள் உங்களுக்காக சொல்ல வந்திருக்காரு. நான் உங்க RJ விஜய் சாலினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நிகழ்ச்சிக்கு போலாமா? வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு நான் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் சொல்ல வந்திருக்கீங்க. முதலீடுனா என்ன, ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதோட அவசியம் என்ன?
2: சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து நம்ம வந்து சம்பாதிக்கிற ஒரு சேவிங்ஸ். ஒன்று சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து டெய்லி நம்ம ருட்டீன் லைஃப்பில் நம்ம வந்து வேலை பார்ப்போம், அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அது வந்து ஒரு சேவிங்ஸ்ன்னு மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கன்சிடர் பண்ணிட்டோம்னா அது ஒரு சேவிங்ஸ். இன்னொன்று வந்து அசெட்ஸ் ஏதாவது நமக்கு இருந்ததுன்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் தான் நமக்கு இன்னொரு சேவிங்ஸ். இது ரெண்டு விதமான சேவிங்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. இது இல்லாமல் நம்ம வந்து அசட்டுன்னு இல்லை, நமக்கு வெறுமனே நமக்கு வந்து வருமானம் மட்டும்தான் நமக்கு முதலீ சேவிங்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா, இந்த வருமானம் ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு நின்றுடும். ஏன்னா நம்மளோட உடல் உழைப்பு ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கப்புறமா நம்மளோட சேவிங்ஸ் தான் நம்மளோட ஃப்யூச்சரை நமக்கு அது தான் நமக்கு காப்பாற்றும். ஸோ அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல்.
1: ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஏ ஃப்யூச்சர் பிளான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
2: ஆஃப் கோர்ஸ்.
1: ஓகே, இப்போ வந்து புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எதில் முதலீடு செய்யலாம், அதுக்கு உங்களோட ஆலோசனை என்ன?
2: முதலீடு அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட்ஸ், RD பண்ணலாம், போஸ்டல் RD, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். பட் ஆனால் என்ன பர்பஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணோம், என்ன கோல்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அதை பண்ணுறோம், அந்த பர்பஸ்னால எதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி பெட்டர். அது அந்த மாதிரி ஒரு கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட எல்லா கோல்ஸும், நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், லாங் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. முன்னாடிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெரைட்டிஸே கிடையாது. நான் சொல்கிறது ஒரு 20-25 இயர்ஸ்
1: பிஃபோர்
2: வெறும் பேங்க்கில் ஃபிக்ஸ் டெபாசிட் இருக்கும். பேங்க் ஃபிக்ஸ் டெபாசிட் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கூட கிடையாது. முக்காவாசி சேமிப்பு வந்து கடுகு டப்பாவில் மட்டும்தான் இருக்கும். அதில் தான் நான் முக்காவாசி அம்மாக்களோட சேமிப்பு வந்து ஒன்று நகை வாங்குவாங்க, அப்படி இல்லாட்டி தேவைப்படும் போது அப்பாட்டேருந்து காசு எடுத்து அதை வந்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைப்பாங்க. ஆனால் அந்த டப்பாக்குள்ளே இருக்கிற பைசா ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணுமா அப்படின்னா வராது, கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணாது. அந்த டப்பாவில் இருக்கிற பைசாவை நம்ம இன்றைக்கி அதை யூட்டிலைஸ் பண்ணோன்னா அதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து அதை வச்சு கடலை மிட்டாய் கூட வாங்க முடியாது. அதுதான் அதோட மதிப்பு. ஸோ அந்த மதிப்பை உயர்த்துறதுக்கு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் அசெட் அலோகேஷன் சொல்லுவாங்க. அசெட் அலோகேஷன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இட் இஸ் வெரி வெரி குட்.
1: ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டோட ஃப்யூச்சர் பிளான் என்ன, அது வந்து எஜுகேஷனுக்கா இல்லை கல்யாணத்துக்கா இல்லை ஹோம் லோனுக்காகவா எதுக்காகன்றதை நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நமக்கான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இல்லையா?
2: கரெக்ட்.
1: முதன் முதலாக முதலீடு செய்கிறவங்களுக்கு உங்களோட ஆலோசனை என்ன, எப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கலாம்?
2: இதுக்கு பேசிக்கலி நாங்கள் எங்கள் நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் வந்து ஒரு ஸ்மால் ரூல் ஒன்று வந்து ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி ஒரு ரூல், அதாவது ஒரு குட்டி கதை மாதிரி ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி எல்லாருக்கும் நாங்கள் டெலிவர் பண்ணுறோம். அதை இங்கேயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி அதுக்கு பேர் என்னென்னா ரூல் நம்பர் 10. இட் இஸ் கால்ட் ரூல் நம்பர் 10. வாட் இஸ் ரூல் நம்பர் 10 அப்படின்னு எதுக்கு ரூல் நம்பர் 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் அதுக்கு யோசித்தது என்னென்னா, இப்போ ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். ராமாயணத்தில் வந்து லெட் அஸ் அஸ்யூம் ராமர் இஸ் இன்வெஸ்டர், ராமர் இஸ் த இன்வெஸ்டர், ராவணன் வந்து தான் வந்து கோல். ராமருக்கு ராவணன் தான் கோல். ராவணனுக்கு 10 தலை உண்டு. 10 தலையில் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு கோலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது. அது வந்து அவங்களோட சாய்ஸ், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட சாய்ஸ். என்ன கோலில் வந்து நீங்கள் அந்த 10 கோலாக வைக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ். இந்த ராமரோட டார்கெட் வந்து ராவணனை அழிக்கிறது. ஆனால் ராவணன், ராமர் வந்து நேராக ராவணனை போய் உடனே போய் அழிச்சிடல. அதுக்கு ஹி மேட் அ வெரி ஸ்மார்ட் டெசிஷன் டு கோ அண்ட் டேக் அ ஹெல்ப் ஃப்ரம் ஹனுமார். ஹனுமார்கிட்ட இருந்து அந்த ஒரு ஹெல்ப்பை வாங்கி எனக்கு ராவணனை போய் பார்க்கணும், எனக்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவை, என்னால் திடீர்னு அங்கேருந்து போக முடியாது, உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைங்கும்போது ஹனுமார் வந்து ராமருக்கு வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணார். ஏன்னா ஹனுமாரோட கான்ட்ரிபியூஷன் இன் ராமாயணம் இஸ் வெரி ப்ராமினன்ட். அப்போது ராமர் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு கோலை அச்சீவ் இன்வெஸ்டர் வந்து கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ராவணனுங்கிற அந்த 10 தலை கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹனுமாருங்கிற ஒரு அட்வைசர் தேவைப்பட்டார். ஸோ இதுதான் ரூல் நம்பர் 10ல் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நிறைய 10ல் நிறைய இருக்குது. அதில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, திஸ் இஸ் கால்ட் ரூல் நம்பர் 10. இதை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் ஆரம்பிக்கணும். இட் இஸ் அ ப்ராசஸ். நான் சொன்னது ஒரு ப்ராசஸ். ராமர் வந்து இன்வெஸ்டர் வந்து அந்த 10 கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு யூ ஷுட் டேக் அ ப்ரொஃபஷனல் அட்வைஸ் ஃப்ரம் அன் அட்வைசர் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி ரீச் த கோல். சரி, ராமருக்கு வந்து ராவணனை ரீச் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. யூ கேன் ஈஸிலி ரீச். அவர் வந்து இஸ் வெரி பிக் செயின்ட். அவர் வந்து ரொம்ப பெரிய கடவுள். அவரால் ஈஸியாக ராவணனை ரீச் பண்ண முடியும். ஆனாலும் இன்னொரு ஸ்மார்ட் வே ஆஃப் ரீச்சிங் இலங்கை, லங்கா வந்து த்ரூ ஹனுமார் மூலமாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு இன்னும் ஆள் பலம் சேரும், ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், எனக்கு போய் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்ற மாதிரி, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய அவர் யோசித்ததுனால தான் ராமாயணத்தில் ஹனுமார் வந்து பெரிய ரோல், வைட்டல் ரோல் ப்ளே பண்ணார். இது வந்து இட்ஸ் அ ப்ராசஸ். இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பண்ண வேண்டியது இதுதான் ப்ராசஸ். இன்வெஸ்டராக ராம், ஆனால் நீ ராமர் நிஜமாலுமே இன்வெஸ்டர் ராமராக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும். அப்போ தான் அவர் ராமராக இருப்பார். இல்லாட்டி அவர் வந்து ராமர் வந்து கடவுளாக நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பட் அந்த கடவுளாக நம்ம இருக்கணும் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த ரிட்டையர்மெண்ட் இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த ப்ராசஸ் வழியாக போனோன்னா டெஃபினெட்லி ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வில் அட்டைன் த கோல். அந்த அந்த ஈஸியான அந்த க்ளோல் பண்ணலாம். திஸ் இஸ் த ப்ராசஸ். அண்ட் இந்த ரூல் நம்பர் 10ல் செகண்ட் திங் இஸ் எப்படி இந்த இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி பண்ணுறது, இதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணுறது. நீங்கள் சொல்கிற அந்த ப்ராசஸ் ரைட்டு, இதை வந்து ஒர்க் பண்ணணுன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, ஓகே யாருக்கும் எல்லாருக்கும் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாருமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், பேங்க்கில் SBI அக்கௌண்ட்டில் வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு 10,000, 20,000 ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு பேங்க்கில் வச்சுருப்பாங்க. லெட் எவ்ரிபடி ஏன்னா பேங்க்கில் அதில் வச்சுருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் 3%. ஸோ 3% இன்றைக்கி இருக்கிற இன்ஃப்ளேஷன் ரேட் பற்றி பார்த்தா 3% இஸ் நாட் அட் ஆல் என் ஆல்ரெடி வி ஆர் இன் அ நெகட்டிவ். ஏன்னா 8% இன்ஃப்ளேஷன் இருக்குது, 3% தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பேங்க்கில். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து 5% லாஸில் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் பிரேக் ஈவனாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது நமக்கு உடனே தேவை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்காக ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா 10 நாளைக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன்லி 10 டேஸ் யூ ஜஸ்ட் இன்வெஸ்ட். இதுவும் ரூல் நம்பர் 10ல தான், ஒன்லி 10 டேஸ் யூ ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னங்கிற எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல கெயின் பண்ணிக்கிங்க. கெயின் பண்ணப்புறம் நீங்கள் அதை 10th நாள் 11th டே நீங்கள் அதை விட்ரா பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கேபிட்டல் எரோஷன்லாம் எதுவுமே இல்லை, அட் த எண்ட் ஆஃப் தி டே எவ்வளோ ஈல்டு ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னா இட் வில் பி நாட் மோர் தென் நாட் லெஸ் தென் 8%. 8% yield generate பண்ணுது. அதாவது இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் yield, இட் இஸ் அன் ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். நம்ம பேங்க்லேயும் எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் தான் 3% தராங்க. அதே மாதிரி இதோட ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 8% இருக்கும், 7.5 to 8 இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருக்கும். இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள ஆப்வியஸ்லி நமக்கு இட்ஸ் அ வெரி பெட்டர் ரிட்டர்ன். லிக்விடிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு பேங்க்கில் போய் நான் இன்றைக்கி பணம் எடுத்துட்டேன்னா, நான் இப்போ நேராக பேங்க்குக்கு போனேன்னா உடனே பணம் எடுத்துக்குவேன். ஏடிஎம் டெபிட் கார்டு இருக்குது, நான் போய் பணம் எடுத்துக்குவேன். இதுவும் ஆஸ் குட் ஆஸ் ஈஸி லிக்விடிட்டி. நீங்கள் இன்றைக்கி ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்கள் பேங்க்கில் க்ரெடிட் ஆகும், பைசா க்ரெடிட் ஆகும். ஆஸ் குட் ஆஸ் ஈஸி லிக்விடிட்டி இருக்கும். அண்ட் யூ கேன் என்ஜாய் த எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து 10 days ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் தென் கோ ஃபார் அ 10 months சேவிங்ஸ். 10 months ஒரு சேவிங்ஸ் உண்டுங்க. அந்த 10 months சேவிங்ஸ் வில் கிவ் யூ 8.5-9% தரும். அந்த 9% முதல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதில் கேபிட்டல் எரோஷன் ஏதாவது இருக்கா, ஓ இதுவும் நல்லா இருக்கே அப்படிங்கும்போது தென் கோ ஃபார் அ டி

0: டீடைல்டு பிளானிங் ஃபார் 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது யுவர் நீங்கள் வந்து முதல்ல இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வில் கிவ் யூ அ மோர் கான்ஃபிடன்ஸ். ரொம்ப ஜாஸ்தி உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் பெருசாக வந்துடும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. ஏன்னா அதுலேருந்து நம்ம பணம் வந்து ப்ராஃபிட்டபுளாக நம்ம எடுக்கும்போது நமக்கு அதுலேருந்து ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரும், நம்ம அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அப்படிங்கும்போது. ஓகே, இப்போது நம்ம 10 இயர்ஸ் பிளான் பண்ணலாம் அப்படின்போது 10 இயர்ஸுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு வரும். ஸோ 10 இயர்ஸுக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணலாம், அதுக்கெலாம் நிறைய கோல்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த கோல்ஸை அந்தந்த டைமுக்கு அச்சீவ் பண்ணுற மாதிரி பிளான்.
1: ஸோ இப்போ நீங்கள் 10 மந்த்ஸ் பிளான், 10 இயர்ஸ் பிளான்லாம் சொன்னீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது, அப்படின்னா என்ன?
0: ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்னது இந்த 10 மந்த்ஸு 10 டேஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது தீஸ் ஆர் கால்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஷார்ட் டேர்ம்
1: டேஸில் என்ன பண்ண முடியும்?
0: 10 டேஸில் பண்ண முடியும்,
1: நான் கேள்விப்பட்டதில்ல. 10 டேஸ்,
0: திஸ் இஸ் எ சர்ப்ரைஸ் திங். 10 டேஸில் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்.
1: அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அது அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இட் இஸ் கால்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது ஒரு ஸ்கீம் இருக்குது கால்டு லிக்விட் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ப்ராசஸ் என்னென்னா, இந்த லிக்விட் ஃபண்ட்னா என்ன, அதில் பேரே அதுக்கு பேர் டிட்டர்மின் பண்ணிருக்கிறது லிக்விட் ஃபண்ட் தான்.
1: ஸோ நம்ம லிக்விட் கேஷின் கையில் இருக்க கேஷ் சொல்லுவோம்,
0: அதே மாதிரி தான் ஆஸ் குட் ஆஸ் அ லிக்விட் கேஷ். அது ஏன்னா அதில் வந்து ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருக்கும், உங்களுக்கு கேபிட்டல் எரோஷன் இருக்காது, உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஏன் ஹையஸ்ட் லிக்விடிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே ட்ரெஷரி பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டோட ட்ரெஷரியில் தேவில் அதில் வந்து பில்ஸ் இருக்கும், ட்ரெஷரிக்கு வந்து இந்த பேமெண்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பில்ஸை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ட்ரஸ்ட்டாக ஆக்ட் பண்ணும். அந்த ட்ரஸ்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஃபண்டை கொடுத்து அந்த பில்லை வாங்கிக்கும். அந்த பில்லுக்கு வந்து தேவில் டிட்டர்மைன் பீரியட், 20 டேஸ், 1 மந்த், 45 டேஸ் இப்படின்னு ஒரு பீரியட் கொடுப்பாங்க அந்த பில்லுக்கு. அந்த பில்லு அந்த பீரியட் எக்ஸ்பைரி ஆன உடனே அந்த பைசா வந்து திருப்பி இவங்களுக்கே வந்துடும் வித் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கொடுப்பாங்க, அதுதான் லிக்விட் ஃபண்டோட ப்ராசஸ். அந்த லிக்விட் ஃபண்டில் மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன் வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கார்பரேட்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து 300 க்ரோஸ், 500 க்ரோஸ்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 8% இஸ் எ வெரி பிக்
1: மார்க்கெட்.
0: ஆனால் நம்ம ஆஸ் எ ரீட்டைல் நம்ம அதனால இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமானு தாராளமாக பண்ணலாம். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியல, ஆனால் தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம நிறைய பேர், நான் என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தேன்னா நிறைய பேர் நான் பார்க்கும்போது எல்லாம்
1: மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்,
0: 10,000, 5,000, 5,000, 10,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
1: 10 டேஸ் இதில்,
0: 10 டேஸில்.
1: ஓகே,
0: ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, ஒரு 10,000 ரூபா போட்டு. ஏன்னா எல்லாருக்கும் இப்போது பேங்க்கில் வந்து எல்லாரும் ஆவரேஜ் குவார்ட்டர்லி பேலன்ஸ்னு சொல்லி 10,000 ஆகிட்டாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெசிடேட் பண்ணுறதே இல்லை. ஆனால் தட் இஸ் அ ஐடில் கேஷ். அந்த கேஷை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது, வெறும் அது அப்படியே இருக்கும். 3% அதுவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், அதை அப்படியே போட்டு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேங்க்ஸ் வந்து அதை விட கம்மியாக வாங்குறவங்களாம் இருக்காங்க. அந்த பேங்க்கை நம்ம ப்ரிஃபர் பண்ணிட்டு வை டோன்ட் வி என்ஜாய் திஸ் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அண்ட் டேக் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக போகணும் அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது பண்ணுறது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர். எல்லாரும் இதை பண்ணணும்.
1: ஓகே, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டீங்க. லாங் டேர்ம்
0: இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அ கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ லாங் டேர்மில் இப்போ நான் வந்து இப்போ யாருக்காவது ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நான் ஷார்ட் டேர்ம் கொடுக்கவே முடியாது. எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங்காக வராங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நான் வந்து இன்னொரு 2-3 இயர்ஸில் எனக்கு மேரேஜ் இருக்குது, அதுக்கு நான் ஹாவ் டு சேவ். இன்னும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு வீடு வாங்கணும், அதுக்கு ஐ ஹாவ் டு சேவ். அதுக்கப்புறமா எனக்கு குழந்தை பிறக்கும், என் குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை சைல்டு எஜுகேஷன், அதுக்கு ஐ ஹாவ் டு பிளான். அதுக்கப்புறம் என்னோடய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் பெரிய கார்பஸ் சேவ் பண்ணணும், என் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னோடய ரிட்டையர்மெண்ட்டை நான் பார்த்துக்கணும். சி தெர் ஆல் டூ மச் ஆஃப் அது, நிறைய கோல்ஸ் இருக்குது அப்படியே வரிசையாக. நான் கார் வாங்கணும், நிறைய இருக்குது எனக்கு கார் வாங்கணும், எனக்கு ஹாலிடே ட்ரிப் வருஷத்துக்கு ஒரு தடவை போகணும்பாங்க. சி தீஸ் ஆர் ஆல் த கோல்ஸ். அஃப்கோர்ஸ் நம்ம சம்பாதிக்கிறது நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு, அந்த என்ஜாய் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஃப்யூச்சரை அது பாதிக்கக்கூடாது. நம்மளோட பேட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே அந்த மாதிரி தான் இருக்கும், நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து நமக்கு ஃபேவராக இருக்கணுமே ஒழிய நம்மளோட அப்படியே சேவ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம வந்து என்றைக்குமே அந்த பைசா வெளியிலே எடுக்க மாட்டோம்னா இட் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டா. அப்புறம் என்னத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அது தூக்கி நம்ம ஏதாவது டப்பாக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஸோ அது ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணாலும் நம்ம என்ஜாய் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் ஆகும். அது என்றைக்கு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்குதோ, ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பெரிய ட்ரிப்பு போகணும், ஒரு 1 மந்த் ட்ரிப் போகணும், எனக்கு பைசா வேணும் அப்படின்னா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது யூ வில் ஃபைண்ட் அ வெரி ஹியூஜ் அமௌண்ட். யூ கேன் ஈஸிலி ஸ்பெண்ட் அ ஸ்மால் அமௌண்ட் ஃபார் அ வெரி பிக் ஹாலிடே ட்ரிப். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அப்பா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நல்லா பண்ணோம்,
1: ஐயோ நம்ம சம்பாதிக்கிற காசை என்ஜாய் பண்ணாம சேர்த்து வைக்கிறோமேன்ற மாதிரி மைண்ட் செட் இல்லாம
0: இன்னும் ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தோணும். இன்னும் ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்ம, இதை இந்த கான்ட்ரிபியூட் இதுலேயே நமக்கு இவ்வளோ வருது, நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் நம்ம இன்னும் கம்மியாக தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், இன்னும் நம்ம ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நான் ஹாலிடே போகணுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இது கிடையாது,
1: சேலரி
0: கிடையாது. ஸோ இது இது இது வந்து இது சேலரி கிடையாதுங்கும் போது நான் அதுக்கப்புறமா நான் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நான் ஹாலிடே ட்ரிப்பே போகக்கூடாதா? இது என்ன தப்பு இல்லை, அது என்ன அதுக்கப்புறம் தான் நானே என் லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் அப்போது நான் பண்ணவே முடியாது அப்படின்னா அப்போது உங்களுக்கு அந்த கார்பஸ் இருக்கும்ல, அப்போ நீங்கள் தாராளமாக அதை என்ஜாய் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போவே அதை பிளான் பண்ணணும் நம்மளோட, அதான் இட் இஸ் அ லாங் டேர்ம் கோல். லாங் டேர்ம் கோல் மைட் பி செவரல் திங்ஸ், நிறைய இருக்குது. நான் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், என் ஒய்ஃபுக்கு வந்து நகை வாங்கி கொடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுக்கணும், நகை வாங்கி கொடுக்கணும், என்ன என்னெல்லாமோ வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களோட கோல்ஸுக்கு வந்து எல்லையே கிடையாது, நீங்கள் யூ கேன் ஹாவ் செவரல் கோல்ஸ். அந்த கோல்ஸ்க்கான ஒர்க் அவுட் நம்ம அழகாக பண்ணணும். சிக்ஸ் பேக்ஸ் வைக்கிறது முக்கியம் இல்லை, சிக்ஸ் பேக்ஸ் வைக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு பெயின் இருக்குல்ல, வைக்கும் போது சட்டையை கட்டிட்டு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கும், அப்படியே அப்பா என்ன மஸ்குலராக இருக்காருன்னு தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெயின் ஒன்று இருக்குது. அந்த பெயின் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு அவர் வந்து அந்த அந்த மஸ்குலர் பாடி இருந்திருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டேக் த பெயின் so that you will end up in a better shape.
1: Okay, long term investment ku vandu mutual fund sirandada?
0: Mutual fund romba romba sirandadu ennoda, idu vandu ennoda experience la. Oru chinna example sollanona na ellarkum idu solluven, basically na idu basically ellarkum indha example solluven. Ennoda one of my client who invested, avanga peethi perla invest pannirundanga 2000 la exacta. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு வந்து 15 கம்ப்ளீட் ஆகி 16 ஆகுது அந்த குழந்தைக்கு. 16 இயர்ஸ் அந்த ஃபண்டு அவன் அந்த அந்த குழந்தைங்க வந்து அன்றைக்கி இது பேர் வச்சாங்க. பேர் வைக்கும்போது தாத்தா வந்து பேத்தி பேரில் 50,000 இன்வெஸ்ட் பண்ணார். அம்மா அப்புறம் அந்த பேர் வைக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா எல்லோரும் பைசா கொடுப்பாங்களே அதில் ஒரு 15,000 இருந்தது, சேர்த்து 65,000 இன்வெஸ்ட் பண்ணார். அந்த 65,000 ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு எக்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். 16 இயர்ஸ் ஆச்சு, இப்போ சும்மா நான் அவர் ரெகுலராக பார்ப்பேன், அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் நான் அவர்கிட்ட அதை பற்றி நான் பேசவே மாட்டேன், ஏன்னா பிகாஸ் அது அவருக்கு இல்லை, பேத்தி பேரில் போட்டிருக்காரு. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்னவோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவர் போட்ட பைசா அது. இட் இஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அவர் அதை தொடவே இல்லை, பேத்திக்குன்னு கொடுத்துட்டாரு. கேன் யூ இமேஜின் வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஃபிகர் இப்போ இருக்கிறது? அஸ்யூம் பண்ணுங்க
1: எவ்வளவு 16 இயர்ஸ் ஆயிருக்கு இல்லையா?
0: 16 இயர்ஸ், ஓகே 10 டைம்ஸ் 6.5 லட்சம் வந்துக்கலாமா? 10 டைம்ஸ் 6.5 லட்சம் அது கிடையாது, ஆக்சுவலி அது ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ணது 23 லட்சம்.
1: வாவ்,
0: இன்ன அந்த குழந்தைக்கு 2 வருஷம் இருக்கு,
1: 18 இயர்ஸ் ஆ கம்ப்ளீட்
0: ஆகுது. 2 வருஷம் கழிச்சு தான் ஹையர் எஜுகேஷன் போறோம். திஸ் இஸ் கால்ட் பிளானிங், திஸ் இஸ் கால்ட் பெர்ஃபெக்ட் பிளானிங், லாங் டேர்ம் பிளானிங்னு சொல்கிறோம் இல்லையா, திஸ் இஸ் கால் பர்ஃபெக்ட் லாங் டேர்ம் பிளானிங். அவர் வந்து தெளிவாக இருக்கார், இன்வெஸ்ட் பண்ணவர் ஹீ இஸ் வெரி கிளியர் தட் இட் இஸ் நாட் மை மணி, ஐ எம் நாட் கோயிங் டு டேக் அவுட் த மணி. இதில் பெரிய விஷயம் என்னென்னா அப்பா அம்மாவுக்கு இந்த பைசா வந்து இருக்கிறதே தெரியல, இருந்தது தெரிஞ்சிருந்ததுன்னா ஒருவேளை எடுத்துருக்கலாம், ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணல. பட் ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்க முடியுமான்னா பியூட்டிஃபுல் எஜுகேஷன் கொடுக்க முடியும். இன்றைக்கி அந்த தாத்தா அவரோட கடமையை வந்து செவ்வனை செஞ்சாரா அப்படின்னா எக்ஸலண்ட்டாக செஞ்சுருக்கார். திஸ் இஸ் கால்ட் அ லாங் டேர்ம் பிளானிங், இது ஒரு விதமான பிளானிங். இப்போது சேலரி கிளாஸில் இருப்பாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க, ஈவன் நான் நிறைய பேருக்கு இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் அடிக்கடி சொல்கிறது தான், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணி இஸ் டூ ஹை. நான் காலேஜ் படிக்கும்போது இந்த பாக்கெட் மணி, எனக்கு பாக்கெட் மணியே கிடையாது, நம்ம எடுக்கிற காசு தான், நமக்கு பாக்கெட் மணிலாம் கிடையாது. இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெர் இஸ் இப்போ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கெட் மணி ஜாஸ்தி, ஏன்னா பிகாஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஆர் ஏர்னிங், சம் பீப்புள் வில் பி எ பிஸ்னஸ் மேன் அண்ட் ஹை ரேஞ்ச் ஆஃப் சேலரிஸில் இருப்பாங்க. ஸோ அதனால் சாப்வியஸ் கொடுக்கறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பாக்கெட் மணியில் நம்ம ஒரு 25-30% சேவ் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமும் பண்ண முடியும். 25-30% இஸ் 500 ரூபீஸ்.
1: இனி 500 ரூபீஸ் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்,
0: மந்த்லி
1: ஓகே.
0: நீங்கள் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், எல்லார்ட்டையும் நான் சொல்கிறது என்னென்னா 500 ரூபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது இட் இஸ் வெரி காமன், வெரி வெரி காமன். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, எங்கேயாவது வெளியில் சாப்பிட போகணுன்னா இட் இஸ் வெரி குவைட் ஆப்வியஸ் 500 ரூபீஸ் வில் பி ஸ்பெண்ட் அப் ஜஸ்ட் லைக் தட் போயிடும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பாக்கெட் மணியும் அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ அதை வந்து நம்ம அந்த ஒரு 500 ரூபீஸ் நம்ம சேவ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா இட் இஸ் நாட், நீங்கள் வந்து சேவ் பண்ணுறது வந்து மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்பர் டூ, இன்னொன்று வந்து இப்போவே நீங்கள் யூஆர் பிளானிங் நீங்கள் எஜுகேஷனில் இருக்கும்போதே யூஆர் பிளானிங் ஃபார் யுவர் மேரேஜ்னு வச்சுங்களேன், உங்களோட மேரேஜ்க்கு நீங்கள் இப்போவே பிளான் பண்ணுறீங்க. நாளைக்கு உங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது அப்பா செலவு பண்ணும்போது அப்பா என்கிட்ட கொஞ்சம் பைசா இருக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம், காலேஜில் படிக்கும் போதெல்லாம் சில பேர் இந்த பாக்கெட் மணியை வந்து உண்டியல் போட்டு வச்சுப்பாங்க. வராது, பட் சும்மா ஒரு இடத்துல போட்டு வச்சுப்பாங்க, ஒரு உண்டியலில் சும்மா சேர்த்து. ஏன்னா அப்போ நாலுலாம் எட்டுனா தான் எனக்கு கிடைக்கும் 1 ரூபா.
1: இப்போ என்கிட்ட இருக்கு, நான் வந்து என்கிட்ட வர 5 ரூபீஸ் காயின்ஸ் எல்லாம் செலவு பண்ண மாட்டேன், ஒரு உண்டியில போட்டுருவேன். எப்பாவது ஒரு எமர்ஜென்சினா அதுல இருந்து ஆட்டை போட்டுறது
0: இல்ல. அது நீங்க இதை நம்ப மாட்டீங்க, என்னோட இன்வெஸ்டரோட குழந்தை இங்கே டிநகர்ல தான் இருக்கார் அவரு. அந்த குழந்தை வந்து எனக்கு இப்போ வந்து 10th படிக்கிறாவோ, அவ 7th படிக்கும்போது என்கிட்ட நேராக கொண்டு வந்து ஒரு உண்டி, இவ்வளோ பெரிய உண்டியல், ஒரு 3 உண்டியல் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்து, அங்கிள் இது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள் அங்கிள். நான் எங்கள் அப்பா எனக்கு பைசா கொடுப்பாரு, எனக்கு ஃபெஸ்டிவல் போது பைசா கொடுப்பாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதில் கிட்டத்தட்ட 60,000 ரூபா இருந்தது. எனக்கு அப்படியே ஷாக்கு. நான் தான் அவர்கிட்டையும் கேட்டேன், அப்படியே என்ன சார் 60,000 இருக்கு? அவள் என்னமோ கேட்குறாப்பா, என்கிட்டலாம் கேட்காது, நீயே என்ன வேணால் பண்ணிக்க அவர்கிட்ட. அவள் இன்வெஸ்ட் பண்ணுறா, அவளுக்கு நான் வந்து பான் கார்டெலாம் பண்ணி வாங்கி அதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி, அது சின்ன குழந்தை ஒன்றும் தெரியாதுன்னு வச்சிங்களேன், அவளுக்கு நான் பண்ணி மட்டும் கொடுத்துட்டேன். கார்டியன் அஃப்கோர்ஸ் அப்பா அம்மாவை தான் போடணும் ஒரு ஆப்ஷன், பட் அந்த மாதிரி அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க
1: சின்ன வயசுலேருந்து.
0: என்ன பண்ணணும்னு தெரியல, அதுக்கு சும்மா சேர்ந்து நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பாட்ட கேட்டால் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாரு, அம்மாட்ட கேட்டால் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லியிருப்பாரு, நீ எப்போ வேணுமா யூஸ் பண்ணிக்க அப்படின்னா அந்த பொண்ணு யூஸும் பண்ணுறதில்ல, அதனால் எடுத்துகிட்டு வந்து நீ என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுது. நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் இப்படி மொட்டையாக கேட்டால் இதெல்லாத்தையும் முதல்ல பணமாக மாற்று, பேங்க்கில் போடு, அதுக்கப்புறமா நான் உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேம்மா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பண்ணி கொடுத்தோம்.
1: ஓகே,
0: திஸ் இஸ் கால்ட் இது வந்து நமக்கு வந்து அந்த ஹேபிட் இருந்ததுன்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் டு அச்சீவ் ஈவன் எ சிங்கிள் கோல். எல்லா கோல்ஸும்
1: நான் எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கேன், 1 ரூபீ சேவ்ட் இஸ் 1 ரூபீ ஏர்ன்ட் அப்படின்னு.
0: இல்லை, வாரன் பஃபே அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் வந்து செலவு பண்ணுறது முக்கியம் இல்லை, முதல்ல சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செலவு பண்ணுங்க, அதுதான் ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங்ஸ் அப்படிங்கிறது தான் அவரோட வேர்டிங்கு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறோம், இது சேவிங்ஸுக்கு இல்லை சார், கொஞ்சம் கஷ்டம் சார், இந்த மாதம் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி
1: சொல்லிடுவோம்.
0: முதல்ல சேர்த்து வச்சுட்டு முதல்ல சேவிங்ஸ்க்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு அந்த ஹேபிட் பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இப்போ இங்கேருந்து இன்னொரு ஒரு 28-29 இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க பேரில் எல்ஐசி பாலிசி போட்டுப்பாங்க. அந்த எல்ஐசி பாலிசி வந்து இப்போலாம் நிறைய பேருக்கு மெச்சூர் ஆகிருக்கும், மெச்சூர் ஆகி அந்த பையனுக்கு வந்து மேஜர் ஆன உடனே அந்த பைசா அவனுக்கு போகும், அதுவே அவனுக்கு எக்ஸ்ட்ரா காசு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு பாவம் வயிற்றுல இதை கட்டி அதை கட்டின்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரு, ஏன்னா பையனுக்கு உதவட்டும் அப்படின்னு. அந்த ஹேபிட் வந்து

0: crying, Mariam?
1: I don't know what to do. I don't know where can I get the fee for my studies.
0: Such a simple problem.
1: Simple? You said simple? This is about my studies. My whole future depends on it.
0: Yeah, my friend, it's a simple problem.
1: What? What are you talking about?
0: Didn't you know banks provide educational loan for young people like us? I'm also studying on my educational loan only.
1: What? I can get an educational loan?
0: Yes, you can.
2: So people, let not your future go in dark just because of money. Because educational loan is at your help.
3: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. Stay tuned.
4: வெல்கம் பேக் டு காசு மேல காசு. வந்து தொடர்ந்து பேசலாம் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட. நானே கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஒன்லி பாக்கெட் மணி, பார்ட் டைம் ஜாப் கூட போறாங்க. ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து மந்த்லி சேவிங்ஸ் இல்லாம அதை இன்வெஸ்ட்மெண்டா பண்ணலாம்னா எதுல பண்ணலாம்?
5: தாராளமா பண்ணலாம். ஏன்னா பார்ட் டைம் போறதுனாலே யூ ஆர் என்டைட்டில்ட் ஆஸ் அ, நீங்க இப்ப ஜாபுக்கு போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஈவன் தோ நீங்க இப்ப ஸ்டடீஸ் எல்லாம் பர்சியூ பண்ணாலும் ஜாபுக்கு போயாச்சு, அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு ஒரு ஏர்னிங் வருது. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஏர்னிங், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதான் நான் சொன்னேன், மந்த்லி கான்ட்ரிபியூஷன் இஸ் 500 ரூபீஸ் இஸ் அ வெரி காமன் திங் ஃபார் அ ஒரு ஒரு இண்டிவிஜுவல்.
4: ஈஸியாக
5: 500 ரூபீஸ் இஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட். ஸ்டார்ட் வித் 500 ரூபீஸ். 500 ரூபீஸ் யாரும் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஈஸியாக பண்ணலாம், தாராளமாக அந்த 500 ரூபீஸில் பண்ணுங்கள். ஈவன் ஒரு நார்மல் குப்பத்தில் இருக்கிற ஒரு மீன் பிடிக்க போகிற ஒரு மீனவர் வந்து ஹீ இஸ் நாட் ஹெசிடேட்டிங் டு இன்வெஸ்ட் 1,500 to 2,000 rupees ஆஸ் அ மந்த்லி கான்ட்ரிபியூஷன். வை கான்ட் வி? அவர் பண்ணுறாரு, அவரோட கெரியர்
4: மியூச்சுவல்
5: ஃபண்டில் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் தான் உங்களுக்கு இந்த, ஏன்னா பிகாஸ் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணலாம், ஆர்டிலாம் இருக்குது, போஸ்டல் ஆர்டி இருக்குது, இதில் பேங்க்கில் ஆர்டிஸ்லாம் இருக்குது. பேங்க்குக்கு ஆர்டிஸ்லாம் வந்து இட்ஸ் அட்பார் வித் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ அதனால் அது அட்பாரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது பெருசாக ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணாது. ஆப்வியஸ்லி நம்ம இங்கேருந்து போக போ இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா மினிமம் பேர் மினிமம் 5 இயர்ஸ் பண்ணுவோம்.
4: போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஆர்டி வந்து அது
5: அதுவும் அதே தான், அட்பார் வித் இன்ஃப்ளேஷன் ரேட். ஸோ அந்த, ஏன்னா நம்ம எப்போதுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இப்போ இது மாதிரி சம்பளம் மாதிரி ஆகிடும், வாங்க கைக்கு வர்றதும் போகிறதும் தெரியாது. ஸோ அதுலேருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு மேலே போனால் தான் அந்த பைசா உங்களோடது. இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்குள்ளே இருந்ததுன்னா இட் இஸ் நாட் யார்ஸ். ஆல்ரெடி இன்ஃப்ளேஷனில் எல்லாமே சாப்பிட்ருச்சு, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஸ் அன் எஸ்ஐபி, திஸ் இஸ் கால்ட் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ரூட் மூலமாக நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 500 மேக்ஸிமம் இஸ் நாட் அ சீரியஸ்.
4: ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஷேர் மார்க்கெட், அது இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வருமா? ஷேர் மார்க்கெட்னா என்ன? யாருக்கெல்லாம் இது ஏற்றது? யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்?
5: யார் வேணாலும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. மைனர் மட்டும் பண்ண முடியாது, மைனர் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுறதில்ல. பட் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட்டில் ஏன் சஜஸ்ட் பண்ணுறதில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டீஸ் வேணும். சரி, நம்ம ஒரு ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி நம்ம, அதுக்கு ஒரு அனாலிசிஸ் வேணும், அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த கம்பெனிக்காக நம்ம ரிசர்ச் ஒர்க் பண்ணணும், நம்மளோட டைம்லாம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் அதுக்கு. ஏன்னா பிகாஸ் யூ ஆர் நாட் ஜஸ்ட் பையிங் அ ஸ்டாக், யூ ஆர் ஜஸ்ட் பையிங் அ ஹோல் கம்பெனி, யூ ஆர் டேக்கிங் அ ஓனர்ஷிப் ஆஃப் அ கம்பெனி. இது வாரன் பஃபேவே சொல்லுவார் பேசிக்கலி, அவரோட அவர் ரெகுலராக அதை சொல்வார். ஐ எம் நாட் பையிங் அ ஸ்டாக், ஐ எம் பையிங் அ, ஐ எம் ஓனிங் அ கம்பெனி அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன்னா ஒரு ஷேர் வாங்குறது ஒரு, அதான் ஸ்டேக் எடுத்துக்கிறோம்ல, ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டேக் எடுக்கிறோம், அதுக்கு ஆஸ் குட் அஸ் தட். அப்படி நம்ம ஒரு கம்பெனியை வாங்குகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளை 12th முடிச்சுட்டு காலேஜ் செலக்ட் பண்ணணும். 10 காலேஜ் செலக்ட் பண்ணுறோம், எந்த காலேஜில் எஜுகேஷன் பெட்டராக இருக்குது, எந்த காலேஜில் நம்ம கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்த காலேஜில் அது இருக்குது, எந்த காலேஜில் இது இருக்குது,

0: ஓகே. இந்த அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு கம்பெனிஸ் செலக்ட் பண்ணோன்னா இந்த கம்பெனி பெட்டரா அந்த கம்பெனி பெட்டரா, இந்த கம்பெனியில் இவ்வளோ பேக்கேஜ் தராங்க, இந்த கம்பெனியில் இப்படி தராங்க, இந்த கம்பெனியில் போனால் நம்ம கெரியர் இன்னும் பெட்டராக இருக்குமா, நமக்கு அப்புறம் இதில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு பாசிபிள், இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். தீஸ் ஆர் ஆல் த ரிசர்ச் டேட்டா விச் வி டேக்.
1: இந்த மாதிரி
0: ரிசர்ச் டேட்டா பண்ணணும். அது இனிஷியல் ஸ்டேஜில் பிகினருக்கு இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். அட்வைசபிளுங்கிறத விட அவங்களால பண்ண முடியாது. ஏன்னா அதை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அது கற்றுக்கணும்னு நினைக்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எண்ட் அப் இன் அ லாஸ். ஸோ அதனால் ஐயோ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐயோ லாஸ் பாரு, அது நமக்கு ரொம்ப கஷ்டம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அதை விலைக்கு போயிடுவாங்க. பட் அது கிடையாது. அதில் நம்ம அதுக்கான டைம் நம்ம அதுக்கு கொடுக்கல, நம்ம அதை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சிக்கல. புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம அதுக்குள்ளே இருக்கவே முடியும். ஸோ ஃபார் அ பிகினர் ப்ளீஸ் அவாய்ட் ஸ்டாக் மார்க்கெட். அதுக்கு பதிலாக கோ ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட். டேக் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாகவே கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக அந்த ஸ்டாக்கில் கிடைக்கிறதுனா அப்போ அதில் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு, ஆப்வியஸ்லி ரிஸ்க் இருக்குது. பட் ஆனால் டேரெக்டாக நம்ம போய் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக போய் பிக் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்டாக் அவங்க செலக்ட் பண்ணுறதுக்கு தே ரன் அ ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு ஸ்கில்டு டீம் ஆஃப் பீப்புள். ஸோ அவங்க வந்து அந்த கம்பெனியை பற்றி ஃபுல் அனாலிசிஸ், கம்பெனியை பற்றி ஃபுல் டேட்டா எல்லாத்தையும் அவங்க அனாலிசிஸ் பண்ணி, நமக்காக அவங்க அனாலிசிஸ் பண்ணி அவங்க அந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ஸ்டாக்லன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு 20 ஸ்டாக்ஸ் வச்சுருப்பாங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறது வெறும் 500 ரூபான்னு வச்சுக்கோமே. நம்ம 500 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்குன்னு வித்துதுனா இன்ஃபோசிஸ் கூட வாங்க முடியாது இன்றைக்கி இருக்கிற ரேட்டில். ஏன்னா அதுவே 1100 ரூபா. 500 ரூபாய்க்கு என்னால் இன்ஃபோசிஸ் வாங்க முடியுமா? முடியாது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலமாக போனால் அவங்க இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சுருந்தாங்கன்னா வி வில் ஆல்சோ பி என்டைட்டில் டு டேக் இன்ஃபோசிஸ் ஷேர் 0.01%. அந்த மாதிரி ஏதோ மைனர் பெர்சன்டேஜில் நமக்கும் அதில் இருக்கும், நம்மளோட பைசாவும் அதில் இருக்கும். அந்த 500 ரூபா வந்து 20 ஷேரில் இருக்குன்னா 20 ஷேரில் அந்த 500 ரூபா ஸ்பிளிட் ஆகியே இருக்கும், அந்தந்த பெர்சன்டேஜில் ஸ்பிளிட் ஆகி இருக்கும். ஸோ நம்ம அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளும் அதை எடுத்துக்கலாம். அந்த டைவர்சிஃபிகேஷன் போகிறதுனால ரிஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். டைரக்ட் ரிஸ்க் இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க் அப்படியே கொஞ்சமாக மினிமைஸ் ஆகும். பட் தேர் வில் பி எ ரிஸ்க். பட் இந்த மாதிரி எஸ்ஐபி ரூட் மூலமாக போகிறதுனால என்னாகும், 5 இயர்ஸ் அந்த மாதிரி டவுன் த லைன் போகிறதுனால ரிஸ்க் வில் பி ரெடியூஸ்டு டிராஸ்டிக்கலி அண்ட் யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் டூ மச் ஆஃப் ரிட்டர்ன். 15-20% ரிட்டர்ன்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக
1: கிடைக்கும். ஓகே, இப்போது ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியாதவங்க வந்து எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கிடைக்குமா? எக்ஸ்பர்ட் அட்வைஸ் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணலாம்?
0: தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் எக்ஸ்பர்ட் அட்வைஸை மட்டுமே நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, நம்மளோட பைசாவை தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பைசாவை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்கணும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சீரியஸ்னஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். நமக்கு அந்த சீரியஸ்னஸ் இருந்தால் எக்ஸ்பர்ட் வந்து அவங்களோட வியூஸை வந்து எடுத்து நமக்கு கொடுப்பாங்க. பட் வி ஹாவ் டு ஒர்க், வி ஹாவ் டு புட் அவர் டைம், அட்லீஸ்ட் ஸ்மால் டைம், ஒரு நாளைக்கோ இல்லை ஒரு வாரத்துக்கோ, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இல்லை ஒரு 1/2 hour நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். அந்த டைம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் அ இன்வெஸ்டர் ஹூ இஸ் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட்.
1: ஓகே, ஷேர் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம்?
0: அதான் இப்போ சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டுங்கிறது நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸில் டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறது. மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு கம்பெனி. ஸோ அதனால் அந்த ப்ரொஃபஷ்னலி மேனேஜ்டு டீமில் வந்து தே வில் ஃபைண்ட் அ கம்பெனி, அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியா, அந்த கம்பெனி எப்போ வீக் ஆகும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். தே வில் கோ பர்சனலி டு த கம்பெனி, கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்பாங்க, கம்பெனியோட என்ன மாதிரியான வயபிலிட்டி இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தே வில் டேக் அ கால். அதுக்கப்புறம் தே வில் இன்வெஸ்ட் இன் த கம்பெனி. அந்த கம்பெனிலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து டைவர்சிஃபிகேஷன் எக்கச்சக்கமாக இருக்கும். நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு ரிஸ்க்கு குறையும். ரிஸ்க்கு குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்லி யூ வில் எண்ட் அப் இன் டேக்கிங் டூ மச் ஆஃப் ஈல்ட். நம்மகிட்ட ஜாஸ்தி டைம் போட வேண்டாம், நம்ம ரிசர்ச்சுக்காக நம்மகிட்ட ஜாஸ்தி டைம் ஒதுக்க வேண்டாம்.
1: நம்மளோட வேலையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டுருக்கலாம். ஸ்மால் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எதில் பண்ணலாம்?
0: அகெயின் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, பட் ஐ ப்ரிஃபர் டு கோ ஃபார் அ மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்மால் அமௌண்ட்டுங்கிறது மந்த்லியாக இருக்கலாம், மந்த்லி இல்லை ஒன் டைமாக பண்ணுறவங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி 5,000 ஒன் டைமாக பண்ணுறவங்களுக்கு.
1: அது எத்தனை வருஷம் போடுவாங்க ஒன் டைம்?
0: டிபெண்ட்ஸ், நீங்கள் டிசைட் பண்ணுறது தான், அதாவது அவங்கவுங்களோட டிசிஷனை பொறுத்து.
1: தேவையை பொறுத்து.
0: ஆமாம் ஆமாம். நீங்கள் எனக்கு 2 இயர்ஸ் போகிறோம் அப்படின்னா 2 இயர்ஸ் எடுத்துங்க.
1: இப்போ சப்போஸ் 2 இயர்ஸ் பிளான் போடுறாங்க, இது ஆப்வியஸ்லி இது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அந்த 2 இயர்ஸில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் வரல, ரிட்டர்ன்ஸ் வரல அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணலாம்?
0: மாற்றிக்கலாம், மாற்றிக்கலாம் இல்லை எடுத்துக்கலாம், என்ன வேணாலும்
1: பண்ணலாம். இப்போ போட்ட பணத்தை விட அதே அளவு இருந்தாலோ இல்லை அதை விட கம்மியாக போயிட்டாலோ லாஸ் இல்லையா?
0: ஆமாம், ஆப்வியஸ்லி லாஸ் தான். அதனால தான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, 2 இயர்ஸ் போகிறீங்கன்னா அதுக்கு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்லேயே. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் வெரைட்டிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த வெரைட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி லிக்விட் ஃபண்ட். நான் அந்த 10 டே சேவிங்ஸ்னு சொன்னேன் இல்லையா, 10 நாளைக்கு, அது தட் இஸ் கால்ட் அ லிக்விட் ஃபண்ட். அது என்றைக்குமே கேபிட்டல் எரோஷன் இருக்கவே இருக்குது.
1: ஓகே.
0: அதுக்கப்புறமா நான் அந்த 10 மந்த்னு சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 10 மந்த் வந்து யூ கேன் எக்ஸ்டெண்டட் டு 2 இயர்ஸ். தட் கேன் பி எக்ஸ்டெண்டட் டு 2 இயர்ஸ்.
1: ஓகே.
0: ஈவன் 1 இயர் இல்லை 1.5 இயர்ஸ், 18 மந்த்ஸ்.
1: எப்போ கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அப்போ நம்ம
0: எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அதோட ஈல்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் இந்த நீங்கள் 2 இயர்ஸ் அப்படின்றீங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன் இருக்குது. 50% ஈக்விட்டியில் வச்சுக்கலாம், 50% டெட்டில் வச்சுக்கலாம். டெட்டுங்கிறது இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் இது, அது பேர் என்ன, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன பர்பஸுக்கு நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ 10 இயரில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டே வந்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரியான சாய்ஸஸை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம்.
1: ஓகே, 2 இயர்ஸ்னு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 2 இயர்ஸ் ஆனபோது இந்த மாதிரி லோவாக இருக்குது, மார்க்கெட் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம எடுக்காமல் விட்டு வைக்க முடியுமா?
0: தாராளமாக பண்ணலாம்.
1: எப்போ இன்க்ரீஸ் ஆகுது, கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா?
0: பண்ணலாம். இதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது, யூ கேன் டேக் அன் எக்ஸ்பர்ட் அட்வைஸ், பிகாஸ் குவைட் ஆஃபன் தே நோ பெட்டர் தேன் அ இன்வெஸ்டர். நான் இன்வெஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இல்லை, ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறவங்க வந்து தே நோ வென் மார்க்கெட் வில் ஃபால், வாட் இஸ் ஹேப்பனிங் இன்னன் அரவுண்ட் மார்க்கெட், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதனால் அவங்கள்ட்ட அட்வைஸ் எடுத்துக்கும் போது அவங்களே கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க, சார் இந்த டைமில் கவர்மெண்ட் இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, இப்போ மோடி கவர்மெண்ட் இஸ் டூயிங் பெட்டர், ஸோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெட்டர்மெண்ட்டாக இருக்குது, ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் இயர் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். கம்பெனிஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எவ்ரிபடி வில் மார்ச். அப்படி இல்லை கவர்மெண்ட் வந்து குளோபலி எக்கானமிக்கலி எல்லா சைனா இஸ் வீக், யூஎஸ் இப்போ தான் கொஞ்சம் ரிவைவ் ஆயிருக்கு, இந்தியா இஸ் ஃபேஸிங் எ டிஃபிகல்ட் டைம் இப்போது, பட் ஆனால் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ரெசஷன் மாதிரி டைம்லாம் வரல, அதெல்லாம் நம்ம தப்பிச்சிட்டோம், நிறைய கிரீஸில் பிரச்சனை, எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பிரச்சனை, இதெல்லாம் இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆகுமா, இதனால என்னோட சேவிங்ஸ்லாம் போச்சுன்னா அதெல்லாம் போகாது. இந்தியா ஆஸ் அன் எக்கானமி இன்னும் வி ஆர் ஃபார் ஃபார் பெட்டர் தேன் எனி அதர் எக்கானமி இன் த வேர்ல்டு. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கும் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு பேங்க்கில் 8.5%லேருந்து 9% இன்ட்ரெஸ்ட் கொடுக்க முடியுதுன்னா No other country is giving 8.5-9% as a deposit interest. Any other country, யாருமே கொடுக்கறதில்ல.
1: Developed countries
0: யாருமே. US-ல வந்து நீங்கள் வந்து SBI அக்கௌண்ட்டில் பைசா வச்சுக்கணும், யூ ஹாவ் டு பே. அவங்க இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றி 1% ஆகியிருக்காங்க, 0.5%-1% ஆகியிருக்காங்க. 1% இஸ் பீனஸ். நம்மளோட SBI அக்கௌண்ட்டில் சும்மா பைசா வச்சுருந்தாலே 3% கிடைக்கும். ஸோ வி ஆர் ஃபார் ஃபார் பெட்டர் எக்கானமி. அதனால தான் நமக்கு ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் நிறைய நமக்கு இன்ஃப்ளோ வருது. ஃபாரின் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளோ வர்றதுனால தான் அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பத்தலை.
1: ஓகே.
0: அவங்களுக்கு அந்த இங்கே வந்து மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஸ்டாக்ஸ் பற்றி இதோட அவேர்னஸ் இங்கே ரொம்ப கம்மி. அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பேசணுன்னாலே தே வில் இன்வெஸ்ட் ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பிகினர் அப்படின்னா தே வில் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ETFs-லாம் இருக்கும், அதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.
1: ETF-னா
0: எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க.
1: ஓகே,
0: அது நான் அடுத்தது வரும்போது சொல்கிறேன். அதுக்கு இருக்கு
1: நிறைய வந்து முக்கியமாக வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்படுறவங்க ஜுவல்ஸு, காயின்ஸு, பாரு இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? இப்போ வந்து கோல்டு வந்து நீங்க பேப்பர்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்ட்ல அப்படின்லாம் சொல்றாங்க, அப்படின்னா என்ன?
0: ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்லணுன்னா, அப்கோர்ஸ் இட்ஸ் எ உமன் காலேஜ். இந்த காலேஜில் 10-15 இயர்ஸ் முன்னாடி படித்தவங்க அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாவோ இல்லை ஏர்னிங் மெம்பர் ஒய்ஃபாவோ அந்த மாதிரி இருப்பாங்க. முன்னாடிலாம் ஹவுஸ் ஒய்ஃப் இஸ் த பெட்டர் சேவிங் பர்சனாலிட்டி. இந்தியாவில் வந்து பெண்கள் வந்து சேமிக்கிறதுல வந்து பெண்களுக்கு தான் வந்து முன்னுரிமை உண்டு. என்ன விதமாக சேமிக்கணும் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், அப்போ தெரிஞ்சது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணும். நம்ம ஏதாவது ஒரு பைசா இருந்ததுன்னா யாரையாவது நொச்சரித்து எப்படியாவது தங்கத்தில் வாங்கி போட்டுருணும். அது ஏறுது இறங்குது, அதோட ஆக்டிவிட்டி என்ன, அதை பற்றிலாம் அவங்க மானிட்டரே கிடையாது. அதனால தான் நான் சொன்னது என்னென்னா, கடுகு டப்பாவில் ஆம்பளை வந்து போய் பைசா போட மாட்டான், பெண்கள் தான் வந்து பைசா போட்டு வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சேவிங் பண்ணுங்கிற மைண்ட் செட் இருந்தது, ஆனால் எப்படி சேவ் பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே சேவிங்ஸ் கோல்டு தான். இன்னைக்கு இருக்கிற
1: ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கு, அதுக்கு அவங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, பேங்க்ல போய் அப்ரோச் பண்ணணும் அவசியம் இல்லை,
0: எதுவுமே இல்லை,
1: அட்வைசர்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணணும் அவசியம் இல்லை, போனோமா வாங்கினோமா ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கும்.
0: அது அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து, அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸே கிடையாது. ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருந்ததுனால அவங்களுக்கு எது ஆப்பர்ச்சுனிட்டி எது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறதே தெரியாது.
1: இப்போ கொஞ்ச நாளாக தான் பாப்புலராக இருக்கு.
0: ஸோ அதனால் இன்னைக்கு அந்த அதே பெண்கள், அதே மைண்ட் செட் இருக்கிற பெண்கள் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வராங்கண்ணா அப்படின்னா இல்லை, ஸ்பெண்டிங்கில் தான் ஜாஸ்தியாக இருக்கு.
1: ஓகே,
0: ஸ்பெண்டிங் இஸ் மோர் தேன் இன்வெஸ்ட்மெண்ட்.
1: இப்போ கோல்டு வந்து வாங்குறது வந்து ஸ்பெண்டிங்காக இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டா?
0: டிபெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர், நானும் நிறைய உமன்ஸ் பார்க்குறேன், காலேஜ் கோயிங் உமன், யார் கழுத்து நிறைய நெக்லஸ் போட்டிருக்கா இல்லை கை நிறைய வளையல்
1: போட்டிருக்கா,
0: யாருமே போட்டுக்கிறது இல்லை. ஸோ ஆர்னமெண்ட்ஸ் மேலே இருக்கிற அந்த கிரேஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை,
1: குறைஞ்சி.
0: ஏன்னா ஆர்னமெண்ட்ஸ் வந்து எப்போ யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு மட்டும்தான். அந்த அதாவது எப்படி வந்து ஒரு பையன் வந்து கோட்டை வந்து கோட்டையும் பேண்ட்டையும் கல்யாணத்துக்கு வாங்கி அப்படியே லாக்கரில் வைக்கிறானோ அதே மாதிரி தான் பொண்ணுங்களும் நகையை வாங்கி கல்யாண தண்ணிக்கு போட்டு திருப்பி லாக்கரில் கொண்டு வச்சிருக்காங்க. அவ்வளோதான், இட்ஸ் ஜஸ்ட் அவங்கள பொறுத்தவங்க ஜஸ்ட்
1: பைசா,
0: அது வேற எக்ஸ்ட்ரா பைசா, அது வேற, இது தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, ஓகே கல்யாணத்துக்கு கோல்டெல்லாம் போட்டு அதை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ இட் இஸ் அ ஹேபிட் ஆஃப் கல்ச்சர். ஸோ அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து இப்போவே வாங்கி வாங்கி கிலோ கணக்கில் வாங்கி வாங்கி லாக்கரில் வைக்கணுமா, இன்னும் அவசியமே இல்லை. இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து கோல்டை வந்து எலக்ட்ரானிக் மோடில் வாங்கிக்கலாம், இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ETF இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் இருக்குது, கோல்டு ETFஸ்னே இருக்குது, அதில் நீங்கள் வாங்கிக்கலாம். இட் இஸ் ஆல் எலக்ட்ரானிக் மோட்ஸ். இதோட பியூரிட்டி பார்த்தீங்கன்னா, இந்த பியூரிட்டி இஸ் 99.9% பியூரிட்டி,
1: 24 கேரட்
0: அது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதுக்காக லாக்கர்லாம் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, கவர்மெண்ட் வில் மெயின்டைன் அ லாக்கர் ஃபார் யூ. ஸோ இதெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது எலக்ட்ரானிக். நாளைக்கு ஓகே,
1: எலக்ட்ரானிக்
0: மோட்னா இட் இஸ் அ பேப்பர் கோல்டு.
1: ஓகே,
0: யூ கான், நீங்கள் அந்த கோல்டை வந்து தங்கத்தை வந்து அப்படியே கையில் கூட தொட்டு பார்க்க முடியாது, இட் இஸ் அ பேப்பர். நீங்கள் அதாவது அந்த பேப்பர் வந்து அதுக்கான கோல்டை வந்து கவர்மெண்ட் ரிசர்வ்ல வச்சுருப்பாங்க. கையில வந்து பேப்பரா கொடுத்துருவாங்க, இல்ல ETFs நம்ம பர்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது பர்சேஸ் பண்றதுனால என்னன்னா, நமக்கு லாக்கர் செலவு கிடையாது, வருஷ வருஷம் லாக்கருக்கு தண்டா எழுவானா, ஒவ்வொரு தடவையும் இந்த நகை திருட்டு போகாது. நம்ம டூ இன்னொன்று, இந்த நகையை வந்து நான் மாற்றணும், பெருசாகணும் இல்லை சின்னதாக்கணும் இல்லை ரெண்டாக்கணும் மூணாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா, செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கழித்து போக நம்ம வாங்கின பிரைஸோட கம்மியாக தான் நம்ம பண்ணுவோம். இது ஆக்சுவலி இட் இஸ் ரியாலிட்டி. இப்போ இன்றைக்கி வாங்கிட்டு 2 வருஷம் கழித்து இதே கோல்டை வந்து நான் இல்லை இது வந்து என் தங்கைக்கும் இல்லை என்னோடய அக்காவுக்கும் சேர்த்து நான் பண்ணணும்னு பார்க்குறேன், இதையே ரெண்டாக பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவன் செய்கூலி சேதாரம்னா அவன் இஷ்டத்துக்கு ஒரு கால்குலேஷன் போட்டு அதில் வந்து அந்த மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து இதே கிடையாது, இன்டெக்ரல் கால்குலஸ்லாம் தாண்டி இருக்கும் அந்த மேத்தமேட்டிக்ஸ். அதனால் அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த கோல்டை வந்து அப்பா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வி வில் பி நெகட்டிவ். ஸோ இட் இஸ் நாட் குட் அட் ஆல். உங்களுக்கு கோல்டு வாங்கணுமா? அப்போ இந்த பாண்டை வந்து ETF-ஐ க்ளோஸ் பண்ணிவிடுங்க. டேக் த கேஷ், கோ டு த கோல்டு அதாவது ஷாப்புக்கு போங்க, பை இட், இப்போ அவள் தான் போயிட்டே இருக்க வேண்டியதான். தேவைப்படுறத அப்போவே வாங்கிட்டு போயிடுங்க. நீங்கள் விற்க போகிறது அன்னைக்கு கோல்டு ரேட்டு, வாங்க போறதா நீங்க கோல்டு ரேட், என்ன பெரிய வித்தியாசம் எடுக்கும்?
1: சோ எடுக்கறேன்னா அதுக்கு பெரிய process எல்லாம் இருக்கு?
0: ஒண்ணுமே இல்ல,
1: போனமா எடுத்து
0: போனமா நீங்க வந்து அதான் you have to approach an advisor. First thing, நீங்க advisor approach பண்ணும்போது it is quite easy to get it done easier. சோ அது பண்ணும்போது நீங்க அந்த advisor வந்து he will give you a 3 days turn around time. Third day அவங்க bankல வந்து it will automatically அது வந்து போய் உட்காந்துரும், உங்கள் பேங்க்கில் வந்து பைசா வந்துடும். அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட்
1: எடுக்கணும்னா சொல்கிறேன்.
0: எது அதான் எடுக்கிறதுக்கு தான், எடுக்கிறதுக்கு தான், எடுக்கிறதுக்கு நீங்கள் அட்வைசரை அப்ரோச் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் சைன் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி டன் வெரி குவிக். 2-3 days யுவர் ப்ராசஸ் வில் பி டன்.
1: ஸோ பொன் குழந்தைங்களோட ஃபியூச்சர் மேரேஜ் பிளானிங் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்,
0: தாராளமாக பண்ணிடலாம்.
1: மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படியே எது சேலரி பர்சனோ இல்லை சேவிங்ஸ் பண்ணுறவங்களோ எம்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல,
0: எம்ஐபி இந்த இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் தான் முத முதல்ல ஆரம்பித்தாங்க மந்த்லி
1: சேவிங்ஸ்
0: சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து மெருகேறி மெருகேறி இப்போ வந்து அதை வந்து வைஸ் வர்சா வச்சு அப்போ வந்து நம்ம வந்து எம்ஐஎஸில் போட்டோன்னா பைசாவை போடுவோம், போல்டா அதில் மாதம் மாதம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இது அப்படியே வைஸ் வர்சா. இது எப்படின்னா நம்ம வந்து வி ஹாவ் டு பில்ட் அ கார்பஸ், ஃபார் தேட் கார்பஸ் வி ஹாவ் டு கான்ட்ரிபியூட் மந்த்லி. இப்போ நம்ம எல்லார்ட்டையும் நான் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது சில நிறைய பேர் ஹெசிடேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, நான் யோசிக்கிறாங்க. ஆனால் யாருமே யோசிக்காமல் அவங்களோட சேலரியிலேருந்து ஒரு பார்ட் கட் ஆகுது, அதை பத்தி யாருமே கண்டுக்கிறது இல்ல. அது என்ன அப்படின்னா பிஎஃப் கான்ட்ரிபியூஷன். பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் உங்களை கேட்காமயே கட் பண்ணிடுறாங்க.
1: அது நல்லதுதான்,
0: நல்லதுதான், அட்லீஸ்ட் அதாவது கட் பண்றாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன் போர்ஷன் ஆஃப் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஆயிடும். ஆனா அந்த பிஎஃப்ல அதுக்கான இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அட் பார் வித் இன்ஃபிளேஷன் 8%. அதுக்காக பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க கூடாதுன்னு இல்லை, பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கொடுக்காம இருக்கவும் முடியாது, ஆப்வியஸ்லி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஆனால் அதையும் மீறி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியும். 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவனே மாதம் 1,000 ரூபா சேர்க்கணும். ஸோ 10% ஆஃப் யுவர் பேசிக் சேலரியிலேருந்து யூ கேன் ஈஸிலி சேவ். 90% யூஆர் கோயிங் டு ஸ்பெண்ட். ஆப்வியஸ்லி 90% செலவு பண்ண போகிறீங்க, 10% தானே இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறான். ஸோ 10% இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அன் சேலரிட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் பர்சன். அஃப்கோர்ஸ் கமிட்மெண்ட்ஸ் வில் பி தேர், கமிட்மெண்ட்ஸ் இல்லாத மனுஷனே கிடையாது. நமக்கு சம்பளம் ஏற ஏற கமிட்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த கமிட்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்டும் போது இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். ஆசை மனுஷனுக்கு விடவே விடாது, ஆசை இல்லாத மனுஷனே கிடையாது, ஆசை மனுஷனை விடவே விடாது. அந்த ஆசைப்படுறது தப்பே கிடையாது, ஆனால் அந்த ஆசைப்படுறதுக்கு நம்ம இப்போவே அதுக்கான சேமிப்பு முயற்சியை பண்ண ஆரம்பித்தோம்னா நீ என்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் நடக்கும்.
1: பேசலாம். இன்னும் பலவிதமான நிதி ஆலோசனைகள் பற்றியும் அதற்கான விளக்கங்கள் பற்றியும் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். ஸ்டே டியூன் வித் MOPCRS FM 107.8.
2: I want a treat from you.
3: But why?
2: Because you got your first salary.
3: No.
2: That doesn't mean you spend it all. You should learn to save.
3: Save? That isn't in my dictionary.
2: So you mean you don't want to save at all?
3: Yeah, why to save?
2: Okay, what happens when there's a sudden emergency of money?
3: Well, I never thought about it.
2: Yeah, see? Now you get the point?
4: Emergencies never inform you. So always have a backup plan. Deposit your money in the bank and have a bright future.
5: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. Stay tuned.
1: வெல்கம் பேக் பேக் டு காசு மேல காசு வந்து தொடர்ந்து பேசுறோம் திரு விவே கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். இப்போ பிஎஃப் சொன்னீங்க, அதே மாதிரி டாக்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ்னு வந்துடும். டாக்ஸ் பிளானிங் அதை பற்றி கொஞ்சம்
0: சொல்லுங்களேன். டாக்ஸ் பிளானிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் ஃபார் நார்மல் சேலரிட் பர்சன், பிஸ்னஸ் பர்சனுக்கும் இது அடங்கும்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸுங்கிறது எவ்ரி இயர் நம்ம சப்போஸ் வீடு வாங்கியிருப்போம், வீடு வாங்கினா அதில் ஹவுசிங் லோன் போயிருந்ததுன்னா ஹவுசிங் லோன்லேருந்து இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட் வந்து டேக்ஸ்க்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏடிசி, ஏடிடி நிறைய இருக்குது, இந்த டேக்ஸ்க்காக நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. த வெரி குட் திங் இஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் காட்ஸ் கிரேஸ் டேக்ஸ் நிறைய பேருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு டேக்ஸ் நிறைய வரும், டேக்ஸ் நிறைய வந்ததுன்னா சேவ் பண்ணியே ஆகணும், சேவ் பண்ணலைன்னா
1: டேக்ஸாக வேஸ்ட்டாக போயிடும்,
0: சம்பளம் வராது, கடைசி மாதம் சம்பளமே வராது. ஸோ அதுக்காகவாவது எவ்ரிபடி ஸ்டார்ட் சேவிங். அட்லீஸ்ட் நீ மந்த்லிக்கு முன்னால் பண்ண முடியல அப்படின்னா டாக்ஸ்க்காக யூஆர் டு சேவ். ஸோ வேற வழியே இல்லை.
1: இந்த மாதிரியே வந்து சேவிங் ஸ்கீம், இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லாம் அண்டர் செக்ஷன் 80D, 80C
0: இருக்கு, அது இருக்கு. அந்த 80C-ல அவங்க டாக்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் நம்ப மாட்டீங்க. நோபடி இஸ் கோயிங் டு டேக் த மணி. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 6 வருஷமாக டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் வந்து 3 இயர்ஸ் லாக்இன், 6 வருஷம் அது, 7 வருஷம் அது, இன்னும் அவர் டேக்ஸ் சேவிங்கில் அப்போ போட்டது இன்னும் எடுக்கலை. பிகாஸ் இட் இஸ் அன் ஹேபிட் ஆஃப் அ இண்டிவிஜுவல். அவர் வந்து அது போட்டார்னா அதை விட்டுடுறது, அதை எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் அப்படியாவது அவங்க சேவ் பண்ணுறாங்க. நான் நிறைய பேர்ட்ட தான் சொன்னேன், அட்லீஸ்ட் இப்படியாவது நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்மால், ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் அது. பட் இது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ பெருசுங்கிறது
1: உங்களுக்கு.
0: அதை இது எப்போது எல்லாம் ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, நான் அதோட வேல்யூ சொல்லும்போது, அது சார் நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க, ஒரு 25,000 இல்லை 50,000 இல்லை 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க டேக்ஸ்க்காக, இன்னைக்கு இது 7-8 lakhs இருக்குது சார் அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறாங்க. இட் இஸ் குவைட் நார்மல், ரொம்ப நார்மலான விஷயம் தான் நான் சொல்கிறது, இட்ஸ் வெரி காமன், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது பார்க்கும்போது சார் சார் அப்போனா நான் அப்போது ஒரு 5 lakhs போட்டிருப்பேன் சார். அப்போது நீ 5 lakhs போடணுன்ற மைண்ட் செட் உனக்கு இருந்தனா நீ 5 lakhs போட்டிருக்க வேண்டாம். அப்போ யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் அன் SIP. ஒரு SIP மாதிரி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அது 5 lakhs ஈக்குவலண்டான அமௌண்ட் வந்திருக்கும். அதை நம்ம தவற விட்டுட்டோம். எல்லாரும் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது தான் அதை ரியலைஸே பண்ணுறாங்க, ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக வரும், ஆனால் அதுக்கான எஃபர்ட் நம்ம போடுறோமாங்கிறது தான் மேட்ரு. கண்டிப்பாக வரும், வராமலாம் இல்லை. ஆனால் இப்போ டேக்ஸ் பிளானிங்கிறது ஒன்று இந்த மாதிரி பண்ணுறாங்க. இன்னொன்று வந்து நான் இதிலே இன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தெர் இஸ் அனதர் செக்ஷன் கால்டு 80D, விச் இஸ் கால்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்காக இந்த ப்ரீமியம் கட்டுவாங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமை வந்து டேக்ஸ்க்காக எடுத்துக்கலாம், விச் இஸ் கால்டு 80D. அந்த 80D-ல எத்தனை பேர் அந்த பிளாங்கை வந்து ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐடி கம்பெனிஸில் இருக்கிறவங்க நிறைய பேர், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கம்பெனியே கொடுத்துட்றதுனால அந்த 80D காலம் ஃபில்லப்பில் இருக்கும். பட் அந்த செக்மெண்ட்டை தவிர அதுலேயும் சில கம்பெனிஸ் கொடுக்கறதில்ல, ஐடியில் பெரிய கார்பரேட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, சின்ன கார்பரேட்ஸ் கொடுக்கறதில்ல. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா கம்பெனி அந்த அந்த இடம் பிளாங்காகவே இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல், நாட் டு கிளைம் ஃபார் 80D. இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு, இன்றைக்கி இருக்கிற மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி,
1: எந்த அளவுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி வளர்ந்துருக்கோ அதே அளவுக்கு அதோட எக்ஸ்பென்சஸும்
0: ஜாஸ்தியாக வளர்ந்துருக்கு, நோய்களும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இப்போ நம்ம நம்ம சாப்பாடே சாப்பிட்றது இல்லையா, நம்ம அந்த பீஸாவும் அதையும் தானே சாப்பிடுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து அதுலேயே நம்ம ஜாஸ்தி காசு செலவு பண்ணி நம்ம நம்ம சாப்பாடு சாப்பிட்றது இல்லை. அதாவது ஜஸ்ட் இட்ஸ் அனதர் திங். பட் ஆனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். தயவு செஞ்சு யாராவது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா முதல் வேலையாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க.
1: எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்?
0: 18.
1: ஃப்ரம் 18 இட்செல்ஃப். ஓகே,
0: அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிலே போட்டுருங்க, 18 to 35 தான் ஃபர்ஸ்ட் ஸ்லாபே. ஸோ அதனால் ப்ரீமியம் வில் பி வெரி வெரி லெஸ் சார். 2 lakh, 3 lakh கவரேஜுக்கு யூ வில் பி பேயிங் பர் மந்த்துக்கு வந்து பர் இயருக்கு வந்து 4,000 தான் பே பண்ணுவீங்க. விச் இஸ் வெரி வெரி லோ. நமக்கு உடம்புக்கு எதுவும் ஆகாது, தட் இஸ் டிஃப்ரெண்ட், அது பரவாயில்ல. பட் ஆனால் இது நம்ம எடுத்து வச்சுக்கிறது நம்மளை நாமளே சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது. டூ வீலருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பயன் தவறதில்ல,
1: ஏன்னா அது கம்பல்சரி.
0: கம்பல்சரி, ஏன்னா அவன் வந்து பிடிச்சா பைசாக வாங்கணும். ஆனால் நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுக்கு நம்ம அதை வந்து கன்சிடர் கூட பண்ணுறதில்ல. நம் டூ வீலரோட ஜாஸ்தி இதுதான் உழைக்குது, நம்ம உடம்பு தான் ஜாஸ்தி உழைக்குது. ஆனால் அதை பற்றி நம்ம கன்சிடர்,
1: டூ வீலருக்கு நைட்டு ஓட்டாத டைமில் ரெஸ்ட் கிடைக்கும், நம்ம உடம்பு இன்டர்னல் பார்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கும் 24 hours.
0: ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அதுக்கு நம்ம கொடுக்கணும்ல.
1: அம்மாக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது உனக்கும் போட்டுமா அண்ணா கேட்டாங்க. ஏய் நான் இப்பதான் காலேஜ் போறேன், எனக்கு எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதெல்லாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கேட்டேன்.
0: அது இல்ல, பட் எடுத்து வச்சுக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர்.
1: ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். கேபிடல் ப்ரிசர்வேஷன் ஒன்னு சொல்றாங்க, அப்படினா என்ன?
0: கேபிடல் ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ். ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட்னு வச்சுக்கோங்க, அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது வி வில் ட்ரை டு ப்ரிசர்வ் யுவர் கேபிட்டல் ஆஸ் மச், அதாவது உங்களோட ஏஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக யூ வில் ஸ்டார்ட் ஏர்னிங் அட் 24 25, அந்த ஏஜில் யூ வில் ஸ்டார்ட் ஏர்னிங், யூ வில் எண்ட் அப் இன் 60. ஸோ இந்த 25 கிராஜுவலாக உங்களோட ரிஸ்க் காம்போனன்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பிகாஸ் வி ஹாவ் டு ப்ரிசர்வ் யுவர் கேபிட்டல், யுவர் வி ஹாவ் டு ப்ரிசர்வ் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இன்கம், இதெல்லாம் இந்த கிராஜுவலாக வந்துருக்கும் இல்லையா, அதெல்லாம் வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். பிகாஸ் ரிட்டையர்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த ஒரு கார்பஸை பெருசாக பில்ட் பண்ணணும்ல, அந்த பில்ட் பண்ணும்போது தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வி ஹாவ் டு ஒர்க். அது வந்து இவங்க இன்வெஸ்டர் வந்து ஹாவ் டு அப்ரோச் அண்ட் அட்வைசர், அப்போது அட்வைசர் வில் கிவ் யூ பெட்டர் சஜஷன் வென் டு சேஞ்ச் வென் நாட் டு சேஞ்ச். இப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அசட் அலிகேஷன் இருக்கணும், இந்த அசட் அலிகேஷன் வந்து எந்த மாதிரி ப்ரொப்போர்ஷனில் இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், உங்களோட ஏஜ் இப்போ 60 இயர்ஸில் ஒருத்தர் வந்து இல்லை சார் நான் ஃபுல்லாக ஷேரில் தான் சார் போட போகிறேன் அப்படின்னா, ஏன் சார் இருக்கிற காசு நிறைய வச்சுருக்கீங்கன்னா என்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து 60 வயசில் எதுக்கு அவருக்கு ரிஸ்க் எடுக்கணும்? பர்பஸ் நோ பர்பஸ், ஹீஸ் என்ஜாய், ஹீஸ் கோயிங் டு என்ஜாய் இஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குமோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சஜெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்ட். அவருக்கு வந்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 9% 10% வந்தால் ஹீ இஸ் வெரி ஹாப்பி, 10% வந்தால் அவருக்கு என்ன சந்தோஷம், கவலைப்பட போகிறாரு, 10% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், அது போகிறோம். அவருக்கு பீஸ்ஃபுல் லைஃப் வேணும், அவ்வளோதான், ரொம்ப ஓடியாச்சு, பீஸ்ஃபுல் லைஃப் வேணும், தட்ஸ் குட். இதுக்கு தான் இந்த கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் இஸ் கால்ட் அன் அசெட் அலோகேஷன், இஸ் காஸ் குட் அஸ் கால்ட் அசெட் அலோகேஷன்.
1: இப்போ நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், அதே மாதிரி வெல்த் கிரியேஷன், அதுலேயும் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு இருக்கா, அப்படின்னா என்னது?
0: லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அப்படிங்கிறது நான் முன்னாடிலாம் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், யார் எனி ஏஜ் பிகம் அ கரோட்பதி அட் தி ஏஜ் யூ டிசையர் அப்படின்னு. இந்த குரோர்பத்தி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு யாருமே ஹெசிடேட் பண்றது இல்ல, எனக்கு நாளைக்கே கோடிசுனா எனக்கு கையில காசு
1: கொடுத்தா.
0: நீங்க யூ டிசையர், உன்னோட ஏஜ் நீ முடிவு பண்ணிக்கோ, எந்த ஏஜ்ல நீ குரோர்பத்தி ஆகணும், அவ்வளவுதான் நீ. ஸோ திஸ் இஸ் யுவர் கோல், ஐ ஹவ் ஷோன் வாட் இஸ் த கோல், இதுதான் உன்னோட கோல், 1 crore நீ ஏர்ன் பண்ணணும், அதனால் நீ அந்த கார்பஸை நீ அட்டன் பண்ணணும், ஸ்டார்ட் டூ. அதுக்கு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, ஷார்டர் பீரியடில் சேவிங்ஸ் பண்ணி அந்த குரூர் 1 crore அட்டன் பண்ணுறியா, இல்லை எங்கேருந்தாவது வேறு அடிஷ்னல் இன்கம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து போடுறியா, தட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். பட் ஐ ஹவ் ஷோன் யுவர் கோல், திஸ் இஸ் யுவர் கோல், கோ அண்ட் ரீச் இட்.
1: அவ்வளோதான். ரீச் பண்ணுறது,
0: ரீச் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு கான்ட்ரிபியூட் ஃப்ரம் யுவர் சைட். சரி, நமக்கு நம்மளோட சேவிங்ஸில், நம்மளோட சேல்ரியிலேருந்து, நம்மளோட இன்கம்லேருந்து, சேல்ரின்னு வேணால் இன்கம்லேருந்து இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ்னு ஒரு அமௌண்ட் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும், தெர் இஸ் அ சர்ப்ளஸ் அமௌண்ட் விச் வில் பி சிட்டிங் ஐடல். அது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒன்று எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு தேவைப்படுமோ அப்படின்னு நம்மளே அசியூம் பண்ணிட்டு சும்மாவே வச்சுருக்கிறது. ஆனால் அதை நம்ம யூட்டிலைஸே பண்ண மாட்டோம், மினிமம் அது வந்து ஒரு 3 months சும்மாவே இருக்கும், அதை அதை அட்லீஸ்ட் நம்ம வேறு எதுக்காவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஒரு பர்பஸ்க்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டோன்னா நம்ம அதை மறந்துடுவோம். அந்த அதுக்காக நம்ம சேர்த்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து வேறு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சிங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம், இப்போ வேண்டாம் வேறு பண்ணிடலாம். ஏதாவது நமக்கு செலவு இருந்ததுன்னா அதை தள்ளி போட்டுருவோம் அது. ஸோ அதனால் நமக்கு அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து மாதம் வந்து 5000 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கான், கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கான், திடீர்னு அடிஷ்னலாக அவனுக்கு வந்து ஒரு இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் வருது அப்படின்னா, இயர் ரெண்டுலேயோ இல்லை 6 மந்த்ஸ் போனதுலையோ பெருசாக இன்சென்டிவ் வருது, இல்லை பெருசாக கம்பெனிஸ் பேயிங் மோர், அந்த மாதிரி ஒரு எக்ஸ் அமௌண்ட் வரும்போது அவன் உடனே செலவை கால்குலேட் பண்ணிடுவாங்க. சரி நம்ம இங்கே வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படின்னு அந்த அந்த செலவை கால்குலேட் பண்ணாமல் சட்டன் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அந்த செலவு அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதையும் மீறி அவங்க செலவு பண்ணத்தான் போகிறாங்க. அவங்க ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதை செலவு பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் இந்த பைசாவில் தான் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் அவரோட சேலரியிலே கொஞ்சம் இருக்கும், திஸ் இஸ் அன் அடிஷ்னல் இன்கம், ஸோ அதை தூக்கி தனியாக வைக்கலாம். இதே மாதிரி இயர் ஆன் இயர் சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் காமன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிபடி. அந்த நான் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சேலரி இன்க்ரிமெண்ட் வரும்போது யூ ஜஸ்ட் இப்போ 10% ஆர் உன்னோட சேலரியிலேருந்து நம்பர்லே சொல்லாமல் 5000 rupees தான் உனக்கு வந்து மந்த்லி சேலரியில் வந்து இன்க்ரிமெண்ட் வருதுன்னா, ஐ வில் கிவ் யூ 50%, யூ டேக் இட். ஏன்னா எப்படியா இருந்தாலுமே நீ வந்து ஏற்கனவே வாங்குற சேலரியில் தான் உன்னோட லைஃப் ஓட்டிகிட்ருக்க. ஐ எம் பேயிங் யூ அடிஷ்னல் 2500, யூ இன்வெஸ்ட் 2500 டுவர்ட்ஸ் யுவர் கோல்.
1: ஆனால் இப்போ சேலரி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி விலைவாசியும் ஏறிட்டு இருக்கு இல்லையா,
0: ஆப்வியஸ்லி கரெக்ட், காஸ்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஹை, பட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற பக்குவம் நமக்கு எப்போவுமே உண்டு, கண்டிப்பாக உண்டு. அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் இல்லை, நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் விலைவாசி ஏறுது அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் இல்லை, தக்காளி விலை வெங்காயம் விலைலாம் வந்து கூட தான் இருந்தது. நீங்கள் பழமுதிரி சோலையில் எந்த பழமுதிரி சோலையில் போய் பார்த்தீங்கனாலும் 2 கிலோ தக்காளி வழங்குறவங்க 1/2 கிலோ வாங்குவாங்க. வீ நோ
1: போடாத ரெசிபிலாம்
0: நம்மளால் பண்ண தெரியும். ஆனால் அந்த டைமில் அதே பழமுதிர் சோலையில் அதே ஐ மீன் பெரிய பெரிய ஷாப்ஸில் வாங்குறவங்க அதே டைமில் நான் கோயம்பேட்லேயும் போய் பார்த்தேன், ஹெல் லாட் ஆஃப் க்ரௌட், கார் குமியுது கோயம்பேட்டில். வீ நோ வேர் டு பை சீப், வீ நோ வீ கேன் ஹேண்டில் தி சிச்சுவேஷன், பட் வீ ஆர் நாட் குட் இனஃப் டு சேவ் மணி.
1: பட் இந்த மாதிரி திடீர்னு ஒரு வெங்காயம் வந்து டாப் 10 லிஸ்டில் வந்துடும், அந்த மாதிரி ஒரு சின்ன டைம் பீரியடில் வந்து அந்த மாதிரிலாம் போய் தேடி போவாங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரி ரெசிபி மாற்றி செய்வாங்க. பட் த்ரூ அவுட் தி இயர் வந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா?
0: த்ரூ அவுட் தி இயர் பண்ண முடியாது, திஸ் இஸ் அ டெம்பரரி ஃபினாமினா தான்.
1: ஸோ ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து எவ்ரி மந்த் சேவ் பண்ணால் த்ரூ அவுட் தி இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அதுக்காக
0: நம்ம ஆப்வியஸ்லி பண்ணணும். சி இந்த விலைவாசி உயர்வு, இந்த விலைவாசி ஏறுறது இறங்குறது அப்படின்லாம் வந்து இட் இஸ் அ டெம்பரவரியாக நடக்கிற விஷயம், இது வந்து பர்மனண்ட்டாக இப்படியே இருந்துட போகுது இல்லை. இன்றைக்கி தக்காளியோட விலை 15 ரூபா, 70 ரூபா இருந்தது, 15 ரூபா இருக்குது. ஸோ இட்ஸ் காமன், 15 ரூபாவில் வாங்காமல் 15 ரூபாவில் இன்றைக்கி வாங்குகிறோம் நம்ம, நான் வாங்காமல் இல்லை நம்ம ஜாம அதே மாதிரி இப்போ முன்ன மாதிரி பழைய மாதிரி இருக்கிற மாதிரி 15 ரூபாய்க்கு வாங்கி 2 கிலோ வாங்கிட்டு இருக்கோம். முன்னாடி 1/2 கிலோ வாங்கிட்டு இருந்தோம், இப்போ தக்காளி ஜாஸ்தி தாராளமாக செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இட் இஸ் அ டெம்பரவரி ஃபினாமினா, அதனால வந்து நம்ம அதை பாதர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நம்மளோட இதே விலைவாசி நமக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதும் இருக்கும், அதை யோசிக்கணும்ல, அப்போ நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? இன்றைக்கி நமக்கு சேலரி வருது, நம்ம மாதம் ஆச்சுன்னா அக்கௌண்ட்டில் ஹிட் பண்ணிடுறான், பைசா கிரெடிட் பண்ணிடுறாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. ஆஃப்டர் 60 தெர் வில் பி நோ கிரெடிட் அட் ஆல், பட் எக்ஸ்பென்சஸ் ரிமைன் சேம், இன்னும் பெரிய மாற்றம் இருக்காது. என்ன அப்போ எல்லாருக்கும் உங்களோட எல்லாரோட கமிட்மெண்ட்ஸும் முடிஞ்சிருக்கும், முடிஞ்சிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஹஸ்பண்ட் அண்ட் லைஃப் ஒய்ஃப் மட்டும் தனியாக வாழ்வாங்க, அதுக்காக அவங்க சாப்பிடாமல் இருக்க போகிறதில்ல, சாப்பிட்ணும். அதுக்காக பேசிக் கம்யூனிட்டிஸ்லாம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் செய்யறதுக்கு தெர் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். யாருக்கும் இப்போல்லாம் வந்து பென்ஷன்லாம் கிடையாது, ஸோ பென்ஷன்லாம் வந்து அவங்களா கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க.
1: ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் சர்வன்ஸ் தான் பென்ஷன். வெல்த் கிரியேஷன் பற்றி சொன்னீங்க, அதே மாதிரி அசட் கிரியேஷன், அதுவும் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அதுவும் இந்த காலத்தில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறதே வந்து குழந்தைங்களுக்காக தான். குழந்தைங்களுக்கு வந்து அசட் கிரியேஷன் எப்படிலாம் பண்ணலாம்?
0: குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சுவலி அதான் நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு தாத்தா வந்து எவ்வளோ அழகாக ஒரு குழந்தைக்காக அசட் கிரியேஷன் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு. இந்த மாதிரி எல்லா அப்பா அம்மாவும் பண்ணணும், பண்ணுறது இட் இஸ் நாட் நீங்கள் வந்து குழந்தைக்கு பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி பெருமைக்காக இல்லை. அன்னைக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு இன்றைக்கி வந்து ஒரு டாக்டருக்கு

0: டாக்டர் படிக்கிறதுக்கு 50 lakhs செலவாகுது அப்படின்னா அன்னைக்கு 5 crore செலவாகும். இன்னைக்கு கேட்கறதுக்கு ஐயோ 5 crore அப்படின்னு தோணும். இன்னைக்கு 50 lakhங்கிறது எவ்வளோ காமன் நார்மலான விஷயமா இருக்கோ அதே மாதிரி அன்னைக்கு 5 crore நார்மலான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த அன்னைக்கு அந்த 5 crore நோக்கி நம்ம அட்லீஸ்ட் பக்கத்துலயாவது போயிருப்போமானா இட்ஸ் வெரி டவுட். அதுக்கு நாளைக்கே ஒரு குட் எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அதை பண்ணுறதுல தப்பே இல்லை. அசட் கிரியேஷன் ஃபார் சில்ட்ரன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஏன்னா சில்ட்ரனுக்கு அசட் கிரியேஷன் மட்டும் இல்லை, பொன் குழந்தையாக பிறந்தவங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும், நிறைய இருக்குது. ஒரு குழந்தைக்கு மேலே இன்னொரு குழந்தை வச்சிருக்கிறவங்களுக்கு டபுள்
1: கோல் சேவிங்ஸ் பண்ணணும்,
0: நிறைய இருக்குது.
1: எஜுகேஷனுக்கு பண்ணணும்
0: நிறைய இருக்குது. அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இஸ் டூ ஹை. ஏன்னா சி குழந்தைக்கு எஜுகேஷனுக்கு பார்த்துக்கணும். இப்போல்லாம் வந்து குழந்தைக்கு எஜுகேஷன் எல்கேஜிலேருந்தே ஆரம்பிச்சிருது. இருக்கும் அந்த ரேஞ்ச் மூண்ட்ல இருக்கிறவங்க அவங்க தே வில் ஸ்டார்டட் கரியர் ஏர்னிங் கரியர் வந்து 24 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 5 வருஷமாவது அவங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அட்லீஸ்ட் அந்த 5 வருஷம் அவங்க பேச்சுலர் லைஃபா, ஒரு 3 வருஷம் 4 வருஷமாவது பேச்சுலர் லைஃப் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பேச்சுலர் லைஃப்ல அவங்க ஏதாவது ஏர்ன் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா தே வில் நாட், தே ஹாவன்ட், தே அவங்க வந்து தே ஸ்பெண்ட் அ லாட். ஏன்னா அவங்களுக்கு அப்போதான் அந்த அந்த வாசனை புதுசு இல்லை,
1: காசு வாங்கி செலவு பண்ணதும் ஒரு ஜாலியா இருக்கும்.
0: அது அந்த வாசனை வந்து அது வந்து டெம்ப்ட் பண்ணும்.
1: என்ன பண்ணணும்னு வேற தெரியாது நிறைய பேருக்கு.
0: அப்பவே வரும்னு எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த கமிட்மெண்ட் வந்தா ஹேண்டில் பண்ணணும்ல. ஹேண்டில் பண்றதுக்கு வாட் வி ஆர் டூயிங் இட், கோயிங் ஃபார் எ பேங்க், டேக்கிங் எ லோன் அட் எ ஹையர் பிரைஸ்.
1: யார் வட்டி கட்டுறா? நீ தான் வட்டி கட்டுற.
0: ஸோ அதுக்கு நம்மளோட சேவிங்ஸ் நம்ம இப்படி பண்ணியிருந்தோம்னா நம்ம அதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. 1 lakh இஸ் வெரி ஈஸிலி டு அச்சீவ். வெறும் ஒரு 1000 rupees நீங்கள் மாதம் எஸ்ஐபி போட்டிருந்தீங்கன்னா இட் வுட் ஹவ் கிவன் யூ அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். இப்போ ஒரு 6-7 years வந்து கன்ஃபார்மாக அது 1.5 lakhs இருந்திருக்கும். 1.5 lakhs எடுத்து அப்படியே போய் கட்டு. நீ யாரும் கேட்க போகிற, யார்ட்டையும் கேட்க போகிறது இல்லை. எடுத்து அந்த குழந்தைக்கு தானே கட்ட போகிற கட்டு. நீ அதை கட்டும்போது யூ வில் ரியலைஸ் அண்ட் யூ வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். திருப்பியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஆல்வேஸ் கிவ் யூ அ, எப்போவுமே அதுதான் வேலையிலையும் அதுதான். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது யூ வில் பி பெட்டர். நீங்கள் அதில் இன்னும் ஜாஸ்தி அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைப்பீங்க. இட்ஸ் காமன். ஸோ அசட் கிரியேஷன் ஃபார் சில்ட்ரன் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ப்ளீஸ் எவ்ரிபடி ஷுட் டேக் அ சீரியஸ் ஸ்டெப் ஃபார் கிரியேட்டிங்
1: அசெட்னா. எனக்குலாம் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது லேண்டு, வீடு, ஃப்ளாட்டு, இந்த காலத்தில் ஃப்ளாட்டு அந்த மாதிரி வாங்கி குழந்தை பேரில் வாங்கி போட்டு வைக்கிறது அது ஒரு நல்ல முதலீடா இன்வெஸ்ட்மெண்ட்
0: இல்லை. அது வந்து
1: பொண்ணு வாங்கி போடணும் மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
0: பட் இப்போல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு. இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் வந்துருச்சு. எங்கே மண்ணை வாங்கி போடுறது? மண்ணெல்லாம் வாங்க முடியாது. ஏதோ ஒரு ஃப்ளோரில் ஏதோ ஒரு வீடு வாங்கிக்கலாம், அவ்வளோதான். பட் வீடு வாங்கணுங்கிறது எல்லாரோட கனவு. எல்லாருக்குமே அந்த ஒரு கனவு உண்டு. நான் எனக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கனவு உண்டு. அந்த கனவை வந்து நம்ம மெய்ப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட பிளானிங் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிப்போம். இவ்வளோ என்னால் வந்து இஎம்ஐ கட்ட முடியும், ஸோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆப்வியஸ்லி அந்த அந்த வீடு வந்து குழந்தைக்கு தான். நமக்கு அப்புறம் நீங்கள் குழந்தைக்குன்னு தனியாகலாம் சேர்த்து வைக்கணும். அந்த வீட்டுக்காக நீங்கள் வந்து காசு போட வேண்டாம். அதுவும் இல்லாமல் லேண்டெல்லாம் வாங்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகும்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது. லேண்டு ஏதோ ஒரு மூலையில் நீங்கள் வாங்கி போட்டிருப்பீங்க. அது எவன் அந்த இடத்துல கட்டி வச்சுருக்கான், கட்டினானா இல்லையா, அதில் மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா, அதில் என்ன வந்துச்சு போச்சுங்கிறதுலாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுக்கு நம்ம இதுக்காக வி ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் டு கோ தேர், அங்கே போய் பார்க்கணும். அந்த ஊர் மக்கள் அது அது புறம் கடைசியில் அது புறம்போக்கு நல்லன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. நம்ம போட்ட காசெல்லாம் அவ்வளோதான், நிஜமாலுமே மண்ணு தான்.
1: திடீர்னு எங்கன்னா அங்கே ஹைவேஸ் வரப்போகுதுன்னா
0: அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் யூ கேன் அவாய்ட், யூ கேன் அவாய்ட். அதெல்லாம் ரொம்ப எசென்ஷியலாக அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும். அதுக்கு பதிலாக நம்ம ஆல்டர்னேட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமே, எதுக்கு இப்போதைக்கு அதில் பண்ணணும். நீ இருக்க போகிற சில பேர் டிநகரில் இருப்பாங்க, செங்கல்பட்டில் போய் நீ வந்து லேண்டை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அங்கே குடியாக இருக்க போகிறோம், சத்தியமாக குடியிருக்க போகிறோம்ல. அப்புறம் எதுக்கு அங்கே ஆஃபீஸ், இங்கே இருக்கிற ஆஃபீஸும் இங்கே பார்த்தோன்னா கோடம்பாக்கத்தில் இல்லை வடபழனியில் ஆஃபீஸ் வச்சுருக்க போகிறாங்க. அவங்க ஆஃபீஸுக்கு இவங்களுக்கும் செங்கல்பட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, எதுக்கு அங்கே செங்கல்பட்டில் வேணும். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் காஸ்டிங் வெரி லோ, 1 lakh 2 lakhs.
1: மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுட்டு இருக்கலாம், இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு ஒரு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி. லேண்ட் வாங்கி வச்சுட்டு இத்தனை வருஷம் கழிச்சா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லையா?
0: ஆயிருக்கலாம். எல்லாம் என்விரான்மெண்ட் பேஸ்டு தான் லேண்டை பொறுத்தவரைக்கும், எல்லாம் டெவலப்மெண்ட் பேஸ்டு தானே லேண்டெல்லாம். ஸோ எல்லா இடத்துலையும் லேண்டாக வாங்கி போடணும் விவசாய நிலமே இல்லையே, எனக்கு அந்த ஒரு வருத்தமும் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் அன் அட்வைசர், நான் எல்லாருக்கும் லேண்ட் வாங்காதீங்கன்னு சொல்கிறது, ஐ எம் சேவிங் அ அக்ரிகல்ச்சரிஸ்ட். பிகாஸ் அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் இன்னைக்கு வந்து நார்மல் லேண்ட்
1: ஆகிடுச்சு,
0: ஃப்ளாட் ஆகிடுச்சு. இட் இஸ் வெரி வெரி பேட். இந்த காமன் பாயிண்டாக பார்த்தோன்னா இட் இஸ் வெரி பேட். அதுக்கு அட்லீஸ்ட் நீங்கள் லேண்ட் வாங்காதீங்கன்னா சொல்லலாம், வாங்காமல் இருந்தால் அட்லீஸ்ட் அக்ரிகல்ச்சராக டெவலப் ஆகும். ஏன்னா நம்மளோட இந்தியன் எக்கானமியோட பேக் போனே அக்ரிகல்ச்சர் தான். அந்த பேக் போனை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செதில் செதிலாக ஒவ்வொரு போனாக பின்னாடி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா டிஸ்க் ஸ்லிப் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எக்கானமியே அவ்வளோதான், டோல்ட்ரம் ஆகிடும். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். அதை இப்போ தான் சேவ் க்ரீன் எல்லாம், சேவ் ட்ரீஸு, கோ க்ரீன் எல்லாம் இப்போலாம் அதான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடத்துலையும் பச்சை பச்சைன்னு, பச்சை பச்சைன்னு மரம் எங்கேயும் வைக்கலை, எல்லா இடத்துலையும் பேனர் மட்டும் பச்சை பச்சையாக வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணலை, எங்கேயும் பச்சையாக பார்க்க முடியல. Better if somebody is going to invest in agriculture land, please go. Save agriculture. அதுதான் என்னால் சொல்ல முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம். இன்னும் பல விதமான நிதி ஆலோசனைகள் பற்றியும் அதற்கான விளக்கங்கள் பற்றியும் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். Stay tuned with MOPCRS FM 107.8.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து என் அகராதிலே இல்லைன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்வளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டுருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்ப
0: புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் டு காசு மேல காசு வந்து தொடர்ந்து பேசுறான் திரு விவேக் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடன். இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இப்ப ஷேர் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம், அதே மாதிரி கமாடிட்டிஸும் இருக்கு. ஈக்விட்டி புரோக்கிங் கமாடிட்டிஸ் அப்படின்னா என்னது?
1: ஈக்விட்டி தனி, கமாடிட்டி தனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மாதிரி ஷேர் ட்ரேடிங், இந்த மாதிரி ட்ரேடிங், இந்த ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் கமாடிட்டிஸ்ல தான் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு இடத்துல
0: கமாடிட்டிஸ்னா பொருட்கள்,
1: பொருட்கள் ஒரு சந்தையில வந்து வச்சிருப்பாங்க. நம்ம நார்மல் மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி ஒரு மார்க்கெட், அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அந்த ப்ரைஸுக்கு ப்ரீமியம், ப்ரீமியம் கம்மி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் காலையில் கோயம்பேடு மார்க்கெட் போனீங்கன்னா இட் இஸ் நீங்கள் வாங்குகிற பொருட்கள் எல்லாம் ப்ரீமியமில் தான் வாங்கலாம் காலையில் போகும்போதெல்லாம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் டிமாண்ட் ஃப்ரெஷ்ஷு, அப்போ தான் வந்து இறங்கியிருக்கும். ஃப்ரெஷ்ஷு, டிமாண்டு ஜாஸ்தி, நிறைய பேர் வருவாங்க, ஹோல்சேலில் வாங்குவாங்க, நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும். ஸோ அதனால் அந்த இடத்து அந்த டைமுக்கு போனால் கொஞ்சம் ப்ரீமியம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா பிகாஸ் நிறைய மூவ்மெண்ட் இருக்காது, அந்த மாதிரி ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ 30 ரூபாய்க்கு விற்றது கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் போய் சார் 25 ரூபாய்க்கும் ஓகே சார் அப்படிமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போகும்போது, ஆனால் இது 25 ரூபாய்க்கே ஓகே அப்படின்னு சொல்கிறவன் ஜாஸ்தி பெனிட்ரேஷன் இருந்ததுன்னா, ஜாஸ்தி பயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, தே வில் ஸ்டார்ட் திருப்பியும் அந்த 25 இட் கெட்ஸ் மூவிங், 25 இட் கோஸ் டு 28, திடீர்னு 28 ருபீஸ் அப்படிம்பாங்க. இட்ஸ் காமன். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, ஈவினிங்லாம் பார்த்தீங்கன்னா சார் 15 ரூபாய்க்கு கொடுத்தாலே போதும் சார், நீங்கள் கொடுத்துருங்க நான் கொடுத்துறேன். ஏன்னா அன்றைக்கி அவன் ஹஸ் டு க்ளோஸ் தி ஷாப்
0: முடிச்சாகணும்.
1: ஸோ இப்படி தான் ஆரம்பித்தது. இங்கேருந்து தான் வந்து இந்த சந்தை கமாடிட்டியிலேருந்து தான் வந்து பங்குகள்லாம் சந்தைக்கு வந்து, அதுக்கப்புறம் பங்கு சந்தையாகி, அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கம்பெனிஸ் எல்லாம் இந்த இடத்துல ஃப்ளோட் பண்ணி ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ரீமியம் காஸ்ட்லாம் இருக்குல்ல, இட் இஸ் அ ப்ராஃபிட் ஃபார் அ கம்பெனியில். அதனால் அந்த ப்ரீமியமில் வாங்குறதெல்லாம் அவன் பாக்கெட்டில் போட்டுப்பான். வாங்கின ப்ரைஸுக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து நின்றுருக்கும், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி தான் ஸ்டாக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ் இப்படி தான் ஆரம்பிச்சிது. கமாடிட்டிஸ்லேருந்து தான் எவால்வ் ஆகி ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒன்று வந்தது.
0: ஓகே, கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணும்?
1: கமாடிட்டியில் பண்ணலாம், பட் இங்கே பொறுத்தவரையிலும் இன்னைக்கு இந்தியாவில் பொறுத்தவரையிலும் கமாடிட்டியில் வந்து அது பண்ண ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபியூச்சர்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, F&O அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. எப்படி ஸ்டாக் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் இருக்குது F&O. இதுலேயும் வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கமாடிட்டியை வாங்கலாம். இப்போ நான் வந்து க்ரூட் ஆயில் நான் வாங்கணும், இல்லை காப்பர் வாங்கணும், இல்லை ஜிங்க் வாங்கணும், அலுமினியம் வாங்கணும், இதெல்லாம் வாங்கலாம், இதெல்லாம் வாங்கலாம், இந்த கமாடிட்டிஸ்லாம் வாங்கலாம். இட் இஸ் கால்ட் மெட்டல்ஸ். கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம், இது ப்ரெஷியஸ் மெட்டல், இது நான் ப்ரெஷியஸ் மெட்டல். இது வந்து இது கோல்டு, சில்வர், அப்புறம் பிளாட்டினம்லாம் இன்னும் வரல. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் நீங்கள் வாங்கலாம். கோல்டுலேயே வந்து நீங்கள் ஸ்மால் கிரேட் ஆஃப் கோல்டு, 1 கிராம், 10 கிராம், 1 kg, 5 kg, 10 kgs வரும் வாங்கலாம். ஆனால் இதெல்லாம் என்னென்னா, இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பேஸ்டு கமாடிட்டி ப்ராசஸ். ஏன்னா இது வந்து 1 மந்த்து 45 டேஸ் தான் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட்க்கு அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிடும். எக்ஸ்பைரி ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் அடுத்த கான்ட்ராக்ட் வாங்கணும், நெக்ஸ்ட் கான்ட்ராக்டை நீங்கள் வாங்கணும். இந்த கான்ட்ராக்ட் வில் எண்ட் இன் April 15th அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட்லேயே போட்டிருக்கோம். April 15th அப்புறம் நம்ம அந்த கான்ட்ராக்ட் வந்து ரோல் ஓவர்
0: பண்ணணும்,
1: ரோல் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த கான்ட்ராக்ட்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு கான்ட்ராக்ட்டுக்கு இன்னொரு கான்ட்ராக்ட்டுக்கும் ஒரு ப்ரீமியம் கேப் ஒன்று இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது கரெக்டாக அந்த ப்ரைஸ் பக்கத்தில் வர வர, இப்போ April 15th பக்கத்தில் நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க ரெண்டு ப்ரைஸும் ஒன்றா மேட்ச் ஆகும். அது வரலும் பார்த்தீங்கன்னா அது ப்ரீமியமில் இருக்கும், இது கம்மியாக இருக்கும். நான் வந்து இப்போ எனக்கு மார்ச்சு, April month இந்த என்னோடய கான்ட்ராக்ட் முடியுது அப்படின்னா, நான் வந்து June month கான்ட்ராக்ட் கூட என்னால் வாங்க முடியும். பிகாஸ் நம்ம அசியூம் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸ் போகும், அதனால் நம்ம அதை வாங்குவோம், அதோட பெட்டர் ப்ரைஸ் கூட போகும், அதனால் அந்த கான்ட்ராக்டை நான் வாங்கிக்கிறேன். இங்கே வந்து இந்த மாதிரி தான் கமாடிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுவும் டேமரிண்டு எல்லாமே அதுவும் பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸும் பண்ணலாம், அக்ரி கமாடிட்டிஸும் இருக்குது இங்கே, அக்ரி கமாடிட்டிஸும் பண்ணலாம், மிளகு, சோயா, அதெல்லாம் நிறைய இருக்கு, அதுவும் பண்ணலாம். அதுவும் சேம், இதே சேம் கான்செப்ட் தான்.
0: ஓகே, இது வந்து ஷேர் மாதிரியா?
1: ஆமா.
0: ஓகே, ஈக்விட்டி ஃபண்ட் என்னது?
1: ஈக்விட்டி ஃபண்ட் அப்படிங்கிறது ஃபண்ட், நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் விச் ஹேஸ் செவரல் கம்பெனிஸ், நிறைய டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், ஃபார்மாவில் இருக்கும், ஐடியில் இருக்கும், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கும் நிறைய, அந்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் நிறைய கம்பெனி ஐடென்டிஃபை பண்ணி அதிலெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது திஸ் இஸ் கால்ட் ஈக்விட்டி. அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் அதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் லிக்விட் ஃபண்ட், நம்பர் டூ இஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ், ஃபண்டு பேரே ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், அண்டு நம்பர் த்ரீ இஸ் மந்த்லி இன்கம் பிளான் ஃபண்ட்ஸ், எம்ஐபி ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் கால்ட் பேலன்ஸ்ட் ஃபண்ட். அது பேலன்ஸ்ட் ஃபண்டுங்கிறது ஹைப்ரிட் ஃபண்ட், ஹைப்ரிட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட் டெட்டுன்னு சொல்லுவாங்க. ஹைப்ரிட் ஈக்விட்டி அண்ட் ஹைப்ரிட் டெட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஹைப்ரிட் ஈக்விட்டி இஸ் 70% ஈக்விட்டி அண்ட் 30% டெட், இல்லை 60% ஈக்விட்டி 40% டெட். ஹைப்ரிட் டெட்டுனா 60% டெட் 40% ஈக்விட்டி, மாற்றி இருக்கும், வைஸ் வர்சாவாக மாறி மாறி இருக்கும். அண்ட் இட் நார்மல் ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, டைரெக்டாக இண்டெக்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் என்ன ரெப்ளிகேட் பண்ணுதோ அது அப்படியே அது சொல்லும், மிரர் இமேஜ் ஆஃப் த இண்டெக்ஸ். சென்செக்ஸ் நிஃப்டின்னு ரெண்டு இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸோட மிரர் இமேஜ் அப்படியே இருக்கும், அந்த மாதிரி ஃபண்ட்ஸும் இருக்குது.
0: என்னோட ஃப்ரெண்டு சொன்னால் கரன்சி ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது, அவள் வந்து சம் ஃபைனான்ஷியல் கம்பெனியில் ஒர்க் பண்ணா ஃபியூ மந்த்ஸு, அதில் மட்டும் யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, அது ஏன்றதை நீ கேளு அப்படின்னு சொன்னான். அது என்னது கரன்சி?
1: கரன்சி ஃபண்டுன்னு இல்லை, கரன்சி தான் டைரக்டா வந்து
0: இந்தியா.
1: ஆமா, இது என்னன்னா, நம்ம இந்த எஃப்என்டோ சொன்னோம் இல்லையா முன்னாடி, அந்த இதுக்கு கரன்சியும் எஃப்என்டோ தான். அது வந்து இட் இஸ் அ கான்ட்ராக்ட் பேஸ்ட், நம்ம வந்து யூஎஸ் டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜாப்பனீஸ் என்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்,
0: எந்த நாடு கரன்சியில.
1: ஆமா, இல்ல ஒரு ஆறு கரன்சி தான் நம்மளால பண்ண முடியும். இந்த ஆறு கரன்சியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஜிபிபியில பண்ணலாம், அதாவது கிரேட் பிரிட்டனோட இதுல பவுண்ட்ஸ்ல, இதெல்லாம் நிறைய அந்த மாதிரி ஒரு ஆறு கரன்சி தான் நம்மளால இங்கே இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஆறு கரன்சியில் நம்ம எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த கரன்சி ப்ரைஸ் தான் நம்ம வந்து இங்கே பார்ப்போம். ஒன் நம்மளோட அவங்களோட 68 ரூபா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 68 ரூபாய் 25 பைசா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இட் இஸ் ஆஸ் குட் அஸ் அவங்களோட $1 இஸ் 68 ரூபீஸ் ஃபார் அஸ். இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு 6 கரன்சி 7 கரன்சி தான் வந்து அவைலபிள், அதில் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேச்சாயத்துலயும் நம்ம இப்போதைக்கு அவைலபிளா இல்ல, நம்மளால இப்ப பண்ண
0: முடியாது.
1: ஏன்னா பிகாஸ் அதை வந்து பேசிக்கலி இந்த கமோடிட்டிஸும் கரன்சியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் கால்ட் ஹெட்ஜ் பண்ணுவாங்க. என்னன்னா இப்போ நான் வந்து இப்போ இந்த என்ஆர்ஐஸ்லாம் இருக்காங்க இல்லையா, என்ஆர்ஐ ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து ஃபண்ட் இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ அதை ரிப்பேட்ரேட் பண்ணும்போது தெர் இஸ் அ காஸ்ட் ஃபார் த கரன்சி, அந்த கன்வர்ஷன் ஆகும் இல்லையா, அங்கேருந்து இங்கே ஃபண்டு வரும்போது ஒரு கன்வர்ஷன் நடக்கும். அவங்க வந்து அவங்க ஊர் டாலர்லேருந்து இங்கே கொண்டு வரும்போது இந்தியன் ரூபியாக கொண்டு வரும்போது ஒரு கன்வர்ஷன் நடக்கும், அந்த கன்வர்ஷன் பண்ணி தான் அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகான

கேளுங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.